0: எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள்.
1: ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள்.
0: பார்வோனுடைய ஆளோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள்.
1: அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு, உமது அடியாருக்கு நீர் இப்படி செய்கிறது என்ன?
0: உமது அடியாருக்கு வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கல் அறுத்து தீர வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார்கள். உம்முடைய ஜனங்களிடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்றார்கள்.
1: நீங்க பாக்கிற வாசிக்கிறது ஒரு வேடிக்கையா இருக்குது. நம்ம வாசிக்கும் போது நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியுது என்ன, இந்த மாதிரி ஜனங்கள் வனாந்தரத்துல போய் தேவனுக்கு பலியிட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எகிப்தின் ராஜா என்ன சொல்றாங்க, சோம்பேறிகளா இருக்கிறாங்க, இன்னும் வேலையை கொடுங்க, வைக்கோல் கொடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, தலைவர்கள் ஆளோட்டிகள் தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி பார்வோன் இடத்துல போய் என்ன சொல்றாங்க, உம்முடைய ஜனங்கள் இடத்தில் குற்றம் இருக்க உமது அடியாராகிய நாங்கள் அடிக்கப்படுகிறோம் என்கிறார்கள் என்றார்கள். அப்படின்னா என்ன, உங்க தலைவர்கள் தான் ஏன் எங்களை வைக்கோல் கொடுக்கல எங்களுக்கு, ஆனா அதே சமயத்துல
0: அதே மாதிரியே செங்கல் அறுக்கணும்னு சொல்றாங்க.
1: தப்பு வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க ஆளுங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியல, பார்வோன் தான் அந்த கட்டளை கொடுத்தான்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. சரி, தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள்.
0: போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கலை ஒப்புவிக்க வேண்டும் என்றான்.
1: நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அறுத்து தீர வேண்டிய செங்கலிலே ஒன்றும் குறைக்கப்படாது என்று சொல்லப்பட்டதினாலே இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர் தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள்.
0: அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு
1: அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள்.
0: அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன, ஏன் என்னை அனுப்பினீர்?
1: நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். கடைசியா மோசே தேவனிடத்துல போய் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றான், நீங்க தான் என்ன அனுப்புனீங்க, ஆனா நீங்க சொன்ன வார்த்தைய காப்பாத்துல, ஜனங்களை விடுவிக்கல, தீங்கு மேல தீங்கு அதிகமாயிட்டே இருக்குது, நீங்க விடுதலை ஆக்கலையேன்னு சொல்லி முறையிடுறான். இதுல என்ன பாக்குறோம், ஆண்டவர் சொன்னதை உடனே செஞ்சிடணும்னு மனுஷன் எதிர்பார்க்கறான். நமக்கு வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வேன்னு சொன்னா அவருடைய நேரப்படி அவருடைய வழியில செய்வாருன்ற
0: பொறுமை
1: நமக்கு இருக்கிறது இல்ல. இங்க கொஞ்சம் கஷ்டம் வந்தோடனே ஜனங்கள் ஏற்கனவே 400 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க, இப்ப கொஞ்சம் கஷ்டம் அதிகமான உடனே அவங்களால பொறுக்க முடியல. மோசே ஆரோனுக்கும் கூட அது கஷ்டமா தான் இருக்கு. இதுல இருந்து நமக்கு தெரியுதுன்னா, தெரியறது என்னன்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவர் தனி வழி வச்சிருக்கிறார். அவர் மனுஷனுடைய வழியில செய்யறது இல்ல, மனுஷன் நினைக்கிற மாதிரியும் செய்யறது இல்ல, மனுஷன் எதிர்பார்க்கிற மாதிரியும் செய்யறது இல்ல. அது நமக்கு நல்ல தெளிவா இங்க தெரியுது. சரி, நம்ம தொடர்ந்து வாசிப்போமா. 6வது அதிகாரம் 1வது வசனம்.
0: 6வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றான்.
1: மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் ஏகோவா
0: சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை.
1: அவர்கள் பரதேசிகளாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன்.
0: எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன்.
1: ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு
0: உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள்.
1: ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். மாலினி, தொடர்ந்து நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னால் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் என்ன சொல்றாரு 7வது வசனத்தில், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு. இதுவரைக்கும் அவங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்கள ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களாக சேர்த்து கொள்ளாத மாதிரி ஒரு வாக்கியம் இது. நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன். அதாவது இது இருப்பேன்றது பிரசன்ட், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை. அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருக்கும்போது உண்மையாகவே ஆண்டவர் அவங்க சரியாக அறிந்து கொள்ளவில்லை, ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்கியங்கள் வார்த்தை வந்து, இது இனிமேல் நான் உங்களை இப்படி சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இங்கே என்ன செய்கிறாரு, இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு காரியங்களை செய்கிறார் என்று பார்க்கிறோம்.
0: ஏன்னா அவங்க வந்து சரியா தேவனை அறியல, அதனால கர்த்தர் அப்படி சொல்றாரு.
1: நிச்சயமா நிச்சயமா அவங்க தேவன் யாருன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் முழுமையான அறிவு இல்ல. எகிப்து தேசத்துல இருந்த பார்வோனுக்கும் அவனுடைய கையின் கீழ் இருந்த அதிகாரிகளுக்கும் ஜனங்களுக்கும் கர்த்தர், அதாவது ஏகோவா, சர்வ வல்லமுள்ள தேவன் யார் என்பது சரியாக தெரியவில்லை. இனிமேல் தெரிந்து கொள்வார்கள். தொடர்ந்து வாசிப்போமா 9வது வசனத்திலிருந்து. இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான். அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள்.
0: பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி,
1: நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோட பேசு என்றார்.
0: மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்றான்.
1: கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். இங்க தொடர்ந்து வாசிக்கிறதுனால இன்னொன்று பார்க்கணும், எக்ஸ்கியூஸ், அடுத்த எக்ஸ்கியூஸ் எப்படி தப்பிச்சு போறதுன்றதுக்கு மோசே சொல்ற வழி. நான் சொல்லி அவங்க கேட்கல, ஏன்னா என் உதடு விருத்த சேதனம் இல்லாத உதடு. இஸ்ரவேல் ஜனங்களே என் வார்த்தையை கேட்கல, பார்வோன் எப்படி கேட்பான், ஆனாலும் ஆளை விட்டுருங்க சாமின்றாரு. ஆனாலும் மோசே ஆண்டவர் விடல. 14வது வசனம் தொடர்ந்து வாசிப்போம்.
0: அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால், இஸ்ரவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி, இவர்கள் ரூபனுடைய வம்சங்களின் தலைவர்.
1: சிமியோனின் குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சோகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல், சிமியோனுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே.
0: உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன கெர்சோன், கோகாத், மராரி என்பவைகள். லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான்.
1: அவரவர் வம்சங்களின் படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிப்னி, சிமேயி என்பவர்கள்.
0: கோகாத்தின் குமாரர் அம்ராம், இச்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கோகாத் 133 வருஷம் உயிரோடு இருந்தான்.
1: மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே.
0: அம்ராம் தன் அத்தையாகிய யோகேபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான்.
1: இத்சேயாரின் குமாரர் கோராகு, நெப்பேக், சித்ரி என்பவர்கள்.
0: ஊசியேலின் குமாரர் மீசவேல், எல்சபான், சித்ரி என்பவர்கள்.
1: ஆரோன் அமினதாபின் குமாரத்தியும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாளை விவாகம் பண்ணினான். இவள் அவனுக்கு நாதாபையும் அபியூபையும் எலேயாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள்.
0: கோராகின் குமாரர் ஆசீர், எல்கானா, அபியாசாப் என்பவர்கள். கோராகியரின் வம்ச தலைவர் இவர்களே.
1: ஆரோனின் குமாரனாகிய எலேயாசார் பூத்தியேலுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு பினகாசை பெற்றாள். அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே.
0: இஸ்ரவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசேயும் இவர்களே.
1: மாலினி, இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்துல இஸ்ரவேல் மக்கள் மத்தியில மோசே ஆரோன் மூலமா கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரத்துக்காக எகிப்தின் ராஜாவின் இடத்துல பேச சொல்லி அனுப்புறாரு. அதுக்கு இடையில இந்த வம்ச தலைவர்கள்
0: ஒவ்வொருத்தருடைய
1: சொல்லி நடுவுல ஒரு என்ன சொல்றது, இத இந்த அதிகாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வம்ச வரலாறு இங்க கொடுத்துருக்குது. அது ஆண்டவருடைய சித்த பிரகாரம் ஏதோ ஒரு காரணத்தினால இங்க எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. சரி, நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 28 வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயோட பேசின நாளில்
0: கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோடே சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது,
1: மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். இது இந்த கடைசி வசனம். இது ஏற்கனவே வந்த 10 வசனத்துல 11 வசனத்துல சொல்ற
0: காரியத்தை
1: ரிப்பீட் ஆகுற மாதிரி.
0: நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன்.
1: ஏன் இந்த பேசேஜ் இங்கே தனியா 28, 29, 30 வசனங்கள் தனியா நிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா அதுக்கு முந்தின வசனங்கள்ல வந்து வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால இந்த இடையில இந்த வம்ச வரலாறு வந்ததுனால கண்டினியூட்டி தொடர்ச்சி வரணுன்றதுக்காக இந்த 3 வசனங்களும் ரிப்பீட் ஆயிருக்கு. என்ன அருமையானவர்களே, இதுவரைக்கும் நாம் வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறோம். மாறி மாறி நாங்கள் வாசிப்பதை நீங்களும் சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். 3 அதிகாரங்களை நாம் வாசித்து முடித்திருக்கிறோம். இதில் உங்களுக்கு எழும்புகிற சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்தலாம். எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய எங்களுடைய முகவரி
0: inbamfm@gmail.com.
1: நல்லா கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? inbamfm@gmail.com. நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த வாசிப்பின் மூலமாக ஆசீர்வதித்திருக்கிறார், இனியும் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக.

ஒரு முற்றுப்புள்ளி. சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பும் புசித்தவனும் ஆகிய மனுஷன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீரென்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலன் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 41.

என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது என் தேவனுடைய சந்ததியில் வந்து நிற்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நாம் வேதத்தை சேர்ந்து வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது புதிய விதமாக வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். அதாவது சரித்திர அட்டவணைப்படி. மாலினி, எப்படி இருக்கிற?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நாம் மூன்றாவது நாள் வேதத்தை வாசிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக பேசுவார் நான் நம்புகிறேன். அருமையானவர்களே, நீங்களும் கூட உங்கள் துணைவியாரோடு கூட, உங்கள் துணைவன் அல்லது துணைவியோடு கூட சேர்ந்து வேதத்தை வாசிக்கலாம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் ரெண்டு பேருமா, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கணவனும் மனைவியுமா சேர்ந்து வாசிச்சிங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீ என்ன சொல்கிற மாலினி?
1: எங்களுக்கும் அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அதனால் அவர்களும் அப்படி செய்வாங்கன்னு கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
0: ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வசனங்களை, வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்த ஆர்வமாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் நாமும் ஆர்வமாக ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க சேர்ந்து வரும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். அருமையானவர்களே, www.inbamfm.com நீங்கள் வந்ததுக்காக, எங்களோடு கூட சேர்ந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிப்பது மூலமாய் ஆசீர்வதிப்பாருன்னு நிச்சயமாகவே நம்புகிறேன். தொடர்ந்து வாசிப்போமோ? ஆதியாகமம் 7வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக எல்லோருடைய கரங்களிலும் வேத புத்தகம் இருக்குன்னு நம்புகிறேன். எடுங்க, வேத புத்தகத்தை திருப்புங்க. ஆதியாகமம் 7வது அதிகாரம், மாலினி வாசிமா.
1: கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்.
0: பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோட காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும்,
1: ஆகாயத்து பறவைகளிலும் சேவலிலும் பேடுமாக வெவ்வேறு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள்.
0: இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ சந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார்.
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான்.
0: ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாயிருந்தான்.
1: ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள்.
0: தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும்
1: ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன.
0: 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று.
1: நான் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி ஜோடு ஜோடா இந்த பூமியில உள்ள அனைத்து மிருகங்களும் பேழைக்குள்ள போச்சுன்னு ஒரு இமேஜின் பண்ணி பாக்குறேன். இமேஜினேஷன்ல அது நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. அவ எவ்வளோ பெரிய கப்பல் செய்திருப்பாரு, எவ்வளோ மிருகங்களா உள்ள கொண்டு வரணும்னா லேசுப்பட்ட காரியம் இல்லைல்ல. ஒரு நாயை பிடிக்கிறதுக்கு மனுஷன் துரத்தி துரத்தி பிடிப்பான். எப்படி அவ்வளோ அனிமல்ஸ் உள்ள போச்சு?
0: அது எப்படின்னு சொன்னால், அதை உருவாக்கின ஆண்டவர் அந்த மிருகங்களை அந்த பேழைக்குள்ளே கொண்டு வந்தார். அவர் சொல்ல அந்த மிருகங்கள்லாம் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள்ளே வந்துச்சு. இது மனுஷனால் செய்யப்பட்ட காரியம் இல்லை,
1: நமக்கு இமேஜின் பண்ணவும் முடியல.
0: ஆண்டவரால் செய்யப்பட்ட காரியமானபடினால அந்த மிருகங்கள் பறவைகள் எல்லாம் நோவான இடத்துல பிழைக்குள்ளே வந்தது. தொடர்ந்து நம்ம வாசிப்போமா? 11வது வசனம் வாசி.
1: நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2வது மாதம் 17வது தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதுகுகளும் திறவுண்டன.
0: 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது.
1: அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள்.
0: அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும், பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊறும் பிராணிகளும், ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும், பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன.
1: இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துகள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன.
0: தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்.
1: ஜல பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது.
0: ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது.
1: ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன.
0: மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று.
1: அப்பொழுது மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன.
0: வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின.
1: மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன.
0: ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 7வது அதிகாரத்தை முடிச்சிட்டோம் மாலினி. இந்த அதிகாரத்தில் ஜலம் வந்து, ஜல பிரளயம் வந்து பூமியை முற்றிலுமாக மூடிடுச்சுன்னு சொல்லி நாம் வாசித்தோம்.
1: ஆமாம்,
0: மலைகளெல்லாம் மூடப்பட்டனன்னு சொல்லி எழுதியிருக்கு. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவனுடைய வார்த்தை தெளிவாக இங்கே நமக்கு விளக்கமாக சொல்லுது.
1: அதாவது நான் ஒன்று யோசிக்கிறேன், இப்போ பாருங்களேன், மழை வரும்போது குருவி காக்காலாம் போய் அங்கங்கே மரத்துக்கிழ போய் அப்படி இப்படின்னு ஒளிஞ்சிக்கும். ஆனால் இதில் போட்டிருக்கு வானத்தில் உள்ள பேர்ட்ஸு ப்ளஸ் ஊருவனை எல்லாமே சகலம் ஒரு ஜீவன், அதாவது நோவா பேழைக்குள்ளே போனதை தவிர மீதி ஒன்றுமே தப்பலை, எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அப்போ யோசிச்சு பாருங்களா, அது எப்படி இருந்திருக்கும்ல. நம்ம ஒரு சுனாமியை பார்த்தே ஐயையோன்னு அலறிடுறோம், ஐயோ அது இப்படி வந்துச்சு, இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்கன்னு. ஆனால் இதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல.
0: நல்ல அருமையாக நீ சொன்ன. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, இந்த மாதிரி வேத பகுதியை வாசிக்கும் போது கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அது ஓரளவுக்காவது கொஞ்சம் புரியும். பரிசுத்தாவியானவர் அதை இன்னும் நம்ம நல்லா புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக உதவி செய்வார். அருமையானவர்களே, நம்ம வேதத்தை சேர்ந்து ஒவ்வொரு வசனமாக மாறி மாறி வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது சரித்திர அட்டவணைப்படி வேதத்தை வாசிக்கிறதுக்கு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். வேத புத்தகத்தில் ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம 7 அதிகாரத்தை வாசித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது வேதத்தை வாசிக்கும் போது வந்ததுன்னு சொன்னால், இல்லை நீங்கள் நாங்கள் வாசிக்கிறத கேட்கும்போது உங்களுக்கு கேள்விகள் வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். inbamfm@gmail.com.
1: நம்ம அண்ணன் ஜான் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: அதோட கூட அவருடைய ஃபோன் நம்பரையும் நீங்கள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவரோடு கூட பேசலாம். 9884411 3 3 4 9884411 3 4

0: வற்றி கொண்டே வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது.
1: 7 மாதம் 17 தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று.
0: 10 மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10 மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன.
1: 40 நாள் சென்ற பின் நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து
0: ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது.
1: பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான்.
0: பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான்.
1: பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான்.
0: அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான்.
1: பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை.
0: அவனுக்கு 601 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது.
1: இதை வாசிக்கும் போது எனக்கு ஒன்று தோணுது, நம்ம ஊர்லலாம் ஒரு 4 மழை பெஞ்சாலே சாக்கடை அடைச்சிக்கும், அங்கங்கே தண்ணி தேங்கும், ஐயோ பூமியே ஒரு வழி ஆயிடும் இல்லையா. ஆனால் இது இத்தனை நாள் மழை பெஞ்சு அது வத்தி போச்சுன்னா பூமியின் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சேரும் சகதியுமா எப்படி இருந்திருக்கும்னு.
0: சேரும் சகதியுமா மட்டும் இல்லை, பூமி மொத்தமாக கிளீன் ஆயிருக்கும். ஆண்டவர் வந்து பேழை ஜலப்பிரளயத்தை உண்டாக்கி பூமியை அழித்தது மட்டும் இல்லை, அதனுடைய எஃபெக்டினால பூமி மொத்தமாக சுத்தமாயிடுச்சு.
1: இல்லைப்பா, அது மட்டும் இல்லை, பூமி சுத்தமாச்சு சகதியாக இருக்குன்னு யோசிக்கும் போதே அந்த சகதியில் எத்தனை மனுஷங்க செத்து கிடந்திருப்பாங்க, எவ்வளோ ஆனிமல்ஸ்லாம் செத்து அது எப்படி நாரி இருக்கும் இல்லையா, யோசிச்சு பாருங்களேன் ஒரு நிமிஷம்.
0: இது வந்து நம்ம சயின்டிஃபிக்காக அதெல்லாம் யோசித்து பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு நேரம் இல்லாததுனால நம்ம என்ன செய்கிறோம், தொடர்ந்து வேத வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் நமக்கு நம்மோடு கூட பேசுவார், பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்வார். நம்ம 14 வசனத்தை வாசிப்போமா?
1: வாசிக்கலாம்.
0: 2 மாதம் 27 தேதியில் பூமி காய்ந்திருந்தது.
1: அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி,
0: நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள்.
1: உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவுது என்றார்.
0: அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள்.
1: பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன.
0: அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்.
1: சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை.
0: பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் ஒரு அழிவை கொண்டு வந்தாலும்

0: அதற்கு அப்புறம் ஒரு நன்மை ஆண்டவர் வைக்கிறார். அழிவு வந்தாலும் அதுக்கு பின்னால் ஒரு புதிய என்ன சொல்லலாம், புதிதாக வருகின்ற காரியங்கள் ஆண்டவர் வைக்கிறார். இங்கே என்ன சொல்கிறேன், இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இங்கேயும் அது மாதிரி புதுசாக ஒரு சிருஷ்டிப்பை கொண்டு வர மாதிரி நோவாவை பேழைக்குள்ளேருந்து அவனுடைய குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய தொடக்கத்தை இங்கே காண்பிக்கிறார். நம்ம தொடர்ந்து வாசிப்போம். மாலினி, 9வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசி.
1: முதல் வசனம், 9வது அதிகாரம் ஆதியாகமம் முதல் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்.
0: உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியில நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன.
1: நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன்.
0: மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம்.
1: உங்களுக்கு உயிராய் இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன்.
0: மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது.
1: நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார்.
0: பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி,
1: நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும்
0: உங்களுடைய பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன்.
1: இனி மாம்சமானவைகளெல்லாம் ஜல பிரளயத்தில் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார்.
0: அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக
1: நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும்.
0: நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும்.
1: அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன்.
0: அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன்.
1: அது பாருங்களேன், அது அதாவது வில்லு வில்லுன்னு சொல்றது நம்ம இப்ப பாக்குற வானவில் இல்லையா. கடவுள் வந்து அந்த காலத்துல மனுஷனுக்கும் அவருக்கும் இடையில ஒரு உடன்படிக்கை மாதிரி அதை உண்டாக்கி இருக்காரு.
0: அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் அந்த வானவில். அதை நம்ம மழை வர சமயத்துல எல்லாம் மேகத்துல முக்கால்வாசி நேரம் நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், நம்ம எப்போது நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். 17வது வசனம், இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார்.
1: பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாபேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன்.
0: இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள்.
1: நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான்.
0: அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான்.
1: அப்பொழுது

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு அதை எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். நம்முடைய தேவன் நம் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர், நம் தலைகளை உயர்த்துகிறவர். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் உங்கள் தலைகளை உயர்த்துவார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் ஏக்கம் எதுவாக இருந்தாலும் தேவன் உங்களை சந்தித்து நீங்கள் விரும்புகிற அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு மிக அருமையான ஒரு நிகழ்ச்சி நமக்கு முன்பாக இருக்கிறது. தொடர்ந்து பேசும் முன்பதாக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1968 மெக்சிகோ நகரில் நடந்த ஒலிம்பிக் கேம்ஸ், 1968 ஒலிம்பிக்ஸ், மெக்சிகோவில் ஒரு ஸ்டேடியம், மாலை மங்குகிற ஒரு வேளை, லைட்ஸ் எல்லாம் அப்படி டிம் ஆகிட்டுருக்குது. அந்த ஸ்டேடியம்குள்ளே மேரத்தான் ஃபினிஷிங், மேரத்தான் அப்படின்றது 43 கிலோமீட்டர் ஏறக்குறைய கற்பனை செய்ய முடியுதா? ஒரு காரில் ட்ராவல் பண்ணாலே நமக்கு ஒரு 1 hour ஆகிடும். ஐ எம் டாக்கிங் அபவுட் சென்னை சிட்டி டிராஃபிக். குறைந்தது மூவிங்லேயே இருந்தால் குறைந்தது 1 மணி நேரம் ஆகும். இந்த டிஸ்டன்ஸை ஓடியே கிடக்கிறது தான் மேரத்தான். அப்போது அவங்க ஓடி வர்றது ஸ்ட்ரீட்ஸில் ஓடி வந்து அந்த ஸ்டேடியமில் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்போ அந்த எல்லாரும் முடித்து ஆயிற்று, இருந்த ஸ்பெக்டேட்டர்ஸும் பார்வையாளர்களும் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் கிளம்பி போயிட்டாங்க. எல்லாரும் கிளம்பி ஸ்டேடியம்லேருந்து வெளியில் போகிற நேரம் லவுட் ஸ்பீக்கரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்னொரு ரன்னர் ஸ்டேடியம்குள்ளே என்டர் பண்ணுறாரு அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஓட வேண்டியவர்கள் எல்லாம் ஓடி முடிந்து, அல்லது இந்த ஃபர்ஸ்ட் வந்தவர் முடிந்து ஏறக்குறைய 3.5 மணி நேரம் கழித்து கடைசியாக ஒருத்தர் உள்ளே வர்றார். எல்லாம் பார்க்குறாங்க. அந்த வாயில் வாசலை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். காலில் கட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் நொண்டி நொண்டி நண்டி நடந்து ஓடி இப்படி வந்து ஃபினிஷ் லைனை வந்து முடிச்சிட்டார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். அவருடைய பெயர் ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி, டான்சானியாவை சேர்ந்த அக்வாரி. அப்போ பாருங்கள், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன ஏன் நீங்கள் ஃபினிஷ் பண்ணீங்க, என்ன நடந்ததுன்னா, இவர் ரேஸை தொடங்கி ஒரு 19 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இன்னொரு ரன்னரோட மோதி அவர் கீழே விழுந்துட்டார். கீழே விழும்பொழுது அவருடைய முட்டி லிகமெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜியூர் ஆகி, ஷோல்டர் இன்ஜியூர் ஆகி, வந்த மெடிக்கல் டீம் அவர் கட்டெல்லாம் போட்டு வாங்க உங்களை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை இல்லை இல்லை, ஸ்ட்ரெச்சரெல்லாம் வேண்டாம், நான் கண்டிப்பாக ரேஸை முடிக்கணும்னு சொல்லி அவர் நொண்டி நொண்டி ஓட முடியாமல் நடந்து சில இடங்களில் கொஞ்சம் ஓட முயன்று முதல் நபர் முடித்த பிறகு 3.5 மணி நேரம் கழித்து அவர் அந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணார். அப்போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சூழ்ந்துக்கிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் குவிட் பண்ணலை, மெடிக்கல் டீம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் ஓடக்கூடாது, உங்களை நாங்கள் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போகிறோன்னா, நீங்கள் ஏன் குவிட் பண்ணலை இந்த ரேஸை, ஏன் நீங்கள் வெளியேறல? அவர் சொன்னாராம், என்னுடைய நாடு, அவர் வந்து டான்சானியா நாட்டை சேர்ந்தவர், என்னுடைய நாடு 5000 மைல்கள் என்ன இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு ஏன் அனுப்புனாங்கன்னா, பாதியில் ரேஸை விட்டுட்டு போகிறதுக்காக இல்லை, இந்த ரேஸை நான் முடிக்கணுன்றதுனால தான் என்னை அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். பாருங்க, இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான காரியம். அவர் கீழே விழுந்து எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க, எப்பா நீ ஓடக்கூடாது, உன்னை நாங்கள் ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு போயிடுறோம், நீ நடந்து கூட வர வேண்டாம், கட்டு கிட்டெல்லாம் போட்டு முடித்த உடனே அதான் ஸ்ட்ரெச்சர்லாம் வேண்டாங்க, நான் ஓடி முடிக்க போகிறேன்றார். எதை குறித்தும் அவர் கவலைப்படலை. அவருடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான் இருந்தது, இந்த ரேஸை நான் முடிக்கணும், இந்த ரேஸை நான் முடிக்கணும். கால்களில் வலி, ஷோல்டரில் வலி, ஓட முடியவில்லை, உண்மைதான். ஆனாலும் எனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனை கொண்டு நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன், என் நாட்டை நான் வெட்கப்படுத்த மாட்டேன், என்னை நம்பி இந்த ஒலிம்பிக் ரேஸ்க்கு அனுப்பினார்கள், நான் அவர்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ண மாட்டேன், நான் இந்த ரேஸை முடித்தே தீருவேன்னு சொல்லி அவர் லிம்ப் பண்ணி நடந்து ஓட முடியாமல் ஓட முயற்சித்து 3.5 மணி நேரம் தாமதமாக அந்த ரேஸை முடித்தார். மேரத்தானில் நீங்கள் இவ்வளோ மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக வந்து முடிக்கலாம் ரேஸை. இதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, அந்த சூழ்நிலையிலையும் அவருடைய ரேஸை முடித்தார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஒரு ரேஸில் தான் இருக்கோம். வாழ்க்கையில் தேவன் நமக்கு நியமித்த ஒரு ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். பல வேளைகளில் இந்த ஜான் ஸ்டீஃபனை போல நம்ம விழுந்து காயப்படுகிறோம். மற்றவர்கள் வேண்டுமென்றே காயப்படுத்துகிறார்கள். சூழ்நிலைகள் மாறாக செல்லும் பொழுது காயப்படுகிறோம். இப்படி எவ்வளோ காரியங்கள் நடக்கிறது. ஆனால் நமக்கு நியமித்த ஓட்டத்தை நம்ம ஓடி முடிக்க வேண்டும். இது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆழமான பாடம். இன்னொரு அருமையான பாடல் நம்ம தொடர்ந்து பேசும் முன்பதாக.

0: கொண்டிருப்பது உங்கள் இன்பமே ஃபேம்.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி எப்படி ஒரு இன்ஜுரி ஆன பிறகும் தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் அப்படின்னு நம்ம ரொம்ப அழகாக பார்த்தோம். பைபிளில் இருந்த ஒரு அழகான வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 3:13-14, பிலிப்பியன்ஸ் chapter 3 verses 13 and 14, பைபிளில் இருக்கிற இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஜான் ஸ்டீஃபன் அக்வாரியுடைய ஸ்டோரிக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு வசனம். இது பவுல் எழுதின ஒரு நிருபத்தில் இருக்கிற வார்த்தைகள். பவுல் பிலிப்பியரில் இருந்த சபைக்கு எழுதுகிறார். பவுல் வாஸ் அ மிஷனரி, வாஸ் அ பாஸ்டர், வாஸ் அன் அப்பாசல். இவர் அநேக சபைகளை நிறுவி தொடர்ந்து அவர்களை கவனித்து அவர்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு வர்றார். அப்படி எழுதப்பட்ட ஒரு கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் தான். அவர் சொல்ல, நான் பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன் எதுவுமே யோசிக்கல, ஏன்னா பால் உண்மையிலேயே பெரிய காரியங்களை செய்தவர். இன்றைக்கி நம்ம பாலை தலைமையில் வச்சு கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய நாட்களில் அவர் சொன்ன வார்த்தைகள், நான் எதுவும் பெருசாக செய்தேன்னு நான் யோசிக்கவே இல்லை. பின்னானவைகளை மறந்து அப்படின்னா எனக்கு வந்த அவமானம், நிந்தை, பாராட்டுகள், என்னை உயர்த்தின உயர்வு, இது எல்லாத்தையுமே நான் மறக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி இன்னும் இருக்குது. பாருங்கள், ரெண்டுமே தவறு. நம்ம உடைந்து போய் டிப்ரெஷனில் உட்கார்றதும் தவறு. மற்றவர்கள் கொடுக்குற பாராட்டுகளில் அப்படியே சிறகடித்து எழும்பி அதிலே பறக்கிறதும் தப்பு. ரெண்டுத்தையுமே நம்ம மறந்து நமக்கு முன்னாடி ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை நம்ம போய் அடையணும்ன்ட்டு நம்ம ஓட வேண்டும். இந்த வாழ்க்கையில் கிறிஸ்து நமக்கு ஒரு கோல் வைத்திருக்கிறார். இன்றைக்கி வாழ்க்கையில் நானும் எதையோ தொடங்கினேன்ட்டு பாதியில் விட்டுட்டு போகிறது இல்லை. நாம் ஃபினிஷ் லைனுக்கு வரணும். முடிவு, அதாவது தேவன் நமக்கு வைத்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். ஏதோ நான் செய்தேங்க, இல்லை இல்லை இல்லை. ஒரு சிலர் என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ஆண்டவருக்காக செய்கிறோம். இல்லை, உங்களால் முடிஞ்சதை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். என்னுடைய அனுபவத்தில், ஆண்டவரோடு நடந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவர் எப்பொழுதுமே பேசும்பொழுது நம்மளால் எது முடியாதோ அதை தான் செய்வார், செய்ய சொல்லுவார். ஏன்னா அப்போ தான் அவரை பற்றி கொண்டு, அவரை சார்ந்து கொண்டு நம்ம அந்த காரியத்தை செய்ய ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. பவுல் அதை தான் சொல்கிறார், நான் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டேன்னு யோசிக்கலைங்க, எனக்கு முன்னாடி ஒரு கோல் இருக்குது, கிறிஸ்து எனக்கு வைத்த பந்தய பொருள், அதாவது ரிவார்டு ஒன்று இருக்குது, தட் காட் ஹேஸ் அஹெட் ஆஃப் மீ, அதை நோக்கி தான் நான் ஓடுறேன். இந்த வாழ்க்கை ஓட்டத்திலும் நீங்களும் நானும் தெளிவோடு ஓட வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை குறித்து நமக்கு தெளிவு இருக்கணும், அதை நோக்கி ஓட வேண்டும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவர் இதை செய்கிறாரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, இவங்க இதை செய்கிறாங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நம்மளும் ட்ரை பண்ணலாம். இல்லை இல்லை, நாம் தேவனை கேட்க வேண்டும். ஜெபத்தில் அமர்ந்து தேவனை கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்னப்பா, நான் என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, எனக்கு என்ன நியமித்திருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தாலந்துகள், கிஃப்டிங்ஸ் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தேவன் கொடுத்துருக்கிறார். பாடுகிற திறன் இருக்கிறதா, அதில் ஒரு நோக்கம் உண்டு, தேவன் சும்மா அப்படியே கொடுக்கல. பாட முடியலையா உங்களால், அதுலேயும் ஒரு நோக்கம் இருக்குது. ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் தாலந்துகளையும் வரங்களையும் வைத்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதனால் இன்றைக்கு எனக்கு என்ன ஓட்டம், என்னுடைய லேன் எது? பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஸ்கூலில் படிக்கிறேன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஏஷியன் கேம்ஸ் ரொம்ப பிரபலமான கேம்ஸ். இந்த ஏஷியன் கேம்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்தியாவிலிருந்து ஷைனி வில்சன் அப்படின்ற ஒரு வீராங்கனை, அவங்க 800 meters ஓடுவாங்க. ஒரு ஷுவர் வின், கோல்டு மெடல் கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து அப்படியே கவனித்து கொண்டிருக்கிறோம். ரேஸ் தொடங்கினது, ஷைனி வில்சன் வின் பண்ணாங்க, ஆனால் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெரிய ஷாக். ஏன்னா இந்த லாங் டிஸ்டன்ஸ், ஆர் ராதர் 100 meters தவிர்த்து மற்ற 800 இதெல்லாம் போகும்பொழுது அவங்க லேன் மாறலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு லேன், அவர்களுக்குன்னு அந்த பாதை இருக்கும், அதை மாறலாம். பட் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த லேனை அவங்க மாற்றணும். அதுக்கு முன்னாடியே மாற்றிட்டா டிஸ்குவாலிஃபைட். ஷைனி வில்சனுக்கு அதுதான் நடந்தது. அவங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட அந்த டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே லேனை கட் பண்ணி இன்னொரு லேனுக்குள்ளே என்ட்ராகி ஓட ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க வின் பண்ணாலும் ஷி வாஸ் டிஸ்குவாலிஃபைட். இன்றைக்கு நமக்கு தேவன் நியமித்த ஓட்டம் ஒன்று உண்டு. அந்த ஓட்டத்தில் ஓட வேண்டும், லக்கை நோக்கி ஓட வேண்டும். ஒரு கோல் இருக்குது, சும்மா நம்ம அப்படி தலை தெரித்து ஓடலை, எந்த பக்கம் இடம் இருக்குதோ இல்லை, ஒரு கோலை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அடுத்த லேனில் க்ராஸ் பண்ணாமல் ஓட வேண்டும். கொஞ்சம் கடினமாக இருக்கா? ஆனால் இதுதான் நம்ம செய்ய வேண்டும். நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும்.

1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ், இதில் லூயி ஜாம்பரீனி அப்படின்ற ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ரன்னர், ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் இன் அமெரிக்கா, அவர் பெர்லின் ஒலிம்பிக்ஸில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். அடுத்த ஒலிம்பிக்ஸில் நிச்சயமாய் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவர் முறியடிப்பார், புதிய வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவர் செட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இந்த சமயத்தில் இரண்டாம் உலகப் போர் மூண்டது, வேர்ல்ட் வார் டூ. இப்போ இந்த வேர்ல்ட் வார் டூவில் லூயி ஜாம்பரீனி வந்து யுஎஸ் ஆர்மியில் அவர் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் விமானத்தை ஓட்டுகிறவராய் அவர் அந்த இதில் ஈடுபட்டிருந்தார் யுத்தத்தில். 1943 அவருடைய விமானம் பசிஃபிக் ஓஷனில் விழுந்தது. யுத்தம் தானே, விழுந்து அவர் எப்படியோ தப்பித்து ஒரு சின்ன ராஃப்டில் அவர் மிதந்து கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நடுக்கடல், எங்கே லேண்ட் இருக்குன்னே தெரியல, கூட யாருமே இல்லை, தனிமையாக அவர் மிதக்கிறதுக்கு மட்டும் ஒரு ராஃப்டங்க, அதில் அவர் மிதந்து கொண்டிருக்கிறார் நடுக்கடல். அது ஒரு படகு கூட இல்லை, இந்த பக்கம் போகலாம் அந்த பக்கம் போகலான்ற ஒரு வாய்ப்பே கிடையாது, மிதக்கிறதுக்கு ஒரு ராஃப்ட் அவ்வளோதான், அதில் மிதந்து கொண்டு இருக்கிறார் 47 நாட்கள். நான் பேசுகிறது எல்லாமே சரித்திரம், ஹிஸ்ட்ரி. அங்கே பசி, கடலில் புயல்கள், ஷார்க்ஸ், சுறாமீன்கள், இதெல்லாவற்றின் மத்தியிலையும் அவர் மிதந்து எப்படியோ 47 நாட்கள் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த நடுக்கடலை. கொஞ்சம் அந்த இடத்துல நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்மளை வச்சு பார்ப்போமா, இரவு குளிர் இருந்திருக்கும், வேறு இந்த புயல், தண்ணீர், காற்று, இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஷெல்டருமே கிடையாது. அந்த ஓப்பனில் அப்படியே மிதந்து கொண்டு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், ஒரு பெரிய திகில் இருந்திருக்கும், எந்த நேரம் என்ன ஆகுமோ, ஏதாவது ஒரு சுறாமீன் வந்து அட்டாக் பண்ணுமா, என்னை சாப்பிட்ருமா, ஒரு பக்கம் பசி, தண்ணீரில் மிதந்தாலும் அந்த தண்ணியை குடிக்க முடியாது, நம்ம எல்லாருக்கும் தெரியும் உப்பு தண்ணி, கடல் தண்ணி உப்பு தண்ணீர், ஆனால் எப்படியோ கொஞ்சம் குடித்து அதை தாகத்தை தீர்த்திருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனால் 47 நாட்கள் நம்மால் கற்பனை கூட செய்ய முடியலை. கடலுக்கு போனவங்க அந்த நம்ம அந்த நடுக்கடலில் வச்சுரு இமேஜின் பண்ணால் நமக்கு இப்போவே கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. நடுக்கடலில் எங்கே என்ன இருக்குது, யார் வந்து காப்பாற்ற போகிறா, எதுவுமே தெரியாது. 48வது நாள் அவருக்கு உதவி வந்தது. ஆனால் அவரை ரெஸ்கியூ பண்ணவர்கள், காப்பாற்றினவர்கள் அமெரிக்கர்களோ அமெரிக்காவினுடைய ஆலைஸோ கிடையாது, அமெரிக்காவோடு இணைந்து போர் செய்து கொண்டிருந்த எந்த தேசமும் கிடையாது, எதிரி தேசமாகிய ஜப்பானியர்கள். த ஜாப்பனீஸ் ரெஸ்கியூடம், அவரை ஒரு பிரிசனர் ஆஃப் வாராக வச்சுருந்தாங்க, போர்க்கைதியாக இருந்தார் லூயி ஜாம்பரீனி. போர்க்கைதின்னா அவங்க ரொம்ப அப்படியே பிரியாணி கொடுத்து எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அவரை துன்புறுத்தி என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியும் இப்படி தான் ட்ரை பண்ணாங்க. டார்ச்சர் அண்ட் டார்மெண்ட், பொதுவாக போர்க்கைதிகள். இன்றைக்கு தான் ஹியூமன் ரைட்ஸ் இதெல்லாம் இருக்குது, அன்றைக்கி போர்க்கைதின்னா அவன் போர்க்கைதி, அவ்வளோதான், உன்னை நான் என்ன வேணால் செய்வேன், எப்படி என்ன நடக்குது அங்கே, யுஎஸ் ஆர்மி என்ன பிளான் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க, அவருக்கு தெரியுதோ தெரியலையோ கேட்பாங்க. இதன் பிறகு பாருங்கள், 2 வருடங்கள் கழித்து யுத்தம் முடிவடைகிறது. லூயி ஜாம்பரீனி அவருடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார், அமெரிக்காவுக்கு வந்துடுறார். ஆனால் அவரால் இரவு நேரங்களில் தூங்க முடியலை. இரவு கனவுகள், நம்ம ஆங்கிலத்தில் நைட்மேர்ஸ்ன்னு சொல்கிறோம், கொடூர கனவுகள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், யுத்தத்தில் ஒரு மனிதன் அடிபட்டு கடலில் மிதந்து கொண்டு இருக்கிறான் 47 நாட்கள். இரவு பகலாய் அந்த காற்று, மழை, தண்ணீர், பசியோட, பட்டினியோட, தாகத்தோட 47 நாட்கள் கடலில் மிதந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதனை காப்பாற்றி அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க. பல முறை அவர் யோசித்திருப்பார்னு நினைக்கிறேன், நான் இந்த கடலில் செத்து போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, இவனுங்க கையில் மாட்டிக்கிட்டு இப்படி நான் அவதிப்படுறேனேன்னு அவர் யோசித்திருக்க கூடும், மனிதன் தானே. அப்போ இதெல்லாம் முடிந்து 2 ஆண்டுகள் துன்புறுத்தப்பட்டு அதன் பிறகு விடுவிக்கப்படுகிறார். அப்போது அவருக்கு இரவு நேரத்தில் தூக்கம் இல்லை. நான் நினைக்கிறேன் தூங்கும் பொழுதெல்லாம் அவரை தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கலாம்.
அவருக்கு தூக்கமே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த எண்ணங்கள் அவரை சிறைப்படுத்தி அவரை துன்பப்படுத்திக்கிட்டு இருந்ததுனால அவர் மதுவுக்கு திரும்புகிறார். குடிக்க ஆரம்பித்து குடியே வாழ்க்கையாக அவருக்கு மாறுகிறது. இதன் விளைவாக அவருடைய வாழ்க்கை போச்சு, அவருடைய மேரேஜ் குடும்பமும் சிதைய துவங்கினது. கொஞ்சம் இங்கே பாஸ் பண்ணி யோசிப்போமா, ஒரு ஒலிம்பிக்கில் ஓடி வெற்றி பெற்ற நபர், வேர்ல்டு ரெக்கார்டை உடைக்க போகிறாருன்னு எல்லாரும் நம்பினாங்க, அவரும் நம்பிக்கிட்டு இருந்தார். இந்த சமயத்தில் தான் அவருடைய கனவுகள் சிதைகின்றன, அவருடைய வாழ்க்கையே அர்த்தமற்றதாய் மாறினது. கொஞ்சம் நம்மளை அந்த இடத்துல யோசித்து பார்ப்போம், அவருக்கு என்ன லைஃப்பில் என்ன பெரிய மீனிங் இருக்க முடியும். இதுக்கப்புறம் அவருடைய கனவெல்லாம் அதுதான், ஒலிம்பிக், வேர்ல்ட் ரெக்கார்ட், ஃபாஸ்டஸ்ட் ரன்னர், எல்லாம் சிதைந்து போன நிலையில் நான் குடித்தா என்ன, உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன, இப்படி தான் அவருடைய இருதயம் போயிருக்கும். அந்த கொடூரமான எண்ணங்கள், அந்த கனவுகள், இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக குடிக்க ஆரம்பித்து குடியில்லாமல் இருக்க முடியல. 1949 அவருடைய மனைவி அவரை வற்புறுத்துகிறாங்க. எதுக்காக, ஒரு வாலிபன் இங்கே வந்து பிரசங்கம் பண்ணுறாரு, நம்ம போய் கேட்போமே. அந்த வாலிபனுடைய பெயர் பில்லி கிரஹாம். பில்லி கிரஹாமுடைய ஏர்லி மீட்டிங்ஸ். அப்போது இந்த லூயி ஜாம்பரீனி அவர் மனைவியோடு அங்கே போகிறார். பில்லி கிரஹாமுடைய மீட்டிங்க்கு செல்லுகிறார். அங்கே பில்லி கிரஹாம் கிறிஸ்துவுடைய மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். இதை கேட்ட லூயியுடைய இருதயம் உடைகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவருடைய இருதயம் மாறினது. அவர் மற்றவர்களை நான் மன்னிக்க வேண்டும் என்ற புது இருதயம் அவருக்கு உண்டாகிறது. அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஜப்பானியர்களை தேடி ஜப்பானுக்கு செல்கிறார். அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கசப்பு, பகை மறைந்தது. அது வரைக்கும் ஒரு பகை, வெஞ்சன்ஸ், இவங்களை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். பாருங்கள், பகை, கோபம், வெறுப்பு, கசப்பு உள்ளே இருக்கும் பொழுது யார் மேலே கோபம் இருக்குதோ அவங்களுக்கு எதுவுமே நடக்கிறது இல்லை, அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. கோபத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தான் இங்கே பார்க்குறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவுடைய மன்னிப்பை பெற்ற பிறகு இவர் புது மனிதனாய் மாறுகிறார். என்னை துன்புறுத்தினவர்களை நான் மன்னிக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஹி வெண்ட் ஆல் த வே டு ஜப்பான். அவர்களை முகமுகமாய் பார்த்து மன்னிக்க வேண்டும் என்று சென்று மன்னித்தார். இந்த இடத்துல உன்னை நான் சொல்ல விரும்புகிறேன், ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், நம்ம பைபிள் வாசிக்கிறவங்களாக இருக்கலாம், ஆலயத்திற்கு செல்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் கசப்பும் கோபமும் மற்றவர்களை மன்னியாத நிலையும் இருந்தால் அது நிச்சயமாக உங்களை உருக்கி கொண்டே இருக்கும், உங்களுக்கு சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல. வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு பகைஞராக இருந்த பொழுது அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். நம்ம நல்லவங்களா இல்லை, நம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம், தேவனுக்கு விரோதமான சிந்தையினால் நிறைந்திருந்தோம். ஒருவேளை நீங்கள் சொல்ல, நான் என்னங்க செஞ்சேன் ஆண்டவருக்கு விரோதமாக, நான் ஒன்றுமே செய்யலையே. இல்லை, நம்முடைய சிந்தையில் நாம் தேவனுக்கு விரோதிகளாக இருந்தோம். நம்ம சிந்தித்தது எல்லாமே அவருக்கு அருவறுப்பாகவும் அவருக்கு விரோதமாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில், தேவன் பார்க்கக்கூட முடியாத ஒரு நிலையில் இருந்த நமக்காக அவர் தன் ஜீவனை கொடுத்தார், நம் பாவங்களை மன்னித்தார். இந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறேன்னு சொல்கிற நம்ம மற்றவர்களை மன்னிக்கலன்னா அது ரொம்ப பரிதாபமான நிலை. அதனால தான் கிறிஸ்து நமக்காக எப்படி மன்னித்தாரோ அப்படி நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அதனால தான் சிலுவையில் தொங்கும் பொழுது இயேசு சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், உங்கள் விரோதிகளை மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் எந்த நம்பிக்கையிலையுமே இது கிடையாது. உங்களை விரோதிக்கிறவர்களை மன்னிக்க தேவன் வலியுறுத்துகிறார். இந்த லூயி ஜாம்பரீனி ஜப்பானியர்களை மன்னித்தார். அதன் பிறகு அவருடைய வாழ்வு மாறினது. பாருங்கள், அவர் அந்த பழைய காரியத்தையே யோசித்து கொண்டிருந்த வரைக்கும் அவருடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை.
அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. குடி இல்லாமல் அவரால் ஒரு இடத்துல இருக்க முடியலை. அந்த குடி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு இப்படி பலவிதமான எண்ணங்கள், அந்த பகையும் கோபமும் எழும்பி இவரை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஜப்பானியர்கள் பண்ண டார்ச்சர், போர்க்கைதியாக இருந்த பொழுது இவர் அனுபவித்த டார்ச்சர் முடிஞ்சு பல வருடங்கள் ஆனாலும் இவருடைய எண்ணங்களிலே டார்ச்சர், பயங்கரமான டார்ச்சர், அந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் பல மடங்கு அதிகமான டார்ச்சர். எதனால்? பழசியே இவர் யோசிச்சுட்டு இருந்ததுனால. ஆனால் இயேசு உள்ளத்தில் வந்த பிறகு பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கும் நீங்களும் நானும் பழையவைகளை மறக்க வேண்டும். நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இது மிக மிக மிக முக்கியம். எனக்கு யாருமே தீமை செய்யலன்னு நம்ம சொல்லவும் முடியாது. நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் இன்றைக்கு ஒருவேளை மற்றவர்களை மன்னிக்காமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் மன்னிக்க வேண்டும். ஒரு சிலர் இப்படி சொல்லுவாங்க, இந்த நபருடைய பேரை கேட்டாலே எனக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படி நம்ம இருக்கவே கூடாது. நம்ம மன்னிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு துன்பப்படுத்தினவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களை மன்னிக்க வேண்டும். லூயி ஜாம்பரீனி முகமுகமாய் சென்று மன்னித்தார். நான் மன்னிச்சிட்டேன்னு அவர் அமெரிக்காலேயே இருந்திருக்கலாம். ஆனால் ஹி வென்ட் ஆல் த வே அண்ட் ஃபர்கேவ் தெம் ஃபேஸ் டு ஃபேஸ். தேவைப்பட்டால் நிச்சயமாய் அதை செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசும் முன்பதாக

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் பின்னானவைகளை மறந்து நமக்கு முன் வைத்திருக்கிற லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்பதை தியானித்து வருகிறோம். ரொம்ப அழகான வார்த்தைகள் பிலிப்பியர் 3:13-14 பவுலுடைய வார்த்தைகளை நம்ம தியானித்தோம். பவுல் சொல்கிறார், நான் ஒன்றும் பெருசாக அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டு தான் நான் யோசிக்கவே இல்லை. பவுல் ஒரு மிக சிறந்த அப்போஸ்தலன், பல தேசங்களுக்கு பிரயாணப்பட்டு எத்தனையோ பேரை ஆண்டவருக்குள்ளே நடத்தின ஒரு நபர். சில நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணலைங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடி போகிறேன். பவுலுக்கு அவமானம், நிந்த, ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு பெரிய பேட் பாஸ்ட், அநேகரை கொன்னவர், கொலகாரன்ற பேர், அதுக்கப்புறம் பல சபைகளை ஸ்தாபித்தவர். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் பின்னாடி தள்ளுறேன்றார். எனக்கு என்னுடைய இகழ்ச்சி புகழ்ச்சி இது எதுவுமே என்னை பாதிக்காது, ஏன்னா என் கண்கள் முன்னாடி தான் பார்க்குது. எனக்கு முன்னாடி ஒரு கோலை ஆண்டவர் வச்சிருக்கிறார், இதை நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும். இன்றைக்கி பவுலை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நமக்கு இருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். நம்ம வாழ்க்கையில் இகழ்ச்சி புகழ்ச்சி இதெல்லாம் கலந்து வரலாம், ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி ஓட முயற்சி செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு அழகான ஸ்டோரியை நான் வாசித்தேன், உண்மை சம்பவம். 1940களில் அமெரிக்காவில் உள்ள டெனிசி என்ற மாகாணத்தில் ஒரு சிறு பெண் பிறந்தாள். அவளுடைய பெயர் வில்மா ரூடால்ஃப். ஒரு பெண் குழந்தை வில்மா ரூடால்ஃப் வளருகிறாள். ஆனால் வளரும் பொழுதே பல சவால்கள், அவளுக்கு நிமோனியா தாக்குகிறது, ஸ்கார்லட் ஃபீவர், ஃபைனலாக போலியோ. போலியோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கால்கள் சூம்பி போய் நடக்க முடியாமல் போயிடும். அப்போ அன்றைக்கு இருந்த டாக்டர்ஸ் வந்து வில்மாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, வில்மாவால் இனி நடக்கவே முடியாது, எந்த நேரம் அவளுடைய கால்களில் இனி இந்த பிரேசஸ், அந்த காலை தாங்கி பிடிக்கிற அந்த பிரேசஸை நீங்கள் போடணும், ஆனால் அவளால் நடக்க முடியாது, கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க நிற்கலாம். இது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் சொன்ன வார்த்தை. ஆனால் வில்மாவுடைய தாய் விசுவாசம் நிறைந்த ஒரு பெண், தேவனை நம்புகிற ஒரு பெண். பாருங்கள், ஒரு தேவனை நம்புகிற ஒரு தாய், விசுவாசம் நிறைந்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் மதர்ஸ், நீங்கள் வந்து உங்களை சாதாரணமாக எண்ணவே கூடாது. சில தாய்மார்கள் பாருங்கள், கணவனை மாதிரி பெரிய ஒரு வேலையில் இல்லை, பிஸ்னஸ் பண்ணலைனாலும் அவங்க வந்து மிக மிக மிக முக்கியம். அவங்க ஃப்யூச்சர் ஜெனரேஷனை ஷேப் பண்ணுறவர்கள். அப்போது இந்த தாய், வில்மாவுடைய தாய், விசுவாசம் நிறைந்த ஒரு மகள். ஒரு பக்கம் டாக்டர்ஸுடைய ஒப்பீனியன், ஒரு பக்கம் எக்ஸ்பர்ட்ஸ் உடைய ஒப்பீனியன். நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டோம், போலியோ வந்தால் இது தான் முடிவு, நீ பிரேசஸ் போட்டுக்கணும், உன்னால் நடக்க முடியாது வாழ்க்கையில், நீ இப்படியே இருக்கணும். ஆனால் வில்மாவுடைய அம்மா வில்மா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், வில்மா ஆண்டவருடைய உதவியினால் நீ நடக்கலாம், நீ நடக்க மட்டும் இல்லை ஓடவும் செய்யலாம். பாருங்க, டாக்டர்ஸ் நடக்கவே முடியாதுன்றாங்க, ஆனால் விசுவாசத்தில் நிறைந்து அந்த தாய் தன் மகள் இடத்துல பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், வில்மா வித் காட்ஸ் ஹெல்ப் யூ வில் வாக், யூ வில் நாட் ஓன்லி வாக், யூ வில் ரன். அப்படின்னா நிச்சயமாக நீ நடப்ப, நடக்கிறது மட்டும் இல்லை நீ ஓடுவ, தேவனுடைய உதவியோடுன்றாங்களாம். அவங்க தினம் வில்மாவுடைய காலை மசாஜ் பண்ணுவாங்களாம். மசாஜ் பண்ணும்போதெல்லாம் அவங்க இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், நீ நடப்ப, நடக்கிறது மட்டும் இல்லை நீ ஓடுவ, தேவனுடைய உதவியோடு நீ எழுந்து நடப்ப, நீ ஓடுவ வில்மா, நீ ஓடுவ. பாருங்கள், நம்ம பிள்ளைகள் இடத்துல என்ன பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். உலகம் ஒன்று பேசுது அவங்கக்கிட்ட, எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்று பேசுகிறாங்க அவங்கக்கிட்ட, ஆனால் நீங்கள் பெற்றோரா நாம் என்ன நம் பிள்ளைகளிடத்தில் பேசுகிறோன்றது ரொம்ப முக்கியம். டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, எஸ் ஐ ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ், நோ டவுட். பட் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதோ

ஸோ கால்கள் நிற்க முடியாது, நடக்க முடியாது. இருந்தாலும் அந்த விசுவாச வார்த்தைகள் அவளை தூக்கி நிறுத்தி கொண்டே இருந்தது. அவள் முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். கடைசியில் வில்மாவுக்கு 12 வயது இருக்கும் பொழுது எல்லாரும் அதிர்ந்து போகிற விதத்தில் வில்மா தன்னுடைய பிரேசஸ் காலில் இருந்த அந்த பிரேசஸை கழட்டிட்டு சர்ச்சுக்குள்ளே நடந்து போனாலாம். அதன் பிறகு அவள் ஓட பயிற்சி செய்தாள். அதன் பிறகு ரேசஸில் ஓடத் தொடங்கினாள். ஸ்கூலில் நடக்கிற அந்த ரேஸ்லலாம் ஓடும்பொழுது கடைசியாக தான் வந்தாளாம். ஆனால் அவள் விடாமல் பயிற்சி செய்தாள். பாருங்கள், இதெல்லாம் எங்கே தொடங்குதுன்னா அந்த விசுவாசம் நிறைந்த ஒரு தாயினுடைய வார்த்தைகள், விசுவாசம் வார்த்தைகள். வில்மாக்குள்ள அந்த விசுவாசத்தை பிறப்பு வித்து நடக்கவே முடியாது அப்படின்னு சாப்டரை க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணப்பட்ட வில்மா நடக்க துவங்கினாள். அவங்க அம்மா சொன்னது ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய உதவியோடு நீ நடப்பாய். அதோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா இவ்வளோ நிறுத்தியிருப்பான்னு நினைக்கிறேன், நம்ம நடந்துட்டோம் சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மா சொன்னாங்க, தேவனுடைய உதவியோடு நீ நடப்பாய், நிச்சயம் நடப்பாய், அது மட்டும் இல்லை நீ ஓடுவாய். அப்போ வில்மா நடந்த உடனே அவளுக்கு அடுத்த ஒரு இது, ஓடணும், தேவன் எனக்கு உதவி செய்வார், நான் ஓடணும். ரன்னிங் ரேசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கடைசியாக தான் வந்தா, இருந்தாலும் பயிற்சி செய்தாள். 16 வயது இருக்கும் பொழுது 1956 அந்த ஒலிம்பிக்ஸில் ஷி ஒன் த பிரான்ஸ் மெடல். எனக்கு அப்படியே கைத்தட்டி குதிக்கணும் போல இருக்கு. போலியோ வந்த ஒரு பெண், நடக்க முடியாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு பெண், விசுவாச வார்த்தைகளினால அவள் நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து அந்த விசுவாச வார்த்தைகளையே பற்றி கொண்டு பயிற்சி செய்து 1956 ஷி ஒன் த பிரான்ஸ் மெடல் இன் தி ஒலிம்பிக்ஸ். 1964 கழித்து ரோமில் நடந்த ஒலிம்பிக்ஸில் வில்மாவுக்கு என்ன டைட்டில் கொடுத்தாங்க தெரியுமா? ஃபாஸ்டஸ்ட் வுமன் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே அதிவேகமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லி வில்மாவுக்கு டைட்டில் கொடுக்குறாங்க. 3 கோல்டு மெடல்ஸ், 100, 200 and 400 ரீலேயில் வில்மா வன் த கோல்டு. இதெல்லாம் உண்மை சம்பவங்கள். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? போலியோ வந்து, நிமோனியா வந்து, ஸ்கார்லெட் ஃபீவர், மரித்து போக வேண்டிய ஒரு வில்மா ரூடால்ஃப் ஃபைனலாக முடக்கப்பட்டு, இந்த பிரேசஸ் தான் உனக்கு துணை வாழ்க்கை ஃபுல்லான்னு சொல்லப்பட்ட ஒரு நிலையில் விசுவாச வார்த்தைகள் பேசப்பட்டது. ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து பேசலை, சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து பேசலை, வில்மாவுடைய தாய், வில்மாஸ் மதர் ஸ்போக் த வேர்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த். வில்மாவுடைய தாய் பேசுகிறாங்க, அவளை ஃபீட் பண்ணுறாங்க நைட் அண்ட் டே. உன்னால் தேவன் உனக்கு உதவி செய்வார், நீ நடப்பேன், நிச்சயம் நடப்பேன், நீ ஓடுவேன். அதே போல் அவள் நடந்தாள், ஓடினாள். ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணது மட்டும் இல்லை, அந்த நாட்களிலே உலகத்திலேயே அதிவேகமான பெண் என்ற ஒரு பட்டத்தையும் வென்றாள். இந்த விசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா, வில்மாவை திரும்பி பார்க்க அலோவ் பண்ணலை. அவளுக்கு முன்னாடி ஒரு கோலை, விசுவாசத்தில் ஒரு லக்கு அவங்க அம்மா செட் பண்ணுறாங்க, தேவனுடைய உதவியோடு நீ நடப்ப, நீ ஓடு, அதுதான் லக்கு. தட் வாஸ் த கோல் ஃபார் வில்மா ரூடால்ஃப், தட் ஷி ஹேஸ் டு ரன் வித் த ஹெல்ப் ஆஃப் காட். அப்போ இந்த அவளை கீழே இழுக்கிற காரியங்கள் என்ன? இந்த ஒப்பீனியன்ஸ், உன்னால் நடக்க முடியாது, த பிரேசஸ். ஆனால் அவள் இவைகளை எல்லாம் பின்னாக தள்ளி முன்னாக ஓடினாள். மை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், This is very powerful. வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மேலே எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸை கொடுத்துருக்கலாம். நீ உருப்பட மாட்டேன், நீ மாடு மேய்ப்ப, ஏதாவது ஒரு பிரயோஜனமாக எதையாவது செய்கிறியா? ஆனால் ஒன்றை சொல்கிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் பிடிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்கிறத பார்ப்பீர்கள். பாருங்கள், வில்மா சும்மா ஏதோ ஓடி இல்லை, ஒலிம்பிக் வரைக்கும் போய் ஃபாஸ்டஸ்ட் வுமன் இன் த வேர்ல்டு. என்ன ஒரு பெரிய காரியம்! இன்றைக்கும் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட தாளந்துகள் புதைந்து கிடக்கிறது. Don't be fixed on the opinion of others. மற்றவர்கள் உங்களை குறித்து குறை சொன்னதின் மேல் உங்கள் இருதயத்தை பதிய வையாதிருங்கள். அதையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நமக்கு மேலானவைகளை

காண்பிக்கிறது. நம்ம மேலே எழும்ப வேண்டும், முன்னாக ஓட வேண்டும், பின்னானவைகளை தள்ளி முன்னாக ஓட வேண்டும். தொடர்ந்து பேச போகிறோம். பட் பிஃபோர் தட்

0: கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் இன்பமே எஃப்எம்.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்பம் எஃப்எம் வானொலியை உலகமெங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வானொலியின் மூலமாக, இதில் வருகிற நிகழ்ச்சிகள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களுக்கு தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனுக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை, உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbomfm@gmail.com. வெல், 1880 அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா, ஹெலன் கெல்லர். கில்லரில் கெல்லர், KELLER. ஸோ 19 வயது இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு மெனன்ஜைட்டிஸோ ஸ்கார்லெட் ஃபீவரோ வருகிறது. அன்றைக்கு பெரிய டயக்னாசிஸ் எல்லாம் இல்லை. ஒரு ஜுரம் வருது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பார்வை போயிடுது, கேட்கும் திறனும் போயிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒன்று பார்வை இல்லைனா கூட கேட்க முடியும், இல்லை கேள்வி இல்லைனா கூட பார்க்க முடியும். இது ரெண்டுமே இல்லைன்னா ரொம்ப கடினம். உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. 19 மாதங்களை நிரம்பின ஒரு குழந்தை, 2 வயசு கூட இல்லை. இதன் பிறகு அந்த குழந்தைக்கு பயங்கர ஒரு விரக்தி. சின்ன குழந்தையாக இருந்தாலும் யாரையும் புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த குழந்தையை யாரும் புரிஞ்சிக்க முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளையின் தாய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆன் சலிவன் அப்படின்னு ஒரு டீச்சரை கொண்டு வராங்க. இந்த டீச்சர் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக எலன் கெல்லருக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறாங்க. எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். காது கேட்கல, ஓகே. பார்வை இருக்குன்னா கைகளில் ஏதோ செய்யலாம். பார்வை இல்லை, காது கேட்குதுன்னா எதோ சொல்லித்தரலாம். இது ரெண்டுமே இல்லை, எப்படி சொல்லித்தர முடியும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். பார்வை இல்லை, கேட்கவும் முடியாது, எப்படி கற்றுக்க முடியும்? நீங்கள் எப்படி ஸ்கூலில் கற்றுக்கிட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். போர்டில் எழுதி போடுவாங்க, அடுத்தது அந்த டீச்சர் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இப்படி தானே நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டோம். இது ரெண்டுமே இல்லையே, எப்படி கற்றுக்க முடியும்? அப்போது இந்த டீச்சர் ரொம்ப க்ரியேட்டிவாக, ரொம்ப பொறுமையோடு ஹெலன் கெல்லருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹெலன் கெல்லருடைய கையில் எழுத ஆரம்பித்தாங்க. கையில் எழுதும்போது அந்த உணர்வு மூலமாக அவர்கள் சொல்லி கொடுத்து, உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அவங்களால் முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ பொறுமையாக ஹெலன் கெல்லருக்கு அவங்க அந்த உணர்வுகளை கொண்டு, டச் அண்ட் ஃபீலை வச்சு அவங்க சொல்லித்தராங்க. சொல்லி கொடுத்து ஃபைனலாக ஹெலன் கெல்லர் பிரெயில் வாசிக்கிறாங்க. பிரெயில்னா பார்வையற்றோருக்கு உரிய ஒரு எழுத்து முறை. அதை தொட்டால் அது தெரியும். ஸோ அந்த பிரெயிலை வாசிக்க துவங்குகிறார்கள். அவங்க கடைசியாக டிகிரியே முடிக்கிறாங்க. முதல், உலகத்திலேயே முதல் பெண்மணி அவங்க, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியை முடித்தது. அதன் பிறகு ஒரு பெரிய பேச்சாளராக மாறுறாங்க இந்த ஹெலன் கெல்லர். டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்காக அவங்க அதிகமாக பேச துவங்கினார்கள், பல மேடைகளிலே பேசினார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், பார்வையும் இல்லை, கேட்கவும் முடியாது. அவங்க அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க இருந்திருக்கலாம். வாழ்க்கையே இருண்டு போய், வாழ்க்கையை வீணாக போயிருக்கும். ஆனால் அவங்க அதில் இருக்கலை. அவங்க எழும்புகிறார்கள். கர்த்தருடைய உதவியோடு எழும்பி எலன் கெல்லர் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாறினாள். இன்றைக்கும் I want to encourage you, my friend. நம்முடைய பின்னானவைகளை தள்ளி முன்னானவைகளை நாம் நாட வேண்டும். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு லக்கை வைத்திருக்கிறார், அழகான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். சவால்கள் உண்டு, உண்மைதான். நம்மை கீழே இழுக்கிற காரியங்கள் உண்டு, உண்மைதான். எதிர்ப்புகள் உண்டு, உண்மைதான். நீ உருப்படாமல் போவேன்னு பேசுகிறவங்க இருக்கிறது உண்மைதான். ஆனால் இதையே பார்த்துக்கிட்டு இதிலே உட்கார்ந்தோம்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கும் இல்லை, மற்றவங்களுக்கும் இல்லை. ஆனால் இதெல்லாம் உதறி தள்ளி நம்ம கர்த்தர் வைத்த லக்கை நோக்கி ஓடும் பொழுது நாம் ஒரு நட்சத்திரமாய் மின்ன துவங்குகிறோம், பெரிய காரியங்களை சாதிக்கிறவர்களாய் மாறுகிறோம்.

பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடுகிறோம். பிலிப்பியர் 3:13-14 பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்கிறேன். அந்த பகுதியை மீண்டும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:13-14, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஐ கீப் மூவிங் ஃபார்வர்ட். இதுதான் பவுல் சொல்கிறார். ஸோ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். நம்ம இழுக்கிற பல காரியங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நம்ம முன்னோக்கி செல்லுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய கரம் இறங்கட்டும். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை பின்னாக இழுக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உதறி தள்ளி முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. எப்படி ஒரு கழுகு எழும்புமோ அப்படி உம்முடைய பிள்ளைகள் எழும்ப நான் ஜெபிக்கிறேன். ஒரு விசேஷ பலன் உண்டாகட்டும் அப்பா, ஒரு விசேஷ தைரியம் உண்டாகட்டும், கர்த்தருடைய துணை உண்டாகட்டும், உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருமனம் உண்டாகட்டும். தேவனுடைய கரம் வெளிப்படட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, சரீரத்தில் சுகவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும். கடன் பிரச்சனைகள் தீரட்டும். பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகட்டும். திறந்த வாசல்கள் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மார்போடு அனைத்து வழி நடத்தும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இந்திய நேரப்படி இன்று மதியம் இரண்டு மணி அளவிலும் அதைத் தொடர்ந்து இரவு 9 மணி அளவிலும் அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளெஸ் யூ.

0: வாசிப்பு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஞானத்தில் பிரியப்படுகிறவன் தன் தகப்பனை மகிழப் பண்ணுகிறான். வேசிகளோடே தொந்திப்பானவனோ ஆஸ்தியை அழிக்கிறான். நியாயத்தினால் ராஜா தேசத்தை நிலைநிறுத்துகிறான். பரிதான பிரியனோ அதை கவிழ்க்கிறான். பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணி இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்தறிகிறான், துன்மார்க்கனோ அதை அறிய விரும்பான். பரியாசக்காரர் பட்டணத்தில் தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விளக்குகிறார்கள். ஞானி மூடனுடன் வழக்காடுகையில் சினந்தாலும் சிரித்தாலும் அமைதியில்லை. இரத்த பெரியர் உத்தமனை பகைக்கிறார்கள், செம்மையானவர்களோ அவனுடைய பிராணனை காப்பாற்றுகிறார்கள். மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கராவார்கள். தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவ்விருவருடைய கண்களும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும். பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். உன் மகனை சிற்றை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடிமையானவன் வார்த்தைகளினாலே அடங்கான், அவைகளை அவன் அறிந்தாலும் உத்தரவு கொடான். தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம். ஒருவன் தன் அடிமையை சிறு பிராயம் முதல் இளக்காரமாக வளர்த்தால் முடிவிலே அவன் தன்னை புத்திரனாக பாராட்டுவான். கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், மூர்க்கன் பெரும் பாதகன். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். திருடனோடே பங்கிட்டுக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை பகைக்கிறான். சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு
1: கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். தேவனை பாடி ஆராதிப்பதை போல சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எங்கும் இல்லை. அவர் செய்த நன்மைகளை நினைத்தால் எப்படி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும்? நாம் சேர்ந்து தேவனை பாடி ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி பாடலாமா?

வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தரை எப்பொழுதும் துதித்து பாடும் பொழுது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது, அவர் பிரசன்னம் நம்மை மூடுகிறது. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போய்விடும். நம் வாழ்க்கையில் எதிர்நிற்கும் பர்வதங்கள், மலை போல் நிற்கும் பிரச்சனைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போய்விடும். ஆண்டவரை துதித்து பாடுங்கள். எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையும் தேவனை துதியுங்கள். ஆண்டவர் வாழ்க்கையில் மகிமையான காரியம்

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். அதை எங்களுக்கு நீங்கள் தொலைபேசி வாயிலாக, எஸ்எம்எஸ் வாயிலாக, மற்ற சோசியல் மீடியா வாயிலாக தெரியப்படுத்தி வருகிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கும் இந்தியாவில் ஒரு இனிமையான காலை வேளை. உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து, எந்த இடத்திலிருந்து நீங்கள் இணைந்திருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த வேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் எ பியூட்டிஃபுல் வர்ஷிப் சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இங்கே நான் உட்கார்ந்த இந்த நிகழ்ச்சியை செய்ய துவங்கின உடனேயே என் இருதயத்தில் இந்த அருமையான வசனம் பளிச்சென்று மின்னிட்டது. அதை உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவேல் 2:23 முதல், Joel chapter 2 verse 23 onwards. யோவேல் 2:23 முதல். சியோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகள் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. What a beautiful verse. என் ஜனங்கள் இனி ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. No matter what you're going through right now, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாக இப்பொழுது கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ளுவீர்கள். உங்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. நீங்கள் தலை கவிழ்ந்து போவது இல்லை. இதுதான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு.

சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேத வசனங்கள் சொல்லுகிறது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. இந்த காலை அல்லது இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, அவர் பொய் சொல்வது இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் தலைகள் உயரும், நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள், நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. பழைய ஏற்பாட்டிலே நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, அவர்களுடைய எதிரிகள் அவர்களை மேற்கொண்டார்கள். அவங்க எதிரிகள் வந்து இவங்களை மேற்கொண்டாங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சேனை வந்து இவர்களை மேற்கொண்டு இவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போகிறது, ஆண்களை கொலை செய்வது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்களை, பெண்களை, குழந்தைகளை கொலை செய்வாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சில நேரங்களில் ஆண்களை கொலை செய்து பெண்களையும் பிள்ளைகளையும் அவர்கள் சிறைபிடித்து செல்வார்கள். ஆடு மாடு இது எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. அவங்க போகும்பொழுது என்ன செய்வாங்கன்னா, அந்த தேசத்தை சுட்டெரித்து விட்டு போவார்கள், கம்ப்ளீட்டாக தீக்கிரையாக்கி போய்விடுவார்கள். அந்த வயல்கள் இதெல்லாத்தையும் எரிச்சிட்டு போயிடுவாங்க. இது அந்த நாட்களில் இருந்த ஒரு வழக்கம். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்ரவேல் வந்து இருக்கிறாங்க. அவர்கள் வேதனையோடு தலை கவிழ்ந்து வெட்கத்தோடு இருந்த சூழ்நிலையில் யோவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பி இந்த தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசினார். அதை தான் நம்ம வாசித்தோம். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். ரொம்ப அழகாக இருக்கு. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். God is going to restore everything to you, my friend. கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி தருகிற ஒரு காலம், ஒரு நாட்களுக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு அதை திரும்பி அளிக்கப் போகிறார். Here is another beautiful song. Let's enjoy this.

0: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோவேல் 2:26 அருமையான ஒரு வசனம். இங்க பாருங்க, இந்த பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய தீர்ப்புக்குள்ளாக சென்றிருந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் சென்றதுனால ஒரு பெரிய நியாய தீர்ப்பு, அப்போது பெரிய வறட்சி, பெரிய ஒரு பஞ்சம். இந்த சூழ்நிலையில் தான் யோவேல் தீர்க்கதரிசி எழும்பி பேசுகிறான். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், அது வரைக்கும் எந்த ஒரு அறுவடையுமே இல்லை. ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், எந்த ஒரு நன்மையான காரியமும் இல்லாத ஒரு சூழ்நிலை. அதை தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பேசுகிறார், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆங்கிலத்தில் லோக்கஸ் அப்படின்னு வருது, வெட்டுக்கிளிகள். இந்த வெட்டுக்கிளிகள் பாருங்கள், நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது லோக்கஸ், இந்த பட்சிக்கு வருகிற வெட்டுக்கிளிகள். பொதுவாக வயலில் போனால் சின்ன சின்ன வெட்டுக்கிளிகள் பச்சை கலரில் ப்ரௌன் கலரில் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் இந்த பட்சிக்கு வருகிற வெட்டுக்கிளிகள் லோக்கஸ் அப்படின்றது ரொம்ப வித்தியாசமானது. இது சரித்திரத்திலேயே இருக்குது. இவங்க அதிகமாய் பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி வயலில் உழுது விதைத்து எல்லாம் அறுவடைக்கு நிற்கிற அந்த நேரத்தில் எங்கேருந்து தான் வரும் தெரியாது, கூட்டம் கூட்டமாக இந்த வெட்டுக்கிளிகள் அல்லது லோக்கஸ் வந்துச்சுன்னா கண் சிமிட்டும் நேரத்தில் என்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் செழிப்பாக பச்சையாக இருந்த வயல்கள் அப்படியே ஒரு ஒரு ஒரு பொட்டல் காடாக தோற்றமளிக்கும் அளவுக்கு அப்படி எல்லாத்தையும் அவைகள் தின்றுவிட்டு போயிடும், சாப்பிட்றோம். இது உண்மையிலேயே நடந்தது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் லோக்கஸ் அல்லது வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாவற்றையும் பட்சித்து போட்டன. அப்போ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முடிவில் அந்த வெட்டுக்கிளிகளை அவர்கள் வந்து திசை திருப்பி கடலிலே போகும்படி ஒரு விஞ்ஞான யுக்தியை பயன்படுத்தினார்கள். ஆனால் அந்த வெட்டுக்கிளிகளினால் லோக்கஸ்னால் ஏற்பட்ட அழிவை அவர்கள் கணக்கிட்ட பொழுது பல நூற்றுக்கணக்கான கோடி, இந்திய மதிப்பின்படி பல நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புள்ள கிராப்ஸ் அல்லது தானியங்கள், அந்த விளைச்சல்கள் சேதமாகி போயிருந்த சேதன்றதை விட அவைகள் தின்றுவிட்டன. அதனால் இந்த லோக்கஸ் அப்படின்றது பாருங்கள், நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த வெட்டுக்கிளிகள் வரும்பொழுது அந்த தானியன்றதை விட இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய வேர்வை, இவர்களுடைய கடின உழைப்பு, எதிர்பார்ப்பு, கனவு, இது எல்லாத்தையுமே அது பட்சித்து போடுகிறது. அதுதான் இதை குறிக்குது. ஏன்னா இவங்க கடினமாக வேர்வை சிந்தி இவங்க உழைத்து அந்த அறுவடைக்கு நிற்கிற காலம், ஒருவேளை அவங்க யோசிச்சிருக்கலாம், ஓ இன்னும் ஒரு நாலு நாள் இல்லை இன்னும் ஒரு வாரம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இதெல்லாம் வந்து உழுது நிலத்தை பண்படுத்தி அறுவடை நிற்குது, இனி கொஞ்சம் இந்த ஒரு வாரத்தில் நம்ம கஷ்டம்லாம் தீந்துற போது தானியம் வந்து விளைச்சலை எடுத்த பிறகு அதை விற்ற உடனே கைகளில் காசு வந்துடும், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும், கடன் வாங்கி இதை செஞ்சோம், எவ்வளோ வேதனையில் இதை செஞ்சோம், இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒரு கனவு இருக்கும். ஆனால் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து உட்கார்ந்த உடனே அவ்வளவும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அப்போ பாருங்கள், இதுதான் நடந்தது இந்த ஜனங்களுக்கு, எல்லாம் அழிந்து போயிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உனக்கு திரும்ப அளிப்பேன். I will restore to you the years that the locusts have eaten. கடந்து போன்ற ஆண்டுகளின் நன்மைகள், அந்த நேரத்தை ஒருவராலும் கொடுக்கவே முடியாது. யூ கேன் நெவர் டேர்ன் த கிளாக் பேக். நம்ம நேரத்தை திருப்பி போய் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வருஷங்களின் நன்மையை உனக்கு நான் அளிப்பேன். நீ இந்த வருடங்களில் என்ன நன்மையை பெற்றிருப்பாயோ அதை நான் உனக்கு அளிப்பேன்றார் ஆண்டவர். உங்களுக்கும் அதுதான் இன்றைக்கு சொல்லுகிறார். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை, இழந்து போன எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். சியர் அப் மை ஃப்ரெண்ட், உற்சாகமாக இருங்கள். நம்மை காண்கிற தகப்பன் ஒருவர் உண்டு. ஒருவேளை பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஒருவேளை உங்கள் ஹெல்த்தாக இருக்கலாம், அல்லது ஒரு பிஸ்னஸில் நீங்கள் பணத்தை இழந்திருக்கலாம், இல்லை ஒரு சரியான முடிவுகளை எடுக்காமல் அறிவீனமாக இருக்கிறது நிமித்தமாக பல பணத்தை இழந்திருக்கலாம். ஆனால் ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு ஒரு நண்பரை சந்தித்து அவர் சொன்னார், வி மேட் சம் ஃபூலிஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதில் நிறைய இழந்தோம். இப்படி நம்ம செஞ்சிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் இழந்த நன்மைகளை உங்களுக்கு திரும்ப அருளப்போகிறார். ஐ ரிப்பீட், நீங்கள் இழந்த நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அருளப்போகிறார். பியூட்டிஃபுல். இது ஒரு இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். லெட் அஸ் என்ஜாய் திஸ்.
1: ஏசாயா 38:5 சொல்கிறது, உன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஆம் பிரியமானவர்கள், அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பவர், நம்முடைய கண்ணீரை காண்பவர். என்னோடு கூட சேர்ந்தவருடைய நாமத்தை உயர்த்துகிறார்கள்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் மிக விசேஷமான நாள். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வெட்டுக்கிளிகள் அரித்து போட்ட வருடங்களின் விளைவை உனக்கு நான் திரும்ப அருளுவேன். வெட்டுக்கிளிகள் அரித்து போட்ட வருடங்களின் விளைவை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஐ வில் ரெஸ்டோர் டு யூ தி இயர்ஸ் தட் தி லோக்கஸ்ட் ஹேவ் ஈட்டன்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். வெட்டுக்கிளிகள் அரித்து போட்ட வருடங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அருளுவேன். 1870 துவங்கி ஒரு சில ஆண்டுகள் 1870s அமெரிக்காவில் உள்ள மினசோட்டா அண்ட் டெக்சஸ் இந்த பகுதிகளில் ஒரு வெட்டுக்கிளி கூட்டம் வந்ததாம். பாருங்கள், ராக்கி மவுண்டன் கிராஸ் ஹாப்பர்ஸ் அல்லது லோக்கஸ்ன்னு சொல்கிறாங்க, ராக்கி மவுண்டன் லோக்கஸ் கூட்டமாக இறங்கி வந்ததாம். அன்றைக்கிருந்த கணக்குப்படி 27 மில்லியன் டன்ஸ், அந்த கூட்டத்துடைய வெயிட்டு தோராயமாக 27 மில்லியன் டன்ஸ். 27 மில்லியன்னா 27 லட்சம், டன்ஸ்னால் இன்டூ 1000, 1000 பெருக்கணும். அப்போது எத்தனை கோடி ஒரு கூட்டம் வந்ததுன்னா குறைந்தது 40 லட்சத்திலிருந்து 70 லட்சம் வெட்டுக்கிளிகள் இருக்குன்றாங்க. இந்த 1870 துவங்கி வந்த கூட்டம் பெருங்கூட்டம். ஒரு விவசாயி சொன்னாராம், என்னுடைய 15 ஏக்கரில் நான் வந்து சோளம் போட்டிருந்தேன், அந்த சோளம் முழுவதையும் 3 மணி நேரத்தில் 15 ஏக்கரையும் புட்டல் காடாக மாற்றிடுச்சு. அதாவது வெறும் அந்த சோளத்தை மட்டும் சாப்பிடல, அந்த செடி, அந்த செடியினுடைய அந்த அந்த ஸ்டெம், இது எல்லாத்தையுமே முற்றிலுமாக பட்சித்து அவர் என்ன சொன்னாரோ, இந்த லான் மோவர் வச்சு மூவ் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரையோட தரையாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அன்றைக்கி இருந்த அநேகர் அதை எழுதி வைத்திருக்கிறாங்க. இந்த வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாத்தையுமே சாப்பிட துவங்கிடுச்சு. வெறும் வயல் மட்டும் இல்லை, லெதர், மற்ற இவங்க முதுகு மேலே ஆட்கள் மேலேயே உட்கார்ந்துருக்குமா, துணி, இது எல்லாத்தையுமே அவைகள் தின்ன ஆரம்பித்து விட்டன. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அந்த நாட்களில். இதெல்லாம் போனதுனால சாப்பாடு இல்லாமல் பட்டினி கிடந்து செத்தவர்கள் உண்டு. நீங்கள் திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1870 ராக்கி மவுண்டன் லோக்கஸ், அவ்வளோ பெரிய ஒரு அழிவு, அவ்வளோ பெரிய ஒரு வறுமை, ஒரு பஞ்சம் அதனால் உண்டானது. அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்களாம், வயல்களை சுற்றி தீயிடுவாங்களாம், ஏன்னா இந்த புகையில் அவைகள் வராமல் போயிடும். ஆனால் எந்த அளவுக்கு இந்த வெட்டுக்கிளிகள் அதிகமாக இருந்ததுன்னா எல்லாம் வந்து நெருப்பிலேயே விழுந்து, அந்த அளவுக்கு அதிகமாக விழுந்து நெருப்பே அணைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த வெட்டுக்கிளிகள்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும், வெட்டுக்கிளிகள் சாதாரண ஒரு காரியம் இல்லை. நம்ம சும்மா வயலில் பார்க்குற மாதிரி இல்லை, பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் அது பாருங்கள், ஒரு கோடி கணக்கில் ஒரு பெருங்கூட்டமாக வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். எல்லாத்தையும் தின்ன ஆரம்பிச்சிருச்சு. வயல் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற சாப்பாடு, வீட்டில் இருக்கிற லெதர், வீட்டில் இருக்கிற இவங்க அதாவது ஒரு சில விவசாயிகள் வந்து வயல்களை துணியினால் மூடினாங்களாம், பெட்ஷீட்ஸ் எல்லாம் போட்டு. எல்லாத்தையுமே மூடி இருக்க முடியாது, ஒரு சில இடங்களை மூடி இருந்திருக்கலாம், ஆனால் அவைகள் அந்த துணியுமே சாப்பிட்டுட்டு உள்ளே போய் அந்த இதை சாப்பிட ஆரம்பித்து விட்டன. அப்போ பாருங்கள், இந்த கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு மெனஸ். கவர்மெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த நாட்களில், நீங்கள் இத்தனை வெட்டுக்கிளிகளை கொன்று அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா அதுக்கு பணம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வேதனையாக இருந்திருக்கு அந்த நாட்களில். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாருங்கள், இப்படி தான் இந்த வெட்டுக்கிளிகள் வந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டது. எல்லாம்னா நம்ம வெறும் வயல் மட்டும் இல்லை, கம்ப்ளீட்டாக எல்லாம் போயிடுச்சு. வீட்டில் இருக்கிறது கூட இப்போ லெதர், வர ஆர்கானிக் திங்ஸ் எது இருந்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதை யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இப்படி தான். இந்த அழிவு ஒரு பேரழிவு, அவங்களுக்கு வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத ஒரு அழிவு, கனவுல கூட அவங்க எதிர்பார்க்காத ஒரு அழிவு. ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல தான் சொல்லுகிறார், நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு நான்
திரும்ப தருவேன். ஐ வில் ரெஸ்டோர் டு யூ வாட் த லோக்கஸ் ஹவ் ஈட்டன். மை டியர் ஃப்ரெண்ட், ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் தனிமையில் புலம்பிக் கொண்டு இருக்கலாம், கதறி கொண்டு இருக்கலாம், எனக்கு வந்த இந்த அழிவு ஐயோ என் வாழ்க்கையே சிதைத்து விட்டது, என் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது, நான் எங்கேயோ இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர், ஆனால் என் வாழ்க்கை இப்படி சீரழிந்து விட்டது, இன்றைக்கு ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நீங்கள் கதறலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், வெட்டு கிளிகள் அரித்து போட்ட வருடங்களின் விளைவை உனக்கு நான் திரும்ப தருவேன். ஐ வில் ரெஸ்டோர் டு யூ தி இயர்ஸ் தட் தி லோக்கஸ் ஹவ் ஈட்டன். லெட்ஸ் என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் சாங். ஐ வில் ஜாயின் யூ அகைன்.

இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலானது, வானிலும் பூவிலும் மேலான நாமம் உடையவர் நம்முடைய இயேசு மாத்திரமே. You alone are worthy, Lord.

இயேசு நாமம் மேலான நாமம், எல்லா நாமத்திலும் மேலானதே. உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்திலே நீங்கள் இன்றைக்கு நிற்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி அவரை அழைக்கும் பொழுது உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்லுகிறான். நிச்சயமாய் உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை.

துதிகன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். வெட்டுக்கிளிகள் அரித்து போட்ட வருடங்களை உனக்கு நான் திரும்ப தருவேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீங்கள் திருப்தியாக இருப்பது தேவனுடைய சித்தம். இந்த வாழ்க்கையில் திருப்தி அற்றவர்களாய் இருப்பது கர்த்தருடைய விருப்பமே அல்ல. அவருடைய பிள்ளைகள் திருப்தியாக இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். சம்பூரணமடைந்து வாழ்க்கையில் திருப்தியாக இருப்பது தான் கர்த்தருடைய சித்தம். திருப்தி என்று சொல்லும் பொழுது சாட்டிஸ்ஃபைடு எல்லாவற்றையும் அதை குறிக்கிறது. வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் திருப்தியாக இருப்பது தேவ சித்தம். And God will satisfy you with good things. நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. He will satisfy your mouth with good things. இதுதான் தேவனுடைய சித்தம். நீங்கள் திருப்தியாக இருப்பது தேவனுடைய சித்தம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற ஒரு தகப்பன். தேவன் நமக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன்.

கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறவர். God is a God who satisfies you. ஏசாயா 58:11 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். God will satisfy you with good things, my friend. கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், நன்மையினால் உங்கள் வாயை திருப்தியாக்குவார்.

வெட்டுக்கிளிகள் அரித்து போட்ட வருடங்களின் விளைவை உனக்கு நான் திரும்ப தருவேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. பிரியமானவர்களே, whatever be your situation, whatever you have lost, நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, தேவன் இன்றைக்கு உங்களை நோக்கி சொல்லுகிறார், நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்கள் வெட்கத்திற்கும் அவமானத்திற்கும் லட்சைக்கும் பதிலாக இரண்டத்தனையான கனத்தை தேவன் அருளுகிற நாட்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். கர்த்தர் உங்களை திருப்தியாக்குகிற நாட்கள். இதுவரை நீங்கள் ஒருவேளை ஏங்கி கொண்டிருந்திருக்கலாம், ஐயோ எனக்கு இது இல்லையே, ஐயோ அவங்கெல்லாம் இதை இப்படி இருக்காங்களே. நேச்சுரல், ஒரு ஹியூமன் மைண்ட் வில் கம்பேர். நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம், ஏங்கி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை திருப்தியாக்கும் நாட்களுக்குள் நீ கடந்து வந்திருக்கிறாய், இனி நீ பற்றாக்குறையில் வறுமையில் இல்லை என்ற கவலையில் வேதனைப்படுவது இல்லை, ஏங்குவது இல்லை. திருப்தி, திருப்தி. God is going to satisfy you. எதற்கெல்லாம் ஏங்கினீர்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் அருளி உங்களை திருப்தியாக்கப் போகிறார், உங்களை மகிழ்ச்சியாக்கப் போகிறார்.

இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து இனியும் அதிசயமாய் நடத்தப் போகிறார், ஆச்சரியமாய் நடத்தப் போகிறார். எல்லா கண்களும் காணும்படி கர்த்தர் உங்கள் சிறை இருப்பை திருப்பி அதிசயமாய் உங்களை நடத்தப் போகிறார். நீங்கள் திருப்தி அடையும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார், நன்மை செய்ய போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. வெட்டு கிளிகள் அரித்து போட்ட வருடங்களின் விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். God will restore to you the years that the locusts have eaten. And my dear friend, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். I want to leave you with this beautiful verse. நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. யோவேல் 2:26. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். God bless you.

பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியே, உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நாங்கள் விடாய்த்திருக்கிறோம் ஐயா, உம்மேல் தவிப்பாயிருக்கிறோம். எங்கள் வறட்சியை மாற்றும், எங்கள்

நம்முடைய வறட்சியை வறண்ட நிலத்தை செழிப்பாய் மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர்.

வாரும் தூய ஆவியே வல்லமை பேற்றிட.

அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தது. தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோ பூதலத்தோ பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார்.

0: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
1: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
0: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க. மாலினி, எப்படிமா இருக்கிற?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: கர்த்தருடைய கிருபையில நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து வர ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என்ன அன்பானவர்களே, நீங்களும் வந்துட்டீங்களா? ரெடியா? வேதத்தை வாசிக்க போறோம். வேத வசனங்களை நாம மாறி மாறி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வாசித்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம 22வது அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வாசிக்க போறோம். நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? உங்க கையில வேத புத்தகம் இருக்குதா? பக்கத்துல நோட்டு பென் இருக்குதா? சந்தேகங்கள் குறிப்புகளை எழுதுறதுக்கு சரி, நம்ம வாசிக்க போலாமா? 22வது அதிகாரம்
1: ஆதியாகமம், 22 அதிகாரம் 1 வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான்.
0: அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
1: ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான்.
0: 3 நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான்.
1: அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான்.
0: ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள்.
1: அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான்.
0: அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய்
1: தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான்.
0: பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான்.
1: அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான்.
0: அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
1: ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலி இட்டான்.
0: ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா யீரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது.
1: கர்த்தருடைய தூதனானவர் 2 வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு,
0: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்
1: நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும்,
0: நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார்.
1: ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்செபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்செபாவிலே குடியிருந்தான்.
0: இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிரகாமிடத்தில் வந்து, மில்காளும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றாள்.
1: அவர்கள் யார் என்றால், முதற் பேரான உச், அவன் தம்பியாகிய பூஸ், ஆராமுக்கு தகப்பனாகிய கேமுவேல்,
0: கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். பெத்துவேல் ரெபக்காளை பெற்றான் என்று அறிவித்தான்.
1: அந்த எட்டு பேரை மில்காள் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள்.
0: ரேயுமாள் என்னும் பேர் கொண்ட அவனுடைய மறுமனையாட்டியும் தேபா, காகாம், தாகாஸ், மாகா என்பவர்களை பெற்றாள். இப்போ 22 அதிகாரத்தை முடிச்சிட்டோம், தொடர்ந்து வாசிப்போமா? 23 அதிகாரம்
1: 23 வசனம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது.
0: கானான் தேசத்தில் உள்ள எபிரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான்.
1: பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோடே பேசி,
0: நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான்.
1: அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரதியுத்தரமாக,
0: எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதிலே பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள்.
1: அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து
0: அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்பரோன்
1: தன் நிலத்தின் கடைசியிலே இருக்கிற மக்பேலா எனப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாய் இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான்.
0: எப்பரோன் ஏத்தின் புத்திரர் நடுவிலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏத்தியனாகிய எப்பரோன் தன் ஊர் வாசலுக்குள் பிரவேசிக்கிற ஏத்தின் புத்திரர் அனைவரும் கேட்க ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரமாக,
1: அப்படியல்ல என் ஆண்டவனே, என் வார்த்தையை கேளும். அந்த நிலத்தை உமக்கு தருகிறேன், அதில் இருக்கும் குகையையும் உமக்கு தருகிறேன், என் ஜன புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக அதை உமக்கு தருகிறேன், உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான்.
0: அப்பொழுது ஆபிரகாம் அத்தேசத்தாருக்கு வந்தனம் செய்து
1: தேசத்து ஜனங்கள் கேட்க எப்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும். அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன் என்றான்.
0: அதற்கு எப்பரோன் ஆபிரகாமுக்கு பிரதி உத்தரமாக,
1: என் ஆண்டவனே, நான் சொல்லுகிறதை கேளும். அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும். எனக்கும் உமக்கும் அது எவ்வளவு காரியம்! நீர் உம்மிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அடக்கம் பண்ணும் என்றான்.
0: அப்பொழுது ஆபிரகாம் எப்பரோனின் சொல்லை கேட்டு, ஏத்தின் புத்திரருக்கு முன்பாக எப்பரோன் சொன்னபடியே வர்த்தகரிடத்தில் செல்லும்படியான 400 சேக்கல் நிறை வெள்ளி அவனுக்கு நிறுத்து கொடுத்தான்.
1: இந்த பிரகாரம் மம்ரேக்கு எதிரே மக்பேலாவில் உள்ள எப்ரோனுடைய நிலமாகிய அந்த பூமியும் அதிலுள்ள குகையும் நிலத்தின் எல்லையெங்கும் சூழ்ந்திருக்கிற மரங்கள் அடங்கலும்
0: அவனுடைய ஊர்வாசலுக்குள் பிரவேசிக்கும் ஏத்தின் புத்திரர் எல்லாரும் அறிய ஆபிரகாமுக்கு சொந்தமாக உறுதிப்படுத்தப்பட்டது.
1: அதற்கு பின் ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை கானான் தேசத்தில் எப்பரோன் ஊர் பூமியான மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்தின் குகையிலே அடக்கம் பண்ணினான்.
0: இப்படி ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதில் உள்ள குகையும் ஆபிரகாமுக்கு சொந்த கல்லறை பூமியாக உறுதிப்படுத்தப்பட்டது. மாலினி 23 அதிகாரத்தையும் வாசித்து முடித்து விட்டோம்.

0: உருமுற்று புள்ளி.
1: ஹாய், நான் ஸ்டீஃபன்.
2: நான் மாலினி. வேதத்தை புதுவிதமா வாசிக்க போறோம்.
1: சரித்திர கால அட்டவணைப்படி தினமும் வேதத்தை வாசிக்க போறோம். நீங்க இத எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். www.infmfm.com வாங்க, எங்களோட ஜாயின் பண்ணுங்க.
2: இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
3: அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி,
2: நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல்,
3: நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான்.
2: அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக.

0: பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலேயாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான்.
1: அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான்.
0: பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசபத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து
1: ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது என்னவென்றால்,
0: என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும்.
1: இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே.
0: நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தரலும் என்றான்.
1: அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெதுவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள்.
0: அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் இருந்தாள். அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள்.
1: அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான்.
0: அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கிக் கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள்.
1: கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்த தீர் மட்டும் அவைகளுக்கும் ஒன்று வார்ப்பேன் என்று சொல்லி
0: சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள்.
1: அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாக்கிய பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தான்.
0: ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து,
1: நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான்.
0: அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி
1: எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள்.
0: அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு,
1: என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான்.
0: அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள்.
1: ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவனுக்கு லாபான் என்று பேர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதனிடத்துக்கு ஓடினான்.
0: அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதணியையும் அவள் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபக்காள் சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதனிடத்தில் வந்தான். அவன் துறவு அருகே ஒட்டகங்கள் அண்டையில் நின்று கொண்டிருந்தான்.
1: அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன், உமக்கு வீடும் ஒட்டகங்களும் இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் என்றான்.
0: அப்பொழுது அந்த மனிதன் வீட்டுக்கு போனான். லாபான் ஒட்டகங்களின் கட்டவிழ்த்து ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான்.
1: பின்பு அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்டது. அப்பொழுது அவன், நான் வந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன் என்றான். அதற்கு அவன் சொல்லும்

0: என்றான்.
1: அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன்.
0: கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார்.
1: என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார்.
0: என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல்
1: நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார்.
0: அப்பொழுது நான் என் எஜமானை நோக்கி, ஒருவேளை அந்த பெண் என் பின்னே வராதே போனாலோ என்று கேட்டதற்கு
1: அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய்.
0: நீ என் இனத்தாரிடத்துக்கு போனால் என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பெண் கொடாமற் போனாலும் நீ என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய் என்றார்.
1: அப்படியே நான் இன்று துறவண்டையிலே வந்து என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தரே, என் பிரயாணத்தை நீர் இப்பொழுது வாய்க்க பண்ணுவீரானால்,
0: இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் முள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும் போது,
1: நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன்.
0: நான் இதை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபிக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான், எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன்.
1: அவள் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள்.
0: அப்பொழுது, நீ யாருடைய மகள் என்று அவளை கேட்டேன். அதற்கு அவள், நான் மில்க்காள், நாகோருக்கு பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்றாள். அப்பொழுது அவளுக்கு காதணியையும் அவள் கைகளிலே கடகங்களையும் போட்டு
1: தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன்.
0: இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான்.
1: அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பொலம் ஒன்றும் சொல்லக்கூடாது.
0: இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள்.
1: ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான்.
0: பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான்.
1: பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான்.
0: அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள்.
1: அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பி விட வேண்டும் என்றான்.
0: அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி
1: ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள், போகிறேன் என்றாள்.
0: அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்புவித்து
1: ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள்.
0: அப்பொழுது ரெபேக்காளும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேல் ஏறி அந்த மனிதனோடே கூட போனார்கள். ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான்.
1: ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி எனப்பட்ட துறவின் வழியாய் புறப்பட்டு வந்தான்.
0: ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான்.
1: ரெபெக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது
0: ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டிறங்கி முக்காடிட்டு கொண்டாள்.
1: ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்கு விவரித்து சொன்னான்.
0: அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாலினி, நாம இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதியை வாசித்து முடித்திருக்கிறோம். என்ன கர்த்தருக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்களை எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் வாசித்தீங்க இல்லையா? வேத புத்தகத்தை உங்க கையில வச்சிருக்கீங்க, எங்களோடு கூட சேர்ந்து வாசித்தீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக இந்த வசனங்களின் மூலமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுக்கு எழும்புகிற சந்தேகங்கள், கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் எங்களுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டிய இமெயில் முகவரி
0: info@gmail.com.
1: கேட்டுக்கிட்டீங்க இல்லையா? தயவு கூர்ந்து எங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களையோ கேள்விகளையோ இல்ல வேற ஏதாவது எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அதை தெரியப்படுத்தலாம். மறுபடியும் நாம் சந்திப்போம், சேர்ந்து வேதத்தை வாசிப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்டீஃபன் அண்ட்
0: மாலினி.
1: கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி info@gmail.com.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். Here is a beautiful song to begin the program.

உலகத்தின் பல பாகங்களிலும் இருந்து இணைந்திருக்கிறவங்கள ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 49:15. ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நம்மை மறவாத ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. நம்மை மறவாத தகப்பன் நமக்கு உண்டு. இன்றைக்கும் யூ ஆர் நாட் ஃபர்காட்டன். நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் கடினமாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, உங்களை மறவாத ஒரு தகப்பன் உண்டு என்பதை நீங்கள் உங்கள் நினைவில் வைத்து செயல்பட வேண்டும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர், நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர். நாம் கூப்பிடும் பொழுது செவி சாய்க்கிற ஒரு தேவன் எப்படி நம்மேல் மனதுருகாமல் இருப்பார்? ஒரு சிறு குழந்தையை பார்க்கும் பொழுது கல் நெஞ்சமாய் உள்ளவர்கள் கூட மனதுருங்குகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை மறப்பது இல்லை. தேவன் உங்களை மறப்பது இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். கர்த்தர் நம் கரங்களை பற்றி நம்மை நடத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். Here is another beautiful song for you.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எஸ்ஐயா 49:15.

ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு தாயும் அந்த அம்மாவுடைய மகனும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். இந்த மகன் வளரும் பொழுது துன்மார்க்கமான நண்பர்களோடு இணைந்து பல தீய காரியங்கள், சமூக விரோத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தான். அங்கே திருடுறது, இங்கே இந்த மாதிரி பலர் அடிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த தாய் அவனுக்கு தொடர்ந்து அறிவுரை சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இப்படியாவது மகனே, நீ இப்படி இருக்கக்கூடாது. ஆனாலும் அந்த மகன் கேட்குற மாதிரி இல்லை, அவனுடைய போக்கில் தான் போயிட்டு இருந்தான். ஒவ்வொரு முறை போலீஸில் அகப்படும் பொழுது இந்த அம்மா தான் போய் முன்னாடி நின்று அவனுக்காக பேசி அவங்க கேட்குற அந்த பணத்தை கொடுத்து, அதாவது அதுக்குன்னு ஒரு ஃபைன் அண்ட் வாட் எவர் லீகலி அந்த இது இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த அம்மா தான் என்ன பண்ணுவாங்களாம், கொடுத்து அவனை ஒவ்வொரு முறையும் மீட்டு கொண்டு வந்து அவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ஷி நெவர் கேவ் அப் ஆன் ஹிம். ஸோ இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமுதாயத்தில் அந்த பையனுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர், அவனை பார்த்தாலே ஒதுங்கி போகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அவனை பெற்ற தாய் மட்டும் அவனை ஒரு நாளும் வந்து இவன் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விடவே இல்லை. ஷி வாஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸாக அவனுக்கு கை கொடுத்து அவனை தூக்கி அவன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து அவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய மகன், அவன் எப்படியாவது வாழ்க்கையில் திருந்த வேண்டும், வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், உயர வேண்டும், மற்றவர்களைப் போல் இந்த சமுதாயத்தில் அவனும் வந்து தலைநிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சையோடு எப்போவுமே அவனுக்கு ஒவ்வொரு முறையும் அவனுக்கு இவங்க தான் போய் கூட நின்று எல்லாம் பண்ணி அவனை மீட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவனுக்கோ இது புரியவே இல்லை. இது கொஞ்சம் கூட புரியாமல் அவன் தன்னுடைய துன்மார்க்க வழியில் தான் வாழ்ந்து கொண்டே இருந்தான். அதில் இன்னும் ஆழமாக போய்கிட்டே இருந்தான் பாருங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஹியர்ஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங், லெட்ஸ் லிசன் டு திஸ்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு தாய் எப்படி அவன் மகனை, ஷி நெவர் கேவ் அப் ஆன் ஹிம். எல்லாரும் அந்த சமுதாயத்தில் எல்லாரும் இவன் துன்மார்க்கன், இவன் வேலைக்கே ஆக மாட்டான்னு சொல்லி ஒதுக்கின அந்த வேளையில் இந்த தாய் மட்டும் அவனை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எவ்வளவோ முறை போலீஸில் அவன் மாட்டி இந்த அம்மா தான் போய் நின்று அங்கே தேவையான எல்லாவற்றையும் செஞ்சு அவனை மீட்டு கொண்டு வந்தாங்க. இப்படி இருந்த சூழ்நிலையில் என்னாச்சுன்னா, ஒரு முறை ஒரு நபரை கொலை செய்து மாட்டிக்கொண்டான். அப்பொழுது எந்த ஒரு வழியும் இல்லை. நீதிபதியின் முன்பு நிற்கும் பொழுது நீதிபதி விசாரிக்கிறாரு. விசாரித்து கடைசியில் அவனுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதித்தார்கள். அப்போ கூட இந்த தாய் கதறினார்கள், ஐயோ என் பையனை விட்டுருங்க, எனக்கு அந்த தண்டனையை கொடுங்க, அவன் எப்படியாவது திருந்திடுவான். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஆனாலும் அவங்க வந்து இல்லை இல்லை, குற்றம் செய்தவர் தான் தண்டனை அனுபவிக்க முடியும், உங்களை நாங்கள் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கு அந்த தண்டனையை மாற்றி கொடுக்க வாய்ப்பே கிடையாது, அதற்கு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி அவனை சிறைச்சாலையில் வைத்தார்கள். அந்த குறிப்பிட்ட தேதியில் தூக்கிலிடும்படியாக இந்த தாயினுடைய உள்ளம் கேட்கவே இல்லை பாருங்கள். எப்படியாவது அவனை மீட்டு கொள்ள வேண்டும் என்று யோசித்தார்கள். ஆனாலும் கடைசியில் அவன் தூக்கிலிடப்பட்டான். தூக்கிலிடப்பட்ட பிறகும் இந்த அம்மா வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. போய் மீண்டும் அந்த அரசாங்கத்தோடு அவர்கள் எப்படியாவது போரிட்டு கொண்டிருந்தார்கள். நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லி அவர்களை அவர்கள் சுட்டி காண்பிக்க முயற்சித்தார்கள். இதுலேருந்து என்ன விளங்குதுன்னா, ஒரு தாயினுடைய அன்பு பாருங்கள், நெவர் கிவ்ஸ் அப். அந்த பையன் துன்மார்க்கனாக இருந்தான், எல்லாராலும் தள்ளப்பட்டு இகழப்பட்டு இருந்தான். ஆனால் இந்த தாய் மட்டும் விடலை, கடைசி வரைக்கும் அவனுக்காக போராடினாங்க. எப்படியாவது அவன் திருந்தி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி ஏசாயா 49:15 நம்ம பார்க்குறோம், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அப்போ ஒரு தாயினுடைய அன்பே இவ்வளவு வலிமை நிறைந்ததாக இருக்கும்னு சொன்னால், நம்மை படைத்த ஆண்டவர் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஒரு நாள் நம்மை கைவிடாதவராய், நம்மை விட்டு கொடுக்காதவராய், நம்மை மறவாதவராய், நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். He never gives up on you. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு இறங்குகிற தகப்பன் உண்டு. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல நான் இறங்குவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். He never forgets us. அவர் நம்மை மறப்பது இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பம் உங்களை மறந்திருக்கலாம், உங்கள் கைகளில் நன்மை பெற்ற அநேகர் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன், நம்முடைய தகப்பன் நம்மை மறப்பது இல்லை. நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. Here is another beautiful song. I hope you enjoy this.

மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன. பியூட்டிஃபுல் சாங். பிரிமானவர்களே, ஐ வாண்ட் டு கிவ் அனதர் பியூட்டிஃபுல் வெர்ஸ் ஃபார் யூ. ஒரு அருமையான வேத வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய தேவன் நம்மை மறவாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை விட்டு விலகாதவர். நம்முடைய தகப்பன் எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை. மனிதர்கள் கைவிடலாம், மனிதர்கள் விட்டு விலகலாம். நிச்சயமாக இந்த அனுபவம் எல்லாருக்குமே இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நீங்கள் என்ன காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, ஒரு பெரிய சேலஞ்சிங் காரியமாக கூட இருக்கலாம், இதை நான் எப்படி செய்வேன்னு நீங்கள் யோசிக்கலாம். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும்படியாய், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய், நீங்கள் திரும்புகிற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு தயவை கட்டளையிடும்படியாய், மனிதர்களுடைய தயவு உங்களுக்கு உண்டாகும்படியாக கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னோடு கூட வருகிறவர் கர்த்தர். உன்னோடு கூட வருகிறவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். நிச்சயமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் காரியங்களிலே ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். மாற்றங்களின் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். Here is another beautiful song.

What a beautiful song. Deva prasannam namod irundal podum ellavattiyum sadithu vidalam. www.inbamfm.com endra iniyadala vanaliyil ningal inaindirukkireergal. Inbam FM 212 desangalile olithu kondirukkirathu. We have listeners in 212 countries. கர்த்தருக்கு சகல துதியும்

nbamfm@gmail.com. இன்றைக்கும் மீண்டும் ஒரு விசை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நம்மை மறவாத தேவன் நமக்கு உண்டு. நம்மை மறவாத தேவன் நமக்கு உண்டு. சங்கீதம் 94:18-19 இப்படி சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்ம பலன் இல்லைன்னு சொல்லும் பொழுது அவர் நம்மை தாங்குகிறாராம். அவர் நம்மை மறவாமல் தாங்குகிறார், நம்மோடவே கூடவே இருக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஒருவேளை மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஏய் பார்த்து நட, என்ன இப்படி நடக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர் கூட சின்ன பிள்ளைகள் நடக்கும் பொழுது ஒரு நிமிஷம் சத்தம் போட்டுட்டு அப்புறம் தான் தூக்கி எடுப்பாங்க. ஆனால் சங்கீதக்காரன் தேவனோடு நடந்த அனுபவத்தில் சொல்கிறான், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், துக்கங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. எவ்வளவு அருமையான ஒரு தகப்பன் பாருங்கள், நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம பலவீனப்படுகிற நேரங்களில், நம் என்னால் முடியலை, என் கால் சறுக்குதுன்னு சொல்லுகிற வேளையில் அவர் நம்மை தாங்குகிறார். பல சூழ்நிலைகளினால உள்ளத்தில் துக்கங்கள் பெருகும் பொழுது அவர் நம்மை தேற்றுகிறார். ரொம்ப ஈஸி, ஏன் இதெல்லாம் யோசிக்கிறேன், ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு பேசுகிறது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் ஆண்டவர் அதை செய்வது இல்லை. நம்முடைய பரலோக தகப்பன் அதை செய்வது இல்லை. நம்மை தாங்குகிறார், நம்மை தேற்றுகிறார். கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க. கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது உடனே வந்து தாங்குகிறாராம். He doesn't wait. எவ்வளோ அருமையான ஒரு அன்பு, எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அன்பு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். உங்கள் கால் சறுக்காதபடி உங்களை பாதுகாக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன். சங்கீதம் 94:18-19 மீண்டும் அதை நான் வாசிக்க விரும்புகிறேன். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. இன்னொரு இனிமையான பாடல் இதோ உங்களுக்காக.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6:10 நான் வாசித்தேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும், அதாவது நம்ம அநேகர் வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது நம்ம we go out of the way to help them, to bless them, இப்படி சொல்லலாம், to bless them. அன்புள்ள பிரயாசத்தையும், ஒருவேளை ஒரு ஊழியம் செய்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம், தங்கியிருக்கலாம், நீங்கள் மிகுந்த பிரயாசத்தோடு அவர்களை கவனித்திருக்கலாம். அதையெல்லாம் தான் இங்கே குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் பேரில் உள்ள அன்பின் நிமித்தமாக தேவனுக்கு அன்பை வெளிப்படுத்தும் முகனாக அவர் நாமத்தில் வருகிறவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் வரும்பொழுது நம்ம அதிக பிரயாசத்தோடு அவர்களை கவனிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, இதையெல்லாம் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. உங்களில் பலர் ஒருவேளை ஊழியர்களை உங்கள் வீடுகளிலே தங்க வைத்து அவங்க ஊழியத்தின் நிமித்தமாய் பிரயாணப்பட்டு வரும் பொழுது தங்க இடம் கொடுத்துருக்கலாம். தங்கும் பொழுது அதிக பிரயாசத்தோடு அவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம், சேவை செஞ்சுருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. அதனால் உங்களுக்கு ஒரு சில அசௌகரியங்கள் கூட வந்திருக்கலாம். வந்து இந்த நன்மையை பெற்றவர்கள் அதை யோசிக்கிறாங்களோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது தேவன் இதை மறப்பது இல்லை, அதை மறந்து விடுகிறதற்கு அநீதியுள்ளவர் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் செய்த சிறிய காரியங்களை கூட தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். நினைவில் வைத்து என்ன செய்ய போகிறாரு, இப்படி செஞ்சா என் மக, இல்லை இப்படி செஞ்சா என் மக அப்படின்னு ஆண்டவர் யோசிச்சுக்கிட்டே இருக்க போகிறாரா? இல்லை இல்லை இல்லை, அதற்குரிய தக்க பலனை ஆண்டவர் அருளுவார். என் நாமத்தின் நிமித்தம் என்னுடைய ஊழியத்தை செய்கிற என் மகனுக்கும் மகளுக்கும் நீ இவ்வளோ பிரயாசப்பட்டியே, நான் அதை கவனித்தேன், நான் மறந்து விடலை, உனக்கு தக்க பலனை நான் அருளுவேன், நீ செய்ததை விட அதிகமான ஆசீர்வாதங்களை பலனை உனக்கு நான் அருளுவேன் என்று தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்தது ஒரு நாளும் வீணாய் போகாது, உங்கள் அன்பின் பிரயாசங்கள் ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தரதை மறந்து விடுகிறவரும் அல்ல. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அதிகமாய் பிரயாசப்பட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு செய்திருக்கலாம், அல்லது உங்கள் சபைகளுக்கு செய்திருக்கலாம், நீங்கள் போய் ஆசீர்வாதம் பெறுகிற அந்த ஊழியங்களுக்கு நீங்கள் மிகுந்த பிரயாசத்தோடு செய்திருக்கலாம். தேவன் பேரில் இருக்கிற அன்பினால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் மறந்து விடுகிறதற்கு நான் அநீதி உள்ளவர் அல்ல. கர்த்தர் நிச்சயமாய் பலன் அளிப்பார், நிச்சயமாய் பலன் அளிப்பார், மிகுந்த பலனை அளிப்பார். உங்கள் தலைகளை உயர்த்துவார், உங்கள் இருதயங்களை மகிழ பண்ணுவார். Here's another beautiful song that I love. Let's listen to that.

நன்மை செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.

0: God, we adore you, we praise you. உன்னை நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you, Jesus. We love you, we worship you, we adore you, we exalt you.
1: ஆமென். நம்முடைய துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது ராஜா எழுதின வார்த்தைகள். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அதிகமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், சரியான வார்த்தையை தேடிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், தாவீது நம்ம அரசன்னு யோசிக்கும் பொழுது ஒரு பெரிய பஞ்சமத்தை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் நம்ம யோசிக்கலாம். பட் அவனுடைய சரிதியை வாசிக்கும் பொழுது அவன் ஒரு பக்கம் ஆடு மேய்க்கும் பொழுது பல சங்கடங்களை அனுபவித்து இருக்கக்கூடும், அது ஒரு பக்கம். பட் ஆனால் அரசன் ஆன பிறகு அல்லது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகே அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், சவுல் அவனை துரத்த ஆரம்பித்தான். தாவீது ஓடி ஒளிந்து குகைகளிலும் மலைகளிலும் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஒரு கொஞ்சம் இதை யோசிச்சு பாருங்களேன், அவனுடைய உயிரை வேட்டையாட ஒருத்தன் துரத்துறான். நம்மளை அந்த சூழ்நிலையில் வைத்து பார்ப்போமே, மலைகளிலும் குகைகளிலும் எங்கே தூங்குவோம் அடுத்த நிமிஷம், என்ன சாப்பிடுவோம் அடுத்த நிமிஷம், தண்ணி இருக்குமா, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறான். தாவீது இங்கே இருக்கிறான் தெரிஞ்ச உடனே சவுல் ஒரு பெரிய படையோடு வந்துடுவான். உடனே தாவீது அங்கேருந்து இன்னொரு இடம் ஓடி ஒளிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, அவன் அரசனான பிறகும் பல பிரச்சனைகள், பல எதிரிகள். அவனுடைய சொந்த மகன் அப்சலோம், தாவீதினுடைய மகன் அப்சலோமே அவனுக்கு விரோதமாய் மாறுகிறான். தாவீது அப்போ ஓடி தன் உயிரை காப்பாற்றிக்கொள்ள மறைந்து போகிறான், மறைந்து திரிகிறான் என்று சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் தாவீது தன் வாழ்க்கையில் கடந்து வரான். பாருங்கள், அப்போது இவன் ரொம்ப அழகாக சொல்கிறான், என் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறீர், என் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். துருத்தினா பாட்டில், அ கண்டெய்னர். அப்போது தேவன், நான் இதை எப்படி கற்பனை செய்வேன்னா, தேவன் பரலோகத்தில் பெரிய ஒரு ஷெல்ஃபில் நிறையா பாட்டில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலையும் பேர் ஒட்டி இருக்கும். பாருங்கள், ஒரு பாட்டிலில் உங்கள் பேர் இருக்கும், ஒரு பாட்டிலில் என் பேர் இருக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையில் பலவிதமான வேதனைகள் துன்பங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, நம்ம கதறுகிற வேளைகளில், கண்ணீர் சிந்துகிற வேளைகளில், அந்த கண்ணீர் வந்து மண்ணில் விழுந்து மறைந்துடுறது கிடையாது. தேவன் தம்முடைய துருத்தியில் அவைகளை வைக்கிறார். அவைகளுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்போ பாருங்கள், கர்த்தர் இதெல்லாம் உற்று கவனிக்கிறார் என்று தான் பொருள்படுகிறது. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை, உங்கள் மனவேதனைகள், துக்கங்கள், உங்கள் கண்ணீர், இதெல்லாவற்றையும் அவர் எண்ணி இருக்கிறார், கணக்கில் வச்சிருக்கிறாரா. என்ன ஒரு அருமையான வார்த்தைகள். இதை யோசித்து பார்க்கும் பொழுது என்னால் இதை விளங்கி கொள்ளவே கடினமாக இருக்கிறது. ஏன்னா மனிதர்கள், நாம் நம்மோடு இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது, ஒருவேளை உங்கள் சொந்த குடும்பத்தினருக்கு கூட உங்கள் வேதனை தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிந்தாலும் புரியாமல் இருக்கலாம். உங்கள் கண்ணீர் பல வேளைகளில் அநேகர் பாருங்கள், படுக்கையில் கண்ணீர். தாவீதாக தான் சொன்னேன், என் படுக்கையே நான் நினைத்தேன்றான். அப்போ இரவு நேரங்களில் படுக்கையில் கண்ணீர் சிந்தும் போது மற்றவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. மனுஷர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்கள் நேசிக்கிறவர்கள் அல்லது உங்களை நேசிக்கிறவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நிச்சயமாக தெரிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாம் அந்த முழுமை தெரியாமல் இருக்கலாம், தெரியாது நிச்சயமாக. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறார் என்று மட்டும் இங்கே சொல்லப்படலை, அவர் எண்ணி இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் இதெல்லாம் கவனித்திருக்கிறார். இதை கவனித்த தேவன் சும்மா அப்படியே அமைதியாக இருக்க போகிறதில்ல, அதுதான் இதை குறிக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். தமிழில் என் துருத்தியில் வையும், ஆங்கிலத்தில் அப்படி தான் வருது, புட் மை டியர்ஸ் இன் டு யுவர் பாட்டில். அப்போ நான் சொன்னது போல் அந்த பரலோகத்தில் ஒரு பெரிய ஷெல்ஃபில் பாட்டில்ஸ், இந்த பாட்டில்ஸில் பேர் ஒட்டியிருக்கு. அப்போது நம்ம ஒவ்வொருவருடைய கண்ணீரும் அங்கே சேர்க்கப்பட்டு வருது. எதுக்காக? அதை பார்க்கும் பொழுது தேவனுக்கு நினைவு வரும், ஐயோ என் மகன், என் மகள் எவ்வளவு துக்கப்பட்டிருக்கிறாள், எவ்வளவு வேதனை அனுபவித்திருக்கிறாள், நான் அவர்களுக்கு ஈடு செய்யட்டும், அவர்களை மகிழ்ச்சியாக்கட்டும் என்று தேவனுக்கு அதை ஒரு நினைப்பூட்டுதலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். என் அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் தன் கணக்கில் வைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் மௌனமாய் இருக்கப் போவது இல்லை, நமக்கு ஏற்ற பலனை அளிக்கப் போகிறார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். கர்த்தர் உங்கள் அலைச்சல்களை எண்ணியிருக்கிறார், உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங்.

சகல ஆறுதலின் தேவன் நம்மை தேற்றும்படியாய் ஓடி வருகிறவர். தேவன் நம்மை மறப்பது இல்லை. நம்முடைய அலைச்சல்களை எண்ணியிருக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியிலே வைத்திருக்கிறார். எதற்காக? அதனுடைய விடை சங்கீதக்காரனே சொல்லுகிறான். மோசேனுடைய ஜபம் நமக்கு அது விடையை கொடுக்கிறது. சங்கீதம் 90:15 உங்களுக்காய் நான் வாசிக்க விரும்புகிறேன். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தார்கள். 40 ஆண்டுகள் கொடூரமான வெயில் பசி அனுபவித்தார்கள். அவர்கள் பலவிதமான இன்னல்களுக்குள் ஆளானார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வேதனைப்பட்டு அந்த 40 ஆண்டுகளும் வனாந்தரத்திலே அலைந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மோசே இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறான். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். மன்னிக்கணும், நான் இதை சொல்லும் பொழுது அவர்கள் பசி அனுபவித்தார்கள்னு சொன்னேன். அது என் உள்ளத்தில் நெருடிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் பசி அனுபவிக்கவில்லை. ஏனென்றால் தேவன் அவர்களை பராமரித்தார். வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். தேவன் அருமையாக இவர்களை போஷித்து நடத்தினார். ஒரு நாள் அவங்க பசியாக இல்லை. மன்னிக்க வேண்டும். இந்த மோசே இந்த வார்த்தைகளை ஜபமாக ஏறெடுக்கிறான். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். இந்த ஜபத்திலிருந்து ஒரு காரியம் விளங்குது. காட் இஸ் அ காட் ஆஃப் காம்பன்சேஷன். தேவன் ஈடு செய்கிற தேவன். தமிழில் அதற்கு ஒரு அருமையான வார்த்தை உண்டு, நஷ்ட ஈடு. ஒருவன் நஷ்டப்படும் பொழுது நஷ்ட ஈடு செலுத்த வேண்டும். அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும். நாம் பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து வரும் பொழுது கர்த்தர் அதை எல்லாம் உற்று கவனிக்கிறார். நம்முடைய கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். வைத்திருக்கிற தேவன், எண்ணியிருக்கிற தேவன், தன் கணக்கில் வைத்திருக்கிற தேவன் சரியாய் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். நம்மை மகிழ்ச்சியாக்குவார். நம் துக்கங்களை மறக்கும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. யூ ஆர் நாட் ஃபர்காட்டன். நீங்கள் மறக்கப்பட்டவர்கள் அல்ல. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

எங்கள் அதிர்ஷ்டமான தேவனே, எங்கள் இணையில்லா மகிமையே, எங்கள் இருளை வெளிச்சமாக மாற்றியவரே, எங்களை தடைகளை உடைத்தவரே, எங்கள் தேவைகளை சந்தித்தவரே. Lord, we lift up your name, Holy One. There is none like you, Jesus. எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் இணையில்லாதவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Father, we lift up your name.

பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்பவர். He alone is holy. Thank you, Jesus. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Holy One, we lift up your name. பரிசுத்தரே.

கைகளில் ஒரு நாளில் கொடுத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய அநாதி தீர்மானத்தில் அல்லவோ எங்களை ஊழியக்காரர்களாக மாற்றியிருக்கிறீர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று எழுதியிருக்கிறது. அப்பா, எங்களோடு கூட வாங்கப்பா, இந்த ஊழியத்தை நடத்துங்கப்பா. இது உங்க ஊழியம் அப்பா. நாங்கள் சுருகவும் நீர் பெருகவும் வேண்டும். உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியக்காருடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் ஆற்றப்படுவதாக. ஒவ்வொரு ஊழியத்தையும் உம்முடைய கரம் பிடித்து ஆதாரமாக நின்று நீர் நடத்தும் சுவாமி. அப்பா, இன்று நாங்கள் உம்முடைய பாதத்திலே சரணடைகிறோம் ராஜா. ப்ளீஸ் டாடி, கம் அண்ட் டேக் ஓவர்.

0: ஒரு முற்றுப்புள்ளி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா. பார்த்தீங்கன்னா அவர் சாது சுந்தர் சிங் ஐயா அவங்களோட அம்மா வந்து அவரை வந்து ஒரு நல்ல வழியில் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்போவும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கிளியராக சொன்னாங்க, அதாவது மெட்டீரியலிஸ்டிக் பொசஷன்ஸ் பின்னாடி போகாத, நமக்கு வந்து நிம்மதி தான் அவசியம், ஸோ அது வந்து எங்கே கிடைக்குதோ நீ அந்த பிளேஸை ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பயிற்சி செஞ்சுட்டு வந்தார், மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் எந்த ஒரு மெஷர்னாலையும் அவருக்கு வந்து நிம்மதியே கிடைக்கல. இப்படியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு சம்பவம் வந்து அவரோட வாழ்க்கையில் சம்பவிச்சுது. அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து மரித்து விட்டாங்க. அப்படி மரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஓவர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாரு. ஐயோ, நான் எங்கள் அம்மா கூட எவ்வளோ ஜாலியாக வாழ்ந்துட்டு வந்தேனே, அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் நல்ல ஒரு அம்மாவாகவும் இருந்தாங்களே, ஏன் இப்படி என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாமல் அவர் மிஷினரி ஸ்கூல் அப்படிங்கிற இதில் படித்ததால் பைபிள், அதாவது நியூ சாப்டர் ஆஃப் த பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ டெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சப்ஜெக்டாகவே இருந்தது. அதை படித்து அவர் என்னதான் ஒரு சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டாலும் அவங்க அம்மா இறந்து போன அந்த கோபத்தில் வந்து அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ அந்த கோபத்தை எங்கே காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த பைபிள் என்ன பண்ணார், அவர் கொண்டு வந்து எரிச்சிட்டாரு. அப்படி எரித்து பார்க்குற மிஷினரிஸ் மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் எடுத்து எரியுவார் கோபத்தெல்லாம் காட்டுறதுக்கு. அதுவும் இல்லாமல் அவர் கூட ஒரு குரூப்பே வந்து இருந்தாங்க. அவர் சொல்லி வச்சுருந்தார், யாராவது மிஷினரிஸை பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் இப்படி தான் அவங்க மேலெல்லாம் கல் எடுத்து எறியணும், அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்து அவங்க அப்பா சொன்னார், உனக்கு வந்து இன்னொரு ஒரு இது பிடிக்கல அப்படின்னா நீ வந்து விட்டுடு, ஏன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணி உன்னோட எதிர்ப்பை காட்டுற, நீ வந்து வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னார். ஆனால் அது சாது சுந்தர் சிங் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா கண்டுக்கவே இல்லை. ஒரு 3 நாள் போச்சு, அவருக்கு மனசில் நிம்மதியே இல்லாமல் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் என்ன பண்ணார், காலையில் 3 மணிக்கு ஏந்திரிச்சாரு. ஏந்திரிச்சு போய் அவர் வழக்கமாக பண்ணுற விஷயங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அவர் ரூமுக்கு வந்தார். வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்ததால் அவர் ப்ரே பண்ணார், அதாவது அடுத்ததாக 5 மணிக்கு வந்து ஒரு ட்ரெயின் வரப்போகுது, ஸோ உண்மையான கடவுள் யார் அப்படி ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கி என் கண் முன்னாடி வந்து காட்டுங்க, இல்லைன்னா நான் வந்து அந்த 5 மணிக்கு வர அந்த லூதியானா எக்ஸ்பிரஸ் முன்னாடி என் தலையை வச்சு நான் வந்து என்னோடய ஜீவனை இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். இப்படியே அவர் ப்ரே பண்ணும்போது அவர் நினச்சார், யாராவது வந்து அதாவது யாராவது வந்து அவங்களோ அவங்க கும்பிட்டு இதில் வந்து யாராவது ஒரு காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கலை. கொஞ்ச நேரம் இப்படியே ப்ரேயர் பண்ணி கண்ணீர்லாம் வழிய பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சம் அவர் ரூம்குள்ளே வந்துச்சு. அந்த பிரகாசமான வெளிச்சம் வந்தோடனே அவர் பயந்து போயிட்டார். ஒருவேளை என் ரூம் நான் நெருப்பில் பற்றிக்கிச்சோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தார். ஆனால் அப்படி யோசிச்சுட்டு இருந்தவர் ஜன்னல் வழியாக போய் பார்த்தாரு, ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. ஆனால் ஒன்றும் ஆகலை. திரும்பவும் அவர் ரூம்குள்ளே வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசம் வந்து இன்னும் பிரைட்டாகிடுச்சு. அந்த பிரைட்டாக இருந்ததில் பார்த்தீங்கன்னா இயேசுவோட காட்சி வந்து தெரிஞ்சுது. அப்படி ஒரு காட்சி தெரியும்போது ஜீசஸ் வந்து அவர்கிட்ட கேட்டார், இன்னும் ஏன் நீ வந்து என்னை இவ்வளோ துன்பப்படுத்துகிற, நான் தான் உனக்காக தானே வந்து மறித்தேன், உன்னுடைய பாவங்களுக்காக தானே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், நீ எடுத்திருக்க பார்த்து அதாவது நீ வந்து என்னை பின்பற்றி வா, அதுதான் வந்து ஒரு சரியான வழி அப்படின்னு சொன்னார். அதை பார்த்த சாது ஐயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளே வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. இப்படியாக இருந்த அவரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இவ்வளோ அளவுக்கான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு முடிவெடுத்தார், தன்னோட அப்பா கிட்டே போய் அவர் பார்த்த அந்த காட்சியை சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்த முடிவினால் அவரோட வாழ்க்கையே மாறுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் FM துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னம் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ ராஜே பிருந்தா. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம சாது சுந்தர் சிங் ஐயாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட், அதாவது அவருடைய மனம் மாற்றத்தை, அதுவும் இல்லாமல் அவர் ஜீசஸை பார்த்த அந்த ஒரு காட்சியை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டார். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்டே போய் சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கிறாரு. காலையில் 3 மணி அப்படிங்கிறதால அவங்க அப்பா எல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டுருக்காங்க. ஆனால் இவர் போய் அவங்க அப்பாவை எழுப்புறாரு. அப்பா, அப்பா, இந்த மாதிரி நான் வந்து ஜீசஸை வந்து பார்த்தேன், அதனால் நான் இன்னிலேருந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணலான்ருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அவர் யோசிக்கிறாரு, லாஸ்ட் வீக் தானே இந்த பையன் வந்து இந்த மாதிரி மிஷினரி மேலெலாம் கல் எடுத்து எரிஞ்சான், அதுவும் இல்லாமல் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தானே இவன் வந்து ஒரு பைபிளை எரிச்சான், இப்போ எப்படி இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவர் சொல்கிறாரு, என்னப்பா உளர்ற, நீ போப்பா போய் படுத்து தூங்குப்பா, நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு அவருக்கு அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆனால் சாதுவாயாக்கு வந்து முடியலை. இன்னும் மனசுக்குள்ளே ஃபுல்லாக எக்ஸைட்டடாக இருக்கார். இந்த விஷயத்தை நிறைய பேர்கிட்ட சொல்லணும், நிறைய பேரை வந்து ஜீசஸை வந்து பர்சனல் சேவியராக ஏற்றுக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சு அவர் திரும்ப அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எழுந்திரிச்சு சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வருது. இப்படியா நாட்கள் போயிட்டு இருந்தப்போ அவர் இருந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேரை வந்து அவங்க வெட்டவே மாட்டாங்க. லாங்கராக அவங்க ஹேரையும் அவங்க பியர்டையும் வந்து அவங்க லாங்கராக வந்து வளர்ப்பாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு முடிவெடுத்தாரு, நான் வந்து ஜீசஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதை வந்து என் ஃபேமிலிக்கு வந்து நான் வந்து திட்டவட்டமாக வந்து நான் தெரிவிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய கம்யூனிட்டியில் யாருமே பண்ணாத ஒரு காரியத்தை நான் வந்து பண்ண போகிறேன். இதை பண்ணதுக்கப்புறம், அது ஒரு சின்ன விஷயந்தான் இருந்தாலும், இதை வந்து பண்ணதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து ஜீசஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அன்றைக்கி போயிட்டு ஒரு சிசர் எடுத்து அவரோட முடியை வந்து கட் பண்ணிக்கிட்டாரு. முடியை கட் பண்ணி அவரோட பியர்டெல்லாம் பார்த்திங்கன்னா அதையும் கட் பண்ணிட்டாரு. இப்படி கட் பண்ணப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் கூட பிறந்த அண்ணன்களுக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, இவனை இதுக்கு மேலே இந்த வீட்டில் வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, நம்ம இந்த வீட்டை விட்டு இதனை வெளியே அனுப்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட உடைமைகள் எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுட்டாங்க வெளியே. அப்படி தூக்கி போட்ட சமயத்தில் கடைசியாக அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட வெராண்டாவில் வந்து அந்த சாப்பாடை வந்து பொட்டலை மாதிரி வச்சாங்க. இவர் என்ன பண்ணார், இவருக்கு தெரியும் இதுக்கு மேலே இந்த வீட்டில் அவரால் இருக்க முடியாது, அதுவும் இல்லாமல் இந்த ஊர்லேயும் இருக்க முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கடைசியாக அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு அவர் கண்ணீர் வர வர அந்த இடத்த விட்டு போனார். அப்படி ட்ராவல் பண்ணி அவர் வந்து அடுத்ததாக ஒரு ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரோட ஒரு ஃபேமிலியை வந்து பார்க்க போகிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் மிஷினரி டாக்டராக இருந்தார். ஸோ அவரை பார்க்க போன சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போய் அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்ருக்காரு. திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்ததாக ஒரு ஆபத்து நேரிடுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்த ரத்தமாக வருது. இதை பார்த்து அந்த டாக்டர் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாரு. பயந்து போயிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் என்ன பண்ண முடியுமோ அந்த ஃபஸ்ட் எய்டெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் ஒரு மெடிக்கல் டாக்டருக்கு வந்து அவங்க கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்டர் வந்து இவரை செக் பண்ணி பார்க்கும்போது இவர் வந்து ஒரு பாய்சன் கன்சியூம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த உணவில் வந்து பாய்சன் வந்து இருந்திருக்கு. இவரை கொல்லணும், இவரை வந்து இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு நினச்சதால இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ண அவங்க அந்த ஃபுட்டில் வந்து பாய்சன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ரத்தம் வழிய வழிய ஆரம்பிக்கும் போது அவருடைய உயிர் பிரியறதான ஒரு தருணம் வந்திருக்கு. அவர் ரொம்ப வேதனைப்பட்டு வேதனையில் வந்து கத்துறாரு. ஆனால் டாக்டர் வந்து மறுத்துட்டாரு, நான் வந்து ட்ரீட் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் ட்ரீட் பண்ணி ஒருவேளை இவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பழி வந்து என் மேலே தான் விழும், அதுக்கு நான் வந்து தயாராக இல்லை,
நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ சாது சுந்தர் சிங் ஐயா வந்து சொல்கிறாரு, மார்க் சுவிசேஷத்தில் வந்து கடைசி அதிகாரத்தை வந்து எனக்காக யாராவது ஒருத்தவங்க சத்தமாக படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரே அவருக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்டரும் வந்து கைவிட்டபடி போயிடுறாரு. இப்படி போன சாது சுந்தர் சிங் ஐயாவோட லைஃப்பில் அடுத்ததான் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ ராஜே விருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யுவர் பிருந்தா. நம்ம இப்போ சாது சுந்தர் சிங் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் எப்படி அவர் வீட்டிலேருந்து புறக்கணிக்கப்பட்டார், அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படி பாய்சன் பண்ணப்பட்டார், அண்ட் அவர் வந்து அவர் டாக்டர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அவர் அவருக்காகவே ப்ரேயர் பண்ணி சொல்கிறாரு, ஏசுப்பா வந்து இப்போ நான் மறிக்கிறது அவரோட திட்டம் இல்லை, அவரை பற்றி நிறைய ஜனங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்தி ஜீசஸை வந்து ஒரு பர்சனல் சேவியராக நான் வந்து ஏற்றுக்க, நான் எப்படி இயேசுவை ருசி பார்த்தேனோ அந்த மாதிரி மற்ற மக்களும் ருசி பார்க்கணும். ஸோ அதுக்காக வந்து இயேசுப்பா எனக்கு திரும்ப உயிர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது விசுவாசித்து திரும்ப அவர் நல்ல குணமாகி வந்தார். இப்படியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரோட 16வது வயசில் அவர் வந்து பேப்டிசம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். ஸோ 16வது வயசில் சிம்லா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு அவர் பேப்டிசம் எடுக்கிறாரு. பேப்டிசம் எடுத்துட்டு அவருக்கு வந்து அதாவது திபெத் மலைகள் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த மக்களை முதல்ல அவங்களுக்கு வந்து ஜீசஸை பற்றி சொல்லணும், அவங்க எல்லாத்துக்கும் ஜீசஸை பற்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு இடங்களுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராரு. இப்படியே வரும்போது அவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து மற்ற மிஷினரிஸ் மாதிரி போனோம்னா நம்மளோட மக்களால் வந்து எதிர் அக்செப்ட் பண்ணிக்கப்படுவோமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் நார்மல் அது ரிலீஜியன் சாது மாதிரியே என்ன பண்ணுறாரு, ஒரு காவி உடை அணிந்து அவரோட பொசஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவர் வந்து அடுத்ததாக இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு தன்னுடைய கிராமங்களை சுற்றி சுற்றி வராரு. இப்படியே ஒரு ஒரு கிராமத்தையும் அவர் சுற்றி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து இவர் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மக்கள் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் இவர் எப்போ ஜீசஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அப்போ வந்து எல்லாரும் மிரட்டுவாங்க, நீ வந்து எங்கள் ஊருக்கு வரக்கூடாது, எங்கள் வில்லேஜை விட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படியே ஆகிட்டு இருக்கும்போது அவர் தன்னுடைய வீட்டுக்கு போனார். அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட வீட்டிலேருந்து எந்த விதமான ஒரு அக்செப்டன்ஸும் கிடைக்காது அப்படிங்கிறது சாது சுந்தர் சிங் அவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் என்ன பண்ணார், அவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்படி வீட்டுக்கு போனப்போ பார்த்திங்கன்னா ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றத வந்து பார்க்குறாரு. இவங்க அப்பாவும் ஒரு மன உருக்கத்தில் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு. ஆனால் அது எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு தீண்டத்தகாதவர்களுக்கு கொடுக்குற மாதிரி அவரோட பாத்திரங்கள் எதையுமே வந்து தீட்டுப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாது சுந்தர் சிங் அவரை கையை தூக்க சொல்கிறாரு. கையை தூக்கி அந்த கைகளில் வந்து தண்ணீர் ஊற்றுறாரு தண்ணீர் குடிக்கிறதுக்காக. அப்போ பார்த்திங்கன்னா அவரோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்மளோட அப்பாவே வந்து நம்மளை இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம அதிகத்துலேயும் அதிகமாக நேசித்த நம்மளோட பையனுக்கு இப்படி நம்ம பண்ண வேண்டியிருக்கேன்னு இதையெல்லாம் கடந்து அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அவர் மனசில் இருக்குது, நான் வந்து இயேசுவை நேசிக்கிறேன், நான் வந்து ஜீசஸ் தேடி போகிறதுக்கு முன்னாடியே ஜீசஸ் வந்து என்னை தேடி வந்தார், அதனால் நான் என்னோடய லைஃப் ஃபுல்லாத்தையும் அவருக்காகவே அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரை சுற்றிலும் சாட்சி சொல்கிறாரு. இப்படியா சாட்சி சொல்கிற அவர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அவருடைய அடுத்த கட்ட பயணத்துக்கு போகிறாரு. அந்த அடுத்த கட்ட பயணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி பாடலை கேட்டுட்டு திரும்ப வந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM, துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா. ஸோ சாது ஐயா வந்து எப்படியான பாடுகள் பட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்ததாக அவரோட பயணத்தை தொடர்றாரு. அவரோட வீட்டை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடி அடுத்த கிராமங்களுக்கெல்லாம் போகிறாரு. இப்படியா போகிறப்ப ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப மழை பெய்கிறதான ஒரு காலத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்துட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு காலில் ஏதோ தட்டுப்படுற மாதிரி இருந்தது. அது என்ன அப்படின்னு முழிச்சு பார்த்தா அவருக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா அவரோட கால் கீழே ஒரு கருநாகம் வந்து பார்த்தீங்கன்னா சுருண்டு படுத்துட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப பயந்து போய் அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து ஓடி வந்துட்டார். ஓடி வந்துட்டார், ஆனால் அவரோட கம்பளி வந்து அங்கே இருக்குது. அவரை வந்து குளிர்லேருந்து பல நாட்கள் பாதுகாத்தது அந்த ஒரே ஒரு கம்பளி தான். ஆனாலும் என்ன பண்ணார், அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டே போய் அந்த கம்பளியை வந்து மெதுவாக இழுத்தாரு. ஆனால் அந்த நாகம் பார்த்திங்கன்னா அது தூக்கத்திலேருந்து ஏந்திருக்கவே இல்லை. ஸோ இப்படியா இயேசப்பா வந்து பல விஷயங்கள்லேருந்து வந்து அவரை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். அவர் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நாடுகளுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இயேசுவை அறியாத ஜனங்கள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி இருந்தப்போ இவர் சொல்ல ஆரம்பித்தார், சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சுவிசேஷத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரோக்ஸ் மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, இவனை வந்து நம்ம கொண்டுடணும், இன்றைக்கி இவன் வந்து வேறு ஒரு இதை பற்றி வந்து நமக்கு வந்து பரப்ப வரான், அதனால் இவனை வந்து நம்ம வந்து பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமான இடி மழை பெய்யுது. அண்டு சேரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரி டிரைவர்ஸ் பிரேக் எடுக்கிறவங்க இவங்க மட்டும்தான் வந்து தங்குவாங்க. அப்படி தங்கும்போது பார்த்திங்கன்னா இவருக்கும் ஒரு சின்னதாக ஒரு இடம் அங்கே கிடச்சிது. அந்த இடத்துல வந்து இவர் வந்து போய் படுத்துக்கிட்டாரு. படுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அந்த துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. சரி, இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ரோக்ஸ் எல்லாம் நினைக்கிறாங்க எப்படியும் குளிர்லே வந்து நடுங்கி செத்து போயிடுவான், அதனால் நம்ம வந்து இவனை சாவடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்காது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா சாது சுந்தர் சிங் வந்து ரொம்ப பலமுள்ளவராக, நல்ல திடகாத்திரம் உள்ளவராக தான் இருக்கார். தன்னுடைய பாதி உடையை வந்து பார்த்திங்கன்னா உடுத்தி கொண்டு பாதி உடையை வந்து அந்த நெருப்போட தணலில் வந்து காய வைக்கிறாரு. இந்த ரோக்ஸோட தலைவன் வந்து பார்த்தப்போ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, என்னடா இது, அவ்வளோ குளிர் அடித்து இவ்வளோ மழை பெஞ்சு இதுவாக இருந்தது, ஆனாலும் இந்த மனுஷன் உயிரோடே இருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஏதோ ஒரு மிராக்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து பேசுகிறாரு. அப்படி பேசுகிறப்ப அவர் தெரிஞ்சுக்கிறாரு, சரி இவர் சாது சுந்தர் சிங் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த ஆள் வந்து அவரோட ஃபேமிலிக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஹோல் ஃபேமிலிக்கும் சாது சுந்தர் சிங் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கெல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸ் அவங்களோட பர்சனல் சேவியராக ஆக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது அவருடைய ரொம்ப நாள் ஆசை, அவர் வந்து அந்த திபெத் மலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இல்லையா, அந்த மலைக்கு போகிறாரு. ஆனால் அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா சில பயங்கரமான நிகழ்வுகள் வந்து இருக்குது. அப்படி அந்த பயங்கரமான நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் FM, துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ அப்ரிந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யுவர் பிருந்தா. ஸோ சாது சுந்தர் சிங் ஐயா வந்து எப்படி கஷ்டங்களை மேற்கொள்கிறாரு அண்ட் நம்மளுடைய தேவன் எப்படி பாதுகாப்பாக அவரை வச்சுக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அவருடைய ரொம்ப நாள் ஆசை, அதாவது திபெத் மலைகளுக்குள்ளே தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து முதன் முறையாக பார்த்தீங்கன்னா 1906 அவர் ஃபர்ஸ்ட் டைமாக அந்த இடத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏன் அவ்வளோ ஆசை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து முன்னாடி போனவங்க நிறைய பேரை வந்து சுவிசேஷத்தை சொல்ல விடல, பர்சிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே என்னமோ அவருக்கு வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாம் தேவன் அறியாத ஜனங்களாக இருக்காங்களே, ஸோ நம்ம போய் கண்டிப்பாக சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடங்களுக்கு கடந்து போகிறாரு. அப்படி கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேரை பார்க்குறாரு. அங்கே இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா அங்கே. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்லி, அதாவது தரையில் உலர்த்திய பார்லி அப்படிங்கிற ஒரு இது தான் அவங்க சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பிட்ட வெண்ணெய், சால்டட் பட்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து டீ பண்ணி வந்து குடிப்பாங்க. ஏன்னா அதில் இருக்க ஃபேட் எல்லாம் வந்து அவங்கள வந்து வார்மாக வச்சுக்கும் இல்லையா, அதுக்காகவே அப்படி இருப்பாங்க. அது மட்டும் இல்லைனா பார்த்திங்கன்னா அவங்க, நம்ம இப்போ எப்படி குளிர்காலத்தில் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் போடுறோம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பட்டரையே அவங்க மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக யூஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்க குளிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா குளித்தா வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி அதில் வந்து நிறையா கட்ஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எல்லாம் வந்து இந்த பட்டரை தேய்ச்சிட்டு அவங்களையே வந்து வார்மாக வச்சுக்குவாங்க. இப்படியே இருந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அவர் நிறைய கஷ்டங்களை வந்து சகிக்க வேண்டியிருந்தது. அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நடக்கிறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் ஒரு வாழ்க்கை தான் அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இன்டர்நெட்டில் வந்து ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் படித்தேன். அவர் ஹிமாலயாஸ்க்கு போயிட்டு எப்படி அவர் வந்து இதுவாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 884 meters தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து டெத் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா போக போக மேலே போக போக பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் லெவலெல்லாம் கம்மியாகிடும். நம்ம சுவாசிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இதெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கே வந்து ஒரு ஆள் வந்து அவங்க கூட வரணும். ஆனால் அப்படியே இருந்த காலத்தில் அவர் பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டிவ் சூட்ஸ் கிடையாது, க்ளவுசஸ் கிடையாது. அவர் போட்டிருந்தது அந்த அவரோட ஒரே ஒரு காவி உடை, அதாவது அவரோட எல்லோ ரோப் மட்டும்தான். அதையும் வச்சுக்கிட்டு அவர் நடந்தார். சாது சுந்தர் சிங்கை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த அப்போஸ்டல் வித் ப்ளீடிங் ஃபுட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் நடந்து நடந்து அவரோட கால்கள் எல்லாம் வெடித்து அதிலிருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. இப்படியான கஷ்டங்களை வந்து அவர் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் மேற்கொண்டார். தன் வந்து அந்த ருசிச்சை வந்து ஜீசஸை எவ்வளோ இனிமையாக இருந்தது, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத அடுத்த தேவன் அறியாத ஜனங்களுக்கும் அவர் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. இப்படியும் போயிட்டுருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பனி வந்து உருக உருக அப்போ தான் அவங்க வெளியே வர ஆரம்பிப்பாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் செல் பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்படியே வந்தவங்க இவரை வந்து ஒரு ஏலியன் மாதிரி

தான் பார்த்தாங்க. யார் இவர், நம்ம ஊருக்கு எதுக்கு இவர் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து அப்படியே சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிப்பார். உடனே அவங்கெல்லாம் மிரட்டாங்க அவரை, நீ வந்து இந்த மாதிரிலாம் எங்கள் ஊருக்குள்ளே வந்து சொன்னேன்னா நாங்கள் வந்து உன்னை கொன்னுடுவோம், மரியாதை எங்கள் ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய வழி பயணத்தில் ஸ்டார்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க மிஷினரியை வந்து சாத சுந்தர் சிங் ஐயா மீட் பண்ணுறாரு. இவரை மீட் பண்ணி இவர் வந்து இவர் லைஃப்க்கு ஒரு நல்ல கம்பானியனாக இருக்கார். அதாவது தேவனுக்குள்ளே நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க ரெண்டு பேருக்கும்குள்ளே உருவாகுது. இவங்க பல நாட்கள் பார்த்திங்கன்னா இடம் இல்லாமல் மரத்தடியில் ஒன்றா தங்குறாங்க. அண்ட் சில சமயம் பார்த்திங்கன்னா சில கேவ்ஸில் போய் தங்குறாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ளே சகிக்கிற பாடை பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு ஏற்றுக்கிறாங்க. நான் வந்து என் தேவனுக்காக பாடுபடுறத வந்து ரொம்ப பெரிய ப்ளெஷராக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டுருக்கும்போது சாத சுந்தர் சிங் அவருக்கு உடம்பு சரியில்லாத ஒரு நிலைமையாக போகுது. அண்ட் அவரை வந்து கான்ஷியஸை லூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படிப்பட்ட நேரத்தில் ஸ்டோக்கருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னே தெரியலை. இப்படியாக இருந்த அவங்க அடுத்த பட்சமாக என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு அழகான சாங்கை கேட்டுட்டு வரலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், உங்கள் தென்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித்

வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யோர் பிருந்தா. நம்ம இன்னைக்கு சாது சுந்தர் சிங் ஐயா பற்றி பார்த்துட்ருக்கோம். அவருக்கு எப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவருடைய அமெரிக்க மிஷினரி நண்பர் ஸ்டார்க்கு கிடைக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் சாது ஐயா சாது சுந்தர் சிங் அவர் பார்த்திங்கன்னா சிக் ஆகிடுறாரு. சிக் ஆகி அவரை என்ன பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்க்கருக்கு தெரியல. ஸோ பக்கத்தில் அவங்க இடம் தேடுறாங்க இவர் எங்கேயாவது வச்சு ட்ரீட் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக. அப்படி தேடும்போது பார்த்திங்கன்னா இந்த அமெரிக்க மிஷினரி நண்பர் இங்கிலீஷில் பேசுகிறத பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு யூரோப்பியன் இருக்கார். அவர் வந்து அவரோட வீட்டை வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்படியே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, நல்ல சுகம் பெறுறாங்க. இந்த மாதிரியான ஒரு நட்பையும் இந்த மாதிரியான ஒரு அன்பையும் அந்த யூரோப்பியன் பார்க்கும்போது அவர் நினைக்கிறாரு, எப்படி இவங்க இவ்வளோ லவ்வபிளாக இருக்காங்க, யாராவது ரூடாக பேசினா கூட ரூடாக திரும்ப ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படின்னு யோசித்து இவங்க வந்து இவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது இவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஜீசஸை வந்து ருசி பார்த்துருக்கோம், அவர் வந்து எவ்வளோ ஒரு ஸ்வீட்டான ஒரு லார்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா அந்த யூரோப்பியனும் ஏசப்பாவோட அன்பை வந்து ருசி பார்க்குறாரு. அப்படி ருசி பார்த்து ஜீசஸை வந்து அவர் பர்சனல் சேவியராக ஏற்றுக்கிறாரு. இப்படி நடந்துட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா சாது அவர் சாது சுந்தர் சிங் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னென்னா, நீ வந்து ஒரு மிஷினரியாக வந்து ஒரு பைபிள் காலேஜில் வந்து உன்னை என்ரோல் பண்ணிக்கோ, என்ரோல் பண்ணி நீ வந்து பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க. அப்படி ஐடியாவை கேட்ட அவர் சென்ட் ஜான் தியாலஜி காலேஜ் லாகூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரையே என்ரோல் பண்ணிக்கிறாரு. அப்படியே சேர்ந்து படிக்கும்போது அங்கே வந்திருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாரம்பரியமான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது இல்லையா. இவர் வந்து பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தார், அதாவது அந்த காவி உடையெல்லாம் அணிந்திருந்தார். அதனால் இவருக்கு வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப கிடைக்கல. அவங்க எல்லாம் இவர் எப்பவும் ஒரு வித்தியாசமான ஆளாக தான் பார்த்தாங்க. ஆனால் இவர் பேச பேச அவங்களுக்கெல்லாம் இவரை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் ஒரு சில பசங்களுக்கு மனசுக்குள்ளே அந்த கசப்பு வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. இவர் எப்படி இப்படி வந்து நம்ம மத்தியில் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. ஆனால் இதை பார்க்கும்போது சாது சுந்தர் சிங் அவருக்கு பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சில சமயம் அவங்க மூஞ்சி காமிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தவறாக பேசுவாங்க, அப்போ இவர் ஹர்ட் ஆவார். அப்படி ஒரு நாள் ஒரு பையன் இவர் ஹர்ட் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ இவருக்கு ரொம்ப மனசு சங்கடமாகி இவர் என்ன பண்ணார், பின்னாடி இருக்க காடுகளில் போய் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். இசப்பா, நான் என்ன பண்ணேன் இசுமா, அந்த பையன் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறதுக்கு, ஏன் இசப்பா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சொன்னார், இட்ஸ் ஓகே இசப்பா, நான் வந்து உங்களை லவ் பண்ணுறேன், ஸோ உங்களுக்காக என்ன பாடுகள் வந்தாலும் நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிளெஸ் பண்ண சொல்லி இசப்பா கிட்ட கேட்குறாரு. ஆனால் அந்த பையன் என்ன பண்ணனா, இவர் பின்னாடியே வந்து இவர் ப்ரேயரெல்லாம் ஒட்டு கேட்டுட்ருக்கான் பின்னாடி ஒளிஞ்சிருந்து. ஸோ அவனோட மனசு வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்ந்து போச்சு. அவன் ரொம்ப கில்ட்டியாகவும் ஷேமாகவும் ஃபீல் பண்ணான். ஷேம் ஆகி அவன் என்ன பண்ணான்னா, சாது சுந்தர் சிங் அவர் முன்னாடி வந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்து இந்த மாதிரி நீ இருப்ப அப்படின்னு எதிர்பார்க்கல, என் மேலே தான் தப்பு, ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இப்படியும் பார்த்திங்கன்னா அவர் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து உருவாக்குனார். இப்படி போயிட்டு இருந்த நாளில் கிராஜுவேஷன் செரிமனி வந்துச்சு. அப்படி கிராஜுவேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாது சுந்தர் சிங் ஐயா வந்து கிராஜுவேட் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ரூல் போட்டாங்க, என்னென்னா இங்கே இருக்க மிஷினரி சர்ச், அதாவது இங்கிலீஷ் மிஷினரி சர்ச்சில் தான் நீங்கள் வந்து போய் ப்ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதில் அவருக்கு வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்குறீங்களா, வெளியே நிறையா மக்கள், இயேசு அறியாத மக்கள் வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு தேசத்தில் இருக்கும்போது நான் எப்படி இயேசு அறிந்தவர்களுக்குள்ளேயே வந்து நான் எப்படி ப்ரீச் பண்ண முடியும், எனக்கு வந்து இதுதான் இஷ்டம், இயேசுப்பா எனக்கு கொடுத்த ஊழியம் வந்து இதுதான், இயேசு அறியாதவர்களுக்கு மத்தியில் நான் போய் ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என் இயேசுவன் இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரீச்சர்ஸ் லைசன்ஸை வந்து திரும்ப ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. எனக்கு இந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நான் வந்து என்னோடய சாதுவான வாழ்க்கையே நான் வந்து திரும்பவும் தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் போயிடுறாருங்க. இப்படி அவர் போயிட்டதுக்கப்புறம் அவரோட லைஃப்பில் நிறையா திருப்பங்கள் வருது,
நிறைய இடத்துக்கு போறாரு. அது என்ன அப்படிங்கறத நம்ம ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்போமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா. ஸோ நம்ம சாது சுந்தர் சிங் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் எப்படி பாடுகள் பட்டார், அதுவும் இல்லாமல் அவர் வந்து அவருடைய பைபிள் ப்ரீச்சிங் அந்த இது முடிக்கிறார், கோர்ஸ் முடிக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு வந்து அவங்களோட கட்டுப்பாடுகளில் வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதால அவரோட ப்ரீச்சிங் லைசன்ஸை திரும்ப அவர் ஹேண்டோவர் பண்ணிடுறாரு. அப்படியே ஹேண்டோவர் பண்ணிட்டு அவர் வந்து திரும்ப அவரோட பயணங்களை தொடர்றாரு. இப்படி பயணங்கள் தொடரும்போது ஒரு ஐ விட்னஸ், அதாவது பார்த்தீங்கன்னா சாது ஐயா, அவரால் இயேசு அறிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் வந்து இவரை பற்றி சொல்கிறாரு. ஒரு நாள் சாது சுந்தர் சிங் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மலைகள்லேருந்து இறங்கி வந்து ப்ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருந்தார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்து தன்னுடைய வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அவர் வந்து ஜீசஸை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி சொல்லிகிட்டு இருந்தப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே இருந்த ஒருத்தன் யோசிக்கிறான், எங்கள் ஊரில் வந்து வேற ஒரு ஆளை பற்றியாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து போய் சாது ஐயாவன் மரத்து மேலே இருந்து இழுத்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு குத்து குத்துறான். அப்படி குத்தும் போது பார்த்தீங்கன்னா இவருக்கு அடிபட்டுடுது. அடிப்பட்டவர் கீழே விழுந்துடுறாரு. ஆனால் கீழே விழுந்தும் அவருக்கு கோவம் வரல. அவர் ஏந்திரிச்சு அந்த ஆள் கிட்ட சொல்கிறாரு, நீ வேணா இன்னொரு பக்கம் கூட குத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை பார்த்தா அவனுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக போயிடுச்சு. அங்கே வந்து அவன் மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா சாது சுந்தர் சிங் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் லைஃப்பில் ஒரு மோட்டிவ் வச்சுருந்தார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து யாராவது கெட்டது பண்ணாலும் நம்ம திரும்ப அவங்களுக்கு கெட்டதை ரீபே பண்ணக்கூடாது, நம்ம அவங்களுக்கு வந்து கைண்ட்னஸையும் லவ்வையும் மட்டுமே ரீபே பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர், அதாவது ஒரு அண்ணன் தங்கச்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது ஏதாவது விளையாட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிட்டால் கூட திரும்ப நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அவங்கள அதே மாதிரி ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இவர் வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக, நீங்கள் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன்னால் வந்து நீங்கள் திரும்ப ரீபே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் அவளோட லைஃப்பில் ஒரே மோட்டிவாக இருந்துச்சு. இப்படியாக ஒரு நாள் அவர் நேபாளில் போயிட்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு திருடங்க வந்தாங்க. வந்து சாது சுந்தர் சிங்கோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சாங்க. அப்படி கத்தியை வைக்கும் போது அவர் வந்து தலை குனிஞ்சு வந்து அவர் சாவை ஏற்கிறதுக்கு ரெடியாக இருந்தார். இதை பார்த்த ஒரு திருடன் ரொம்ப அதிசயப்பட்டு, என்ன நம்ம சாவடிச்சு இவன்கிட்ட பொருளை இருக்கு எல்லாம் வந்து நம்ம மிரட்டி வாங்கலான்னு வந்தால் இவன் தலையை குனிஞ்சு சாகிறதுக்கும் ரெடியாக இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போது உங்ககிட்ட என்னென்ன இருக்குது அதெல்லாம் இங்கே வச்சுட்டு நீ கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த ஒரே பொசஷன் அவரோட கம்பளி மட்டும்தான். அதையும் பிடுங்கிட்டு அவர் அனுப்பிட்டாங்க. ஆனால் ஒரு திருடனுக்கு மட்டும் ரொம்ப க்யூரியஸாக இருந்தான். இந்த ஆளோட பேர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டு, இங்கே வாப்பா உன் பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு, என் பேர் வந்து சாது சுந்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பைபிளை எடுத்து புதிய ஏற்பாடு எடுத்து அந்த பைபிளை வாசித்து அங்கே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ப்ரேயர் மூலமாக அவன் வந்து மனம் திறந்தி சாது சுந்தர் சிங்கை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தன்னுடைய ஃபேமிலிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அவனோட மொத்த குடும்பமும் வந்து ஜீசஸை வந்து தன்னோட பர்சனல் சேவியராக ஏற்றுக்கிட்டு அவருடைய அன்பை ருசி பார்க்கறதுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அவங்க எல்லாருமா ரட்சிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் வந்து திரும்ப வந்து நேபாள தேசத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த நேபாள தேசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இடம். அதாவது அடுத்தவங்க யாருமே தான் தேசத்தில் வந்து அடுத்த ஒரு தேவனை பற்றி சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்ததாக தான் உயிருக்கே ஆபத்து வர்றது, அதாவது உயிரை பறிக்கிறது மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே அவர் ஆகிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு இனிமையான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து திரும்ப நம்ம கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதி மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM, துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யோ பிருந்தா. ஸோ நம்ம சாதா சுந்தர் சிங் அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அவரை பட்ட பாடுகள் பற்றியும், அவர் இயேசுக்காக எவ்வளோ சோல்ஸ் வின் பண்ணார் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அவர் உயிரியே பறிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேபாளுக்கு போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத ஜனங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, எங்களுக்கு வந்து வேறு யாரை பற்றியும் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் போய் அங்கே ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரீச் பண்ண ஆரம்பித்தோடனே அந்த இடத்தின் தலைவன் பார்த்தீங்கன்னா ஒரு லாமா இருந்தார். அந்த லாமா என்ன பண்ணுறாரு, ஆளுங்களுக்கு கட்டளையிட்டு சாது சுந்தர் சிங்கை வந்து தன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த சொல்கிறாரு. அப்படியே சாது சுந்தர் சிங்கை தன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினப்போ, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் தண்டனை வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யாக் அப்படின்னு சொல்கிற ஒரு அனிமல், அதோட தோல் பச்சையாக இருக்கும் போதே அதுக்குள்ளே ஒரு ஆளை வச்சு தச்சிருவாங்க. தச்சுட்டு அதை வெயிலில் போட்டுருவாங்க. அந்த வெயில் ஏற ஏற பார்த்தீங்கன்னா அந்த யாக்கோட தோல் வந்து சுருங்கி சுருங்கி போகும். ஸோ டீஹைட்ரேஷன்னாலேயும் தான் சுருங்கி அந்த அவர் அவங்களோட அந்த ஒரு கம்ப்ரெஷன்னாலேயும் தன்னுடைய எலும்புகள் முறிவடைகிறதுனாலையும் அதுக்குள்ளே இருக்க மனுஷன் வந்து செத்து போயிடுவாங்க. இது இல்லாமல் இன்னொரு தண்டனை பார்த்தீங்கன்னா, ஒரு பாழும் கிணறு, அதாவது தண்ணி இல்லாத ஒரு பாழும் கிணறு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஆளை போட்டு அவங்க மூடிடுவாங்க. அந்த சாவி வந்து பார்த்திங்கன்னா லாமா மட்டும்தான் வச்சுருப்பார். அவர் மட்டும்தான் அந்த பிளேஸோட ஹெட்டு அப்படிங்கிறதால அந்த பொறுப்பு அவர்கிட்ட தான் இருந்தது. இப்படியா சாது சுந்தர் சிங் ஆப்ஷனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க. எந்த வழியில் நீ சாக போகிற அப்படிங்கிறது எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு, என்னை வந்து கிணத்துலே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படியா ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் அவரை கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுடுறாங்க. அப்படி கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போய் விழுறாரு. விழுந்த அந்த ஒரு சின்ன வெளிச்சம், அதாவது திறந்து வச்சுருந்தப்போ அந்த சின்ன வெளிச்சமும் மூடி அந்த சாவியை பூட்டி எடுத்துகிட்டு போகும்போது அந்த வெளிச்சம் கூட இல்லை. பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இருட்டு அண்ட் ஒரு பயங்கரமான நாற்றம் அடிக்குது அந்த இடம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் தண்டனை இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஏன்னா தானே வந்து கொல்ல மாட்டாங்க, அவங்களா செத்து போயிடணும், அப்போ வந்து அந்த பாவம் நம்மளை வந்து சேராது அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருந்தாங்க அவங்க. இப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே அழுகி போன ஒரு பிணை நாற்றம் வந்து அடிச்சுது. அது அவரால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், ஒரு உற்சாகத்தில் வந்து ப்ரே பண்ண ஆரம்பித்தார், பாட்டு பாட ஆரம்பித்தார், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். எத்தனை நாள் போச்சுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் ரெண்டு நாள் போனதுக்கப்புறம் அந்த வெள்ளம் வந்து யாரோ திறந்தாங்க. திறந்துட்டு ஒரு கயிறு வந்து உள்ளே கொடுக்குறாங்க. இவருக்கு இருந்த அந்த அந்த சின்ன எனர்ஜியையும் சேர்த்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கயிறை சுருட்டி பிடிச்சி அவர் மேலே போகிறாரு. மேலே போய் பார்த்து இவருக்கு இப்போ வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் ஏர். அந்த நாற்றத்துலேருந்து அவருக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடிச்சி வெளியே வந்து விழுந்து கண்ணை மூடி அந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிவிட்டு, யார் நம்மளை காப்பாற்றினது, நம்ம தேங்க் பண்ணுமே அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஆனால் யாருமே அவர் முன்னாடி இல்லை. அது ஒரு பெரிய மிராக்கலாக இவரோட லைஃப்பில் வந்து அமைஞ்சது. தேவதூதர்கள் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வந்து இவருக்கு வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள் இவர் லைஃப்பில் வந்து நடந்தது. இப்படி இவர் என்ன பண்ணார், இந்த விஷயம் முடித்தோடனே திரும்ப போயிட்டு திரும்பவும் ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். திரும்பவும் ப்ரீச் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த லாமாவுக்கு வந்து நியூஸ் வந்தது. நியூஸ் வந்தோடனே திரும்பவும் கூட்டிட்டு வாங்க அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் வந்து சாவி எடுத்து திறந்து விட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து எல்லார்கிட்டையும் கேட்கும்போது கடைசியில் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, சாவி தான் இடுப்புலேயே தான் சொருகியிருக்கு அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த சாது சுந்தர் சிங்கை பார்க்கும்போது இவர் மனசுக்குள்ள சின்னதாக ஒரு பயம் வருது. ஐயோ, ஒருவேளை வந்து அதிசயம் தானோ, இவங்க கடவுள் வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தினால. ஏன்னா திரும்பவும் இவரை சாகிறதுக்கு அனுப்புனா திரும்பவும் இவர் காப்பாற்றப்படுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை
அது ராமாக்கே வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நீ போ, எங்கள் ஊர் விட்டு போயிடுப்பா, இனிமேல் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சாது சுந்தர் சிங்கும் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுகிறது தவிர வேறு வழி தெரியலை. அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அவர் ஃபாஸ்ட் பண்ண போகிறாரு. ஏசப்பாவோட வழியில் போகிறதுனால ஏசப்பா எப்படி 40 நாள் ஃபாஸ்டிங் எடுத்தாரோ அதையே நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதனாலேயும் சில ஆபத்துக்கள் அவர் வாழ்க்கையில் நேரிடுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கேட்டுட்டு உற்சாகமாக திரும்ப வந்து பார்ப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் FM துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா. நம்ம சாது சுந்தர் சிங் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் பட்ட பாடுகளை பற்றி, அவர் எப்படி தேவனை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் நேபாளுக்கு போய் எப்படி ஒரு அவரோட உயிரை பறிக்கிற ஒரு சிச்சுவேஷன்லேருந்து ஏஞ்சல்ஸ் வந்து அவரை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அவர் ஒரு 40 days வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறோம். தேவனுடைய பாத்தில் அவரும் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அப்படி முடிவை பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நிறையா பேர் அதுக்கு அகேன்ஸ்டாக சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாத, உன்னோட உடம்பால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த எதிர்ப்பெல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் வந்து நிறைய மூங்கில் வளர்ற ஒரு காடுகளுக்குள்ளே போயிட்டு அவர் வந்து ஃபாஸ்டிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 கல் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ஒரு ஒரு நாள் முடியும் போதும் ஒரு ஒரு கல்லை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே அவர் ஃபாஸ்டிங் இருந்து டெய்லி ப்ரேயர் பண்ணுறாரு, இசுபாக்குள்ளே மெடிடேஷன் பண்ணுறாரு. இப்படியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் ஃபாஸ்டிங் அந்த முடிகிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரி வந்தது. அப்போ பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரொம்ப நாள் போக போக பார்த்திங்கன்னா அவர் வீக் ஆகிட்டே வந்தார். அவர் உடம்பு ரொம்ப மெலிய ஆரம்பிச்சது. அதுவும் இல்லாமல் அவரோட கண் பார்வையும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப மங்கலாயிடுச்சு. ஒரு நாள் ஒரு அனிமல் மாதிரி, அது சிங்கமாக என்ன அப்படின்றது அவருக்கு தெரியலை, அது கர்ஜிக்கிற சத்தம் மட்டும் அவருக்கு கேட்டது. அப்போ அவர் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார். ப்ரே பண்ணி அது என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடாத அளவுக்கு அவருடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா மங்கி போயிருந்தது. ஆனால் அவர் வந்து இயேசுப்பாவோட பிரகாசத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அவர் வந்து கான்ஷியஸ் லூஸ் பண்ணிட்டார். கடைசி நாளில் அங்கே வந்து மூங்கில் வெட்டுற 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அவரை வந்து திரும்ப ஒரு சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து லிக்விட் ஃபுட் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு வந்ததுனால அவரால் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இப்படியாக கொடுத்து அவரை வந்து கொஞ்சம் தெம்பாக்கி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வராங்க. இப்படியே அவர் வாழ்க்கை போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஃபாஸ்டிங் எடுத்தது அப்படிங்கிறதுலேருந்து அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு. தேவன் கூட எப்படி வந்து நம்ம உருவாடலாம், எப்படி அவர் வந்து நமக்கு நம்மளோட லைஃப் பர்பஸ் எல்லாம் கற்றுத்தராரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுவும் இல்லாமல் நிறையா இடத்துல பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஏஞ்சல்ஸை பிலீவ் பண்ணி ஏஞ்சலிக்கல் என்கவுண்டர்ஸ் இருந்தது இவரோட லைஃப்பில். ஒரு நாள் ஒரு பெரிய ஆறு இருந்தது. அந்த ஆறில் பார்த்திங்கன்னா தண்ணி சலசல சலன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அந்த ஆற்றை கடக்கணும்னு அவருக்கு, ஆற்றை கடந்து அந்த பக்கம் இருக்க ஊருக்கு அவர் போகணும். ஆனால் அவரால் போக முடியுமா என்னங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் பார்த்தப்போ ஒரு மனுஷன் குளிர் காஞ்சிட்ருக்கான் நெருப்பு வச்சு. ஸோ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், தைரியமாக ஆற்றை கடந்து வராரு. வந்து சாது சுந்தர் சிங்கை வந்து சொல்கிறாரு, என்னப்பா உனக்கு ஆற்றை கடக்கணுமா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முதுகில் வந்து, இப்போ நம்ம எப்படி உப்பு மூட்டை ஏற்றிட்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி தன்னோட முதுகில் வந்து சாது சுந்தர் சிங்கை ஏறிக்க சொல்கிறாரு. அப்படி ஏறிக்க சொல்லிட்டு அவர் ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் விட்டுடுறாரு. விட்டுட்டு இவர் தன்னுடைய உடைகள் எல்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறப்போ அங்கே எரிஞ்சிட்டு இருந்த நெருப்பையும் காணோம், அந்த ஆலையும் காணோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டாரு. இதே மாதிரி மலை பிரதேசத்தில் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் நடந்து நடந்து ரொம்ப டயர்டாயிட்டாரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் மாதிரி கூட ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டே வந்தார். கடைசியாக இவர் அடைய வேண்டிய அந்த ஊரை பார்த்தீங்கன்னா அடைஞ்சதுக்கப்புறம், சரி இந்த நண்பர் நம்ம கூட இவ்வளோ நேரம் உற்சாகமாக பேசிட்டு வந்தார், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி டேர்ன் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தா பின்னாடி யாருமே இல்லை. இப்படியும் பார்த்தீங்கன்னா, பல சமயங்களில் ஏஞ்சல்ஸ் அனுப்பி வந்து இயேசுப்பா வந்து அவரை நல்லபடியாக பாதுகாத்துக்கிட்டாரு. இப்படியாக இருந்தவர் கர்த்தர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி தெரிய வருது. அவரோட சாட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு சாட்சியாக இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு அழகான சாங் கேட்டுட்டு வந்து நம்ம கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

மாணவர்களே, மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். மார்த்தாலோ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்கினாள். இயேசு நம் கவலைகளை விசாரிக்கிறவரானபடியான்

காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிய நாவில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னான். தானியேலும் சிங்கத்தின் கெபியிலும் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனாய் காணப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சொல்லும் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம்.

சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஓ பிசாசை எதிர்கொள்ள தேவனுடைய வல்லமையும் அபிஷேகம் நமக்கு தேவையாயிருக்கிறது. அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கும். இப்பொழுதே அந்த அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம்.

பண்ண போனார். அப்படி இருந்த சமயம் பார்த்திங்கன்னா அதே லாமா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்த்தர் சிங்கை வந்து அந்த யாக்கோட தோலில் போட்டு க்ளோஸ் பண்ணி அவரை வந்து வெயிலில் போட சொன்னாங்க. அப்படியே அவங்க ஆட்களும் என்ன பண்ணாங்க, அதில் ஒரு தலைமை அதிகாரி இருந்தால் அவன் என்ன பண்ணான், கொண்டு போய் இவரை வந்து உள்ளே அந்த பச்சை தோலில் வச்சு தச்சு அவங்க அந்த சன்னோட ஹீட்டில் போட்டுட்டாங்க. அந்த வெயிலில் போடும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்டப்போ அந்த கர்த்தர் சிங் என்ன பண்ணார், நல்லா பாட்டு பாடி ஆராதிக்க ஆரம்பித்தார், ப்ரே பண்ணார், அண்ட் வசனத்தை வந்து கத்தி கத்தி சொல்லிகிட்டு இருந்தார். இப்படியா ஒரு நாள் போச்சு, ரெண்டு நாள் போச்சு, கடைசியில் பார்த்திங்கன்னா மூணாவது நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்படியே வசனத்தை சொல்லி சொல்லி பாட்டு பாடியும் கடைசியில் அவர் சொன்னார், ஏசப்பா என்னை இந்த மாதிரி பண்ணவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படியாக இருந்த ஒரு விஷயம் வந்து அந்த தலைமை அதிகாரியாக இருந்தார் இல்லையா, அவர் வந்து ரொம்பவும் பாதிச்சது. ஸோ அந்த கர்த்தர் சிங் அப்படிங்கிறவரோட புதிய ஏற்பாடு பைபிள் எடுத்து அவர் என்ன தான் இதில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தாரு. அப்படி படித்தவரை பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்தது. அவர் ஜீசஸை வந்து தன்னோட பர்சனல் சேவியராக ஏற்றுக்கிட்டு அந்த தலைமை அதிகாரியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார், சுவிசேஷம் சொல்ல ஆரம்பித்தார். இது தெரிஞ்ச லாமா என்ன பண்ணார், அந்த தலைமை அதிகாரியை திரும்ப கூட்டிகிட்டு வந்து அவரையும் அந்த பச்சை யாக் தோலில் போட்டு தச்சு, ஆனால் இந்த வாட்டி அவங்கள என்ன பண்ணாங்க, வெயிலில் வந்து காய விடலை, அதுக்கு பதிலாக ஒரு ஷார்ப் ஒரு மெட்டல் மாதிரி ஆப்ஜெக்டை சூடு பண்ணி அதை வந்து அவங்க மேலே வச்சு அவங்கள ரொம்ப துன்புறுத்தி அந்த தோலை வந்து ஒரு வண்டி பின்னாடி கட்டி தர தரன்னு ஊரெல்லாம் இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போய் கடைசியில் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க அவரை. அவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி ப்ரேயர் பண்ணி ஊந்து போகிறதுக்கு மட்டும்தான் அவருக்கு ஸ்ட்ரென்த் இருந்தது. அப்படி ஊந்து ஊந்து ஒரு இடத்துக்கு போய் விழுந்துட்டார். அங்கே இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அவரை வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்து நரிஷ் பண்ணி அவரை பாதுகாத்துக்கிட்டாங்க. அப்படி பாதுகாத்து திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்ட்ராங்காக திரும்பவும் வந்து ப்ரீச் பண்ணார். திரும்ப வந்து ப்ரீச் பண்ணி அவர் வந்து இந்த மாதிரி கர்த்தர் சிங் வந்து இந்த மாதிரி செத்து போனார், ஆனால் தேவன் வந்து எனக்கு வந்து பலன் தந்திருக்காரு, எதுக்குன்னா இந்த மாதிரி தேவனை பற்றி எல்லாருக்கும் வந்து சொல்கிறதுக்காக எனக்கு வந்து திரும்ப ஜீவனை தந்திருக்காரு, பலன் தந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி சாட்சியை சொன்னார். ஸோ இது பார்த்திங்கன்னா சாது சுந்தர் சிங் அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியாகவே அமைஞ்சது. அடுத்துதான் சாது சுந்தர் சிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபேவரட் இடத்துக்கு வராரு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை தாங்க. நம்ம சென்னைக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. யூ ஹவ் ஜாயின் மீ இன் மினம் நட்சத்திரங்கள் வித் மீ யோ பிருந்தா. நம்ம சாது சுந்தர் சிங் அவரோட லைஃப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவருடைய பாடுகளும் அவருடைய சந்தோஷங்களும் எப்படி அவர் இது பண்ணார் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். ஏசுப்பா எப்படி அவரோட ப்ரொடெக்டட் விங்ஸ்குள்ளே வச்சு இவரை பாதுகாத்தார் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்படியாக போயிட்டுருந்தா அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் பிளேஸான சென்னைக்கு அவர் வந்திருக்காரு. அண்ட் அவரோட ப்ரீச்சிங்ஸை கேட்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரளான மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பை பற்றி ஒரு சாட்சியாக சொல்கிறாரு. அவருக்கு வந்து அந்த ஏசுப்பா காட்சி கொடுத்தது வந்து எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி அவர் மக்களுக்கெல்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பீஸை தான் வந்து அவரோட லைஃப்லேயே அனுபவித்தது கிடையாது. ஆனால் அந்த இயேசு மொத முத தோன்றியப்போ அந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப புதுமையாகவும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவருடைய சாட்சியை கேட்டு அவங்களும் ஜீசஸை வந்து தன்னோட பர்சனல் சேவியராக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தப்போ அந்த சிறைச்சாலை மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஏசுப்பா வந்து ஒரு குட்டி பரலோகமாக மாற்றிருக்காரு அப்படிங்கிறத பற்றியும் இவருக்கு தெரிய வருது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சொல்கிறாரு, நம்ம வந்து ஜீசஸை வந்து மைண்டில் தான் வச்சுருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டே சர்ச் கோவர்ஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்து மைண்ட் அளவில் தான் ஜீசஸ் அப்படிங்கிறது ஓகே, இவர் ஒரு கடவுள், நம்ம சண்டே சர்ச் போயிட்டு வரணும், நம்ம ரெகுலராக போனால் நம்ம வந்து ஹெவனுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீசஸ் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து கன்சியூம் பண்ணிக்கணும், நம்மளோட இருதயத்தை முழுசாக வந்து ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது தான் நம்மளோட ஹார்ட்டுக்குள்ளே வந்து ஜீசஸ் வருவார். அப்படி வரும்போது தான் அவர் நம்ம லைஃப்பில் என்ன பர்பஸ் வச்சுருக்காரோ அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியாப்பட்ட ஒரு வேலையில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து அடுத்து வேறு வேறு ஊர்களுக்கு போக ஆரம்பித்தார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் அவர் இருந்தார். அந்த மார்க்கெட்டில் சரி, நான் வந்து தேவனை பற்றி இங்கே இருக்க எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்படி சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த க்ரௌட்லேருந்து ஒருத்தன் ரொம்ப கோபமாக வந்துட்டு, நீ என்னையா எங்கள் ஊருக்கு வந்து இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூங்கி ஒரு கன்னத்தில் குத்திட்டாருங்க. அப்படி குத்துனப்போ பார்த்தீங்கன்னா சாது சுந்தர் சிங்க்கு கோவம்லாம் வரலங்க. அவர் என்ன பண்ணாருன்னா திரும்ப எழுந்திரிச்சு, இந்தப்பா தம்பி வேணா இந்த கன்னத்துலேயும் நீ குத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவரோட லைஃப் மோட்டோவில் அவர் கிளியராக இருந்தார், ஆல்வேஸ் ரீபே ஈவில் வித் லவ் அப்படிங்கிற ஒரு மோட்டோ. ஜீசஸ் சொல்லிட்டு போன ஒரு மோட்டோவில் வந்து அவர் வந்து கிளியராக இருந்தார், இது தான் நான் பண்ணணும், நான் வந்து ஏசப்பா எப்படி எல்லாரும் மேலேயும் அன்பு காமிச்சார், அவர் எப்படி நமக்காக இறங்கி மனிதர்களோட மனிதர்களாக வந்து அந்த பாடுகளை சகித்து நம்மளோட பாவத்துக்காக அவர் வந்து மறிக்கப்பட்டாரோ, நானும் அந்த மாதிரி வந்து தேவனுக்காக பாடுபடுவேன் அப்படிங்கிறதுல கிளியராக இருந்தார். அப்போது அந்த ஆள் என்ன பண்ணால், அந்த ஆள் ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். ஆனால் அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ஒரு அப்போலஜைசேஷன் லெட்டர் மாதிரி இவருக்கு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நான் உங்களை அடித்ததுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் என்னோடய வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த வேண்டுதலுக்கு வந்து இணங்கி சாது சுந்தர் சிங் அவர் உங்கள் வீட்டுக்கு போகிறாரு, போய் சாப்பிட்றாரு. அது மட்டும் இல்லாமல் தேவனை பற்றி அங்கேயும் சொல்கிறாங்க. அங்கே சொல்லி அவரோட குடும்பமும் ரட்சிக்கப்படுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையுது. இப்படியாக இருந்த நம்ம சாது சுந்தர் சிங் பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜஸை குட்டி குட்டி கதை மூலமாக சொன்னார். அடுத்ததான் ஒரு குட்டி கதையை, அவர் சொன்ன கதையை நானும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு சாங் கேட்டுட்டு வந்து கேட்போமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ அப்ரிந்தா.

வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மீண்டும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா. நம்ம சாது சுந்தர் சிங் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அவர் வந்து நிறைய கதைகளை சொல்லி மெசேஜ் சொல்லுவார் அப்படின்னு நல்லா செக்மெண்ட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவரோட லைஃப்பில் நடந்த நிஜமான கதை. ஒரு நாள் இவர் ஒரு வீட்டு வராண்டாவில் வந்து இலைப்பாறிட்டு இருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிச்சுது. அந்த காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்பேரோ தட்டு தடுமாறி இவர் கால் முன்னாடி வந்து விழுந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா மேலே ஒரு ஈகிள் வந்து சுற்றிட்டே இருந்துச்சுங்க. அந்த ஈகிளுக்கு வந்து அந்த ஸ்பேரோ வந்து சாப்பிடணும். அப்போ இந்த ஸ்பேரோ என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடித்த காற்றுல கஷ்டப்பட்டு இவரை பார்க்கும்போது இவர் ஒரு அரவணைப்பு தர்றதா அந்த ஸ்பேரோ மனசில் தோணிருக்கு. அப்போ என்ன பண்ணுச்சு, அவரோட மடியில் போய் உட்காந்துச்சுங்க. அவரும் என்ன பண்ணார், அவரோட கையை வச்சு அதை பாதுகாத்துக்கிட்டாரு. அதனால் அந்த ஈகிளால் அந்த ஸ்பேரோ வந்து எடுத்துகிட்டு போக முடியல, அதை கொல்லவும் முடியல. இப்படி தான் நம்ம லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா அந்த காற்று அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் எல்லாம் வரும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிசாசு நிறைய சிச்சுவேஷன்ஸை நம்ம லைஃப்பில் போடுவான். இன்றைக்கி வந்து ஒன்று ஐ வில் ஓவர் டேக் யூ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதிலெல்லாம் இருந்து பார்த்திங்கன்னா ஏசப்பா வந்து நம்மளை வந்து ஒரு கோழி எப்படி தன் கொஞ்சம் வந்து தன் சிறகை வச்சு மூடி பாதுகாத்துக்கொள்ளுதோ அந்த மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கு வாருங்க. யூ ஆர் அன் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம வந்து அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்கும் ஏசப்பாக்கு. ஸோ கடைசியாக வந்து சாது சுந்தர் சிங் அவர் பார்த்திங்கன்னா 1929 அவர் திரும்பவும் அந்த திபெத் அப்படிங்கிற ஒரு இடத்த விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அவர் திரும்பவும் அவருடைய பயணங்களை தொடர ஆரம்பித்தார். அப்படியே அவர் திபெத் மலைக்கு கடைசியாக போன நேரம் அதுதான். அதுக்கப்புறம் அவரை வந்து யாருமே எங்கேயுமே திரும்ப பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவர் நம்ம இயேசுவுக்காக ஒரு மின்னும் நட்சத்திரமாக வந்து விளங்கிட்டுருக்காரு. இதே போல் நம்மளும் வந்து இயேசுப்பா நமக்கு என்ன பிளான்ஸ் வச்சுருக்காரு, ஒரு ஒருத்தவங்க லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரியான பிளான்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளான்ஸ் என்ன அப்படின்னு நம்ம இயேசுப்பா கிட்ட கேட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளும் ஒரு மின்னும் நட்சத்திரமாக இயேசுப்பாக்காக விளங்குவோமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம், துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. நிச்சயமா இந்த நாளிலே கர்த்தர் நம் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், நம்முடைய தலைகளை உயர்த்துவார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்கள் இருதயங்கள் ஏங்கி விரும்பி கொண்டிருக்கிற அந்த அற்புதத்தை செய்வார், உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. இதோ ஒரு இனிமையான பாடல் நமக்காக.

ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எந்த தேசத்திலிருந்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, எந்த டைம் ஜோன்லிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். ஏனென்றால் நம்மை விசாரிக்கிற ஒரு தகப்பன் நமக்கு உண்டு. ஒருவேளை இன்றைக்கு உங்கள் கைகளிலே நன்மையை பெற்ற ஜனங்கள் உங்களை மறந்து போயிருக்கலாம், உங்கள் இருதயங்கள் வேதனையினால் தவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை மறவாத தேவன் ஒருவர் உண்டு. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு பகலாய் நம்முடைய நினைவாய் இருக்கிறாராம். இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கிறது. இரவு பகலாய் நம்முடைய நினைவாய் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் நமக்கு உண்டு. நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. நம் இருதயத்தின் பாரங்களை அறிந்திருக்கிறவர் நமக்கு உண்டு. அவர் ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. Here is another wonderful

வெல்கம் பேக். மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 90:15. சங்கீதம் 90:15. இந்த வசனம் இப்படி சொல்கிறது: தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாயங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாயங்களை மகிழ்ச்சியாக்கும். இது மோசேயினுடைய ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு தேவனை நோக்கி கதறிக்கொண்டிருந்தார்கள். ஏறக்குறைய 400 ஆண்டுகள் அடிமைத்தனம். பொதுவாக இன்றைக்கு இந்த ஸ்லேவரி அப்படின்னா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் ஏஜில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு வேறு ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஸ்லேவ்ஸ் அல்லது அடிமைகள் என்று சொன்னால், அந்த அடிமையினுடைய வாழ்க்கையே அந்த எஜமான் கையில் தான் இருக்குது. விலைக்கு வாங்கப்படுகிறவன் அடிமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மார்க்கெட் பிளேஸில் இன்றைக்கி நம்ம போய் ஒரு பெட் வாங்கிறது போல் அது நடக்குது. இல்லை ஒரு மிருகத்தை உணவுக்காக சிலர் வாங்குவோம். நம்ம ஒரு சிக்கனோ ஒரு ஆடோ இப்படி வாங்கிறது போல் ஒரு மனிதனை விலைக்கு வாங்குகிற நிலை இருந்தது 1000கணக்கான வருடங்களுக்கு முன்பு. அடிமைகள். அப்போது இவனுக்குன்னு ஒரு உணர்வு இருந்திருக்காதா? இவனும் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன் தானே? கண்டிப்பாக இருந்திருக்கும். அப்போ இதெல்லாம் தாண்டி தான் அவர்கள் அந்த இடத்துல ஒரு விலங்கை போல, ஒரு மிருகத்தை போல, ஒரு கமாடிட்டியை போல ட்ரீட் பண்ணப்பட்டு விற்கப்படுகிறார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அவங்களுடைய ரைட்ஸ், அவங்களுடைய விருப்பம், அவர்களுடைய எண்ணங்கள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே அவர்கள் தங்களுடைய நன்மைகள், ரைட்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒர்க்கிங் ஓவர் டைம், அந்த இடத்துல அதிகமாக உழைத்தார்கள். ஆனால் அதற்கேற்ற ஒரு ஊதியம் இல்லை. ஒரு ஸ்லேவரி, ஒரு அடிமைத்தனம். இப்போ இதிலிருந்து தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ஐயோ, நாங்கள் இப்படி கஷ்டப்படுறோமே, இத்தனை ஆண்டுகள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று எங்கள் மூதாதையர்கள் சொல்லியிருக்கிறார்களே, எங்கே அவர்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் கூக்குரலை கேட்கிறார். அவர் வந்து இவர்களுக்காகவே மோசேயை எழுப்புகிறார் பாருங்கள். ஏன்னா மோசேக்கு வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு அசைன்மெண்ட்டோ அம்பிஷனோ இருந்த மாதிரி தெரியல. மோசே பிறந்ததே இந்த ஜனங்களுக்காக தான். இவர்களை அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் கொண்டு வர தான் மோசேயே பிறக்கிறார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் மோசேக்கிட்ட என்ன சொல்கிறார்னா, அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் வந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும். ஆனால் எவ்வளோ ஒரு டீட்டெயில்ஸை ஆண்டவர் பேசுகிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் மீண்டும் வாசிக்கிறேன். இது யாத்திராகமும் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அதாவது ஒரு உறுதியான ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிறார். நான் பார்த்தேன்னு கூட சொல்ல, நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம், அதாவது டாஸ்க் மாஸ்டர்ஸ், ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அப்போ நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் அறிந்திருக்கிறேன்றார். ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் நீங்கள் கடந்து போகிற பாதையை அறிந்திருக்கிறார். உங்கள் சவால்களை பார்க்கிறார். நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸை தேவன் பார்க்கிறார். உங்கள் கூக்குரலை கேட்கிறார். நான் என்ன செய்வேன், எனக்கு யார் உதவி என்று நீங்கள் கதறுகிறதை தேவன் கேட்கிறார். அடுத்தது உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். பல வேளைகளில் நம்ம இப்படி புழுங்குவது உண்டு, புலம்புவது உண்டு.
ஐயோ ஆண்டவருக்கு என்னுடைய உணர்வு புரியுதா, என்னுடைய வேதனை புரியுதா, நான் இப்படி கசக்கி பிழியப்படுகிற இந்த ஒரு நிலை தேவனுக்கு தெரியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் அதை அறிந்திருக்கிறேன், நான் அதை அறிந்திருக்கிறேன். ஒருவேளை என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, தேவனுக்கு இது தெரியுமா, இது ஆண்டவரால் புரிஞ்சுக்க முடியுமான்னு யோசிச்சிங்கன்னா நல்லா முடியும். ஏனென்றால் அவருடைய கைகளில் நன்மையை பெற்ற ஜனங்கள் அவரை தூஷித்து சிலுவையில் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க பாருங்கள். அப்போது நிச்சயமாக அந்த கைவிடப்பட்ட நிலை என்ன என்பது அவருக்கு தெரியும். நன்மையை பெற்றவர்கள் திரும்பி அவருக்கு தீமை செய்வது என்றால் என்ன என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கு Nobody else can understand you like Jesus. இயேசுவை போல உங்களை புரிந்து கொள்ள வேறு ஒருவராலையும் முடியாது. அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், நான் பார்க்கவே பார்த்து, நான் கேட்டேன், நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற அந்த வேதனையின் பாதையை அறிந்திருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்வார். இதை சொல்லிட்டு என்ன சொல்ல வரார் ஆண்டவர், அவங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுவிப்பேன், என் ஜனங்களை நான் மறக்கலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து பேச போகிறோம். பட் பிஃபோர் தட் ஹியர் இஸ் அனதர் வண்டர்ஃபுல் சாங்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும் என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள், அடிமைகளாக இருந்தார்கள். இந்த அடிமைகளாக இருந்தவர்கள் தேவனை குறித்து யோசிக்கிறார்கள், ஏன்னா அந்த அளவுக்கு நசுக்கப்படுகிறார்கள். பல வேளைகளிலே பாருங்கள், நாமும் கூட நெருக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது, நசுக்கப்படும் பொழுது, நாம் விரும்பாத சூழ்நிலைகளை அனுபவிக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி கதறுகிறோம், தேவனை யோசிக்கிறோம். அது வரைக்கும் சில நேரம் யோசிக்கிறதே இல்லை. ஒருத்தர் இப்படி சொன்னார் பாருங்க, நாத்திகர்கள் கூட, ஏத்தியஸ் கூட ஒரு மரணத்தை முகமுகமாய் பார்க்கும் பொழுது அல்லது மரணத்தின் விளிம்பில் நிற்கும் பொழுது தேவனை யோசிக்கிறது உண்டு என்று சொல்லுகிறார். இது எந்த அளவுக்கு ஒரு டெஸ்டட்னு தெரியல, பட் அவருடைய அனுபவத்தில் அவர் அதை சொல்லுகிறார். அப்போது எல்லாருமே பாருங்கள், தேவனை மறந்து வாழ்கிறவர்கள் கூட ஒரு மரணத்தின் விளிம்பில் அப்படி தேவனை யோசிக்கிறது உண்டு. ஆனால் தேவனை அறிந்து அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட நாம் அப்படி இருக்க வேண்டிய அவசியமில்லை. அதனால தான் அனுதினமும் ஜெபிக்க வலியுறுத்துகிறோம், அனுதினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. தேவனோடு உள்ள அந்த இணைப்பு, அந்த ஃபெலோஷிப், அது புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், தேவன் தெரிந்து கொண்ட ஜனங்கள். தே வேர் த சோசன் ஒன்ஸ், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். ஆனால் இவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்தார்கள், அடிமைகளாய் எகிப்திலே இருந்தார்கள். எகிப்தில் அடிமைகளாக இருந்தப்போ கூட ஒருவேளை ஆண்டவரை யோசித்தாங்களான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ரொம்ப செல்வ செழிப்பாக எகிப்து தேசத்தில் அவர்கள் ஆண்டு அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யோசேப்பு எகிப்துக்கு சென்றான், யோசேப்பு அங்கே தேவன் உயர்த்தினார், எகிப்தின் அதிபதியாக இருந்தான். அவனுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த மமதையில் நெஞ்ச நிமித்தி தலையை உயர்த்தி அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு புதிய அரசன் ஒருவன் வருகிறான், அவனுக்கு யோசேப்பை பற்றி எதுவுமே தெரியல. யாரா இந்த புது ஜனங்க, இது நம்ம ஜனங்க கிடையாதே, ஒரு போர் வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் எதிரியோடு சேர்ந்தால் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவங்கள ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து ஒடுக்கிறான். இதுதான் இதனுடைய ஹிஸ்ட்ரி. அப்போ பாருங்கள், இந்த ஜனங்கள் எவ்வளோ நன்மை செய்திருந்தார்கள், யோசேப்பு நன்மை செய்தான் அந்த தேசத்திற்கு. அவனால் தான் எகிப்து ஒரு சூப்பர் பவராகவே மாறுச்சு. ஆனால் புதிதாய் வந்த அரசன் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாமல் இவங்கள ஒடுக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனை நோக்கி கதறுகிறார்கள், ஆண்டவரையே யோசிக்கிறாங்க. அது வரைக்கும் யோசிக்கலை. அப்போ பாருங்கள், நாம் வந்து நசுக்கப்படுகிற வரைக்கும் தேவனை யோசிக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஜனங்க நசுக்கப்படும் பொழுது, நொறுக்கப்படும் பொழுது தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ஆண்டவர் வந்து வேணும், உனக்கு நல்லா வேணும், என்னை இப்போ தானே யோசிக்கிற அப்படின்னு சொல்லலை. பாருங்கள், மனிதர்களைப் போல ஆண்டவர் இல்லை. அவருடைய சுபாவம் வேறு, அவருடைய குணாதிசயம் வேறு. இவர்களுக்காகவே ஒருவனை பிறக்க வைக்கிறார் மோசே. இந்த மோசையோட ஆண்டவர் பேசின வார்த்தைகள் தான் யாத்திராகமும் 3:7. நான் மீண்டும் அந்த பகுதியை தொடர்ந்து வாசிக்கிறேன், 7:8-9. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆண்டவர் மனம் இறங்குகிறவர், மனதுருகுகிறவர். அவரை நோக்கி நாம் அபயமிடும் பொழுது, அவரை நோக்கி கூக்குரலிடும் பொழுது அவர் நமக்கு இறங்குகிறவர். God is compassionate.
மனதுருக்கம், இந்த ஒரு குணத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும், மனிதனிடத்தில் இல்லை. அவர் மனதுருகிறவர், உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவரும் அதை தான் சொல்கிறார், நான் இறங்கினேன். 9 இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். இந்த பேக்ரவுண்டை நம்ம புரிஞ்சுக்கணும். எகிப்து வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர். எகிப்து வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி ஏதோ ஒரு தேசம் இல்லை. எகிப்து வந்து ஒரு பெரிய சூப்பர் பவர், மிலிட்ரி மைட்டில் பெயர் போன ஒரு தேசம். அந்த நாட்களில் எகிப்தினுடைய இராணுவம் அந்த நாட்களின் உலகத்தில் தலை சிறந்த இராணுவம். இப்போ இந்த எகிப்து பேரரசில் தான் இவங்க அடிமைகளாக இருக்கிறார்கள். அங்கே எகிப்தில் ஆட்சி அல்லது ஆண்ட அந்த பார்வோன் அரசன், அவனை எகிப்தியர்கள் பார்வோன் என்று சொல்லுவார்கள், அரசன் ராஜா எப்படி வேணாலும் சொல்லலாம், பட் அவங்க டேர்ம்ஸ் வந்து பார்வோன். இப்போ இந்த பார்வோன் தன்னை கடவுளாக எண்ணிக்கொண்டிருந்தான், மக்களும் அவனை கடவுள்களில் ஒருவராக எண்ணினார்கள். அவர்களுக்கு இருந்த கடவுள்களிலே அல்லது அவர்கள் வழிபட்ட கடவுள்களிலே ஒருவனாக அல்லது ஒருவராக அந்த பார்வோனை அவர்கள் கண்டார்கள். இப்போ ஒரு ரிபெல்லியன், பார்வோனை எதிர்ப்பதுன்றதை அவங்க சிந்தித்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஆண்டவர் பேசுகிறார். இவங்களாலையும் அதை எண்ணி கூட பார்க்க முடியாது. ஏறக்குறைய 400 பல தலைமுறைகளாக அங்கே அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். இவங்க வந்து வெளியில் வரணுன்ற ஒரு விருப்பம் இருக்கே ஒழிய இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், முடியவே முடியாது. பேரரசு இராணுவத்தில் பெயர் போன ஒரு தேசம், நசுக்கி ஒன்றெல்லாம் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் விடுவிப்பேன், உங்களை வெளியில் கொண்டு வருவேன், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தில் உங்களை நான் கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கும் இதே வாக்கை கொடுக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு உங்களை நான் கொண்டு செல்லுவேன், அப்படி ஒரு செழிப்பான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லுவேன், மேன்மையான ஒரு இடத்திற்கு உங்களை நிலைக்கு உங்களை கொண்டு செல்லுவேன். எகிப்தில் அடிமைத்தனம், அவமானம், நிந்தை, இழப்பு, ஏன்னா அதிகமாக உழைத்தார்கள், அதற்கு ஈடாக ஊதியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போ அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ வில் காம்பன்சைட் யூ. இங்கே உனக்கு கொடுக்கப்படலை, நீ இழந்துட்ட, ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்.

வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன் உண்டு. And I want to repeat this. அதை மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். Nobody to understand you like Jesus. உங்கள் வேதனையை இயேசுவை போல வேற ஒருவராலையும் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்த எகிப்தியருக்கு தேவன் இறங்கினது போல உங்களுக்கும் இறங்குவார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி தேவன் படிகளை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு கண்ணீரையும் கவலையையும் ஏற்படுத்துகிற காரியங்களை தேவன் மாற்றி போடுவார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, உங்கள் நம்பிக்கை வீண் போவது இல்லை. நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை வீண் போவது இல்லை. கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். தொடர்ந்து பேச போகிறோம், பட் அதற்கு முன்பதாக இதோ ஒரு நிமிடம்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். மோசேனுடைய ஜபம், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஜெபித்த ஒரு ஜபம். சங்கீதம் 90:15 நான் இப்பொழுது உங்களுக்காய் வாசித்தேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள், கதறி அழுதார்கள். தேவனை மறந்து வாழ்ந்த அவர்களை உலுக்க செய்த அந்த சூழ்நிலை. அவர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். தேவன் மோசே என்ற ஒருவனை எழுப்பி அவனை உருவாக்கி அவனோடு பேசுகிறார். என் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, வா உன்னை கொண்டு அவர்களை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எகிப்து ஒரு பேரரசு, ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அதிலிருந்து ரிபெல் பண்ணி வருவதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறார். அவங்க மனசை மாற்றுவேன், நல்ல எஜமான்களாக மாற்றுவேன்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. உங்களை நான் வெளியில் கொண்டு வரேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை கொண்டு போகிறேன், உங்களை முதலாளிகளாய் மாற்றப்போகிறேன், ஆளுகிறவர்களாய் உங்களை மாற்றப்போகிறேன் கர்த்தர் சொல்கிறார். இப்போ இந்த ஜனங்களை மோசே விடுவித்து கொண்டு வருகிறான். வெளியில் கொண்டு வரும் பொழுது ஏறக்குறைய 40 ஆண்டுகள் மனாந்திரத்தில் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். இந்த சமயத்தில் தான் இந்த ஜனங்க பாருங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்க தேவனுக்கு இணங்கி கொடுக்கவே இல்லை. வணங்கா கழுத்துன்னா பாருங்கள், பொதுவாக வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு பேசினதை பதிவு செய்திருக்கிறார்கள். இதில் வந்து அவர்களோடு பேசும் பொழுது அவர்களுக்கு புரிகிற சில காரியங்களை வைத்து தேவன் பேசியிருப்பார். ஆண்டவர் கொடுக்குற இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய நாட்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த கருப்பொருள் இன்றைக்கும் நமக்கு பொருந்தும். நான் மீண்டும் சொல்கிறேன், ஆண்டவர் கொடுக்குற இல்லஸ்ட்ரேஷன் 1000 கணக்கான வருஷங்களுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பேசினது ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்திருந்தால், அல்லது ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்களுடைய கலாச்சாரத்தோடு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலோடு அதை ஒத்துப்போகும், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஒருவேளை அந்த லைஃப் ஸ்டைல் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். 1000s of years after நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக அன்றைக்கு இருந்த சமுதாயம் விவசாயத்தை சார்ந்திருந்தது. ஆடு மாடு இதெல்லாம் இன்றைக்கி எப்படி வீட்டில் ஒருத்தர் ஒரு நாய் பூனைக்குட்டி மீன் இதெல்லாம் பெட்ஸாக வளர்க்குற மாதிரி ஆடு மாடுகள் கோழிகளை அன்றைக்கு வளர்த்தார்கள். ஸோ அவங்களுக்கு பரிச்சயமான ஒரு காரியம், அவங்களுடைய வாழ்க்கை பாணி லைஃப் ஸ்டைலோடு போன காரியங்களை வைத்து தேவன் தன் இருதயத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தேவன் சொல்ல விரும்புகிறதை வெளிப்படுத்துகிறார். ஸோ அதை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா அவங்க டைமில் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கருப்பொருள் அல்லது அதனுடைய எசன்ஸ், அதனுடைய கோர் நமக்கு இன்றைக்கு பொருந்தும். தேவன் அங்கே என்ன சொல்ல வரார் அப்படின்றது இன்றைக்கும் மாறலை. எனக்கு செவி கொடு அப்படின்னு ஆண்டவர் அந்த ஜனங்களோட பேசியிருந்தாருன்னா இன்றைக்கும் நமக்கு அது தான். ஏன்னா ஆண்டவர் நமக்கு நன்மையானதை பேசுகிறார், நமக்கு தெரியாத காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சாண்டவர் அந்த ஜனங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கன்றார். இன்றைக்கி நமக்கு அது சரியாக புரியலை, ஆனால் அந்த நாட்களில் அவங்களுக்கு இம்மீடியட்டாக அது புரியும். ஏன்னா விவசாயத்தை சார்ந்திருந்த ஒரு சமுதாயம், அன்றைக்கு ஆடு மாடு இதெல்லாம் இருந்தது. ஸோ இன்றைக்கி இருக்க மாதிரி மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் இல்லை, இன்றைக்கி இருக்க மாதிரி மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் அவங்களுக்கு இல்லை. அவங்களுடைய மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கழுதை, குதிரை, மாட்டு வண்டி. அப்போ பாருங்கள், இந்த மாட்டு வண்டியில் சில நேரம் ஒரு மாடை பூட்டுவாங்க, சில நேரம் ரெண்டு மாடை பூட்டுவாங்க. மாட்டு வண்டி மட்டும் இல்லை, ஏர் உழுதல். ஒரு நிலத்தை பண்படுத்தணும்னா ஏர் உழ மாடுகளை பயன்படுத்தினார்கள். அப்போது இந்த யோக், அந்த மாடுகளை பிணைக்கிற அந்த யோக் கழுத்தில் போடுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ரெண்டு மாடு பூட்டும் பொழுது
பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மாடு புது மாடையும் ஒரு மாடு பழக்கப்பட்ட மாடையும் பூட்டு வாங்கலாம். அந்த பழக்கப்பட்ட மாடு வரும்பொழுது அந்த யோக்கை எடுத்துக்க அது தலையை குனிந்து அதற்கு இடம் கொடுக்கும், புது மாடு வந்து திமிரும். அப்போ பாருங்கள், இதை தான் ஆண்டவர் சொல்லார், வணங்கா கழுத்து. அப்போ ஒரு மாடு நல்லா விட்டு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறது, இன்னொரு மாடு ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நுகம் லேசானது. அப்போ ஆண்டவருடைய நுகம் யோக் ரொம்ப லேசானது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அதை ஏற்க மறுக்கிறார்கள் அல்லது ஆண்டவரோடு இணங்கி நடக்க மறுக்கிறார்களே தான் இதனுடைய கருப்பொருள். ஸோ இன்றைக்கும் அது பொருந்தும். ஸோ இப்படி அந்த ஜனங்கள் கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் ரிபெல்லியன், தேவன் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்து தன் வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை வெளியில் கொண்டு வரார். ஆனால் இவர்களோ தொடர்ந்து தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்யாமல் தேவனை புண்படுத்தி தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து இப்படி வராங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் நிறைய காரியங்கள் நடக்கிறது, மரணம் நேரிடுகிறது, இவங்க அங்கே கால தாமதம் நேரிடுகிறது, இதெல்லாம் நடக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் தான் மோசே ஜெபிக்கிறான், தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக, அதாவது ஆண்டவர்கிட்ட ஒரு காம்பன்சேஷனை மோசஸ் கேட்குறார், ஆண்டவரே எங்களை நீர் மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கும் God is a God of compensation. நீங்கள் ஒருவேளை பல ஆண்டுகளை வருத்தத்திலும் துக்கத்திலும் கழித்திருக்கலாம், இழந்திருக்கலாம், ஐயோ நான் சிரிச்சே எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்கள் துக்கத்தை நீங்கள் மறக்கும்படி, உங்கள் வேதனையை நீங்கள் மறக்கும்படி உங்களுக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்கிறார். நீங்கள் இழந்த எல்லா நன்மைகளையும் மீண்டும் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யப்போகிறார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக.

தேசமே பயப்படாதே, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மோசே ஜெபித்த ஒரு ஜெபம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்கு அவர்களை கொண்டு சென்றார். அவர்கள் வாழ்க்கைகள் மாறினது. ஒரு அற்புதத்தை தேவன் அவர்களுக்கு செய்தார். இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. அவர் உங்களை மறக்கவில்லை, நீங்கள் மறக்கப்படவில்லை. தேவன் நிச்சயமாய் உங்கள் தலைகளை உயர்த்துவார், உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார், உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். ஆகவே இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். யுவர் சீசன்ஸ் ஆர் சேஞ்சிங். உங்களுடைய காலங்கள் மாறுகின்றன. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் நீங்கள் அழுதது உண்மை என்றால் கர்த்தர் உங்கள் வாயை நகைப்பினால் நிரப்புவார். உங்கள் வெட்கத்திற்கும் லட்சைக்கும் பதிலாக இரண்டத்தனையான கனம் வரும். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஆகவே உங்களை உற்சாகப்படுத்தி கொள்ளுங்கள். யுவர் இன் ஃபார் அ கிரேட் சர்ப்ரைஸ் ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்யப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த இன்பம் எஃப்எம் தொனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இல்லத்திற்காக உள்ளத்திற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய கரங்கள் இவர்கள் மேல் இறங்கட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் எப்பொழுது இந்த அட்மாஸ்பியர்ஸ் எல்லாம் நிரப்புவதாக. கர்த்தாவே, ஒவ்வொரு வீட்டிலும் உம்முடைய சமாதானம் இறங்கட்டும், சந்தோஷம் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தாவே, ஓ தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் நான் கடிந்து கட்டுகிறேன். அவைகளை இப்பொழுதே அத்தமாக்கி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு விடுதலையை பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய பிரசன்னத்தை பேசுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உயர்த்தும், ஒவ்வொருவரையும் வாழாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும். முகங்கள் பிரகாசிக்கட்டும், தலைகள் உயரட்டும். அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்தும். உம்முடைய கரங்களிலே வைக்கிறோம் ஆண்டவரே. ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். எனக்கு இன்னும் அற்புதம் நிகழவில்லை, நான் இப்பொன்னும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறேனே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை கடன் தொல்லையாக இருக்கலாம், சரீரத்தில் வியாதியாக இருக்கலாம், குடும்பத்தினருடைய ஒரு விடுதலையாக இருக்கலாம். ஆண்டவரே, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இப்பொழுது ஒரு அதிசயத்தை செய்யும்படி, இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும். வியாதி விலகட்டும், சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கடன் தரித்திரம் பற்றாக்குறை மாறட்டும். ஆண்டவரே, செழிப்பு உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் உயர்த்தும், மார்போடு அனைத்து வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உற்சாகமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் காலம் இது. கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ்.

உங்களின் காலங்கள் வெறுமையாய் நகர்கின்றதா? வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து சம்பாதித்த யாவற்றையும் இழந்து அனைவராலும் கைவிடப்பட்டு தோல்வியுற்ற நிலையில் வேதனையோடும் வெட்கத்தோடும் அவமானத்தோடும் கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எங்கள் வாழ்க்கையிலும் காலங்கள் வெறுமையாய் நகர்ந்ததுண்டு. சம்பாதித்த எல்லாவற்றையும் இழந்து தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து ஒன்றுமில்லாத நிலையிலே வேதனையோடும் அவமானத்தோடும் வெட்கத்தோடும் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் எங்கள் இயேசு எங்கள் நம்பிக்கையாய் இருந்து கரம் பிடித்து எங்கள் காலங்களை மாற்றினார். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லையே என்று அவமானத்தோடும் வேதனையோடும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரியே, குழந்தைக்கான எல்லா முயற்சி எடுத்தும் தோல்வியில் முடிந்து மருத்துவர்களால் கைவிடப்பட்டு உலகத்தின் நிந்தையினால் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதக்காரன் தாவீது என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்கிறார். ஆம், நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம் காலங்களை கர்த்தர் மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார். இயேசுவின் நாமத்தினால் நம் கவலைகள் மறையும்.

கூட்டத்தில் இதுவரைக்கும் மாறாதான காரியங்களை கர்த்தர் இந்த நாளில் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் மாறாதான வேதனைகள், கண்ணீர்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஒரு துக்கங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலையில் இருக்கிறதான காரியங்கள், இதுவரைக்கும் நடைபெறாது இருக்கிறதான காரியங்கள், வெகு நாட்களாகியும் குழந்தை பெறாமலும் வெகு நாட்களாகியும் திருமணமாகாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துக்கு அன்பான சகோதரனே, சகோதரியை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். தேவனாய் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும், எல்லா வேதனைகளையும் கர்த்தர் இந்த நாளில் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் இந்த நொடிப்பொழுதிலே கூட உங்களோடு கூட இறங்கிக் கொண்டிருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நீங்கள் பாடுங்கள்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இது www.inbamfm.com. உலகமெங்கிலும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நிச்சயமாய் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை துவங்கும் முகனாக இதோ ஒரு இனிமையான பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். ஒவ்வொரு நாளும் இந்த மாற்றங்கள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு மட்டுமே சகல துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இன்றைக்கும் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் எப்பொழுதுமே மிகவும் விரும்பி சொல்லுகிற ஒரு வசனம் உண்டு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய முகங்களையும் பிரகாசிக்க பண்ண போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், அவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய முகங்கள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போவது இல்லை.

உள்ளவர், உண்மையுள்ளவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் வாக்கு பண்ணினவரோ மாறாதவர், மாறாதவர், தன் வார்த்தையை விட்டு பின் வாங்காதவர். அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். Here's another beautiful song. I'll see you.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மார்க்கு 11 அதிகாரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு 11 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பாருங்கள், தேவன் எனக்கு உணர்த்துகிறபடி இந்த நிகழ்ச்சியில் வேத வசனங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அநேகர் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இந்த நாளில் பாருங்கள், இந்த மார்க்கு 11 அதிகாரம் 23 வசனத்தை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் சொல்லப்படுவதற்கு முன்புள்ள ஈவெண்ட்ஸ் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவங்கள். எப்போதுமே வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது முன்பு உள்ள வசனங்கள், பின்பு உள்ள வசனங்கள், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வாசிக்க வேண்டும். இதை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் அல்லது அந்த வார்த்தைகள் எதனால் சொல்லப்பட்டன, ஏன் அவைகள் சொல்லப்பட்டன, யாருக்காக சொல்லப்பட்டன, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நமக்கு புரியும். எப்பவுமே வேதத்தை வந்து அப்படி சும்மா அப்படி மேலோட்டமாக வாசிச்சிடக்கூடாது. அண்டு இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சும்மா அப்படி ஆண்டவரே என்னோடு பேசுங்கன்ட்டு பைபிள் அப்படி திறந்து கண்ணில் படுற வசனத்தை வாசித்து, ஓ இது ஒரு நல்ல இது, ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு, அப்படி செய்யவே கூடாது. பாருங்கள், வேத வசனத்தை கருத்தாய் வாசிக்க வேண்டும், நிறுத்தி நிதானமாய் தெளிவாய் வாசிக்க வேண்டும், ரிப்பீட்டடாக மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். விளங்கினாலும் விளங்கவில்லை என்றாலும் பாருங்கள், பொதுவாக இப்போது வேத வசனங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் அதை நம்ம ரிப்பீட்டடாக வாசிக்கணும். ஒரு உதாரணமாக இப்படி சொல்லுகிறேன். ஒரு மாணவன், ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட், PhD பண்ணுறதுக்காக அவர் ஒரு மூத்த ஆசிரியரை, ஒரு பெரிய ப்ரொஃபஸரை அணுகி இருக்கிறார். அணுகி, எனக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட நான் உங்களுக்கு அடியில் PhD பண்ணணும், நீங்கள் தான் என்னை கைட் பண்ணணும்னு. இவரும் ரொம்ப சந்தோஷமாக, அப்படியா சரிப்பா நீ வா அப்படின்னு சொல்லி அவருடைய லேபுக்கு கூட்டிகிட்டு போனாரா. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் சொன்னாரா, இங்கே உட்காரு அப்படின்ட்டு அவரை உட்கார வச்சு அந்த மேஜை மேலே ஒரு பாட்டிலை கொண்டு வந்து வைத்தாராம். அந்த பாட்டில் என்ன இருந்ததுன்னா, ஒரு மீனை பதப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த ஸ்பெசிமென்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில். அப்போ இந்த மீன், ஒரு ஒரு மீன், இறந்த மீனை அதில் அந்த மருந்தில் பதப்படுத்தி அந்த பாட்டிலில் இருந்திருக்கு. அப்போது இதை படிப்பதற்கென்றே இதெல்லாம் செய்வாங்க, அது நமக்கு தெரியும். ஸோ பாருங்கள், அந்த பாட்டில் அந்த மாணவனுக்கு முன்பாக வைத்து விட்டு இவர் சொன்னாரா, இந்த மீனை நீ பாரு, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன இதில், இந்த மீனை பார்த்துக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் போயிட்டாரா. ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், அஞ்சு மணி நேரம் ஆச்சும் ஆள் வரலை. ஆரம்பத்தில் இந்த மாணவன் பார்த்தானா, என்ன இது, இந்த ஆள் இப்படி ஒரு மோசமான ஒரு டீச்சராக இருக்கார், வந்து படிக்கணும்னு சொன்னால் இவர் எதையுமே சொல்லி கொடுக்காம ஒரு மீனை தூக்கி முன்னாடி வச்சுட்டு இதை பார்த்துக்கிட்டு இரு நான் வரேன்ட்டு போயிட்டாரு. இது என்ன பெரிய இது, நமக்கு தெரியாதா, நம்ம இவ்வளோ படித்து பட்டவங்களை வாங்கி இப்போ வந்து நம்ம PhD பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், போய் இந்த மீனை பாருன்றாருன்னு இந்த மாணவனுக்கு பயங்கர கோபம். அப்போ இப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கான். சரி, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மீனை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்போ இந்த மீனை பார்க்கும் பொழுது ஒன்றும் பெருசாக தோன்றவில்லை. மீனை உற்று கவனித்து கொண்டே இருந்தார் அந்த
அந்த 5 மணி நேரம் முடிகிற நேரத்தில் தான் இவருக்கு விளங்குச்சு, இதுவரை அந்த மீனில் கவனிக்காத சில காரியங்களை அந்த மாணவன் கவனிக்க ஆரம்பித்தார். அந்த மீனுடைய செதில்கள், அவை அந்த செதிலுடைய நிறம், இந்த மாதிரி பல காரியங்கள், அந்த மீனுடைய வடிவம், அந்த மீனுடைய கண்கள், அதனுடைய வாய் அமைந்த விதம், இதெல்லாம் வந்து பொதுவாக மீன்னா தெரியும், ஆனால் உட்கார்ந்து அதை கருத்தாய் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அதுவரை புலப்படாத சில காரியங்கள் புலப்பட்டன. நிறைய பேர் பாருங்கள் பைபிள் புரியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே என்ன சொல்லுன்னா, பைபிள் புரியலன்னா முதல்ல ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணனாங்க, ஒரு ஜெபம் பண்ணனேன். ஏன்னா வேதத்தின் ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர் தேவன்தான் இந்த வேதத்தை எழுதும்படி தன் பரிசுத்தவான்களை பயன்படுத்தினார். அப்போ அவரிடத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். இது எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். எந்த புத்தகத்தையும் எழுதினவங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர அனுபவமே கிடையாது யாருக்கும். இவ்வளோ பெரிய ஆத்தருடைய புக் வேணால் வாங்குங்களேன், அவங்க யாரும் உங்களுக்கு வந்து பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையாக விளக்க மாட்டாங்க. ஏன், பாட புத்தகங்களை எழுதினவர்கள் கூட அப்படி செய்வது கிடையாது. ஏதோ ஒரு டீச்சர் அவங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லித்தருவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த வேத புத்தகம் மட்டும்தான், அதை எழுதியவரே, அதற்கு காரணமாக இருக்கிறவரே நம்ம கூப்பிடும் பொழுது வந்து பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையாக விவரித்து நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏதோ நான் சொல்லி கொடுத்துட்டு போகணுன்றதில்லை, உங்களுக்கு புரியும் முறை உங்களோடு அமர்ந்து உங்கள் லெவலுக்கு இறங்கி அதை விளக்கி வியாக்கியானம் செய்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படி செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, நிறைய நேரம் அவரை கேட்குறதில்ல, அவருக்கு டைம் கொடுக்கறதில்ல. அப்போ பாருங்கள், இந்த வேத புத்தகம் ஒரு பெரிய புதை பொருள். அதை தோண்ட தோண்ட தோண்ட தோண்ட பொக்கிஷம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அதை குறிக்கிறது. கொஞ்சம் நீங்கள் வேணா இதை நீங்கள் ஒரு ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பாருங்களேன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பாருங்கள். நான் இப்படி சொல்கிறேன், நம்ம எல்லார்கிட்டையுமே ஃபோன் இருக்குது. உங்கள் ஃபோனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை உற்று பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம், 15 நிமிடம் அந்த ஃபோனை கொஞ்சம் உற்று பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு. நம்ம எல்லாருமே ஃபோனை ஆன் பண்ணி பார்க்குறோம், பட் ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை பாருங்கள். அதில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் பார்க்கும்போது டெஃபினட்டாக தினம் ஹேண்டில் பண்ணுற அந்த ஃபோனில் சில காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அதுவரை பார்க்காத காரியங்கள். வேத வசனமும் அப்படி தான். நான் சொன்னது போல் முதல் படி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இதை விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும், என் மனக்கண்களை திறந்தரலும். தாவீது அப்படி ஜெபிக்கிறார், என் மனக்கண்களை திறந்தரலும். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், இந்த வசனங்களை விளங்கி கொள்ள எனக்கு உதவி செய்யும், எனக்கு சொல்லித்தாரோ அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். அடுத்தது அதை மீண்டும் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அசைன்மெண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள், சங்கீதம் 23, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் 23 இன்றைக்கு இந்த நாள் முடிவதற்குமோ, மன்னிக்கணும், ஒருவேளை நீங்கள் யூஎஸ்லேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இரவாக இருக்கும். பட் இஃப் யூ கேன் ஸ்டில் டேக் டைம், இட் வில் பி கிரேட். பாருங்கள், கொஞ்சம் நேரம் எடுத்து சங்கீதம் 23 எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பக்கத்தில் பேப்பரும் பென்னும் வைத்து கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் டிஜிட்டல் பர்சன்னா உங்கள் டாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள், வாட் எவர் யூ ஆர் யூஸிங். சங்கீதம் 23 நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு 20 தடவையாவது வாசித்து பாருங்கள். ஐ சேலஞ்ச் யூ மை ஃப்ரெண்ட், ரிப்பீட்டடாக ஒரு 20 டைம்ஸ் வாசித்து பாருங்கள். சும்மா ஒரு தோராயமாக தான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அது இன்னும் 20 முறை தான் வாசிக்கணுமா, இல்லை ரிப்பீட்டடாக வாசிக்கணுன்றதுக்காக ஒரு நம்பரை தோராயமாக அள்ளி வீசின, அவ்வளோதான். நீங்கள் மீண்டும் மீண்டும் மீண்டும் வாசித்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட அதிகாரத்தை நீங்கள் எத்தனை முறை படித்திருந்தாலும் சரி, சில புதிய காரியங்கள் உங்கள் இருதயத்திற்கு புலப்படுகிறதை பார்ப்பீர்கள். ஸோ ரிப்பீட்டட் ரீடிங் இஸ் ஒன் சீக்ரெட், இட்ஸ் நாட் அ சீக்ரெட் எனிமோர்.
வேதத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி, ரிப்பீட்டட் ரீடிங். மார்க் 11:23 தொடர்ந்து பேச போகிறோம். ஹியர் இஸ் அ பியூட்டிஃபுல் சாங்.

இன்பம் எஃப்எம் உங்கள் துக்கத்திற்கு ஒரு முற்று புள்ளி. www.inbamfm.com என்ற இணையதள வானொலியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சி. நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழு என்று சொல்லி அவன் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ரொம்ப அழகான ஒரு வசனம். இதை பார்த்தோம்னா இதற்கு முன்பு உள்ள வசனங்களை, இயேசு பாருங்க எருசலேமுக்குள் வருகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இன்றைக்கும் குருத்தோலை ஞாயிறுன்னு செலிப்ரேட் பண்ணுகிறோம். அப்போ இயேசு வரும்பொழுது கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அப்பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை அதை அறுத்து அவருக்கு முன்பாக விரிக்கிறார்கள். ஒரு பெரிய செலிப்ரேஷன், பெரிய ஒரு கொண்டாட்டம். தாவீதன் மைந்தனே வாரும் அப்படின்ட்டு என்டையர் அந்த பட்டணமே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, ஒரு கொண்டாட்டம். இயேசுவை வரவேற்கிறார்கள். அதன் பிறகு பாருங்க, இயேசு தன் சீஷர்களோடு போய் கொண்டிருக்கிறார், எருசலேமுக்கு போகிறார். அங்கே போகிற வழியிலே அவர்களுக்கு பசி உண்டாயிற்று. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியம் பாருங்க. மார்க் 11:12 நான் வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்குன்னா இயேசுவுக்கு. இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. உங்களுக்கும் எனக்கும் எப்படி பசி உண்டாகிறதோ அப்படி இயேசுவுக்கும் பசி உண்டாயிற்றாம். ஜீசஸ் வாஸ் ஹங்க்ரி. கேன் யூ இமேஜின் தட்? மாம்சத்திலும் இரத்தத்திலும் வெளிப்பட்ட தேவன், உங்களையும் என்னையும் போல மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில் உலாவின நாட்கள் அவருக்கு பசி உண்டாயிற்று. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளில் ஒன்றாகிலும் வீணாகவோ அதிகமாகவோ எழுதப்படவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் மிக அவசியம், ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. இயேசு வந்து பசி அவருக்கு எடுக்குது. பக்கத்தில் பார்க்குறாரு, ஒரு அத்தி மரம் இலைகள் நிறைந்து இருக்கிறது. அப்போ அதில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்குறார். ஆனால் அது அத்திப்பழ காலமும் இல்லைன்னு வேதமும் தெளிவாய் சொல்லுகிறது. ஆனாலும் இயேசு வந்து பார்க்குறார். ஏன்னா அத்தி மரத்தில் இலைகள் அடர்ந்து நிறைந்து இருக்கும் பொழுது அதில் பழம் இருக்குன்ற ஒரு அர்த்தம். அப்போ பாருங்க, இந்த அத்தி மரங்களில், அத்தி மரத்தில் பழம் காய்க்கிற ஒரு சீசன் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற எங்களுக்கு என்ன தெரியும்னா, சம்மர்னா மேங்கோஸ். மேங்கோ வந்து வின்டரில் கிடைக்காது. மாங்காய், மாம்பழம், மாங்காய் ஒருவேளை எல்லா சீசன்லையும் கிடைக்கலாம். மாம்பழம் பாருங்கள், இந்த சம்மரில் தான் வெரைட்டி வெரைட்டியாக. இப்போ நாங்கள் சென்னையில் இருக்கிறோம். சென்னையில் பார்த்தா தெருக்களிலெல்லாம் போட்டு விற்று கொண்டிருப்பார்கள் மாம்பழம். வித்தியாச வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ், மாம்பழம். அப்போ அந்த ஒரு ஒரு சீசன், அதுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. அப்போ இந்த அத்திப்பழம், அவைகள் பழம், அந்த மரங்கள் பழம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. ஆனால் இந்த அத்தி மரத்தில் என்னென்னா, ஒரு சில மரங்கள் காலத்துக்கு முன்பதாகவே பழங்களை கொடுக்கக்கூடிய திறனுடையவை. அவைகள் காலத்திற்கு முன்பதாகவே பழங்களை கொடுக்கும். அப்போ பாருங்கள், குறிப்பாக வந்து இந்த இலை இருக்குதுன்னு சொன்னால் பழம் இருக்குதுன்னு ஒரு அடையாளம். அதனால தான் அந்த அத்தி பழ காலம் இல்லாத பொழுது இயேசு வந்து அதை அப்படி கொஞ்சம் இலையெல்லாம் அசைச்சு பார்த்துருப்பார், ஏதாவது இருக்குதா அப்படின்னு. அது இலை இல்லைன்னு உடனே இயேசு
என்ன செய்கிறார்? 14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து, அதற்கு நம்ம பின்னாடி வருவோம். சாயங்காலமான போது 19 வாசிக்கிறேன், அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு பாருங்க, எப்பவுமே அவர் செய்யாத ஒரு காரியம், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் மனதுருகி ஆசீர்வதித்தவர். இந்த இடத்துல இந்த அத்தி மரம், அது பழங்கள் இல்லைன்ன உடனே அதை சபித்து விடுகிறார், சபித்து விடுகிறார். ஒருவேளை அவர் பசியின் கொடுமை இல்லை, அந்த கொடூரத்தும் அந்த உச்சக்கட்டத்தில் அதை சபிச்சிருப்பாரோ, ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு எண்ணம், ஒரு விரக்தி அதில் சபிச்சிருப்பாரா, இல்லை கோபம் எரிச்சலோடு சபிச்சிருப்பாரா? இதெல்லாம் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்விகள். அப்போ ஒரு சராசரி மனிதனைப் போல இயேசு அந்த இடத்துல நடந்து கொண்டாரா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நான் நினைக்கிறேன் இல்லை, கண்டிப்பாக இல்லை. பசி என்ற உணர்வு அவருக்கு இருந்தது நிச்சயமாக, அது வந்து அவர் மனிதனாய் வெளிப்பட்டார் என்பதை குறிக்கிறது. நம்மை போல மனிதனாய் அவர் இருந்தபடினால அவர் தேவன் மனிதனாய் வெளிப்பட்டார், பசி உண்டாயிற்று. ஆனால் நம்மை போல உணர்வுகளினால் மேற்கொள்ளப்பட்டவராக அவர் அதை செய்யவில்லை. மாறாக அங்கே ஒரு பெரிய காரணம் இருந்தது. இயேசுவை அவருடைய இந்த 4 சுவிசேஷங்களையும் வாசிக்கும் பொழுது இயேசு ஒரே ஒரு இடத்துல பயங்கரமாக எரிச்சல் அடைகிறார். எங்கன்னா, அதாவது வெளிப்புறமான போர்வை, ஒரு பக்தி கடையாளமான போர்வை, ஆனால் உள்ள வந்து அந்த பக்தி இல்லைன்னும் போது இயேசு எரிச்சல் அடைகிறார். ஹிப்பாக்ரசி, மாய்மாலத்தை கண்ட பொழுது இயேசு கொதித்து எழுந்தார். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில் பார்ப்பதற்கு வெண்மையாக பரிசுத்த தோற்றம், ஐயோ இது எவ்வளோ வெண்மையாக இருக்குது. பொதுவாக வெண்மையாக இருக்குன்னாவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாள்வாங்க. உங்ககிட்ட ஒரு ஒயிட் ட்ரெஸ் இருக்குன்னு வைங்களேன், எல்லா இடத்துக்கும் போட மாட்டோம் இல்லையா? ஸோ ஏன்னா அழுக்கு படிந்துடக்கூடாது, அது அப்புறம் க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் ஆயிரும், அதனுடைய பழைய அந்த பிரகாசத்திற்கு கொண்டு வருவது. ஸோ ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறத வழக்கமாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே நம்போது வெளியில் பார்ப்பதற்கு வெண்மையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பரிசுத்தமாக, தூய்மையாக தோன்றினாலும் உள்ள அது டெட் மேன்ஸ் போன்ஸ், மரித்தவனுடைய எலும்புகள். அந்த மரித்த சடலம், மரித்த எலும்புகள் அப்படின்னும் பொழுது அதை திறந்தால் நாற்றம் அடிக்கும் பாருங்கள், பக்கத்தில் கூட போக முடியாது. அழுக்கலையும் கேடு கெட்டு அழுக்கு, அதுதான் ரொம்ப மோசமான ஒரு சாக்கடையை விட கேவலமான ஒரு அழுக்கு, அதுதான் அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இயேசு இப்படிப்பட்ட இந்த மாய்மாலத்தை கண்ட பொழுது அவர் கொதித்து எழும்பினார். அவர் அந்த இடத்துல கோபப்பட்டார், எரிச்சல் அடைந்தார். நம்மை போல அல்ல, அந்த மாய்மாலம் தேவனுக்கு அருவறுப்பாக இருந்தது. அப்போ இந்த மரமும் கூட அந்த மாய்மாலத்தோடு தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஏன்னா வெளியில் பார்ப்பதற்கு கனியுள்ள மரம் போல ஒரு தோற்றம் இருந்தது. யார் பார்த்தாலும், ஓஹோ இது காலத்துக்கு முன்பே பழம் கொடுக்குற ஒரு மரம் அப்படின்ட்டு எண்ணுகிற ஒரு காரியமாக இருந்தது. ஆனால் அதில் பழங்கள் இல்லை. அப்போ இது மாய்மாலம், ஒரு ப்ரிட்டென்ஷன், ஒரு வேஷம். அதுதான் இயேசு அந்த இடத்துல அந்த மரத்தை சபித்தார். ஏன்னா அந்த மரம் மாய்மாலத்திற்கு ஒப்பிடப்பட்டது. அந்த மாய்மாலத்தை
இயேசுவால் தேவனால் பொறுத்து கொள்ளவே முடியாது. பாருங்கள், இந்த மரத்தை அவர் வந்து இப்போ நம்ம அந்த மரம் பட்டு போனதெல்லாம் வாசித்தோம். ஆனால் இவங்க போகிற வழியில் தான் இவருக்கு பசி எடுக்குது, அந்த மரத்தை பார்க்குறாரு. எங்கே போய்கிட்டு இருந்தாங்கன்னா எருசலேமுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. எருசலேமில் ஆலயத்திற்கு போய் கொண்டிருந்தார்கள். அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு போவாங்க, போய் அங்கே பண்டிகை கொண்டாட போவாங்க. போகும்பொழுது அவங்க வந்து அவர்களுக்கு உரிய அந்த பலிக்குரிய மிருகங்களை கொண்டு போவார்கள். அப்போ இயேசுவும் பாருங்கள் அங்கே எருசலேமுக்கு அந்த ஆலயத்திற்கு தான் செல்லுகிறார். 15 மார்க்கு 11:15 ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள், இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். இயேசு எருசலேமுக்கு வருகிறார், தேவாலயத்திற்குள் வருகிறார். தேவாலயத்திற்குள்ள வந்த உடனே மீண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். யாரும் எதிர்பாராத காரியத்தை இயேசு அங்கே செய்கிறார். என்ன செய்தார், ஏன் செய்தார், இதை நான் சொல்றதுக்கு முன்னாடி Here is a short break. There's a beautiful song. Let's enjoy this.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மார்க்கு 11:23 ரொம்ப அழகான வேத பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் விளங்குவோம். நாம் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் விளங்குவோம். இதோ இன்னொரு இனிமையான பாடல் உங்களுக்காக மீண்டும் உங்களுடன் பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com.
1: மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உள்ள அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இயேசு எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்குள் நுழைந்தார். ஆனால் வழியிலே இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று என்று நாம் பார்த்தோம். இவ்வளோ ஒரு ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயம் இல்லை, இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. ஸோ அத்திமரத்தை பார்க்கிறார். அந்த அத்திமரத்தில் பழங்கள் இருக்கிறதற்கான அடையாளமான இலைகள் அடர்ந்திருந்தது, ஆனால் பழங்கள் இல்லை. அந்த மாய்மாலத்திற்கு அது ஒப்பிடப்படுகிறது. இயேசு அந்த மரத்தை சபித்தார், சபித்து போட்டார். அதன் பிறகு பாருங்க, இயேசு அங்கிருந்து தேவாலயத்திற்குள் நுழைகிறார். இயேசு தேவாலயத்திற்குள் நுழைந்த உடனேயே அங்கேயும் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அது? தேவாலயம்னுடனே நம்ம நிறைய என்ன யோசிச்சிருவோம்னா, நம்ம போகிற தேவாலயங்களோடு ஒப்பிட்டுருவோம். அதாவது அந்த நம்ம தேவாலயங்கள் எப்படி அமைப்பை நான் சொல்லுகிறேன், தனிப்பட்ட விதத்தில் நான் எதையும் சொல்லுகிறேன். தேவாலயத்தின் அமைப்பு, இப்போ தேவாலயம் எப்படி இருக்குது? நம்ம போன உடனே சேர்கள்லாம் இருக்குது, நேராக புல்பிட் தெரியுது, அங்கே ஒரு சிலுவை இருக்குது, உட்காந்துடுறோம். நம்ம நினச்சா புல்பிட் வரைக்கும் நடந்து போகிறோம், வரோம், ஆல்டர் வரைக்கும் போகிறோம். அப்போது ஒரு சிலருக்கு ஆல்டர்னால் தான் புரியும், நேராக ஆல்டர் வரைக்கும் போகிறோம், ஆல்டரில் முட்டி போடுறோம், திரும்பி வரோம். பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் அப்படி கிடையாது. பாருங்கள், இயேசு இருந்த நாட்களிலே கூட தேவாலயம் அப்படி கிடையாது. தேவாலயம்ன்றது முதல்ல வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இயேசு சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த பிறகு தான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடியிருந்த அந்த திரை சிலை ரெண்டாக கிழிந்தது. அப்போ பாருங்கள், இந்த வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த வெளிப்பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல், அதாவது ஆடு மாடு கோழி, மன்னிக்கணும், கோழி இருந்து தான் தெரியல, புறா இருந்துச்சு நிச்சயமாக. ஆடு மாடு புறா இதெல்லாம் நிறையா இருந்தது. ஏன்னா நான் சொன்னது போல் உலகம் எங்கிலும் சிதறி இருந்த யூதர்கள் வருடத்திற்கு ஒரு முறை அங்கே வருவார்கள். இந்த பண்டிகை நாட்களில் வரும்பொழுது பலி செலுத்தும்படி அவர்களுக்குன்னு அவங்க பொருளாதார நிலைக்கு ஏற்றபடி ஒரு மிருகத்தை கொண்டு வருவார்கள். ரொம்ப ஏழைனா புறா கொண்டு வருவாங்க, ஒரு சிலர் ஆடுகளை மாடுகளை இப்படி கொண்டு வருவாங்க பலிக்காக. அந்த முறை பழைய ஏற்பாட்டில் இருந்தது இல்லையா? இயேசுவானவர் தன்னையே நமக்காக பலியாய் கொடுக்கும் வரைக்கும் மிருகங்களை பலி செலுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போது பாருங்கள், இப்படி கொண்டு வருவாங்க. அடுத்தது, உலகமெங்கிலும் வர்றத, உலகமெங்கிலும் சிதறி இருக்கிறவர்கள் வருகிறதுனால, உதாரணமாக இப்படி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லோரும் ஜெருசலேமுக்கு நம்ம போகணும்னு வைங்களேன். இப்போ நான் இந்தியாவிலேருந்து என்ன பண்ணுவேன், இந்தியன் ருபீஸ் கொண்டு வரலாம். அங்கே இன்னொரு சிலர் என்ன பண்ணலாம், யூஎஸ்லேருந்து வருகிறவர்கள் யூஎஸ் டாலர்ஸ் கொண்டு வருவாங்க, ஒரு சிலர் யூரோஸ், ஒரு சிலர் ரபல், ஒரு சிலர் என் கொண்டு வரலாம். இப்படி வித்தியாசமான பணம், அந்த கரன்சிஸ் அங்கே புழக்கத்தில் கொண்டு வந்த ஒரு நாட்கள். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தேசத்துலேருந்து அந்த மணியை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தால் இங்கே ஆலயத்தில் டெம்பிள் டேக்ஸ் இவங்க கட்டணும். ஒவ்வொரு யூதனும் ஆலய மெயின்டெனன்ஸ், அதனுடைய மெயின்டெனன்ஸ்க்காக பணம் கட்ட வேண்டும். இது பழைய ஏற்பாடு யாத்திராகமத்தில் இருக்கிற ஒரு காரியம். அப்போ அவங்க வந்து அதற்கு இணையான ஒரு பணத்தை கொடுத்தால் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் கொண்டு வருகிற நாணயங்களில் தேவனை அறியாத ராஜ்யத்தின் ராஜாக்களுடைய முகங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் அதை ஆலயத்தில் அக்செப்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஷெக்கிலாக மாற்றி கொடுங்க, ஷெக்கில் கிடையாது, அந்த குறிப்பிட்ட வேறு ஒரு இதுவாக மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே மணி சேஞ்சஸ் தேவைப்பட்டாங்க. அங்கே வந்து பணம் மாற்றுகிறவர்கள் அவங்க வந்து அங்கே இருந்தாங்க. இங்கே தமிழில் வந்து ரொம்ப சிம்பிளாக விற்கிறவர்களையும் கொள்ளு வருகிறவர்களையும்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப க்ளீனாக மணி சேஞ்சர்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மணி சேஞ்சர்ஸ் வந்து எதுக்கு தேவைப்பட்டாங்கன்னா, இதுக்கு தான் பணம். இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மணி சேஞ்ச் பண்ணும்பொழுது ஒரு நாட்டு கரன்சிலேருந்து இன்னொரு நாட்டு கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணும்பொழுது அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது, ஒரு கமிஷன், இதெல்லாமே இருக்குது. 100 ரூபா கொடுத்தா அதற்கு இணையாக டாலர்ஸ் வராது, இல்லை டாலர்ஸ் 100 டாலர் கொடுத்தா இணையாக வராது. அன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன, அதில் அவங்களுடைய கமிஷன், இது எல்லாமே இருக்குது. அப்போ பாருங்கள், அன்றைக்கும் இப்படி தான் இருந்தது. பட் இது வந்து ஒரு பெரிய ரெகுலரைஸ்டாக இல்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் ஒரு ஒரு ட்ரிங்க், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் வெளியில் வந்து ஒரு $1 வைப்போம். டூரிஸ்ட் ஸ்பாட் போனால் நிச்சயமாக அது $10, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ இங்கே ஆலயத்தில் வந்து மணி சேஞ்ச் பண்ணுறவங்கக்கிட்ட இவங்க ரொம்ப அதிகமாக அதற்குரிய கமிஷனை இவங்க எடுத்தாங்க. அடுத்தது, இப்போது இவங்க கொண்டு வருகிற ஆடோ ஏதோ ஒரு மிருகத்தை அவங்க பலிக்காக கொண்டு வரும் பொழுது ஆசாரியர்கள் அதை பார்க்கணும், நன்றாக சோதித்து பார்த்து இந்த மிருகத்தில் பழுது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். பழுது இல்லாத ஒரு ஆட்டையோ ஒரு மிருகத்தையோ தான் பலியிட வேண்டும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் பழுது இருக்குது, நீ வேறு எடுத்துகிட்டு வான்னு உடனே, எங்கள் பல மைல் தூரத்துலேருந்து பிரயாணப்பட்டு வருகிறவன் எங்கே போய் வேற கொண்டு வருவான், அங்கே பக்கத்தில் இருக்க வியாபாரிக்கிட்ட தான் போய் வாங்குவான். அப்போ அதில் அவர்களுக்கு ஒரு கமிஷன். அப்போ பாருங்கள், ஒரு பெரிய பிஸ்னஸ் சென்டர் ஆகிடுச்சு தேவாலயம் அந்த நாட்களில். அப்போ ஆசாரியர்களும் இந்த வியாபாரிகளோடு கைகோர்த்திருந்திருக்கிறார்கள். ஏன்னா இவங்க சொல்லாமல் வேறு வந்து ஆடை வாங்க வாய்ப்பு இல்லை, வியாபாரம் நடக்காது. ஸோ ஒருவேளை அவன் வியாபாரி வந்து சொல்லியிருப்பான், ரபி இன்னைக்கு 50 ஆடு கொண்டு வந்தோம், 20 தான் போயிருக்கு, 30 அப்படியே இருக்குது, ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்கள் அப்படின்னே. அப்படியா, சரி 30 ஆடுக்கு என்ன தருவே அப்படின்னு பேசி இருந்திருக்கலாம். இந்த சம்பாஷணைகள் பதிவு செய்யப்படவில்லை. பாருங்க, அப்போது இப்படி தான் அன்றைக்கு நடந்திருக்க வேண்டும். ஒரு பெரிய பிஸ்னஸ், ஜனங்களுடைய பக்தி வைராக்கியத்தை இவர்கள் தங்கள் ஆதாயத்திற்கென்று பயன்படுத்தி கொண்டார்கள். இது இயேசுவை கோபமுற செய்தது. அங்கே பாருங்கள், இயேசு உடனே ஒரு சவுக்க பின்னி அவர்களை அடித்து விரட்டி அந்த இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு பெரிய கலாட்டா பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், இதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே, யூ மேட் இட் அ டென் ஆஃப் தீவ்ஸ், அவங்கள பார்த்து திருடன்களை திருட்டு பசங்களேன்றார். ஏன் சொன்னார், கோபப்பட்டு சொன்னாரா? நிறைய பேர் என்ன வச்சிடறாங்கன்னா, நீங்களும் நானும் கோபப்பட்டு சில நேரம் வார்த்தைகளை வீணாக பேசிடுறோம் பாருங்க. அந்த மாதிரி கிடையாது, இயேசு கோபத்தில் வார்த்தைகளை வீணாய் பேசவில்லை. அவர் பேசினதில் ரொம்ப தெளிவாக அர்த்தத்தோடு பேசினார். ஏன்னா தேவனுடைய வீடு ஜனங்களுக்கு ஜப வீடாக இருக்க வேண்டும், வருகிறவர்களுக்கு ஆசாரியர்கள் தேவனுடைய வாய்க்கால்களாக இருக்க வேண்டும், சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் ஏதுவான காரியங்களை இவர்கள் செய்யணும். மாறாக தேவன் மேல் கொண்ட பக்தி வைராக்கியத்தினால், அன்பினால் வருகிற ஜனங்களை அவர்கள் தங்கள் ஆதாயத்திற்கென்று அந்த பக்தியை பயன்படுத்தி கொண்டார்கள். நல்லா கவனிங்க, தே டுக் அட்வான்டேஜ் ஆஃப் த பீப்புள்ஸ் ஜீல் ஃபார் காட். இவன் அவ்வளோ மைல் தூரம் பிரயாணப்பட்டு வரான், ஐயோ வருஷத்துக்கு ஒரு முறை என் தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறேனேன்ட்டு அவன் வரான், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வரான். தேவனுக்காக அவன் சேகரித்த பணத்திலிருந்து கொஞ்சம் காணிக்கைகளை எடுத்துக்கிட்டு வரான். சிறந்த மிருகத்தை அவன் வழியிலேயே பார்த்து வாங்கிக்கிட்டு வரான், அவனே செக் பண்ணி பழுதில்லாததை கொண்டு வரான். ஆனால் இங்கே வந்தால் ஆசாரியர்களும் வியாபாரிகளும் கை கோர்த்திருந்ததுனால இவங்க என்ன சொல்கிறாங்க, இது பழுதுள்ள மிருகம், இதை நீ ஒன்றும் பண்ண முடியாது, பலி கொடுத்தா இது சரியில்லை அப்படின்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வர்றவன் இந்த மிருகத்தை திரும்பி கொண்டு போய் கொடுக்க முடியாது. இன்னொன்று, அந்த மிருகத்தை இவன் விற்கவும் முடியாது. ஸோ என்ன பண்ணுவான், ஒருவேளை ஆசார் என்கிட்டே கொடுத்துருக்கலாம், சரி இதை நீ வச்சுக்கோ உனக்குன்னு, நான் பலிக்கு வேற மிருகம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பான். இல்லை போகிற வழியில் இதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருக்கும், ஓ இது அக்செப்ட் பண்ணப்படலையா, சரி நாங்கள் இதை கறிக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், இது ஆடு வந்து ஒரு 100 ரூபாய் உதாரணமாக சொல்கிறேன், 100 ரூபாய் கிடையாது இப்போ உதாரணமாக 100 ரூபாய் இந்த ஆடு அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான், இதை நீ எங்கே அவ்வளோ தூரம் கொண்டு போக போகிற, நீ போகிறதே பெரிய விஷயம், இதை வந்து 10 ரூபாய்க்கு எனக்கு விற்றுட்டு போயிரு, நீ சும்மா ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு 10 ரூபாய் இந்த ஆட்டுக்கு கிடைக்குது இல்லை அப்படின்னு உடனே, அதுதான் அடிமாட்டு ரேட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி கொடுத்து வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கலாம், ஒரு கற்பனை தான், ஏன்னா கள்ளர் குகை அப்படின்னு இயேசு சொல்லிட்டார். ஸோ என்னெல்லாம் நடந்திருக்கலான்ற ஒரு யூகம்தான், ஒரு கற்பனை தான். அப்போ பாருங்கள், இயேசு இந்த மாய்மாலத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெறுத்தார், தேவனதை வெறுத்தார். அப்போ இங்கே இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அந்த நாட்களிலே ஆலயத்தை இவர்கள் பிஸ்னஸ் சென்டராக பயன்படுத்தினாங்கன்றது ஒன்று, பட் இருதயத்தின் தேவன் எப்பவுமே அந்த இருதயத்துக்கு தான் போகிறார். இவங்க ஜனங்களுடைய பக்தியை, கர்த்தர் மேல் ஜனங்கள் கொண்டிருந்த பிரியத்தை, அன்பை, பக்தி வைராக்கியத்தை தங்களுடைய ஆதாயத்திற்கென்று பயன்படுத்தினது தான் அன்றைக்கு பிரச்சனை. இயேசு அதை அடியோடு வெறுத்தார். அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு அடித்து நொறுக்கி இவங்களை என்ன பண்ணுறாரு, என் திரு கள்ளர் குகை ஆக்கினீர்களே என்று சொல்லி அவர் பயங்கரமாக கோபப்பட்டு அவர்களுக்கு உபதேசித்தார்னு இருக்குது. அடுத்த வசனம் பாருங்கள், அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். எதை கேட்டு, முந்தின வசனம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். நல்லா பாருங்க, இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். எதற்காக, இயேசு தவறு செய்தாரா, இல்லை இவங்களை பற்றி தனியாக விமர்சனம் செய்தாரா, ஏ நம்ம பிரதான ஆசாரியன் இருக்கானே அவனை பற்றி தெரியுமா உனக்கு, இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிற மாதிரி ரொம்ப எளிதாக ஃபேஸ்புக்கில் போடுற மாதிரி, சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாரா இயேசு? கிடையவே கிடையாது. அவர் என்ன, அவர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என்னுடைய வீட்டை கள்ளர் குகையாக ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டு அவர் பண்ணார். இதை கேட்ட வேத பாரகரும் பிரதான ஆசாரியன், நல்லா கவனிங்க, பிரதான ஆசாரியன், ஹை ப்ரீஸ்ட். அப்போ இது என்ன குறிக்குதுன்னா, இவங்க எல்லாருமே ஒன்றோட ஒன்று. அப்போ ஆலயத்திற்குள்ளே விற்கிறதுக்கு இடம் கொடுக்குறவங்ககிட்டயே காசு வாங்கியிருப்பாங்க, ஓகே இங்கே நீ ஸ்டாலை போடு இவ்வளோ காசு, எதுக்கு ஐயா இவ்வளோ காசுன்னு அவன் கேட்டிருப்பாங்க, தெரியாதா உனக்கு, ஹை ப்ரீஸ்ட் வரைக்கும் போகணும், பிரதான ஆசாரியன் வரைக்கும் பணம் போகணும், அதனால் இவ்வளோ கொடுக்குறதுனா நீ போடு, இல்லைன்னா அதுக்கு ஆளுங்க இருக்காங்க நீ கிளம்புன்னு. இந்த இடத்துல நீ ஆடை விற்றுக்கோ, இந்த இடத்துல புறாவி, இந்த இடத்துல மாடவி, இந்த இடத்துல மணி சேஞ்சருக்கு இடம் கொடு, இதெல்லாம் இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் நடக்குது. பிரதான ஆசாரியன், வேத பாரகர் இவங்கெல்லாம் கை கோர்த்து அங்கே நின்று தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றினார்கள். தேவனுடைய வீட்டுக்கு பர்பஸ் வேறு, ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்களுடைய நோக்கம் வேறு. ஆனால் அதை விட்டு இவங்க தங்களுடைய சொந்த ஆதாயத்திற்கு செயல்பட்டது, ஜனங்களை, ஜனங்களுடைய பக்தியை தங்கள் ஆதாயத்திற்கு என்று பயன்படுத்தினது தேவனுக்கு மிகுந்த கோபத்தை அளித்த ஒரு காரியம். பிரியமானவர்களே, இந்த அத்திமரம், இந்த தேவாலயம், இது ரெண்டும் ஒரு காரியத்தை தான் குறிக்கிறது. அத்திமரமும் மாய்மாலத்திற்கு அடையாளமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இலைகள் நிறைந்து கனியற்று இருந்தது. தேவனுடைய வீடு வெளியில் பார்க்கும் பொழுது ஆஹா தேவனுடைய ஆலயம் அப்படின் இருந்தது, உள்ளே வந்தால் கள்ளர் குகை. ஒருவேளை அன்றைக்கு அவன் யோசிச்சிருக்கலாம், அவ்வளோ தூரம் வந்தவன் அந்த யூதன் யோசிச்சிருக்கலாம், ஏண்டா வரோம், பரவாயில்ல வருஷத்துக்கு ஒரு முறை போனால் போது, நம்ம தேவனுக்காக வரோம், இவனுங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போகட்டும் அப்படின்னு ஒரு விரக்தியில் கூட அநேகர் வந்து திரும்பி போயிருந்திருக்கலாம். ஒரு சிலர் நம்ம என்ன இதை திரும்பி வரணுமா, ஒருவேளை அவங்க மனைவிகள் சொல்லிக்கலாம், இல்லைங்க பரவாயில்லைங்க அவங்க என்ன ஆனாலும் சரி நம்ம ஆண்டவருக்காக வரோம் வந்துட்டு போகலாம், இப்படி நடந்திருக்கலாம். தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். Here's another beautiful song.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.

நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். மார்க் 11:23, அதற்கு முன்பு உள்ள வசனங்களை சற்று கவனித்தோம். கனி இல்லாத அத்திமரத்தை இயேசு சபித்தார், அது பட்டு போனது. வெளிப்புறமாக தேவாலயம் தேவனுடைய வீடாக தோன்றினாலும் உள்ளே வந்த பொழுது அது அப்படி இல்லை, கள்ளர் குகையாய் இருந்தது. தேவன் அங்கே தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் சற்று இதை நமக்கு நாம் அப்ளை பண்ணி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை இந்த வெளிச்சத்திலே நாம் சற்று கவனிக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகள் என்ன? What are the fruits that God expects from us? இந்த அத்திமரத்தின் இடத்துல தேவன் கனியை எதிர்பார்த்து அதன் இடத்தில் சென்றார், ஆனால் அங்கே கனி இல்லாதிருந்தது. எப்படிப்பட்ட கனிகளை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் ஒன்று. அடுத்தது மிக முக்கியமாக, இந்த ஆசாரியர்கள், தேவனுடைய வீடு, இதெல்லாமே அதனுடைய பர்பஸை விட்டு வெளியே இருந்தது. ஆசாரியர்கள் தேவனிடத்தில் ஜனங்களுக்காய் செல்ல வேண்டியவர்கள், மாறாக ஜனங்களுடைய பக்தியை தங்கள் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் வியாபாரிகள் அல்ல, அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். அந்த பிரதிநிதிகள் என்ற நோக்கத்தை விட்டு அவர்கள் மாறியிருந்தார்கள். தேவனுடைய வீடு ஜப வீடாய் விளங்க வேண்டியது அந்த நோக்கத்தை விட்டு விலகி அது ஒரு வியாபார ஸ்தலமாய் அந்த இடத்துல இருந்தது. நம்ம வாழ்க்கையில் தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் அறிந்து அதிலே நிலைத்து அந்த நோக்கத்தில் கனி கொடுக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் காட் ஹஸ் கால்ட் யூ, லெட் அஸ் சே, டு பி எ வர்ஷிப் லீடர், ஒரு ஆராதனை வீரனாக கர்த்தர் உங்களை அழைத்திருப்பார் என்றால் அதில் கனிகளை கொடுக்க வேண்டும், அதில் எக்ஸல் ஆக வேண்டும். அதில் யூ ஷுட் ஸ்டார்ட் கிவிங் ஃப்ரூட்ஸ். அநேகர் அந்த ஆராதனையினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணும் பொழுது ஐ திங்க் இட் இஸ் பீயிங் ஃப்ரூட்ஃபுல். நம்ம அதிக கனிகளை எப்பொழுது கொடுக்குறோன்னா அந்த நோக்கத்தில் நிலைத்து நாம் இருக்கும் பொழுது, அதை விட்டு விலகும் பொழுது அங்கே கனிகள் இல்லாமல் போகிறது. இந்த தேவாலயத்திற்கு ஏற்பட்ட ஒரு நிலை, அத்திமரத்திற்கு ஏற்பட்ட ஒரு நிலை ஒருவேளை நமக்கும் ஏற்படலாமோ என்ற ஒரு கேள்வி அங்கே உண்டாகிறது. பாருங்கள், இயேசு அந்த தேவாலயத்தை எல்லாம் முடிச்சுட்டு வராரு. வரும்பொழுது வழியில் அங்கே இவர் சபித்த அத்திமரம் பட்டு போயிருந்தது, வேரோடு பட்டு போயிருந்தது. அதை பேதுரு கவனித்து சொல்கிறார், ரபி, நீங்கள் சபித்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்தது. சும்மா மேலே மட்டும் இல்லை, வேரோடு, அதாவது முற்றிலும் அது பட்டு போனது. இந்த இடத்துல தான் இயேசு சொல்கிறாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் விசுவாசித்தால் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ மலை என்பது அகெயின் அசைக்க முடியாத ஒரு காரியத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. மலையை கொண்டு போய் பெயர்த்து எங்கேயாவது வைக்க முடியுமா வேறு இடத்துல, இல்லை சமுத்திரத்தில் பெயர்த்து தள்ள முடியுமா? முடியாது. மலை வந்து ஒரு இம்மூவபிள் திங், ஒரு தடை. இதுக்கெல்லாம் அடையாளமாக மலை பேசப்படுகிறது. அப்போது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய், ஒருவேளை இன்றைக்கு நவீன உலகத்தில் ஒரு மலையை பெயர்த்து விட முடியும் என்று ஒரு சிலர் சொல்லலாம். அதாவது மலையை அப்படியே அலாக்கா, அதாவது அப்படியே தூக்க முடியாது, வெடி மருந்துகள் வைத்து தகர்க்கிறத பார்க்குறோம், அந்த மலைகளை குடைந்து வழிகளை உண்டு பண்ணுகிறதை பார்க்குறோம். எஸ் பட் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் மணி, லாட் ஆஃப் ஒர்க், லாட் ஆஃப் எஃபர்ட், லாட் ஆஃப் டைம். அதற்கென்று அதிகமான நேரமும் அதிகமான பணமும் அதிகமான உழைப்பும் தேவைப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, இந்த மலையை பார்த்து நீ பேசு, அது போயிடும் அப்படின்றார். இந்த மலையை பார்த்து
பேசு அது போயிடும்ன்றார். என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ பேசு, அவ்வளோதான் அவ்வளோதான். அப்போ பாருங்கள், தேவன் வந்து என்ன அந்த இடத்துல சொல்ல வருகிறார் என்றால், உங்கள் வாயின் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு. அதற்கு முன்பு அந்த அத்திமரத்தை சபித்ததினால் ஒரு நெகட்டிவ் டெமான்ஸ்ட்ரேஷனாக அது இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், நீ பாசிட்டிவாய் உன்னுடைய நல்ல வார்த்தைகள் மட்டுமல்ல, நீ நெகட்டிவாய் பேசுவது, தீமையாய் பேசுவது கூட அப்படியே நிறைவேறும், நீ சபித்தால் அது அப்படியே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் சபித்து பேசுவது நல்லது அல்ல, ஏனால் சாபமிடுகிறவனுக்கு மீண்டும் சாபம் உண்டாகும். விதைக்கிறவன் எவனோ அவன் அதை அறுப்பான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில் ஆசீர்வாதமான வார்த்தைகள் மட்டுமே வர வேண்டும். அடுத்தது வேதம் நீதிமொழிகளிலே தெளிவாய் சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் எழும்பாது. அதனால் இட்ஸ் லைக் ஹேண்டிலிங் த நைஃப், இட்ஸ் லைக் ஹேண்டிலிங் த ஃபயர். அந்த கொஞ்சம் அதை அப்படியே வச்சிடுறது நல்லது, அது அவசியம் இல்லாத ஒன்று. பாருங்கள், தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், உன் வாயின் வார்த்தைகளிலே வல்லமை உண்டு, உன் வாயின் வார்த்தைகளிலே ஜீவன் உண்டு, மரணம் உண்டு. எதை இன்றைக்கு நீங்கள் பேச போகிறீங்க, அது மிக மிக மிக முக்கியம், மிக முக்கியம், மிக முக்கியம். அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருந்தது. கொஞ்சம் இதை கற்பனை செய்து பாருங்கள், முந்தின நாள் தான் இயேசு அதோடு பேசினார். இதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு என்ன செய்தாராம்? 14 மார்க்கு 11:14, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, அதாவது அந்த அத்திமரத்தை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அத்திமரத்தை பார்த்து அவர் பேசுகிறார். He spoke to the tree. மரம், மரத்துக்கிட்ட பேசுகிறார். அதே போல 23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்படின்னா, அந்த மலை கிட்ட பேசினால் அது அப்படியே நடக்கும். அந்த மரத்தோடு இயேசு பேசினார், மரம் பட்டு போனது. அப்போ பாருங்கள், இந்த முடியாத சூழ்நிலைகள், தடைகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், பணப்பற்றாக்குறை, இதையெல்லாம் நம்ம பார்த்து பேச வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மலையோட பேசினார், மரத்தோட பேசினார், அப்படியே நடந்தது. அப்போ ஒருவேளை உதாரணமாக சொன்ன, உங்கள் முட்டியில் வலி இருக்குது, காலில் முழங்காலில் வலி இருக்குதுன்னு வைங்களேன், கைகளை வைத்து முழங்காலை பார்த்து பேசுங்க, இயேசுவின் நாமத்தினாலே நீ சுகமானாய், அவருடைய தழும்புகளாலே நீ குணமானாய், அவரே உன் பரிகாரியாகிய கர்த்தர், முழங்காலே நீ சுகமானாய், நீ நட, நீ ஓடு. உங்கள் முழங்காலோடு நீங்கள் பேசணும். ஒருவேளை டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், உனக்கு இப்படி ஒரு கண்டிஷன், ஒருவேளை பிளட் சுகர், பிபி, பேசுங்க, இயேசுவின் நாமத்தினால பிளட் சுகரே உனக்கு நான் கட்டளையிடுகிறேன், நீ நார்மலாக, உன்னுடைய நார்மல் நிலைக்கு திரும்ப போ இயேசுவின் நாமத்தினால. பிபி உனக்கு நான் கட்டளை இடுகிறேன், நார்மலாக இயேசுவின் நாமத்தினால. என் சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவன் வசிக்கிற ஆலயம், இங்கே உனக்கு இருக்க இடம் இல்லை, நீ விலகு. அன்வான்ட் ஹை பிபி உனக்கு இங்கே இருக்க அதிகாரம் இல்லை, நீ விலகு, நார்மல் நிலைக்கு நீ போ. நீங்கள் பேசணும், நீங்கள் தான் பேசணும். அந்த மரத்தை பார்த்து, மலையை பார்த்து நீ, அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணி பேசுகிறார் இயேசு. அப்போ பிரியமானவர்களை, இது எதை குறிக்கிறது என்றால், நான் முதல்ல சொன்னேன், அவருக்கு பசி, பசியாக இருந்து பசி எடுத்தது. அப்போ உங்களைப் போல என்னை போல இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர் பேசின பொழுது நடந்தது. அப்போ நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போ நாம் பேசும் பொழுதும் அப்படியே அது சம்பவிக்கும், அப்படியே ஆகும். ஆகவே இன்றைக்கு இதை தெரிந்து கொள்ளுங்கள். பண பற்றாக்குறை இருக்குதா? பேசுங்க. ஒருவேளை பேங்க்கில்
அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் இருக்கா, இன்றைக்கெல்லாம் நெட் பேங்கிங் இருக்குது, நெட் பேங்கிங்கை திறந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால பற்றாக்குறைய விலகு விலகு, அக்கௌண்ட்டில் பணமே நிரம்பு, பேசுங்க. பாருங்கள், இது மனித சிந்தைக்கு இது ஒரு வேடிக்கையாக தோன்றலாம், முட்டாள்தனமாக மதியீனமாக தோன்றலாம். அப்படி என்றால் இயேசு மரத்தோடு பேசினது, மலையை பார்த்து பேசுகின்றார். மரம் கூட பாருங்கள், ஏதோ உயிர் இருக்குன்னு ஒரு சிலர் வாதிடுவாங்க, ஓகே, மலைக்கு என்ன உயிர் இருக்குது? அப்போ மலையோடு பேசலாம், கல் மண்ணு தானே அங்கே. இந்த மலைக்கிட்ட நீ பேசுனா அது பெயர்ந்து போய் சமுத்திரத்தில் விழும். அது தெளிவாக சொல்கிறார், நீ இப்படி சொன்னால் அது அப்படியே ஆகும். அப்போது நிச்சயமாக நீங்கள் பேசலாம், உங்கள் சரீரத்தோடு பேசலாம், உங்கள் அக்கௌண்ட்டோடு பேசலாம், பேசுங்க. ஒரு முறை எங்கள் சபையில் நான் இப்படி சொன்னேன், எல்லாரும் ஃப்ரிட்ஜை திறந்து பேசுங்க, நீ நிரம்பி வழிவாயாக அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எந்த நேரம் பார்த்தா இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி தான் பழக்கம். தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. இன்றைக்கு எல்லாரும் வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஆசீர்வதிக்க போகிறீங்க, நீ நிரம்பி வழிவாயாக போய் சொல்லி. அடுத்த வாரமே ஒரே சாட்சிகள், எங்கள் ஃப்ரிட்ஜு நிரம்பி வழிந்து நாங்கள் பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்தோம், வைக்க இடம் இல்லாமல். அப்படி கொடுத்துமே ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை, அப்படி நிரம்பி வழிகிறது. எதிர்பாராத திசைகளிலிருந்து அவர்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் நிரம்பி வழியும்படியாய் தேவன் உதவி செய்தார். பாருங்கள், நம்ம பேசணும், நம்ம வாயில் தான் அற்புதம் இருக்குது. மலையே பெயர்ந்து போகும் என்றால், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், மலையே பெயர்ந்து போகும் என்றால், ஒரு மலையை குடையணுன்னா எவ்வளவு பிளானிங், எத்தனை நாட்கள், சும்மா கிடையாது. மலையை குடைந்து இன்றைக்கு வழியை உண்டு பண்ணுகிறார்கள், ரயில் ஓடுது, எல்லாம் ஓடுது. பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ பிளானிங் நடக்குது, எவ்வளவு பணம், எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பணம் அதற்காக செலவாகிறது. ஆனால் எதுவுமே தேவையில்லை, நீ குடையிற வேலையே கிடையாது. பேசுனா மலையே இல்லாமல் போயிடும்ன்றார் ஆண்டவர். ஏன்பா போய் மலையை குடையிற, நீ பேசு. நீ ஒன்றும் பெருசாக தலையில் நிற்க வேண்டாம், உருண்டு பெறல வேண்டாம், வேர்வை சிந்த வேண்டாம். எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், பேசு, அவ்வளோதான், நீ பேசுனா போதும் அந்த மலை அது பாட்டுக்கு இல்லாமல் போயிடும். அதுதான் அதனுடைய அர்த்தம். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. தயவு செய்து மலை போல உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை பார்த்து பேசுங்கள். கடன் இருக்கிறதா, கடனை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால விலகு, கடன் என்னும் மலையே விலகுன்னு சொல்லுங்க, நிச்சயமாய் விலகி போகும். என் நண்பர் ஒருவர், அவர் என்னை விட கொஞ்சம் வயதில் மூத்தவர், அவர் இந்த மாரத்தான்லாம் ஓடுவார் பாருங்க. எனக்கு அந்த பின்னணி கொஞ்சம் தெரியாமல் இருந்தது. அப்போ இவர் அதன் பிறகு சாட்சியாய் ஒரு நாள் சொல்லும் பொழுது தான் நான் அதிர்ந்து போனேன், ஆச்சரியப்பட்டேன். அப்போ அவர் ஒரு நாள் பைக்கில் போகும் பொழுது ஒரு விபத்துக்குள்ளாகி கால்கள் முறிந்து விட்டன. அப்போ அந்த காலில் பிளேட்டு, ஸ்க்ரூ இதெல்லாம் வச்சுட்டாங்க ஹாஸ்பிட்டலில், எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் நடக்க முடியல, படுக்கை தான் படுக்கை. கால் முறிந்ததுன்னா என்ன, யோசிச்சு பாருங்க. போல்ட்டு, நட்டு, பிளேட்டு எல்லாம் இருக்குது காலில், நடக்க முடியல, பெட்டு தான். ஸோ இப்போ அவருக்கு நடக்க பழக்க வைக்கிறாங்க. அந்த க்ரச்சஸ், அந்த ஊனிக்கொண்டு ரெண்டு கையிலையும் அக்கிலில் வச்சுக்கிட்டு அந்த நடப்பாங்க இல்லையா க்ரச்சஸ், அந்த உதவியோட நடக்க பழக்குகிறார்கள். நடக்க முடியலை, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. இவர் யோசித்தாராம், அவ்வளோதான், இனி நம்மால் நடக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பி விட்டது. கவலையோடு ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டிருந்த வேளையில் அங்கே பார்க்க வந்த ஒருவர் இவருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகும்போது நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி கிஃப்ட், இந்த மாதிரி வெகுமதி, அந்த பரிசுகள் ரொம்ப பிரயோஜனமானது. என்ன புத்தகம் கொண்டு வந்தார்னா, உன் விசுவாசத்தை எப்படி வேலை செய்ய வைப்பது, ஹவு டு மேக் யுவர் ஃபெய்த் ஒர்க், இங்கிலீஷ், ஆங்கில புத்தகம்.
உன் விசுவாசத்தை எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு ஒரு புக்கை கொண்டு வந்து கொடுத்துருக்கார். படுக்கை தானே என்ன பெரியது, இவர் சொல்கிற நாட்களில் பெரிய செல்ஃபோனும் இல்லை. ஸோ அவர் அதை படுத்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறார். அவருக்குள்ள ஒரு எழுச்சி வந்தது. அவர் தன் கால்களோடு பேச துவங்கினார். அவர் கால்களோடு பேச துவங்கி எப்படியாவது நடக்கணும்னு முயற்சி செய்து ஒரு படி எடுத்து வைத்தாராம் பாருங்க. அதன் பிறகு 5 படி, அதன் பிறகு 10 படிகள். ஆரம்பம் இப்படி தான், ஆனால் பேசிக்கிட்டே இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், விசுவாசத்தை செயல்படுத்தி கொண்டே இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கிரச்சஸ் கிரச்சஸ், ஒரு படி எடுத்து, அந்த ஒரு படி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அப்போ எந்த நிலை, 0, அப்சல்யூட் 0. 1 படி, 5 படி, 10 படி, அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நட, இப்படி நடந்து இன்றைக்கு காலில் இன்னும் அந்த நட்டு இருக்குது, போல்ட் இருக்குது, பிளேட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்றைக்கு மாரத்தான் ஓடுகிறார். மாரத்தான் என்று சொன்னால் 42 கிலோமீட்டர்கள். 42 கிலோமீட்டர் வந்து ஓடுறார் தொடர்ந்து. எப்படியும் ஒரு 5 மணி நேரம், 4 மணி நேரமாவது, எக்ஸ்பர்ட் ரன்னர்ஸ் 4 hours, இல்லைனா மற்றவங்கெல்லாம் 6 மணி நேரம், 7 மணி நேரம் ஓடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவ்வளோ நேரம் ஓடணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படுக்கையிலிருந்து நடக்க முடியாத ஒரு ஆள் பேசின பிறகு கால்களே ஓடு, நீ சுகமானாய், பேசிக்கிட்டு மட்டும் இல்லை, பேசி விசுவாசத்தோடு செயல்படவும் துவங்கினார். இன்றைக்கு 9 வருடங்களில் 42 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுகிறார். What a mighty God we serve. பிரியமானவர்களே, மலை பெயர்ந்து போகும், மலை பெயர்ந்து போகும். இன்றைக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்க ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்கள் மலையை பெயர்ந்து போன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஐயையோ மலை இருக்குது, எனக்கு முன்னாடி மலை இருக்குது, எனக்கு முன்னாடி மலை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது. ஒரு ஃபோனை போட்டு இந்த அக்காவுக்கு, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, அவங்க ஜோம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஐயையோ எனக்கு முன்னாடி மலை நிற்குது, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட, ஐயையோ எனக்கு மலை நிற்குது முன்னால், இப்படி எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி எனக்கு முன்னாடி மலை நிற்குது, மலை நிற்குது, மலை நிற்குது இப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த அக்கா கிட்ட, அந்த அக்கா கிட்ட, இந்த ஐயா கிட்ட, அந்த ஐயா கிட்ட, இந்த இவங்க, இந்த அண்ணங்கிட்ட, அந்த அண்ணங்கிட்ட, எல்லாருக்கிட்டையும் சொன்னது கொஞ்சம் போதும், மலையை பார்த்து மலை கிட்ட பேசுன்றார். மலை கிட்ட என்ன சொல்லணுமா, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் போய் விழு, மலையை பார்த்து பேசு, பொருளாதார பற்றாக்குறையை பார்த்து பேசு, உனக்கு என் வாழ்க்கையில் இடமே கிடையாது, விலகு இயேசுவின் நாமத்தினால. கடன் என்கின்ற மலையே உனக்கு என் வாழ்க்கையில் இடம் கிடையாது, பெயர்ந்து போ இயேசுவின் நாமத்தினால. எப்படி போகும் அது நமக்கு அவசியமே கிடையாது. ஆண்டவர் அற்புத விதமாய் செய்வார், வாசல்களை திறப்பார், அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆண்டவர் கொண்டு வரலாம், புதிய வழிகளை ஆண்டவர் உருவாக்குவார், ஒரு சிலருடைய கண்களிலே தயவை கொடுப்பார். ஏன், கடன் கொடுத்தவங்க கண்களிலே தயவை கொடுத்து ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யலாம். ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிறவர், அதிசயமாய் நடத்துகிறவர். ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நீ பேசு, அது எப்படி நடக்கணும் கூட சேர்ந்து சிந்தின்னு சொல்லலை, பேசுனார், பேசிட்டு விட்டுருங்க, அதுக்கப்புறம் அவரு கதை அவர் பார்த்துக்குவார். அதனால் இன்றைக்கு மலையை பார்த்து பேசுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மலையை போல் எது காணப்படுகிறது, மலையை போல் எது காணப்படுகிறது, அதனோட பேசுங்க. இயேசு தெளிவாய் சொல்லுகிறார், அதை பார்த்து பேசு, அதோட பேசு, பேசு, பேசிக்கிட்டே இருங்க, நிச்சயமாய் நடக்கும். படுக்கையில் கிடந்த ஒருவன் விசுவாசத்தை பயன்படுத்தினதினால் இன்றைக்கு ஒரு ஃபுல் மாரத்தான் ஓட முடியும்னு சொன்னால் நிச்சயமாக இது வாழ்க்கையின் எல்லா பாகங்களிலும் நடக்கும். கடன் வாங்கி கொண்டிருக்கிற நீ கடன் வாங்குகிறவனாய் வாங்குகிறவளாய் அல்ல, கடன் கொடுக்கிறவனாய் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஸ்பீக் மை ஃப்ரெண்ட், ஸ்பீக். தொடர்ந்து பேச போகிறோம். அதற்கு முன்பதாக இதோ பியூட்டிஃபுல் சாங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கும் நீ சொன்னபடியே ஆகும். அருமையான வேத வசனங்கள், தயவு செய்து பேசுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்புங்கள். அந்த வார்த்தைகளை பேசுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய முகம் பிரகாசமாக இருப்பதாக. விசேஷமாக இந்த பேண்டமிக் டைமில் உலகத்தின் எந்த திசையிலிருந்து இணைந்திருந்தாலும் ஒவ்வொருவரின் மேலும், இவர்கள் குடும்பங்கள் மேலும் உம்முடைய பாதுகாவல் அமரும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் நான் பேசுகிறேன், பற்றாக்குறை அகன்று போகட்டும், கடன் அகன்று போகட்டும், சுகவீனங்கள் பலவீனங்கள் அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் உள்ளத்திலும் தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும். சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் ஜீவனும் உண்டாகட்டும். ஐஸ்வர்யமும் செழிப்பும் உண்டாகட்டும். கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் பிள்ளைகளை மாற்றும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மார்போடு அனைத்து வழி நடத்தும் அப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை அல்லது இந்த ஊழியத்தை இன்பம் எஃப்எம் வானொலியை உங்கள் பொருளாதாரத்தினால் தாங்குகிற ஒவ்வொருவருக்கும் இதில் பலன் உண்டு. இந்த ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலும் துளிர்க்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

ஹலோ அண்ட் வெல்கம் டு இன்பம் எஃப்எம். உங்கள் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யோ பிருந்தா. இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மின்னும் நட்சத்திரங்களில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அந்த அழகான அப்பா அம்மாவுக்கு ரெண்டு குட்டி குழந்தைங்க இருந்தாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. எல்லாரையும் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்பா அம்மா வந்து தெய்வ பயத்தில் வளர்க்கப்பட்டிருந்தாங்க. அப்படியே தன்னோட பிள்ளைங்களையும் அவங்க வந்து கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி ஆசைப்பட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து ஒரு சண்டே சர்ச் கோவராக தான் இருந்தார். அவருக்கு வந்து கிறிஸ்துவை அறிந்து கொள்ளணும், இல்லை இன்னுமா நம்ம வந்து தெய்வ பயத்தில் வந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மனம் தளர்ந்து போல அவங்க ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க, ஏசப்பா என் பையனை வந்து எப்படியாவது வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும், அவன் வந்து சும்மா சண்டே சண்டே சர்ச்சுக்கு வராமல் உங்களை பற்றி நல்லா அறியறவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டே இருந்தாங்க. இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அப்பா அம்மா வந்து ஒரு பொருத்தனை ஏறெடுத்திருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பையன் பிறந்தா நாங்கள் வந்து அவனை ஒரு தேசத்துக்கு வந்து மிஷினரியாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை ஏறெடுத்திருந்தாங்க. இப்படியா பார்த்தீங்கன்னா அந்த பையன் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து டெய்லி ஸ்கூலுக்கு போவாங்க வருவாங்க. அண்ட் அவங்க டைமை வந்து எப்படி அவங்க பாஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் அவங்க அப்பாவோட லைப்ரரியில் போய் உட்கார்ந்தார். லைப்ரரியில் உட்காந்து சரி ஏதாவது ஒரு புக்கை படிக்கலாம், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். அப்படி நினச்சிட்டு இருந்தப்போ புக்ஸ் எல்லாம் பார்த்தப்போ ஒரு புக்குமே அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலை. ஏன் தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தப்போ ஒரு கூடை பக்கத்தில் இருந்தது. அந்த கூடையை அவர் பார்த்தாரு. அந்த கூடையில் பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராக்ஸ் இருந்தது. இந்த ட்ராக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைப்பிரதின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு மெசேஜ், ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாரல் இல்லைன்னா ஒரு மெசேஜ் இருக்கும். சரி இவர் என்ன யோசிச்சார், இதிலேருந்து ஒரு ட்ராக்ட் எடுத்து நம்ம படிப்போம், படிச்சுட்டு அதை கசக்கி குப்பையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தவர் அதுலேருந்து சூஸ் பண்ணி ஒன்று எடுத்தார். அவர் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் தெரிஞ்சுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவன் முடிக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சுது. அவருக்கு அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பேக்டை ஏற்படுத்துச்சு. அது என்ன அது கிறிஸ்துவன் முடிக்கப்பட்ட வேலை அப்படின்னு யோசிச்சார். நீங்களும் அது என்னன்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க, அப்படி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அவர் யார், கிறிஸ்துவன் முடிக்கப்பட்ட வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக ஒரு குட்டி சாங் கேட்டுட்டு வந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம் 90.9 முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யோர் பிருந்தா. ஸோ அந்த கிறிஸ்துவின் முடிக்கப்பட்ட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது என்ன அப்படின்னு அவரும் யோசிச்சாரு. ஏன் இந்த வார்த்தை மட்டும் நம்ம கண்களில் பட்டது? ஏன் இந்த எழுதின ஆத்தர் வந்து கிறிஸ்துவன் முடிக்கப்பட்ட வேலைன்னு எழுதியிருக்காரு? ஏன் அவர் அவர் கஷ்டங்களை பற்றியோ இல்லை அவர் பாடுகளை பற்றியோ எழுதலை? ஏன் அவர் நமக்கு தந்த கிரேஸ் பற்றி எழுதலை, நமக்கு தந்த சால்வேஷன் பற்றி எழுதலை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஸோ கிறிஸ்து அப்படிங்கிறவர் வந்து நமக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு மரித்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் வந்து கஷ்டப்பட்டு நமக்கு சால்வேஷன் தரதுக்காக தன்னையே வந்து ஒரு பலியாக கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. அந்த ரியலைசேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அவரோட சோலுக்குள்ளே ஒரு லைட் பெனட்ரேட் ஆன மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை வந்து அவர் கண்டார். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து வெளியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா அங்கேயும் பார்த்திங்கன்னா இவருக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இவர் கரெக்டாக ரட்சிக்கப்பட்டப்போ பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான நியூஸை வந்து இவங்க அம்மா கிட்டே ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தார். அப்படியே அவங்க அம்மா வந்த உடனே இவர் வந்து அந்த அருமையான நியூஸை சொன்னோடனே அவங்க அம்மா கட்டி பிடிச்சி அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியும் மகனே, இதை வந்து இந்த அழகான ஒரு விஷயம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே இருந்தது அப்படின்னு சொல்லி அவரை இன்னுமா வந்து திடப்படுத்தினாங்க. இப்படியே இருந்த அவர் கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு ஆகும்போது என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரூம் வந்து பார்த்திங்கன்னா மேல் மாடியில் இருந்தது. அங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சத்தம், டக் டக்குன்னு சொல்லி பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அமேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தங்கச்சி இருந்தாங்க. அவங்க என்னடா இதை திடீர்னு நம்ம வீட்டுக்குள்ளே இவ்வளோ சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவரோட மெத்தையை வந்து அவர் பெட்லேருந்து எடுத்து கீழே போட்டுட்டு இருந்தாரு. அவங்க தங்கச்சி கேட்டாங்க, என்ன பண்ணுற நீ, ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க, அம்மா பார்த்தாங்கன்னா திட்ட போகிறாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் சொன்னார், இல்லாமல் இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து சைனாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த சைனாவுக்கு வந்து பார்த்தோன்னா அங்கே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்காது. அதனால் நான் என்னையே வந்து ஒரு அண்டர் ப்ரிவிலேஜ்டு நிலைமையில் நான் என்னையே வந்து ட்ரீட் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த வசதிகள் எல்லாம் கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நான் வந்து வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண இதை கீழே கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இப்படியா சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சரி அண்ணா, நம்ம வந்து இதை ஷெட்டில் ஒழிச்சு வைக்கலாம். அப்படி ஒழிச்சு வச்சுட்டு உனக்கு எனக்காவது திரும்ப தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்து திரும்ப வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படியா சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மனசுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா ப்ரே பண்ண மாதிரியே அந்த ஆசைகள் வந்து இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிச்சுது. நான் வந்து சைனாவுக்கு போகணும், நான் சைனாவுக்கு போய் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நான் அறிந்த அன்பையும் நான் ருசித்த அந்த கிறிஸ்துவையும் நான் வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாருங்க. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக ப்ரொஃபஷனலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவருக்கும் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அவர் படிச்சுட்டு இருந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாம் டாக்டர் இருந்தார். அவருக்கு போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அவர் பண்ணுறதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்படும்படியாக அவர் அந்த டாக்டர்கிட்ட போனார், போய் கேட்டார், அப்படியே அசிஸ்டண்ட்டாகவும் சேர்ந்தார். இதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் வந்து பல திருப்பங்கள் வந்து வருது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் படுற கஷ்டங்கள், எப்படி அவரோட ஃபேத் வந்து அவரை வந்து ஒரு ஒரு நிலைமையிலையும் அவரை வந்து காப்பாற்றுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இவர் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு குட்டி பாடல் கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் 90.9.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா. ஸோ இப்படியா பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பை வந்து தேவனுக்காக டெடிக்கேட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டோம். தேவனை அறியாத ஜனங்களுக்கு போய் தேவனுடைய அன்பை வந்து அவங்கள ருசித்து பார்க்க சொல்லி சொல்லணும் அப்படிங்கிறது இவரோட ஆசையாக இருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிஷியனுக்கு அசிஸ்டண்ட்டாக இவர் சேர்ந்தார். இவர் பேர் தாங்க ஹட்சன் டேலர். இவர் வந்து தேவனுக்காக ஒரு ஃபேத்ஃபுல்லான, அது மட்டும் இல்லாமல் தேவனை பற்றிய ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்தார். அந்த தேவனை பற்றி கொண்டால் நமக்கு வந்து எப்படி நம்ம லைஃப்பில் வந்து தேவன் வந்து அற்புதங்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஃபிசிஷியனுக்கு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்த இவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அமௌண்ட் சேலரி கிடச்சிது. ஸோ அந்த சேலரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு போதுமான அளவாக இருந்தது. ஆனால் போக பார்த்திங்கன்னா இவருக்கு தங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரோட சொந்தக்காரங்களோட வீடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல சம்பளமும் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா போக போக அந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தார். தனக்கு கிடைக்கிற சம்பளத்தில் 10 1/10 தேவனுக்காக நான் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தார். இப்படியே யோசித்த சமயங்களில் எல்லாம் கூட்டி கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா அவர் செலவுக்கு, பாக்கி செலவுகளுக்கு போதுமான அளவு பைசா இல்லை. ஸோ அவர் ஒரு விஷயத்தில் முடிவுக்கு வந்தார், நான் வந்து எளிமையான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ கற்றுக்கணும், ஏன்னா பிற தேசங்களில் மக்கள் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, அவர் தங்கியிருந்த ஒரு பாஷான இடத்த, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்த விட்டுட்டு ட்ரெயின் சைடு அப்படிங்கிற ஒரு எளிமையான, அதாவது புவர் மேன்ஸ் அந்த மாதிரி வாழ்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சாக்கடைகள் நிரம்பிய ஒரு பகுதி. லண்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு புவரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போய் ஒரு குட்டி வீடு பார்க்குறாரு. அந்த வீடு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஹாலு. அந்த ஹாலில் வந்து ஒரு பெட்டு போட்டிருக்கோம், அதுதான் அந்த வீடு. அந்த வீட்டில் அவர் போய் வாழ ஆரம்பிக்கிறாரு. அப்படி வாழும்போது பார்த்திங்கன்னா அவரோட செலவுகள் போக வந்து அவருக்கு தேவனுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய பைசா இருந்துச்சு. அதனால் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இனிமேல் நான் கர்த்தரோட வேலைக்காக நிறைய கொடுக்கலாம், நிறைய பேருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இப்படியாக இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் சொன்னார், நீ வந்து கிறிஸ்துவனுடைய 2வது வருகை குறித்து மெடிடேட் பண்ண ஆரம்பி, தேவன் வந்து உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் மெதுவாக போயிட்டு அவர் பார்த்திங்கன்னா அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரோட மெயின் வேலை பார்த்திங்கன்னா பைபிளை வந்து ரிசர்ச் பண்ணுறது தான். பைபிளில் உட்காந்து நிறையா படிப்பார், நிறையா படித்து அதனுடைய அர்த்தங்களை வந்து இயேசுப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவார். ஏன்னா அது அவருக்கு வந்து ஒரு நல்ல விஸ்டமை கொடுக்குற ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கிறிஸ்தவனுடைய 2வது வருகை, கிறைஸ்ட் 2nd coming பற்றி அவர் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் அவருக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. அதாவது கர்த்தர் வந்து, நான் திரும்ப வருவேன், வந்து உங்களை வந்து என்னோடய அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வரும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், அவர் கூட போகிறதுக்கு நம்ம தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து வாழ்க்கையில் நமக்கு என்றைக்குமே அந்த திரும்ப ஒரு சான்ஸ் கிடைக்காமல் போயிடும். ஸோ நம்ம எல்லோரும் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மெடிடேட் பண்ணி இயேசுப்பா கிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருந்தார். இப்படியாக ப்ரே பண்ணவரோட வாழ்க்கையில் அடுத்து தான் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை வருது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து திரும்ப நம்ம கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

ஜீவிக்கிறார். அவரை விசுவாசியுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற கெட்ட காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு புதிய காரியங்களை கட்டளை செய்ய இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். மெய்யாகவே இயேசு ஜீவிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய வழியில் நடக்கும் பொழுது அவர் நமக்கு வெளிச்சமாக இருந்து சரியான பாதையை நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரம் நம் மேல் இன்றைக்கு இறங்குவதாக, நமக்கு புதிய புதிய காரியங்களை செய்து நம்மை இன்றைக்கு மகனாகவும் மகளாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை நேசித்து பாடுங்கள் என்று சொன்னால் இயேசு

0: கரங்களை தட்டி நாம் இயேசுவை மகிமைப்படுத்துவோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி inbamfm@gmail.com. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் FM, துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யோ பிருந்தா. ஹட்சன் டேலர் அவர் என்ன தர்ம சங்கடமான நிலைமைக்குள்ளானார் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இவர் அந்த ட்ரெயின் சைடில் வாழ ஆரம்பித்து தன்னுடைய பைசாவை வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு விஷயங்களுக்காக செலவு பண்ண ஆரம்பித்து தேவனுக்கும் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்தார். எப்படியா கொடுத்துட்டு இருந்த சமயத்தில் அவர் ஒரு நாள் யோசித்தார், நம்ம ஃபுட்டு மட்டும் ஏன் நம்ம வந்து ரொம்ப பாஷான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும், நம்ம வந்து அதையும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்த பால் நெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டார். அவர் யோசித்தார், எனக்கு வந்து இந்த ரைஸ் கஞ்சி இதெல்லாம் மட்டும் எனக்கு போதும், அதாவது என்ன வாழ வைக்கிறதுக்கு இது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதையே அவர் ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பித்தார். அந்த விஷயங்களை சாப்பிடவும் ஆரம்பித்தார். இப்படியாக இருந்தவர் பார்த்திங்கன்னா அவரோட ஃபிசிக்கல் வயிறு ஃபுல்லாச்சோ இல்லையோங்க, ஆனால் அவரோட ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வழிந்தது தேவ பிரசன்னத்தினால. அவர் வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணார் இப்படி இருந்தப்போவும். அப்படியே பார்த்திங்கன்னா அவரோட ஃபேத்தில் வந்து அவர் ஒரு ஒரு நாளும் வளர்ந்துக்கிட்டே வந்தார். அப்போ அவர் ஒரு விஷயம் முடிவு பண்ணார், நான் வந்து எந்த விஷயத்தையும் எந்த மனுஷங்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன், என் தேவன் ஒருவர்கிட்ட மட்டும்தான் நான் கேட்பேன், என்னுடைய தேவன் எல்லாத்தையும் என்னுடைய ஆசைகளையும் என்னுடைய விருப்பங்களையும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தேவைகளையும் வந்து தேவன் நிறைவேற்றுகிறவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு டெய்லி ப்ரே பண்ணுவார். அப்படியே இருக்கும்போது இந்த ஹட்சன் டெய்லர் அவரோட பாஸ் பார்த்திங்கன்னா அவர் ஒரு டாக்டர் இல்லையா, அவர் எப்போ பார்த்தாலும் பிஸியாக தான் இருப்பார், ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஹட்சன் டெய்லர் அவருக்கு கொடுக்க வேண்டிய சேலரியை வந்து மறந்து போயிட்டார். நாட்கள் நீண்டு நீண்டு போச்சு. அவர் டெய்லர் வந்து அவர் இருக்க வீட்டுக்கு வந்து ரெண்ட் பே பண்ண வேண்டிய டைமும் வரப்போகுது, நெருங்க போகுது. ஆனால் இவர்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. அந்த ஒரு காயின், அந்த ஒரு நாணயத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மிகவும் ஒரு வேதனையோடு இவர் வந்து ப்ரே பண்ணிட்டே இருந்தார். ஏசப்பா நீங்கள் ஒரு வழிவாசலை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியாக இருக்கும்போது ஒரு சண்டே பார்த்திங்கன்னா இவர் சர்ச்சுக்கு போனார். மார்னிங் சர்ச் போயிட்டு வந்தார், வர்ஷிப் பண்ணார். அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரீ டைமில் அவர் என்ன பண்ணுவார், ஈவினிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு போய் ஊழியம் பண்ண ஆரம்பித்தார். அதுவும் இல்லாமல் சிக்காக இருக்கவங்களை எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணவும் ஆரம்பித்தார். இப்படியாக இருந்தவரோட வாழ்க்கையில் என்ன தர்ம சங்கடம் அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்ருக்கீங்களா? ஒரு நாள் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து இவர்கிட்ட கேட்டார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரே பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது இவர் கேட்டார், ஏன் இது வரைக்கும் வேறு பாஸ்டர் யாரையுமே நீங்கள் கூப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை என் மனைவி வந்து ரொம்ப சிக்காக இருக்கா, நான் வந்து ஒரு பாஸ்டர் கூப்பிட ட்ரை பண்ணேன் ஆனால் அவர் வந்து 18 நாணயங்கள் வந்து வேணும்னு சொல்லி கேட்டார், அதனால் என்னால் கூப்பிட முடியல, என்கிட்ட பைசா இல்லாதனால அவரும் வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இவர் மனசு ரொம்ப அழுகி போச்சு. அப்போ இவர் யோசிச்சார், நமக்கு தேவன் வந்து ஃப்ரீயாக தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இல்லையா, நம்ம வந்து அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று விஷயம் என்னென்னா நம்மளோட ஹார்ட்டை மட்டும்தான். ஆனால் நம்ம வந்து அந்த தேவன்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறவங்களுக்கு அடுத்தவங்க கிட்டேருந்து இந்த மாதிரி காசு வாங்கிறது ஒரு முறையான வழி அல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். சரி, இந்த மனுஷனுக்காக நம்ம போய் தேவன்கிட்ட மன்றாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஹட்சன் டெய்லர் போகிறாரு. அந்த வீட்டு வாசலை திறந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பிள்ளைகள் எழுந்து நின்னாங்க. எழுந்து நின்ற பிள்ளைகளை பார்த்திங்கன்னா ஒரு கந்தையும் இதுமான துணி வந்து உடுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு போடுறதுக்கு சரியான ட்ரெஸ்ஸு கூட இல்லை, எல்லாமே கிழிஞ்சு அங்கேயும் இங்கேயும் தொங்கிட்டு இருந்தது. அதுவும் இல்லாமல் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா ஒரு கட்டில் படுத்திருந்தாங்க. பக்கத்தில் பிறந்து 36 மணி நேரமே ஆன ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வீர் வீர்னு அழுதுட்டு வேற இருந்தது. அப்போ இவர் என்ன பண்ணார், சரி நம்ம இவனுக்காக ப்ரே பண்ண ஆரம்பிக்கலாம். அவங்களெல்லாம் பார்த்தப்போ அவருக்கு தோணுச்சு, இவங்கெல்லாம் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆயிருக்கும் போலேயே, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க போலேயே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. இப்படியே யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் அவர் முழங்கால் படியிட்டு ப்ரே பண்ண ஆரம்பித்த உடனே அவர் மனசு கேட்டுச்சு, ஏண்டா நீ தான் பாக்கெட்டில் அந்த ஒரு நாணயம் வச்சிருக்கியே, அதை இவங்க கிட்ட கொடுக்காம நீ எப்படி தைரியமாக இப்படி உட்காந்து ப்ரே பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே அவர் அந்த வாய்ஸையும் உதறிட்டு இன்னுமா ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ திரும்பவும் அவர் மனசை சொல்லுது, நீ வந்து தேவனை வந்து இவ்வளோ தைரியமாக இது தூஷணம் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த வாய்ஸ் பேசிச்சு. அப்போ இவரோட மனசில் பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன், நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு ஒரு நாணயம்தான் இருக்குது, இன்றைக்கி நைட்டு போனால் நமக்கு சாப்பிட்றதுக்கு கஞ்சி இருக்குது, நாளைக்கு காலையில் கூட ஏதாவது மேனேஜ் பண்ணிடலாம், ஆனால் நாளைக்கு நைட்லேருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் பட்னியாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சிட்டே இருக்காரு. அதே டைமில் இவர் மனசு கேட்குது, அப்போ நீ வந்து உன் பாக்கெட்டில் வந்து அந்த ஒரு நாணயத்தை நம்புற, ஆனால் உனக்கு வந்து தேவன் மேலே நம்பிக்கை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி இவர் மனசை கேட்க கேட்க இவருக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆகுது. இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஏந்திரிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணி ஏந்திரிச்ச உடனே அந்த மனுஷன் வந்து ஹட்சன் டெய்லர் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு, ஐயா தேவன் மூலமாக நீங்கள் வந்து எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா தயவு செஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமைக்குள்ளே உள்ளாகிறாரு. இவர்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு நாணயம்தான், அந்த ஒரு நாணயத்தை வச்சு தான் இன்னும் கொஞ்ச நாள் அவர் வந்து மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு. ஸோ இப்படியா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி சாங் கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம். துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் எஃப்எம் @ gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ பிருந்தா. ஸோ நம்ம இந்த ஹட்சன் டெய்லர் எப்படி ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையில் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். ஸோ கடைசியாக இருந்த அந்த ஒரு நாணயத்தையும் ஒரு மனுஷன் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் மனசெல்லாம் அடிச்சுக்குது. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. ஒரு மனுஷன் வந்து உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் சொல்கிற ஒன்று மட்டும்தான் அவர் மைண்டில் இருந்தது. அப்போ என்ன பண்ணார், பரவாயில்ல தேவன் என்னுடைய தேவைகளை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்த ஒரு நாணயத்தை எடுத்து அவர் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மனுஷங்கிட்ட கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் தான் போட்டிருந்த அந்த கோட், அந்த அவர் இருந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப குளிரான ஒரு இடம், கோட் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த கோட்டையும் எடுத்து அந்த லேடிக்கு கொடுத்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, சரி நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, தேவன் உங்கள் தேவைகளை வந்து சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே அங்கேருந்து இறங்கி போகிறாரு. இப்படியா இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா அவர் நடந்து தேவனுடைய பாடல்களை பாடிட்டே போகிறாரு. அந்த பாடல்கள் அவரை வந்து நல்லா கதக்கதப்பாக வச்சுக்குது. இப்படி போயிட்டுருக்கும்போது அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இன்னும் ரெண்ட் வேறு கொடுக்கலையே, ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு வேறு நாள் நெருங்கிட்டே இருக்கே, நம்ம சேலரியும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இருந்தவர் அவருக்காக வைத்திருந்த அந்த கஞ்சி எடுத்து சாப்பிட்றாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சண்டே போய் மண்டே வருது. மண்டே அவர் உட்காந்து காலையில் பைபிள் வாசித்து அவர் ப்ரே பண்ணிகிட்ருக்கும்போது பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கார், அதாவது அந்த ஓனர் அம்மா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து வெளியே போய் போஸ்ட்மேன் கதவை தட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு லெட்டர் வாங்க போகிறாங்க. அப்போ இவர் யோசிக்கிறாரு, இந்த லெட்டர் நமக்கு இருக்காது, ஏன்னா இவங்க வீட்டில் யாருக்கும் சாட்டர்டே லெட்டர் எழுதி மண்டே அனுப்புகிற பழக்கம் இல்லாமல் இருந்தது. அதனால் அவர் யோசிச்சார், கண்டிப்பாக இந்த லெட்டர் எனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் பைபிள் படிக்கிற வேலையை ரெசியூம் பண்ணார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லேடி என்ன பண்ணாங்க, அந்த ஒரு போஸ்ட் அந்த கவரை வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு, நமக்கு யார் மண்டே லெட்டர் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கவரை வாங்கி அதை பார்க்குறாரு. ஆனால் அந்த லேடியோட கையெல்லாம் ஈரமாக இருந்ததால் அதில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள் வந்து அழிஞ்சு போயிருந்தது. அதனால் இவருக்கு யார்கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிறது கிளியராக தெரியலை. சரி என்ன பண்ணுறாரு, அந்த கவரை ஓப்பன் பண்ணால் குழந்தைகள் போடுற அந்த மிட்டன்ஸ் இருக்கு இல்லையா, கை கிளவுஸ் அது இருந்தது. அது என்னடா இது, குழந்தைங்க போடுற கிளவுஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுஸ்க்குள்ளே பார்த்தா ஒரு தங்க நாணயம் இருந்துச்சு. அந்த நாணயம் பார்த்திங்கன்னா இவர் கொடுத்த அந்த ஒரு நாணயத்தை விட இது வந்து ஒரு 400 மடங்கு வந்து விலை மதிப்பு உயர்ந்ததாக இருந்தது. அப்போ இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, ஆஹா நம்ம தேவனுடைய பேங்க்கில் ஒரு நாணயம் தான் போட்டோம், ஆனால் அதுக்கு 400% வட்டி நமக்கு தேவன் அதுவும் ஒரே நாளில் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ட் இதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் அவர் அதை போட்டும் வச்சார். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருந்தப்போ திரும்ப இவர் இதே நிலைமைக்கு வராரு. இவர் இன்னும் ரெண்ட் கொடுக்கல, இவருக்கான சம்பளமும் கிடைக்கல. அப்போ இவர் உட்காந்து ப்ரே பண்ணுறாரு, தேவனே நீங்கள் எப்படியாவது என் பாஸ்க்கு வந்து ஞாபகப்படுத்துங்க, நான் போய் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் அவருக்கு வந்து ஞாபகப்படுத்தணும், அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறத அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக ப்ரேயர் பண்ணுறாரு. அப்படி ப்ரே பண்ணிவிட்டு அன்றைக்கி வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போனோடனே அவங்க பாஸ் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கேட்குறாரு, ஹட்சன் நான் உனக்கு வந்து இந்த மாதிரி சேலரி கொடுக்கணும் தானே, நீ ஏன் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவர் மனசெல்லாம் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா இன்றைக்காவது நம்ம சேலரி கொடுத்துருவாருடா, தேவன் வந்து இவர்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு, சாரி ஹட்சன் நான் இவ்வளோ நாள் கொடுக்க மறந்துட்டேன், இன்றைக்கி தான் இருந்த பைசாலாம் நான் பேங்க்குக்கு கட்ட வேண்டியிருந்தது, அதனால் நான் வந்து பேங்க்கில் போட்டுட்டேன் எல்லாத்தையும், நீ ஒரு 2 வாரம் பொறுத்துக்கோ நான் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே திரும்ப பார்த்தீங்கன்னா அவர் மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடுச்சு. அவருக்கு பயங்கர ஏமாற்றமாயிடுச்சு, என்ன பண்ணோன்னே தெரியல. சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. திரும்பவும் உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ஓனர் லேடி பார்க்கும்போதெல்லாம் இவர் யோசிப்பார், ஐயோ நம்ம ரெண்ட் கொடுக்கணுமே, ரெண்ட் கொடுக்கணுமே, அவங்க நம்மளை எதுவும் திட்டிடக்கூடாதே, நம்மளை எதுவும் கேட்டுறக்கூடாதே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தார்.
இப்படியும் யோசிச்சுட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சின்சியராக உட்காந்து சரி நம்ம ப்ரே பண்ணுவோம், நமக்கு தேவன் எப்படியாவது வந்து அதை திரும்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் வேலைக்கு போனார். அப்படி வேலைக்கு போன சமயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவரோட பாஸ் வந்து ஒரு நைட்டு 10 மணி இருக்கும், 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹட்சன் இங்கே வா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பணக்கார பேஷண்ட் வந்து என்கிட்ட இருந்து ட்ரீட்மெண்ட் வாங்கியிருந்தார். அவர் வந்து திடீர்னு பார்த்தோன்னா வந்து எனக்கு சேர வேண்டிய காசெல்லாம் கையில் காசாகவே கொடுத்துட்டாரு. அவர் என்றைக்கு வேணால் செக் அனுப்பியிருக்கலாம், ஆனால் ஏன் இப்படி திடீர்னு வந்து இப்போ அதுவும் 10 மணிக்கு வந்து ஏன் காசு கொடுத்தாருன்னு தெரியல. அதனால் நான் உன்னோட சம்பளத்தில் பாதியை நான் இப்போ கொடுத்துட்றேன், மீதியை வந்து நான் ஒரு 2 வாரம் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஐயோ தேவன் என்னுடைய ப்ரேயரெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூரிச்சு போயிட்டு இருந்தார். இப்படியா இருந்தவரோட வாழ்க்கையில் அடுத்ததாக அவர் வந்து சீன தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அந்த சீன தேசம் எப்படிப்பட்டதான ஒரு தேசம் அப்படிங்கிறத நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் FM துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. This is Minnum Nachak.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் எஃப்எம் 90 மூச்சுப்பள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யோர் பிருந்தா. ஸோ நம்ம இன்னைக்கு ஹட்சன் டெய்லர் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். எப்படி அவர் ஃபேத்னால அவர் வாழ்க்கையை அவர் வந்து நடத்திட்டு வராரு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அவரோட மெயின் ஆசையான அந்த சைனாக்கு போகணும், அங்கே போய் அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நம்ம ருசி பார்த்த அந்த அன்பை வந்து அவங்களையும் ருசி பார்க்க வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைனா அப்படிங்கிற இடம் வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம போகக்கூடிய கூடாத ஒரு இடமா இருந்தது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1807 ராபர்ட் மாரிசன் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு அங்கே போய், அதுவும் இல்லாமல் பைபிளை வந்து ஃபஸ்ட்டு சைனீஸ் இதில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணார். அதை வந்து அவர் சும்மா பண்ணலைங்க, கிட்டத்தட்ட அவருக்கு 12 எடுத்தது அந்த பைபிளை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்களோட மொழியில் எழுதுறதுக்கு. அதுவும் இல்லாமல் அவருக்கு பின்னாடி வர்ற மிஷினரிஸ் எல்லாம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு டிக்ஷனரியும் ரெடி பண்ணார். சைனீஸ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒன்று ரெடி பண்ணார். அந்த டிக்ஷனரி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16 எடுத்தது. ஸோ இப்படியான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் லா வச்சுருந்தாங்க. அந்த லா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி சொல்ல வர அந்த மக்கள்

அளவுக்கு வந்து அடிமையாக வந்து அவங்கள கொடுத்துட்டாங்க. அடிமையாக கொடுத்து அவங்கள வந்து ஒரு டார்ச்சரஸான ஒரு லைஃப்குள்ளே வந்து அவங்களெல்லாம் இவங்க உள்ளாக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மிஷினரி வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த சைனாவில் வந்து எப்போது அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது. எப்போ வந்து இவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது 1842 ஓபியம் வார் நடந்து முடிந்து ஒரு சைனா வந்து அந்த வெஸ்டர்னைசேஷனுக்குள்ளே என்டர் ஆகும்போது தான் இவங்களுக்கு வந்து இவங்க சைனாவில் வந்து மிஷினரிஸ் நல்ல ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கான ஒரு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிது. அது கூட முழு ஃப்ரீடம் நம்ம சொல்ல முடியாது. இப்படியாக இருக்க ஒரு டைமில் தான் நம்ம ஹட்சன் டெய்லர் அவர் வந்து சைனாவுக்கு முதல் முதலாக போகணும்னு ஆசைப்பட்டு 19th September 1853 அந்த இங்கிலாண்டை விட்டு கிளம்புறாரு. அவரோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவரை போகிறது. அவங்க அப்பா அம்மா பார்த்திங்கன்னா இவரை என்கரேஜ் பண்ணவும் இல்லை, டிஸ்கரேஜ் பண்ணவும் இல்லை. அவங்க சொன்னாங்க, நீ தேவன் காட்டுற வழியில் நீ நடந்தாலே எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு மொத்தம் கொடுத்து அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. அவர் போகும்போது அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தான் தோணுது, நம்ம திரும்ப இந்த தேசத்தை பார்ப்போமோ இல்லையோ எனக்கு தெரியல, எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்ப்பேனோ இல்லையோன்னு எனக்கு தெரியல, என் தங்கச்சியை பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் தேவன் வந்து என்னை வந்து வழி நடத்துவார், நான் அவருடைய அன்பை வந்து அடுத்த ஜனங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படியாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் வந்து புயல் காற்று எவ்வளவோ வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. சாத்தான் வந்து இந்த பிளான் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியாவது முறித்து போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணான். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி பார்த்திங்கன்னா 1854 March 1 அவங்க ஷாங்காய் அப்படிங்கிற போர்ட்டில் போய் சேர்ந்தாங்க. இப்படியாக சேர்ந்தவர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பிளாக் கோட் போட்டிருப்பார். அந்த பிளாக் கோட் போட்டுட்டு தான் அவர் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் போய் தேவனுடைய அன்பை பற்றி ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். அப்போ எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாங்கன்னா அவரை ஒரு ஏலியன் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் யோசித்தார், சரி நம்ம இங்கே வந்து பிரசங்கம் பண்ணணும், ப்ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜனங்களோட கல்ச்சருக்கு மாறணும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த சைனீஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா தெரிஞ்சுது. அப்போ என்ன பண்ணார், அவரோட முன் மண்டை என்ன பண்ணார், ஷேவ் பண்ணிவிட்டு அந்த சைனீஸ் போடுற மாதிரி பிக்டெயில்ஸ் போட்டுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா சைனீஸ்காரங்க போடுற மாதிரியே தச்சு போட்டுக்கிட்டாரு. இதனால் என்னாச்சுன்னா அவரை பார்த்த சைனாக்காரங்களும் அவரை பார்த்த ஃபாரின் மிஷினரிஸும் என்ன பண்ணாங்க, அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயமாக தெரிஞ்சுது. ஆனால் அதையெல்லாம் ஹட்சன் டெய்லர் பொருட்படுத்தலை. ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்டில் இருந்தது, அது என்னென்னா தேவனுடைய அன்பை வந்து இவங்களை எல்லாத்தையும் ருசி பார்க்க வைக்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த சைனீஸ்காரங்களுக்கு அவர் என்ன பண்ணார், மருத்துவ வைத்தியம் பார்த்தார். இப்படியா வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவர் தான் வந்து ஷாங்காயில் ஒரு இடத்துல தங்கியிருந்தார். அப்போ அங்கே வந்து கொஞ்சம் பணம் அப்புறம் அவரோட மெடிசன்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருந்தார். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. இவர் ஒரு நாள் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு இவர் மெடிசன்ஸ் பணம் வச்சுருந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா எரிஞ்சு போச்சு, சுத்தமாக அங்கே ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு, ஐயோ நம்ம வச்ச பணம் எல்லாமே வந்து இப்படி எரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டே இருக்கார். இப்படியே யோசிச்சுட்டு இருந்தவர், சரி நம்ம சைனாவை வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம், எந்தெந்த இடங்களுக்கு வந்து என்னுடைய தேவனை பற்றி தெரியலையோ அந்தந்த இடத்துக்கு நான் போய் என்னுடைய தேவனை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவர் பெட்டி படுக்கெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்படியாக போயிட்டுருந்தவர் தன் களைப்பில் ஒரு நாள் தங்கிறதுக்கு, அதாவது தன் தலையை சாய்ப்பதற்கு ஒரு இடம் வந்து தேடுறாரு தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டயர்டாக இருந்தவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஒரு வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு, இந்த மாதிரி நான் வந்து வெளியே இருந்து வந்திருக்கேன், எனக்கு தங்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் பைசா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு பயங்கர பசி, சரி சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வந்து சாதமும் பொறிச்ச பாம்பும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பொறிச்ச பாம்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரத்தை யோசிச்சுட்டு அப்புறம் அவரோட பசி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு வாங்க அதையும் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு போய் பார்த்தா
அந்த குட்டி ரூமில் பார்த்தீங்கன்னா 11 பேர் படுத்துட்டு இருந்தாங்க. அவருக்கு வந்து மூச்சு விடுறது கூட இடம் கிடைக்குமான்னு தெரில. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அங்கே போய் படுத்து தூங்கினார். இப்படியாக இருந்தவரோட லைஃப்பில் இவருக்கு இருந்ததே கொஞ்சம் பொருள் தான். ஆனால் அந்த பொருளையும் திருடுறதுக்காக திருடங்க வராங்க. அவங்க கிட்ட இருந்து தேவன் எப்படி காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக சில பாடல் கேட்டுட்டு வந்து நம்ம கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் இன்பம் FM, துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ அப்ரிந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மினும் நட்சத்திரங்கள் வித் மீ அப்ரிந்தா. நம்ம ஹட்சன் டெய்லர் அவர் சைனாவில் போய் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்படியா அந்த சாதமோ ஃப்ரைட் ஸ்னேக் அதெல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அவர் திரும்பவும் அவருடைய பயணத்தை தொடர்றாரு. இப்படியா தொடர்ந்து போகும்போது அவருடைய சில பொருட்களை அங்கே வச்சுட்டு அவருக்கு தேவையானதை மட்டும் எடுத்துட்டு அவர் வந்து சரி இன்றைக்கி நம்ம வந்து இங்கே இருக்க மக்களுக்கு வந்து நம்ம வந்து பிரசங்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகிறப்ப பார்த்திங்கன்னா அவர் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப தூரமாக இருந்ததால் ஒரு நாள் நைட் என்ன பண்ணார், ஒரு டீ கடை பக்கத்தில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து சரி படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே படுக்கிறாரு. அப்படி படுக்கும்போது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பைசாவையும் என்ன பண்ணார், அவர் தலைக்கு அடியில் வச்சு படுத்தாரு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து இவர் முழிச்சிட்டு தான் இருந்தார், அது தெரியல அவனுக்கு அந்த இருட்டில். அப்போ என்ன பண்ணான், அவரோட பாக்கெட்டு அது இதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் தலைக்கடியில் கை விட வந்தான். அப்போ இவர் சொன்னார், தம்பி நான் இன்னும் முழிச்சிட்டு தான் இருக்கேன், நான் தூங்கலை, நீ போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சு, இவர் அந்த பைசாவை எடுத்து சரி பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் ஒரு கல்லை எடுத்து அந்த கல்லை வந்து தலைகாணியாக வச்சு படுத்துட்ருந்தார். இப்படியா படுத்துட்டு இருந்தப்போ போன அந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட திரும்பி வந்தான். வந்துட்டு அப்போவும் இவங்க என்ன பண்ணாங்க, இவர்கிட்ட வந்து திரும்ப செக் பண்ண வந்தப்போ அவர் என்ன சொன்னார், நான் இன்னும் தூங்கலை, நான் முழிச்சிட்டு தான் இருக்கேன், நீ எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் வந்து ஒரு உயிருள்ள ஒரு தேவனை வந்து நான் வந்து ஆராதிக்கிறேன், ஸோ அவர் வந்து என்னை பாதுகாப்பார், அவர் எப்போவும் எனக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இவரை திட்டிடுவார். அப்போ இந்த ரெண்டு பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை நாங்கள் வந்து நீங்கள் தூங்குங்க நல்லா, நாங்கள் பாதுகாப்புக்காக தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருப்பான். இப்படியா ரெண்டு பேர் இருந்தவன் என்ன பண்ணுவான், இன்னும் போய் இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து சரி திருடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பான். அப்படியே கண் விழுத்து இவர் வந்து காத்துட்ருப்பாரு. இவர் காத்துட்ருந்தப்போ பார்த்திங்கன்னா சரி இது நமக்கு வேலைக்கு ஆகாது, எப்படியும் இவன் நம்மளை திருட விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு மாறி திரும்ப போயிடுவாங்க. இப்படியா போயிட்டு இருந்தவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா அடுத்த நாள் போயிட்டு திரும்ப நடந்தார். நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் வந்து இவர் தங்கியிருந்த இடத்துல ஒருத்தன் வந்து சொல்லுவான், உன்னுடைய சில பொருட்கள் எல்லாம் நீ வச்சிருந்த பொருட்கள் எல்லாம் ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவர் போய் அங்கே தேடி தேடி பார்ப்பார், சில பேர் ஹெல்ப்புக்கும் கூப்பிடுவார். அவங்க ஒரு சிலர் ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, இன்னும் சிலவங்க இல்லை இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது அந்த பொருட்கள் வந்து அவருக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. அப்போவும் அவர் வந்து என்ன பண்ணார், தன்னுடைய மனதை வந்து தளர விடாமல் சரி இதுலேயும் ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜேர்னியாக ஃபார்வர்டாக போக ஆரம்பித்தார். இப்படியாக இருந்தவர் பார்த்திங்கன்னா நிங்போ அப்படின்னு ஒரு ஊரில் வந்து 1857 வந்து அங்கே போய் இருந்தார். அங்கே ரீலொக்கேட் ஆகிட்டார். அப்படியே இருந்தவருக்கு ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிறவர் ஒரு நாள் ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. இந்த லெட்டரின் மூலமாக அவரும் ஜான் ஜோன்ஸ் அப்படிங்கிறவரும் அவங்க இருந்த அந்த மிஷினரி இதுலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு சரி நம்மளாம் ஒரு இதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிங்போ மிஷன் அப்படின்ற ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலாக தேவனுடைய அன்பை ருசி பார்த்து அறியப்பட்ட ஒரு 4 சைனீஸ் மென் அவங்க கூட சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருந்தவர் சாம்வேல் டயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் பார்த்திங்கன்னா இவருக்கு டெய்லர் ஹட்சன் டெய்லருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க, மரியா ஜேன் டயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் இந்த சாமுவேல் டயர் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போனதுக்கப்புறம் அந்த மரியா டயர் அவங்க ஆர்ஃபன் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்கள வந்து இந்த ஹட்சன் டெய்லர் வந்து தெரிந்து கொண்டு அவங்களே வந்து கல்யாணம் பண்ணி தன்னுடைய லைஃப்பை முன்பாக போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மரியா டயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் விமன், அவங்களுக்கும் நிறையா ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கும் தன்னுடைய மிஷினரி வேலைகளை ரொம்ப இதுவாக செஞ்சாங்க அண்ட் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணாங்க. நிறைய விமன் வந்து தேவன் அறியறதுக்கும் தேவனுடைய வழியில் வந்து பின்பற்றி வர்றதுக்கும் இவங்க ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல்
ஹட்சன் டெய்லரோட லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹட்சன் டெய்லருக்கு சப்போர்ட் பண்ணி தேவன் சொல்கிற வழியில் ரெண்டு பேருமா சேர்ந்து நடந்தாங்க. அப்படியே நடக்கும்போது அவங்க வந்து ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே ஒரு யோசனை தோணுச்சு. ஆனால் இப்படியாக இருந்தவங்க லைஃப்பில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹட்சன் டெய்லர் சிக்காயிடுறாரு. சிக்காயிட்டு அவர் இங்கிலாந்து போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. இப்படியா இங்கிலாந்து போகணும் அப்படின்னு முடிவெடுத்தவரோட வாழ்க்கையில் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு குட்டி பாடல் கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்போமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யுவர் பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யுவர் பிருந்தா. ஸோ நம்ம இப்போ ஹட்சன் டெய்லர் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் எப்படி சைனாவுக்கு போனார், அவருடைய லைஃப் அங்கே எப்படி இருந்தது, அண்ட் அகெயின் அவர் சடனாக வந்து பார்த்திங்கன்னா சிக் ஆகிடுறாரு சைனாவில் இருக்கும்போதே. ஸோ திரும்ப வந்து அவர் இங்கிலாந்துக்கு சேல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியோட திரும்ப இங்கிலாந்துக்கு வராரு. வந்து அவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா, சரி தானும் ஒரு ஃபிசிஷியன் தானே, தன்னுடைய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும். மிட்வைஃப்ரி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தது. இந்த மிட்வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி டெலிவரி பார்க்குறதுல தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கோர்ஸையும் அவர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலில் அவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து தன்னுடைய பயிற்சிகளை 1862 அவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நல்ல குவாலிஃபைட் சர்ஜன் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிஷியனாக ஆகுறாரு. அதன் மூலமாக நிறைய பேரை அவர் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியாக இருக்கும்போது இவர் வந்து அந்த சைனாவோட ஸ்பிரிச்சுவல் நீட்ஸை பற்றி உணர்த்தப்படுறாரு. அப்படி உணர்த்தப்பட்டு பார்த்திங்கன்னா அவரோட வைஃபோட ஹெல்ப்பையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு புக்கு எழுதுறாரு. அந்த புக்கு பார்த்திங்கன்னா சைனா ஸ்பிரிச்சுவல் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை ஹட்சன் டெய்லர் எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு புக்கை எழுதிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு June 25, 1865 தான் வந்து தேவனுக்கு இன்னுமா டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்கும்போது அவருக்கும் அவர் ஒய்ஃப்க்கும் ஒரு காமன் கோல் இருந்தது இல்லையா, ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும்னு. அதை வந்து அவங்க வந்து தேவனுடைய கிருபையால் நிறைவேற்றுறாங்க. அவர் வந்து தாமஸ் பர்கர் அப்படிங்கிறவர் கூட சேர்ந்து சைனா இன்லேண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ்க்காகவும் மெடிக்கல் நீட்ஸ்க்காகவும் மற்ற நீட்ஸ்க்காகவும் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 முக்கிய க்ரைட்டீரியாஸ் வந்து அவர் வச்சார். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து யார்கிட்டேயும் போய் பைசா கேட்க மாட்டோம், ஹெல்ப் கேட்க மாட்டோம், டொனேஷன் கேட்க மாட்டோம், தேவன்கிட்ட மட்டும்தான் நாங்கள் கேட்போம், தேவன் வந்து நடத்துகிற வழியில் இந்த மிஷன் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இது வச்சார். அதுவும் இல்லாமல் இந்த மிஷனில் வந்து சேர்கிற மிஷினரிஸ்க்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வரணும், அதை படிச்சுட்டு வரணும், இதை படிச்சுட்டு வரணும், அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்க வந்து சரி, தேவன் மேலே நம்பிக்கை வச்சு அவரோட ஃபேத்தில் வந்து நிலைத்திருக்கவங்க மட்டும் இந்த மிஷனில் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆட்களை சேகரிக்க தொடங்கினார். அப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா நம்மளுடைய எல்லா தேவைகளையும் தேவனை சார்ந்தே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு ரொம்ப வலியுறுத்தி அவர் சொல்ல ஆரம்பித்தார். இப்படியாக இருக்கும்போது 5 அவர் இங்கிலாண்டில் ஸ்டே பண்ணி அங்கே தன்னுடைய வேலைகளை பார்த்து அங்கே இருக்கவங்களுக்கும் இதை பற்றிலாம் சொல்ல ஆரம்பித்து ஒரு புக்கையும் எழுதி முடித்தார். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அந்த 5 கழித்து திரும்பவும் சைனாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஷிப்பு தான் இல்லையா அந்த காலத்தில். ஸோ ஷிப்பில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 டைஃபோனுக்குள்ளே உள்ளாகிறாங்க அந்த ஷிப்பில் இருக்க எல்லாருமே. அவர் கூட சில மிஷினரிஸ் அவர் ஜெபிச்சிட்டு இருந்தார். அவர் ஜெபத்திற்கு வந்து பதிலாக ஆண்டவர் வந்து அவருக்கு 24 மிஷினரி ஆட்களை தராங்க ப்ரே பண்ணுறதுக்காக. இப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவர் அந்த ஷிப்பில் போகும்போது அந்த ஷிப் வந்து புயல் காற்றில் அகப்படுது. கிட்டத்தட்ட ஒரு ஷிப்பே வந்து பிரிஞ்சு போயிடும், அப்படியே ஃபுல்லாக மூழ்கிடும், செங்காயிடும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்க ஒரு நேரத்தில் தேவனுடைய கரம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக அவங்கள தாங்கி வந்து வழி நடத்துது. இப்படியே ஒரு வழியாக போய் திரும்பவும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஷாங்காயில் போய் சேர்றாங்க. இப்படி சேர்ந்து அவங்க பார்த்திங்கன்னா அந்த மக்களை வந்து அவர் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சைனீஸ் மக்களை வந்து திரும்பவும் அவர் அதே ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் சைனீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து திரும்பவும் ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு ஃபேமிலி வந்து அவரை பார்க்க வராங்க.
அவரை பார்க்க வந்தப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு டேபிள் மேலே நின்றுட்டு அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீஸோட லவ்வை பற்றி ப்ரீச் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி ப்ரீச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி தூரத்துலேருந்து அவருக்கு வந்து வேவ் பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஹாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு திரும்பவும் தன்னுடைய கவனம் எல்லாத்தையும் அந்த தேவனுடைய அன்பை பற்றி சொல்கிறதுக்கு அவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறாரு. இப்படியா அவர் வந்து தன்னுடைய பர்சனல் நீட்ஸ் எதையுமே பொருட்படுத்தாமல் தேவனுடைய அன்பை வந்து சொல்கிறதே என்னுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து அவரோட டைமை எக்ஸஸாக யூஸ் பண்ணி அந்த மெடிக்கல் ரீதியாக அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு ப்ரீச் பண்ணவும் செய்கிறாரு. இப்படியாக இருந்தவரோட வாழ்க்கையில் அடுத்ததாக ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மனைவி வந்து காலரா அப்படிங்கிற ஒரு வியாதியால் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. அப்படி இறந்து போகிறதுக்கு முன்பதாக அவருக்கு இருந்த 3 குழந்தைகளை அவர் என்ன பண்ணுறாரு, இங்கிலாந்துக்கு அவங்களுக்கு கூட இருந்து பார்த்துக்கிற ஒரு நானியோட அவங்க வந்து அனுப்பிடுறாரு இங்கிலாந்துக்கு. தன்னுடைய மனைவியும் இறந்து போயாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கவரோட வாழ்க்கையில் திரும்ப ஒரு ரெனியூவல் நடக்குது, ஒரு புத்தம் புதிதாக ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு குட்டி பாடலை கேட்டுட்டு வந்து திரும்ப கேட்போம். நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது இன்பம் FM, துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மென்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யுவர் பிருந்தா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் இன்பம் FM. துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள். எங்கள் இமெயில் முகவரி இன்பம் FM @gmail.com.

கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம் துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி. திஸ் இஸ் மின்னும் நட்சத்திரங்கள் வித் மீ யுவர் பிருந்தா. நம்ம ஹட்சன் டெய்லர் அவரை பற்றி பார்த்துட்ருக்கோம். அண்ட் அவருடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு சோகமான விஷயம், அதாவது அவருடைய மனைவியை வந்து காலரா அப்படிங்கிற ஒரு கொடுமையான ஒரு நோய்க்கு வந்து அவரை வந்து இழந்துடுறாரு. அப்படியே இழந்தவர் கொஞ்ச நாள் சோகத்தில் ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். ஏன்னா அவருடைய மனைவி வந்து அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரெண்டு பேருக்கும் ஒரே கோல் இருந்து அவங்க வந்து தேவனுடைய வழியில் நடந்து வந்தாங்க. இப்படியாக இருக்கும்போது தன்னுடைய மிஷினரி பணியை தொடர்ந்து நடத்திட்டு வந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, அடுத்ததான் அவருடைய கூட வேலை செய்த ஒரு மிஷினரி, அதாவது ஜேன் எலிசபெத் அப்படிங்கிறவங்கள வந்து 1872 திரும்ப திருமணம் பண்ணிக்கிறாரு. திரும்ப திருமணம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய கோலில் ஃபார்வர்டாக போகிறாங்க. இப்படி போயிட்டுருக்கப்போ பார்த்திங்கன்னா ஹட்சன் டெய்லர் திடீர்னு ஒரு நாள் 1874 ஒரு வின்டர் சமயத்தில் வந்து கீழே விழுந்துடுறாரு. விழுந்த அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ஷியல் பேரலிசிஸ், அதாவது ஒன் சைட் ஆஃப் ஹிம் வந்து பக்கவாதம் வந்த மாதிரி ஆயிடுது. அப்படி வந்தப்பவும் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பணிகளை வந்து அவர் நிறுத்தவே இல்லை. அவர் வந்து தேவன்கிட்ட ஜெபிக்கிறாரு, தேவனே எனக்காக வந்து எனக்காக மட்டும் இல்லை உமக்காகவும் உம்முடைய சத்தியத்தை சொல்கிறதுக்காகவும் எனக்கு வந்து சில ஆட்களை வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல்லான ரொம்ப ஃபெய்த் இருக்க ஆட்களாக வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபித்த சமயத்தில் பார்த்திங்கன்னா 18 பேர் வந்து திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படி ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இந்த சைனா இன்லாண்ட் மிஷன் அப்படிங்கிற அந்த இடத்த வந்து பெஞ்சமின் ப்ரூம்ஹால் அப்படிங்கிறவர் வந்து அங்கேருந்து நடத்துகிறாரு. இந்த பெஞ்சமின் ப்ரூம்ஹால் அப்படிங்கிறது யாருன்னா இவரோட குட்டி தங்கச்சி அமிலியா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இந்த பெஞ்சமின் ப்ரூம்ஹால். இப்படியா இங்கிலாண்ட்லேயும் பார்த்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் இன்னுமா ஜெபிக்கிறாரு, தேவனே எனக்கு வந்து சைனாவோட ஸ்பிரிச்சுவல் நீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் நிறையா பேர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டே இருந்தவரோட ப்ரேயருக்கு வந்து கடைசியில் 1883 ரொம்ப பயங்கரமான ஒரு பதில் கிடைக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா 225 மிஷினரிகளும் 59 சர்ச்சஸும் அவர் வந்து அங்கே சைனாவில் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்சாக அந்த இடத்துல இருக்கிறதுக்கு தேவன் வந்து கிருபை செஞ்சார். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1900 வந்து இந்த சைனா வந்து வெஸ்டர்னைசேஷனுக்கு மாறுது இல்லையா, அது அப்போஸ் பண்ணி சில பேர் வந்து பாக்ஸர் ரெபல்யன் அப்படின்னு சொல்லி ஒரு வார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேவனுடைய அன்பை அறிந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இறக்க நேரிடுது. அப்படியே நிறையா பேர் இறந்து போன அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைனா இன்லாண்ட் மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 58 மிஷினரிஸும் 21 சில்ட்ரன்ஸும் வந்து தன்னுடைய ஜீவனை வந்து தேவனுக்காக இழக்கிறாங்க. அந்த ஒரு பீரியடை பார்த்திங்கன்னா பீரியட் ஆஃப் கிறிஸ்டன் மார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே நிறையா சாவுகள் வந்து இந்த பாக்ஸிங் ரெபல்யன் மூலமாக வந்து நடந்திருக்கு. ஸோ இப்படியே செத்து போனவங்களுக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே கவர்மெண்ட் ஆசைப்படும் போது இவர் வந்து சொல்கிறாரு, இல்லை எங்களுக்கு காம்பன்சேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த காம்பன்சேஷனை மறுத்துடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டோடனே பார்த்தீங்கன்னா அங்கே அவரை சுற்றி இருக்க நிறைய பேர் அவரை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் இப்படி செத்து போயிட்டாங்க, காம்பன்சேஷன் கூட வேணான்னு சொல்கிறாரு, கொஞ்சம் கூட சென்சிட்டிவ்னஸ்ஸே இல்லாத ஒரு மனுஷனாக இருக்கார் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஊழியத்துக்காக அவங்க வந்து இங்கே வந்து வேலை பார்த்தாங்க, தேவனுக்காக அவர்கள் வந்து உயிரை விட்டாங்க, அவங்கள விட பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை ஃபீல் பண்ணுறாரு. இப்படியாக இருந்தவர் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபைனல் டேஸில் வந்து அவருடைய ஹெல்த் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மியாகிட்டே வந்தது. அப்படி கம்மியாகிட்டு டிட்டீரியோரேட் ஆன உடனே அவர் சுவிட்சர்லாந்து போனார். அங்கே இருந்துட்டு கடைசியாக நான் வந்து சைனாவுக்கு ஒரு வாட்டி போனோம், அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவருடைய ஜீவன் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் போக போகுது அப்படிங்கிற விஷயம். ஸோ 1905 கடைசியாக அவர் 11வது முறை சைனாவுக்கு தன்னுடைய ட்ராவல் வந்து ஆரம்பிக்கிறாரு. அங்கே சைனாவுக்கு போன அவர் அங்கே திரும்பவும் ப்ரீச் பண்ணி மெடிசன் அங்கே இருக்கவங்களை குணப்படுத்த ஆரம்பித்தார்.
இப்படியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய ஜீவனை வந்து தேவனுக்காக அவர் வந்து விட்டார். இப்படியாக விட்டு அவரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, சைனாலே அவங்க மிஷன் இருந்த இடத்துல யாங்ஸே ரிவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருடைய முதல் மனைவி மரியா இருக்காங்க இல்லையா, அவங்கள புதைச்ச அந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் நம்ம ஹட்சன் டெய்லர் அவரை வந்து புதைச்சிருக்காங்க. இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையே வந்து தன்னுடைய தேவனுக்காக அர்ப்பணித்து தேவனுடைய அன்பை அறிந்து, அது மட்டும் இல்லாமல் ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் வந்து முழு வாழ்க்கையும் வாழ்ந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இன்றைக்கி வந்து இருந்திருக்காரு. நம்ம வந்து சில சமயம் யோசிப்போம், நம்ம ஃபெய்த்தை வச்சுக்கிட்டு என்னடா இது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மண்டையை போட்டு முட்டிக்க கூட செய்வோம். ஆனால் பார்த்திங்கன்னா தேவன் தன்னுடைய சமயத்தில் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக வந்து செய்வார். அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஹார்ட்டை முழுமையாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக இருங்கங்க. அதுதான் நம்ம தேவனும் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மின்னும் நட்சத்திரம் அப்படின்ற ஒரு ஹட்சன் டெய்லர் அப்படிங்கிறவரை பற்றி பார்த்தோம். ஸோ இவர்கிட்டேருந்து நம்ம ஃபெய்த்ஃபுல்லாக எப்படி இருக்கிறது அண்ட் ஃபெய்த்தோடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம வேறு ஒரு மின்னும் நட்சத்திரம் கூட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிருந்தா ஃப்ரம் மின்னும் நட்சத்திரம். திஸ் இஸ் இன்பம் எஃப்எம், உங்கள் துன்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி.

0: அன்பு நேயர்களே, அவேர்னஸ் ஆஃப் கல்ட்ஸ், கள்ள போதனைகளை குறித்த விழிப்புணர்வு என்ற இந்த நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த சில எபிசோட்ஸ்ல இந்த கள்ள போதனைகள்னா என்ன, கல்ட்ஸ் அப்படின்னா என்ன, இவர்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இவங்க நம்ம பாதைகளை கடக்கும் பொழுது எப்படி இவங்களுக்கு நம்ம பதில் சொல்றது, எப்படி நம்ம ஃபெய்த்தை ஷேர் பண்றது, இப்படி பல காரியங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப தெளிவாக பல காரியங்களை நம்மோட சகோதரி ஜெஸி சுஜானா அவங்க பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்க எல்லாருக்கும் இது பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து இன்னைக்கு அவங்களோட பேச போறோம். ஹலோ ஜெஸி, பிரைஸ் காட்.
1: ஹலோ அண்ணா, பிரைஸ் தி லார்ட்.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பதில். நம்ம லிசனர்ஸ் எல்லாருமே ரொம்ப த்ரில்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்க குரலை கேட்க. இப்போ
1: Even I am happy to be a part of this program.
0: Yeah. ena paருங்க, சின்ன வயசுல வளரும் பொழுது அம்மா தான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க, நல்லது கெட்டது. ஸோ அப்படி ஒரு பெரிய காட் மதரா இப்போ இன்பம் லிசனர்ஸ், இன்பம் எஃப்எம் லிசனர்ஸ்க்கு நீங்க இப்போ இருக்கிறீங்க. ஸோ வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப அழகாக நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் தெளிவாக வந்து நீங்கள் பல காரியங்கள் வந்து பேசி கொண்டு இருக்கிறீங்க. ஸோ வி ஷுட் ரியலி தேங்க்யூ for studying and reproducing that to us.
1: Yes, sir. So, na learn pannadala, share pannadukku enakku oru platform kodutha Inbam FM ku thank pandren. So, and also I thank God for having a plan for my life. So, enna prepare panni inda edathukku kadavul enna kootittu vandu share pannradhukku kirubai seidhar, adukkaga avarku nandri seluthugiren.
0: Nichayama naangalum vandu aandavarku nandri seluthrom. Jesse Sujanave, evlo maadhangalukku munbu aandavar idakkala solli prepare panni helped you study this and inga aandavar kondu vandirukkarar, romba sandoshamana oru vishayam. So kadandha naatkalle vandu nama indha maadhiri paathom கல்ட்ஸ்னா என்ன, என்னென்ன கல்ட்ஸ் அப்படின்றத ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ போன எபிசோடில் ரொம்ப குறிப்பாக வந்து ஜெகோவா விட்னஸ் அப்படின்ற ஒரு கல்ட், ஸோ அது எப்படி உருவானது, அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க, என்ன டீச் பண்ணுறாங்க, இப்படி பல காரியங்கள் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சிலர் இப்போ புதிதாக இணைந்திருக்கலாம், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை ரெஃபர் பண்ணி புதிதாக இன்றைக்கு இணைந்திருக்கலாம். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கும், எவ்வளோ காரியங்கள் இருக்குது வேதத்தில் டீச் பண்ணுறதுக்கு, கிஃப்ட்ஸ்

0: இருக்கு, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இருக்கு, சாந்த குணத்தை பத்தி பேசலாம், இப்படி எல்லாம் பேசலாமே, ஃபேமிலி லைஃப் பத்தி பேசலாம், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கள்ள போதனைகள், அதுவும் அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க, அவங்க என்ன எப்படி அது உருவானது, இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் உள்ளத்துல கேள்வி இருக்கலாம், ஒருவேளை அவங்க நமக்கு மெயில் பண்ணாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன பதில் நம்ம சொல்ல போறோம் ஜேசி?
1: ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறோன்னா, இதெல்லாம் ஒன்ஸ் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்குள்ள காரியங்கள் கிடையாது. ஸோ இதை கேட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, என்னைக்காவது நம்ம ரெகுலர் லைஃப்ல இந்த மாதிரி பீப்புளை வந்து நம்மளுக்கு மீட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ சில பேருக்கு இப்போ இருக்கும், சில பேருக்கு வந்து ஃப்யூச்சர் அவங்க லைஃப்பில் வந்து இந்த மாதிரி பீப்புளை மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஸோ அவங்கள மீட் பண்ணும்போது என்ன அவங்கக்கிட்ட பேசணும், அவங்க வந்து நம்மளை அவங்க ஆர்கனைசேஷனில் இன்வைட் பண்ணலாம், அவங்க வந்து அவங்களோட ஃபேத்தை ஷேர் பண்ணும்போது நம்ம எப்படி நம்ம பிலீஃபை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி அறிஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது.
0: வண்டர்ஃபுல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஜெஹோவா விட்னஸை பற்றி இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். அதான் போன எபிசோடில் நம்ம அது எப்படி உருவானது, அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். ஸோ முதலாவது வந்து அவங்க தே டோன்ட் பிலீவ் இன் த ட்ரினிட்டி, திருத்துவத்தை நம்புறதில்லை.
1: ஆமாம், அவங்க திருத்துவம்னு சொல்கிறது ஒரு எத்திக்கல் பிரின்சிபல்னு நான் நினைக்கிறாங்க. லைஃப், ட்ரூத் அண்ட் லவ் தான் அவங்களுக்கு வந்து ட்ரினிட்டி. ஸோ அவங்க கிட்ட நம்ம பேசும்போது ட்ரினிட்டியை பிலீவ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் அவங்க பிலீவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஸோ தே டோன்ட் பிலீவ் ஃபாதர் சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆர் ஒன் அண்ட் தே ஆர் ஆல்சோ காடுன்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுறதில்ல. ஸோ இது அவங்க அவங்கள பற்றி நம்ம படித்தோம். செகண்ட் வந்து அவங்க வந்து
0: அதாவது இப்போ அதான் இதில் ரொம்ப நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். திருத்துவம் என்பது பிதா குமாரன் பரிசுத்தாவி எனவும் நீங்கள் சொன்னது போல, இதை வந்து நம்பாத எதுவுமே வந்து தள்ளி வைக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பியூட்டிஃபுல், சொல்லுங்கள் ஜெசி.
1: ஸோ அப்புறம் நம்ம சால்வேஷனை பற்றி பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து 144,000 பீப்புள் தான் ஹெவனுக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அவங்க பிலீவ் பண்ணுறது, அவங்களுக்கு பாரடைஸ் வந்து ஏர்த்தில் தான். ஸோ அதை வந்து எப்படி அவங்க ரீச் பண்ணுறாங்கன்னா, பை தர் குட் டீட்ஸ் அண்ட் குட் ஒர்க்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு, கம்யூனியன். ஸோ பிளட் அண்ட் த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அதையும் அவங்க வந்து சரியாக நம்ம பிப்ளிக்கல் ரெஃபரன்ஸ் படி தே டோன்ட் ஃபாலோ இட். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனியன் வந்து சர்வ் பண்ணுறாங்க. அவங்க ஒன்ஸ் இன் அ இயர் கிங்டம் ஹால்னு சொல்லி ஒரு ஹாலில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து கம்யூனியன் இஸ் கிவன் டு தெம். ஆனால் எல்லோரும் கம்யூனியன் எடுக்கிறது கிடையாது. ஸோ பிரெட் அண்ட் வைன் வில் பி பாஸ்ட், நோபடி வில் டேக். அவங்க என்ன அவங்க டீச் பண்ணுறாங்கன்னா, 144,000 பேர் தான் ஹெவனுக்கு போவாங்கன்னு. ஸோ அதில் 1935க்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்க தான் ஹெவனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி தே பிலீவ். ஸோ அப்போது அந்த 1935லேருந்து 2011 வரைக்கும் பார்த்தோன்னா, வெரி லெஸ் பீப்புள் ஆர் தேர், ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் வந்து இன்னும் இருக்கிறாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஹண்ட்ரட்ஸ் டு தௌசண்ட்ஸ் தான் இருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதனால ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கம்யூனியன் எடுப்பாங்க, ரெஸ்ட் வந்து அப்படியே பாஸ் பண்ணிடுவாங்க. பிரெட் அண்ட் வைன் வில் பி பாஸ் டு த நெக்ஸ்ட் பர்சன்.
0: ஸோ இந்த கம்யூனியன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வருகிறது. அதாவது 1 கொரிந்தியர் 11:25, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஸோ இந்த கம்யூனியன்னு சொல்லும்பொழுது அந்த பிளட் வந்து இட் இஸ் அ பிளட் ஆஃப் த நியூ கவனன்ட், தேவனோடு நமக்கு இருக்கிற உடன்படிக்கை இந்த ரத்தத்தினால தான் உண்டானது, இந்த புதிய உடன்படிக்கை.
1: ஸோ அவங்களுக்கு அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் வந்து இல்லவே இல்லை. ஸோ அதை நம்ம இன்னொரு வசனத்துலேயே நம்ம பார்க்கலான்னு, John 6:53-54.
0: ஓகே,
1: ஸோ அந்த வசனத்தை நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறேன்.
0: கண்டிப்பாக, யோவான் 6:53-54.
1: Unless you eat the flesh of the Son of Man and drink his blood, you have no life in you.
0: தமிழில் நான் வாசிடுறேன், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஸோ இதுல இருந்து கம்யூனியன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். ஸோ எப்படி அதை அவாய்ட் பண்ணக்கூடாது, ஸோ நம்மளுக்கு அதை அவாய்ட் பண்ணால் அது எப்படி நம்மளுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்லி வசனத்தில் போட்டிருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ இன்னொரு காரியம் என்னன்னா, அவங்க பிலீவ் பண்ணுறது ஜீசஸ் கிரைஸ்ட் 1914 இன்விசிபிளா ஹி கேம் டு திஸ் அர்த்ன்னு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 11:26 பார்க்குறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டெல்லிங் யூ ப்ரொக்ளைம் த லார்ட்ஸ் டெத் அன்டில் ஹி கம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டார்னா இன்னும் வந்து எதுக்கு கம்யூனியன் வந்து சர்வ்? ஸோ இதை வந்து அவங்களுக்கு ஒரு அவங்கள ஹர்ட் பண்ணுறதோ அவங்க அவங்களோட டீச்சிங்ஸை வந்து நம்ம தப்பாக சொல்கிறதுலையோ கிடையாது, அவங்கள திங்க் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம இந்த காரியத்தை வந்து அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ வாட் தே ஆர் ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஆர் நாட், அவங்க அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து மேபி வெளியில் வர்றதுக்கு கூட ஒரு சின்ன சீடை ஒரு சின்ன தாட்டை வந்து அவங்களுக்கு நம்ம ஏற்படுத்திட்டோன்னா கடவுள் வந்து அதில் அதை கிரியே செய்து அவங்கள அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது அமையும்.
0: Wow, great. Communion is சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன்.
1: சொல்லுங்க.
0: இதே 1 Corinthians 11:29-30 இந்த வசனங்களை நான் முதல்ல வாசிக்கிறேன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ஸ். அந்த கம்யூனியனை வந்து நம்ம என்னன்னு தெரியாமல், நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்படாமல் நம்ம போய் ஜஸ்ட் லைக் தேட் ஒரு ப்ரிப்பேர்னஸ் இல்லாமல் போய் இது பண்ணோம்னா எங்கள் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து கடந்து வரும். ஸோ அதுதான் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இது நிமித்தமான அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறீங்க, ஒரு சிலர் மறித்தும் அதாவது பிஃபோர் டைம் அவங்க இறந்துருக்காங்க.
1: ஸோ நான் இதில் எனக்கு ஒரே ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருதானே. ஸோ இங்கெல்லாம் எனக்கு அவ்வளோ இதாக தெரியல. ஜப்பானில் போன இயர் இருக்கும்போது நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம். ஸோ அந்த சர்ச்சில் எப்படின்னா ரொம்ப கம்யூனியனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அங்கே வந்து 73 நேஷ்னாலிட்டியிலேருந்து பீப்புள் ஆர் கம்மிங் டு தட் சர்ச். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேர் பிலீவர்ஸாக இல்லையான்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த கம்யூனியனை வந்து சண்டேஸ் வந்து தே டோன்ட் சர்வ். ஸோ ஹவு பியூரா அவங்க எப்படி அந்த கம்யூனியனை வந்து அனுசரிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப தெரிய வந்துச்சு. ஸோ இதுக்கு தனியாக கிளாஸஸ் எடுத்து பிலீவர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணி வீக் டேஸ் மட்டும்தான் கம்யூனியன் வந்து வில் பி சர்வ்ட். ஸோ சண்டேஸ் வந்து அப்படி கொடுத்தானே எல்லாரும் நான் பிலீவர்ஸ் ஆல்சோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அவங்க எடுக்கிறதுக்கு, அதனால அதை எவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னொன்று என்னன்னா, ஓப்பனாக கொடுக்கும்போது இந்த பேசேஜை ரீட் பண்ணிடுறாங்க. நம்ம வந்து எப்படி நம்மளை ஆராய்ந்துட்டு மட்டும்தான் கம்யூனியன் எடுக்கணும், அப்படி அப்படி நான் பிலீவர்ஸ் எடுக்காதீங்கன்னே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதர்வைஸ் காட்ஸ் கில்ட் வில் பி ஆன் தெம், பனிஷ்மெண்ட் வில் பி ஆன் தெம்னு சொல்கிறது வந்து ரொம்ப கிளியராக வந்து மெசேஜ்லேயே சொல்லிடுறாங்க. பிஃபோர் கம்யூனியனும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நாங்கள் வந்து கம்யூனியன் எடுக்கும்போது வி சி மெனி பீப்புள் பாஸ் த பிரெட் அண்ட் வைன் டு த நெக்ஸ்ட் பர்சன் பிகாஸ் அவங்க வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க முடியுது.
0: அதே சமயத்தில் இந்த வசனத்தோடையும் பேலன்ஸ் பண்ணிக்கணும். யோவான் 6 கம்யூனியன் எடுக்கலைன்னா அங்கே வி ஆர் நாட் ஏன்னோ அந்த ஜீவன் நமக்குள்ளே இல்லைன்னு வேதம் வசனம் சொல்லுது. ஸோ கம்யூனியனை தொடர்ந்து அவாய்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம நாம் ஆராய்ந்து பார்த்து தேவனோட ஒப்புரமாகி நம்ம கம்யூனியன் எடுக்க எடுக்கணும். இதில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ இதில் ரொம்ப அழகாக சொல்லுது, அப்படி எடுக்கிறதுனால அபாத்திரமாக எடுக்கிறதுனால தான் பலவீனரும் வியாதியும் மரணமும் வந்திருக்கு. ஒரு சிலருக்கு அவங்க காலத்துக்கு முன்பாக மறிக்கிறது இப்படி. பட் நம்மளை தகுதிப்படுத்தி எடுக்கும் பொழுது வி பார்ட்டேக் இன் காட்ஸ் ஹீலிங், வி பார்ட்டேக் இன் காட்ஸ் லைஃப். ஆண்டவருடைய ஜீவன், ஆண்டவருடைய சுகம் நமக்குள்ள கிரியை செய்து அதை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஸோ சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க, வியாதியாக இருக்கிறவங்க, இவங்க தங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி கொண்டு கம்யூனியன் எடுக்கும் பொழுது தேவனுடைய சுகம் அந்த சரீரத்தில் வெளிப்படும், வியாதிகள் சுகமாகும். இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. ஸோ அவருடைய தழும்புகளாலே குணமானும்னு வேதம் சொல்லி, இது புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஸோ கம்யூனியன் எடுக்கும் பொழுது, நான் ஒவ்வொரு முறை எடுக்கும் பொழுதும் நான் அதை தான் சொல்ல, ஆண்டவரே இது உம்முடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம், எங்கள் சரீரங்களுக்கு சுகத்தை கொண்டு வருகிற உம்முடைய உடன்படிக்கை, எங்கள் சரீரங்களை நல்ல சுகம் உண்டாகட்டே தான் நான் சொல்லுவேன். நான் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், தேங்க்யூ ஃபார் த பிரெட், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யுவர் பாடி, தேங்க்யூ ஃபார் யுவர் பிளட் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லி தான் எடுக்கிறது உண்டு. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரீரத்தில் வியாதி இருந்தாலும் பலவீனம் இருந்தாலும் நம்ம தேவனோடு ஒப்புரவாகி கம்யூனியன் எடுக்கும் பொழுது நிச்சயமா அங்கே கர்த்தருடைய வல்லமை கிரியையும் சுகம் வெளிப்படும். என்ன சொல்றீங்க?
1: God will definitely heal people.
0: சொல்லுங்க. So what is the next thing?
1: So next அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, they deny Jesus Christ as the son of God. So இதுல வந்து எப்படின்னா, அவங்க என்ன டீச் பண்றாங்கன்னா, Jesus is only an archangel Michael. So he was created by God. அதுக்கப்புறம் நியூ டெஸ்டமென்ட் பீரியட்ல வரும்போது he has become Jesus. He has taken the form of Jesus. He died and rose as a spirit. Spirit formல வந்து again he has transformed into Michael அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச் பண்றாங்க.
0: Okay. நம்ம தொடர்ந்து அதை பார்க்கறதுக்கு முன்னாடி I think we will listen to a song.
1: Okay அண்ணா.
0: நம்ம கம்யூனியனை பத்தி பார்த்தோம். So இப்போ Jesus Christ வந்து அவங்க யாருன்னு சொல்கிறாங்க,
1: அதை
0: ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டை கேட்டுட்டு திரும்பி வந்து அதை டீட்டெயிலாக பார்ப்போம்.

0: வா, ரொம்ப அழகான பாட்டை கேட்டோம். அன்பு நேர்களே, அவேர்னஸ் ஆஃப் கல்ட்ஸ், கள்ள போதனைகளை குறித்த ஒரு விழிப்புணர்வு இது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெகோவா விட்னஸ், அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மோட சிஸ்டர் ஜெஸ்ஸி சுஜானா இருக்காங்க. ஸோ ஜெஸ்ஸி, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து, தே டோன்ட் பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ சன் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அப்படின்றத அவங்க நம்புறது இல்லை. ஸோ இங்கே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ நீங்க வேற எதுவும் வசனம் இதுக்கு?
1: ஸோ இதுக்கு இன்னொரு வசனம் வந்து ஹீப்ரூஸ் 1:3-5.
0: ஓகே.
1: ஸோ இந்த வசனங்களில் பார்க்கும்போது தேவதூதர்களிலும் மேன்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி வசனத்தில் இருக்கு. ஸோ அந்த ஒரு வசனம் வந்து நான் எடுத்தேன்.
0: ஓகே.
1: இன்னொரு வசனம் வந்து 1 யோவான் 2:22.
0: ஓகே, அது கொஞ்சம் வாசிச்சிடலாமா?
1: 1 யோவான் 2:22 என்ன வசனம் போட்டிருக்குன்னா, ஒன் ஹூ டினைஸ் ஜீசஸ் இஸ் த கிரைஸ்ட் இஸ் அ லயர் அப்படின்னு போட்டிருக்கு. ஏசு கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? ஸோ இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கும்போது அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு.
0: ஒரு வசனம் தேவை கிடைக்கல, பரவாயில்ல.
1: ஸோ நெக்ஸ்ட்டு அவங்க என்ன டீச் பண்ணுறாங்கன்னா, பாடிலி ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து அவங்க பிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் ரோஸ் அஸ் ஸ்பிரிட்டுன்னு சொல்லி தான் அவங்க நம்புகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியராக ரெண்டு வசனம் இருக்குது. ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வென் ஹீ அப்பியர்ஸ் ஆஃப்டர் ஹிஸ் ரிசரக்ஷன் டு தாமஸ், ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, லுக் அட் மை ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், ஸோ புட் யுவர் ஹேண்ட் இன் டு மை சைட். அப்போ வந்து ஒரு மனுஷ ஃபார்மில் இல்லாமல் இருக்கும்போது யூ கெனாட் டூ தீஸ் ஆக்டிவிட்டீஸ், கைக்குள்ளே வந்து யூ கெனாட் புட் யுவர் ஃபிங்கர் அண்ட் சி. ஸோ இஃப் ஹி ஹாஸ் அ மேன்லி ஃபார்ம் தான் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியும். ஸோ தாமஸ்க்கு வந்து வெளிப்படும் போது ஜீசஸ் வென் ஹி ரிவீல்டு ஹிம் செல்ஃப் டு தாமஸ் அந்த ஒரு பாட்டில் வந்து ரொம்ப கிளியராக பாடிலி ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் ரோஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வருது.
0: எந்த இடத்துல?
1: ஜான் 20:27 இருக்கு.
0: ஜான் 20:27, அதாவது யோவான் 20:27, அந்த இடத்தை வாசிச்சிடலாம். அந்த பகுதி, ஐ மீன் அந்த வசனத்தை. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆமாம், ஏன்னா இப்போது போய் அங்கே பார்த்து அவருடைய சரீரத்தை காணுமே அப்படின்னு மார்த்தாலும் மரியாலும் தேடுறாங்க. இயேசு அந்த இடத்துல தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அவர்கிட்டயே போய் கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் வெரி கிளியர், அங்கே வந்து சரீரம் இல்லை, அவர் சரீரத்தோடு தான் உயிர் தேடினார்.
1: ஸோ இன்னொரு ரெஃபரன்ஸ் வந்தானே, லூக்கா 24:39.
0: ஓகே.
1: ஸோ இந்த இதில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து டிசைப்பிள்ஸ்க்கு தோற்றம் அளித்து அவர் சொல்கிறாரு, அ கோஸ்ட் டஸ் நாட் ஹாவ் ஃப்ளெஷ் அண்ட் போன்ஸ் ஆஸ் யூ சி ஐ ஹாவ்.
0: ஆமாம், நான் தமிழில் வாசிக்கிறேன். நான் தான் என்னை மன்னிக்கணும், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி.
1: ஸோ இதுலேருந்து ரொம்ப கிளியராக நம்ம வந்து அவங்க கிட்ட பேச முடியும், ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து பாடிலி ரிசரக்ஷன் வந்து தான் இருக்குது,
0: அதாவது அவர் சரீரத்தோடு தான் உயிர் தெழுந்தார். ரொம்ப தெளிவாக இருக்குது, மாம்சமும் எலும்புகளும்.
1: ஆமாம்,
0: ஈவன் இன்க்ளூட்ஸ் தி போன்ஸ். யா,
1: எஸ். ஸோ இப்படி நம்ம வசனத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு நம்மளுக்கு கிளியராக இருக்கும்.
0: வண்டர்ஃபுல், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நம்ம தெரிந்து கொண்டு அவங்கக்கிட்ட என்ன பேசணுன்றது தெரியணும். ஸோ அப்படி தெரிஞ்சு பேசும்பொழுது ஐ திங்க் அவங்க வந்து யோசிக்கிறதுக்கு முடியும்.
1: ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்குறோம் யோசிக்கிறது. ஸோ அடுத்தது வந்து ஆஸ் யூஷுவல் கல்ட்ஸ் எல்லாமே கிராஸை வந்து தே டோன்ட் பிலீவ். எவ்வளோக்கு அவ்வளோ கிராஸை அவாய்ட் பண்ண முன்னுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணுவாங்க,
0: சிலுவையாக
1: அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டீச்சிங் என்னன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஒரு ஸ்டிக்கில் தான் மறைச்சாங்க, கிராஸ் கிடையாது அது அப்படின்னு சொல்லி அவங்களோட பிக்சர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேகசினில் வர பிக்சர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ரெண்டு கை மேலே வச்சு க்ரூசிஃபை பண்ணி தான் இறந்துருக்காங்க.
0: அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு நீளமான குச்சியில கைக்கு மேலே தலையை வச்சு ஆணி அடித்த மாதிரி தலைக்கு மேல கைய வச்சு ஆணி அடிச்சிருக்க மாதிரி
1: படங்கள் இருக்காங்க. சோ அவங்க எடுத்துக்கொள்ற வசனம் வந்து கலேஷியன்ஸ்
0: 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவும் நமக்கு சாபமானார் அப்படின்னு இருக்கு அந்த வசனம்.
1: ஆமா. ஸோ அந்த வசனத்தை எடுத்துட்டு ஒரு ட்ரீ, ஸோ ட்ரீனா அது அப்படியே ஃபுல்லாக ஒரு ஒரு ஒன் ஸ்டிக் மட்டும்தான் அதில் இருக்கு, அதில் வந்து இந்த ஹாரிசான்டல் போல் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டீச்சிங், அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே அது தான் இருக்குது.
0: இப்போ மரம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, இப்போ மரம்னு சொன்னால் கிளைகள் இருக்கும், நிச்சயமா ஹாரிசான்டல் எதுவும் இருக்க தானே செய்யுது.
1: ஸோ அதை வந்து அந்த வேர்ஸை வந்து அப்படி எடுத்துட்டு அதுக்கு மீனிங்
0: அவங்க வசதிக்கு
1: அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசிக்கிடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பைபிளில் நிறைய இடத்துல வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது.
0: ஓகே, கிராஸ்ன்னு சொல்லி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு அந்த வேர்ட்ஸை வந்து லிசனர்ஸே ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். அன்பு நேயர்களே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 5 minutes பிரேக். இந்த 5 minutes பைபிளில் கிராஸ் அப்படின்னா எங்கே இருக்குது, அடுத்தது இயேசு கிறிஸ்து வந்து அறியப்பட்ட சிலுவை வெறும் குச்சி அல்ல, அதாவது அதில் வந்து வெர்டிக்கலும் இருக்குது ஹாரிசான்டலும் இருக்குது அப்படின்றதுக்கு எங்கே ஆதாரம் பைபிளில் இருக்குது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes உங்களுக்கு கண்டுபிடிங்க, பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கை கேட்டு நம்ம வந்துடுவோம்.

0: Wow, okay. Beautiful song. அன்பினர்களே, கள்ள போதனைகளை குறித்த விழிப்புணர்வு அப்படின்ற நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஸோ ஜெஸ்ஸி, நம்ம வந்து பிரேக் போகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், அந்த வசனத்தை கண்டுபிடிக்க சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா?
1: எல்லாம் கூகுள் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: ஓகே, ஸோ நம்ம இனியும் சஸ்பென்ஸை நீடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
1: நிறைய பேர் சீரியஸாக சர்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கிராஸ்ன்னு சொல்கிற வேர்ட் பைபிளில் எங்கே இருக்குதுன்னு. ஸோ இதில் ஒரு ஜான் 20:25, ஸோ இந்த வசனத்தை வந்து நம்ம பார்க்கலாம்.
0: ஓகே,
1: ஸோ அதை நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன்.
0: கண்டிப்பாக.
1: அன்லெஸ் ஐ புட் மை ஃபிங்கர்ஸ் வேர் த நெயில்ஸ் வேர் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது.
0: நான் சொல்லிடுறேன், தமிழில் வாசிச்சிடுறேன். அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு.
1: சோ அங்க வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணிருக்காங்க, நெயில்ஸ்,
0: ஆணிகள். ஆமா,
1: நெயில்ஸ்னா ப்ளூரல், ஆணிகளால் உண்டான. ஓகே,
0: ஜஸ் இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லணும், ஏன்னா இந்த பர்டிகுலர் வசனத்தை நான் நிறைய வெர்ஷன்ஸ்ல வாசிச்சிருக்கேன். பாருங்க, அடுத்து நம்ம லிசனர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்தாராம், எப்படிடா எந்த நேரம் பிரதருடைய வாய்ஸ் ரேடியோவில் கேட்குது, எப்படி அவர் பண்ணுறாரு, எந்த நேரம் கழுத்தில் ஒரு மைக் தொங்கிக்கிட்டே இருக்குமா, வீட்டில் இங்கே போகும்போது அங்கே பேசிக்கிட்டே அவர் மூவ் பண்ணுவார், இவர் எல்லா கற்பனையும் செய்து பார்த்து அவருக்கு முடியவே இல்லை. கடைசியில் ஃபோன் பண்ணியே கேட்டார் அவர், எப்படி பிரதர் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ பாருங்கள், நான் எந்த நேரம் வந்து இப்படி 24 hours இங்கே உட்கார்ந்துருக்கிறது இல்லை, மற்ற ஊழியங்கள் இருக்குது, நிறைய இடத்துல ப்ரீச் பண்ண என்னை கூப்பிடுவாங்க, மினிஸ்ட்ரி போகிறோம். ஸோ இப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் பண்ணணும், டைரெக்டாக அப்படி இங்கேருந்து எழுந்திரிச்சு போய் பேச முடியாது. ஸோ ஜெபம் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஐ ப்ரிப்பேர் மை செல்ஃப், அதுக்கப்புறம் ஐ ப்ரிப்பேர் த மெசேஜ். ஸோ தேவ சமூகத்தில் ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து செய்தியை கொடுப்பார். ஸோ என்னன்னாக்கா, ஆண்டவர் வந்து வசனங்களை கொடுப்பார், செய்தியை கொடுப்பார். ஸோ நான் வந்து பொதுவாக நிறைய வேர்ஷன்ஸ் ரெஃபர் பண்ணுவேன், தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள், ஆங்கிலத்தில் பல மொழியாக்கங்கள். சில வேளைகளில் ஏறக்குறைய வந்து ஒரு 9 or 13 வேர்ஷன்ஸ் கூட வந்து நான் ரெஃபர் பண்ணுறது உண்டு. இன்றைக்கி வந்து அது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு, முதல்ல வந்து நிறையா பைபிள் பைபிளாக பெரிய பெரிய பைபிள்ஸ் அடுக்கி இருக்கும், பட் இன்றைக்கி நெட்டில் நமக்கு நிறையா வேர்ஷன்ஸ் இருக்குது. புதிதாக வர்ற நிறைய ஆங்கில வெர்ஷன்ஸ்ல நெயில்ஸ் ப்ளூரல்ல இல்ல. ஆமா, நீங்க நிறைய சர்ச் பண்ணியிருக்கீங்க போல. சோ இந்த பர்டிகுலர் வசனம் வந்து நிறைய வெர்ஷன்ஸ், அதாவது புது வெர்ஷன்ஸ், புதிதாக வர்ற நிறைய ஆங்கில வெர்ஷன்ஸ்ல நெயில்ஸ் ப்ளூரல்ல இல்லை. ஆமா, அதனால அதை வந்து நான் நம்ம நேயர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ பொதுவாகவே வந்து பைபிள் வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் வச்சுக்கிறது நல்லது, லைக் நியூ கிங் ஜேம்ஸ். கிங் ஜேம்ஸ் நமக்கு விளங்காது, நியூ கிங் ஜேம்ஸ் இட்ஸ் அ வெரி குட் வேர்ஷன். ஒரு வேர்ஷனை வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு மற்றதை அதை சுற்றி நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி மூல பாஷை, அதாவது ஒரிஜினல் க்ரீக் லாங்குவேஜ்லேருந்து திஸ் இஸ் கம்மிங். தமிழ் வந்து இந்த ஒரிஜினல் க்ரீக்குக்கு ரொம்ப ரொம்ப க்ளோசஸ்ட், மோஸ்ட் ஆக்யூரேட்டில் ஒரு அதாவது மோஸ்ட் ஆக்யூரேட்டுன்னு சொல்ல முடியாது 100%, பட் வெரி க்ளோஸ் டு த ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து தமிழ் பைபிளும் ஒன்று. தமிழ் வந்து ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் டு த ஆக்யூரேட் டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ அதே போல் கிங் ஜேம்ஸ் இதெல்லாம் வந்து நல்ல டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் எஸ்டாப்ளிஷ்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ளூரல் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க,
1: நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்லேயும் நெயில்ஸ் தான் இருக்கு.
0: ஓகே,
1: அடிக்கப்பட்டிருக்கிறார். சோ தலைக்கு மேல வச்சு கைய வச்சு நெயில் பண்ணிருந்தாங்கன்னா ஒரே ஒரு நெயில்ல தான் ஹி மஸ்ட் ஹவ் பீன் க்ரூசிஃபைட். ஆனால் நெயில்ஸ்ன்னு சொல்லும்போது ப்ளூரல், ரெண்டு நெயில் வந்து கையில் அடிக்கப்பட்டது. ஸோ இதிலிருந்து பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் மஸ்ட் பி அ கிராஸ் விச் ஹஸ் காட் அ ஹாரிசான்டல் பார் ஆல்சோ.
0: யா, வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல். அதே போல் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ரோமன்ஸ் எப்படி அந்த கான்விக்ஸை வந்து அறிஞாங்கன்ற அந்த இதை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் சிலுவைன்னா என்னன்னு. ஸோ தட் இஸ் ஆஃப் த வே க்ரூசிஃபைட். ஸோ இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஸோ ஒரு வெர்டிக்கல் போல் அண்ட் ஹரிசான்டல் போல் நம்ம அறிந்திருக்கிற சிலுவை.
1: அப்புறம் இதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ், இதெல்லாம் நான் லாட் ஆஃப் மெட்டீரியல் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட இது. ஸோ இன்னும் சில பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பீட்டரோட டெத்தை வந்து ஜீசஸ் ப்ராஃபஸி பண்ணும்போது ஹீஸ் டெல்லிங், நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய் அப்படின்னு. ஸோ அந்த அந்த பாட்டு முடியும் போது ஹீ சேஸ் த கைண்ட் ஆஃப் டெத் பை விச் பீட்டர் வுட் க்ளோரிஃபை காட். ஸோ நம்மளுக்கு தெரியும் கைகளை நீட்டுவாய் அப்படி தான் வந்து பீட்டரோட டெத் இருந்திருக்கு. ஸோ கைகளை நீட்டி மறிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரியும் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க பீட்டர் வந்து வாஸ் க்ரூசிஃபைட் அப்சைட் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கைகளை நீட்டுவாய்னா, ஸோ ஆன் அ க்ராஸ் ஒரு ஹாரிசான்டல் பீம் இல்லாமல் வந்து கைகளை நீட்ட முடியாது. ஸோ இதுவும் ஒரு இண்டிகேஷன் வந்து அந்த ஜீசஸ் கிரைஸ்டோட டைமில் வந்து க்ராஸ் வுட் ஹவ் பீன் தேர் ஃபார் க்ரூசிஃபிக்ஷன் சொல்கிறது தெரிய வருது.
0: ஆமாம், அண்ட் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் எவிடன்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து. இது எல்லாத்துலேருந்தும் தெரியுது க்ராஸ் வந்து ஏன்னோ நம்ம அறிந்திருக்கிற அந்த சிலுவை. ஸோ இவங்க எல்லாமே இந்த சிலுவையை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சிலுவையை குறித்த போதனை உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இது தேவ பலனாக இருக்கு. ஸோ அவங்க சிலுவையை குறித்த உபதேசத்தை ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அ பவர் ஆஃப் காட். அவங்க வந்து வேண்டான்னு தள்ளும்போது டெஃபினெட்லி இட் ஷோஸ் ஏன்னோ அது உள்ளே வந்ததுன்னா தே வில் ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட் ராங். இது
1: ஆமாம், அந்த பவர் இருக்கும்போது சேட்டன் கேனாட் ஹாவ் அ பிளேஸ் தேர். ஸோ அதை வந்து அந்த ஒரு இதுக்காக தே கம்ப்ளீட்லி அவாய்ட் த க்ராஸ். ஸோ நம்ம முன்னாடி எபிசோட்ஸ்லாம் பார்த்த மாதிரி மார்மனிசம்லலாம் க்ராஸே இருக்காது. இவங்க க்ராஸை வந்து தே ஹவ் சேஞ்ச் டு அவங்களோட அர்த்தத்துக்காக அதை மாற்றிக்கிட்டாங்க.
0: ஒருத்தர் என்ன பார்த்து ஒரு சிலர் செயின்லயோ அல்லது வீட்லயோ சர்ச்சஸ்லயோ இப்படி அந்த கிராஸ் உடைய சிம்பிள் இருக்கும், கிராஸ் நம்ம வந்து வைக்கவே கூடாது பிரதர், அது வந்து சிம்பிள் ஆஃப் கர்ஸ் அப்படின்னாரு. அது சரியா விளங்கல. யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, கிராஸ் இப்போது அது வந்து மரத்தில் செய்யப்பட்டது, அப்போ அந்த மரம் வந்து செத்து போன மரம், பட்டு போன மரம். ஸோ அதனாலேயும் இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் கர்ஸ், இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் டெத் அப்படின்னு. ஸோ பட் அதை யோசிச்சு பார்த்தா எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். தட்ஸ் த சிம்பிள் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லவ் தட் வி ஹவ் எவர் நோன். ஒரு பெரிய அன்பின் சின்னம், காதல் சின்னம்னு கூட சொல்லலாம். சிலுவைன்னு சொல்றது ஒரு பெரிய அன்பின் சின்னம். அதுல தேவன் சாபமாய் மரித்தார்
1: உண்மைதான்.
0: பட் அந்த சிலுவை ஏன்னா, யோவான் 3:16 ரொம்ப அழகா சொல்லுது, இவ்வளவாய் இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார் அவர், நம்ம அவர் அறியாத இருந்த பொழுது நம்மை நேசித்து தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்தார் சிலுவை மீதுல. ஸோ இட்ஸ் த சிம்பிள் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லவ். ஸோ கிராஸ் வந்து டெஃபினட்டாக நம்ம உதாசீனப்படுத்தவே முடியாது. அண்ட் மோர் தேன் த சிம்பிள், யூனோ த டீச்சிங் ஆஃப் த கிராஸ், அதான் வேதம் சொல்லு, சிலுவை குறித்த உபதேசம். ஸோ பால் அதான் சொல்ல, வி ப்ரீச் கிரைஸ்ட் க்ரூசிஃபைட், வண்டர்ஃபுல் ஜெர்சி. ஸோ இந்த கல்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த சிலுவையிலேருந்து தங்களை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஓகே, அண்ட் ஆல்சோ அவங்க சிலுவையுடைய சிம்பிள்லேருந்தே டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, more so with the teachings of the cross and the சிலுவை குறித்த உபதேசமும் அவங்களுக்கு வேல்யூ இல்லாமல் தான் இருக்கு. வண்டர்ஃபுல். ஸோ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் வீல் லிசன் டு அ பியூட்டிஃபுல் சாங் அண்ட் கம் பேக்.

0: அன்பு நேயர்களே, கள்ள போதனைகளை குறித்த விழிப்புணர்வு அவேர்னஸ் ஆஃப் கல்ஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நம்ம தொடர்ந்து ஜெஸ்ஸியோட பேச போகிறோம். சொல்லுங்க ஜெஸ்ஸி.
1: ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க என்ன டீச் அண்ட் வாட் தே டீச் அண்ட் பிலீவ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களோட அடுத்த தியாலஜி ஆஃப் டினாயல் வந்து ஹெவன் அண்ட் ஹெல்ல வந்து அவங்க டினை பண்ணுறாங்க. அப்படி ஒரு பிளேஸே இல்லை. ஹெல் இஸ் அ பிளேஸ். அவங்க வந்து கிரேவ் தான் ஹெல்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாங்க. ஹெவன் வந்து அவங்களுக்கு பாரடைஸ் ஆன் அர்த். அவங்க ஏர்த்தில் கழிக்க போகிற டேஸ் தான் அவங்களுக்கு வந்து பாரடைஸ். அது வந்து ஹெவன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க ஏன் வீடு வீடுக்கா ஒரு ஒரு வீட்டுக்காக வந்து அவங்க எதுக்கு இந்த அவங்களோட மேகசின்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தே ஏர்ன் குட் ஒர்க் குட் டீட்ஸ். ஸோ இதனால வந்து அவங்க இந்த ஆர்மகெடன் வாரை வந்து அவங்க அவங்களால அதுலேருந்து வந்து ஏர்த்தில் வந்து ஒரு பாரடைஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வீடு வீடாக வராங்க. தே டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன் ஃபார் பீப்புள். ஸோ அவங்க தே ஆர் ஃபேத்ஃபுல் விட்னஸ் டு ஜெஹோவாஸ் விட்னஸ்னால அவங்க அப்படி செய்கிறாங்க. ஸோ இது நம்ம பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் டாக்கிங் அபவுட் த ஹெல். இஃப் இட் இஸ் ஒன்லி அ கிரேவ் வந்து ஜீசஸ் நீட் நாட் கிவ் மச் இம்பார்ட்டன்ஸ் டு ஹெல்.
0: அதாவது லண்டனில் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாங்களாம். அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எத்தனை பேர் நரகம்னு ஒரு இடம் இருக்கிறதா நம்புகிறாங்க, எத்தனை பேர் பரலோகன்ற ஒரு இடம் இருக்கிறதா நம்புகிறாங்க அப்படின்ட்டு எடுத்ததில் அந்த ஹோல் இதில் வெறும் 4% ஒன்லி 4% பிலீவ் இன் ஹெல் அண்ட் ஹெவன் அப்படின்னு. நான் வந்து ஒரு கார்ப்பரேட் எம்என்சி கம்பெனி, அதில் வந்து ஒரு ப்ரேயர் குரூப் அவங்க இனாகிரேட் பண்ணுறாங்க, நாட் ஆன் த பிஹாஃப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். ஸோ அதில் இருக்கிற ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகள் வெளியில் ஒரு இடத்துல ஒரு ஆடிட்டோரியமில் அதை செஞ்சாங்க. ஸோ இனாகிரேஷனுக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ நான் எல்லாம் பேசி எல்லாம் முடித்த உடனே ஒரு யங் கேர்ள், ஏன்னா குட் லுக்கிங், வெல் ட்ரெஸ்ட், சொஃபிஸ்டிகேட்டட் பார்க்குறதுக்கு வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சு, அதாவது என்கிட்ட சொல்லிச்சு, brother, do you really believe that there is a devil? And என்னுடைய பாஸ்டர் சொல்கிறாரு, ஜீசஸ் கிரைஸ்ட் ஆல்சோ டாட் அண்ட் ரெபியூக் த டெவில், இந்த மாதிரியெல்லாம். ஸோ நிஜமாகவே நரகம் அது நிஜமாகவே பிசாசுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். வை டு யூ ஆஸ் தட், வாட் டு யூ திங்க் அப்படின்னு. அப்போ அது சொல்லிச்சு, இல்லை இல்லை, நான் என்ன யோசிக்கிறேன்னா பெரியவர்கள் இந்த மாதிரி ப்ரீஸ்ட்ஸு ஊழியக்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குன ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் பிசாசு. ஏன்னா பிள்ளைங்களை வந்து கெட்ட வழியில் போகாமல் பயமுறுத்தி வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கேரக்டரை உருவாக்கிட்டாங்க ஒரு அப்படின்னு சொல்லி. அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த இதை குறித்த ஒரு அவேர்னஸ் இல்லை. இப்போது அந்த இவங்க வந்து டெவில் அப்படின்னு கேட்டாங்க, பட் நரகத்தை குறித்து பரலோகத்தை குறித்து நிறைய கிறிஸ்டியன்ஸ்க்கே தெரியலை. அப்படி ஒரு இடம் இருக்குதா இல்லை, இவங்க சொல்ற மாதிரி ஒரு கற்பனை இடம் தான் அது எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக. டெவில் அண்ட் ஹெல். ஸோ யூனோ இப்படி பண்ணாங்க தப்பா பண்ணா நம்ம போயிடுவோம் அப்படின்னு பயமுறுத்துறதுக்கு. பட் நான் பைபிள்ல இருந்து ஒரு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 16:19 இருந்து இருக்கிற வசனங்களில ஒரு உவமையை ஆண்டவர் சொல்றார். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவனுடைய வார்த்தைகள், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, இது வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட். அவர் சொல்ல ஒருத்தன் இருந்தான், அப்போ அவன் வாசல்ல இன்னொருத்தன் இருக்கிறான், லாசரு. நீங்க அப்புறமா நீங்க வாசிச்சு பார்க்கலாம், லூக்கா 16:19. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல் சம்பவம், அது நடந்த சம்பவம். இப்போ இவன் ரொம்ப அழகாக வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த ஐஸ்வர்யமான். அப்போ இந்த லாசர் வந்து அவனுடைய மாளிகையில் தான் இருக்கான். உள்ளே எட்டி பார்த்து கீழே விழுற ஃபுட் அவனுக்கு இருந்தால் போதும்னு யோசிக்கிறான். என்னன்னா வேஸ்ட்டாக போகிறது கூட இவனுக்கு கிடைக்கல. அவங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூட வில்லிங்காக இருந்தாங்க, ஆனால் மற்றவங்களை குறித்து கரிசனம் இல்லை. ஏன்னா தேவனை குறித்து கரிசனம் இல்லை. தேவன் இருந்தால் இருதயத்தில் மனதுருக்கம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அவனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன, அந்த ஐஸ்வர்யவான், தன்னுடைய சுகபோகம், தன்னையே அவன் சுகமாக யூனோ சுகபோகமாக வச்சுக்க விரும்பினான். ஸோ அவனுக்கு மற்ற எதுவுமே பெருசாக தெரியல. ஸோ என்ன ஆச்சுன்னா இந்த எகர் பிச்சைக்காரன் மறிக்கிறான். பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது, தேவ தூதர்கள் வந்து அவனது எடுத்துக்கிட்டு போனாங்களாம். ஸோ கொஞ்ச நாள் ஆகுது இந்த ஐஸ்வர்யா வானம் மறைக்கிறான். அதுக்கப்புறம் யூஸ்வலாக மரணத்தோட எல்லாம் முடிஞ்சிருதுன்னு யோசிக்கிறோம், பட் ஆனால் முடியல. அதே அதாவது லூக்கா 16:22 நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த தரித்திரன் மறித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான், ஐஸ்வர்யமான மறித்து அடக்கம் பண்ணப்பட்டான். என்ன ஆச்சுன்னு சொல்ல அடக்கத்தோடு முடிச்சிட்டாங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் மடியிலே லாசருவையும் கண்டான். இப்போ இங்கே பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, அதாவது நரகம், நரகோன்ற வேர்டு இங்கே பயன்படுத்தப்படல, பாதாளம். ஸோ அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி, லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அப்போ பாருங்க, அந்த அக்னி ஜுவாலை நிறைந்த ஒரு இடம், இவன் அங்கதான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அந்த நடுவில் இருக்கிறான், அவனுக்கு மரணம் இல்லை, ஆனா அவன் அந்த வேதனையை உணர்றான். தாகம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வேதனையான ஒரு இடம் நரகம். நிறைய பேர் இந்த நரகத்தை வந்து அந்த நரகத்தை நம்புறதில்லை. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு பைபிள் காலேஜில் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஆர்கியூ பண்ணாலும் நரகம்ன்றதே பைபிளில் அந்த வேர்டு இல்லை. ஸோ அது சும்மா, ஒருவேளை அந்த வேர்டு வந்து இல்லாமல் இருக்கலாம், இப்போ டைனோசர் அப்படின்ற வேர்டு வந்து இல்லாமல் இருக்கலாம், பட் டைனோசர் இருந்ததுன்றது பைபிளில் இருக்கு. அந்த அந்த வார்த்தை லேட்டஸ்டாக தான் டெவலப் ஆகி வந்தது. பட் ஆனால் எங்கள் பாதாளம் அப்படின்னு சொல்லப்பட்டு, பாதாளம்னா என்னன்றதை ரொம்ப அழகாக வந்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும். அவன் இவன் சொல்றான், லாசருவை அனுப்பி என்னுடைய பிரதர்ஸையாவது காப்பாத்து. அவன் ரொம்ப தெளிவா சொல்றான், வேதனை உள்ள இந்த இடத்துக்கு. சோ ஒரு இடம் அது, இட்ஸ் அ பிளேஸ், பிசிக்கல் பிளேஸ், இமேஜினரி கிடையாது, பிசிக்கல் பிளேஸ். அங்க வேதனை நிறைந்திருக்குது, அழுக, பற்கடிப்பு, அக்னி. அதனால அந்த அக்னியினால என்னெல்லாம் வேதனை வருமோ அவ்வளவு அங்க இருக்கு. தாகம், பலி, பசி, பட்டினி, நிச்சயமா ஒரு இடம் இருக்கு. பரலோகம்ன்ற இடம் இருக்கு, நரகம்ன்ற இடம்
1: இருக்கு. வேற ரெஃபரன்சஸ்லயும் புறம்பான இருள், அழுகையும் பற்கடிப்பும் உண்டு, அதுக்கப்புறம் நித்திய அக்னி, நித்திய அக்னி இருக்கும். நிறைய ரெஃபரன்சஸ்ல வந்து ஹெல்ன்னு சொல்ற பிளேஸ் இருக்கு, அங்க வந்து எப்படி இருக்கும், நித்திய அக்னி இருக்கும், நித்திய ஆக்கினே இருக்கும், ஸோ கண்டினியூஸ் டார்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் குறித்து பைபிளில் வேறையும் ரெஃபரன்சஸ் இருக்கு. டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ், அதுக்கப்புறம் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும், மை பிளேஸ் இஸ் மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த பாரடைஸ் வந்து ஏர்த்தில் கிடையாது, இட் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இட் இஸ் சம்திங் அபவ் இட். ஐ வில் கோ அண்ட் ப்ரிப்பேர் அ பிளேஸ் ஃபார் யூ அண்ட் கம் பேக் அண்ட் டேக் யூ தேர் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டெல்லிங். ஸோ அப்படின்னா தெர் இஸ் நோ பிளேஸ் as heaven on this earth, so there is a place above it where God will take us one day abdin solittu we can be very sure of while reading the Bible.
0: Exactly, rendu idangal nichayama irukudu. Adhe dhaan Philippians 2:10 solludhu, you know, the name of Jesus, ella naamathukku melana naamam vaanor, adu varudhu bhoomi, bhoomiyin keezhaanor. So mele paralogam bhoomile po vaazhndukittu irukkom, பாதாளம் பூமியின் கீழானோர். ஸோ அங்கே தட்ஸ் எ ரியல் பிளேஸ், அங்கே ரியல் பீப்புள் ஆர் தேர் அண்ட் டீமன்ஸ் ஆர் தேர். பூமியின் கீழானோர்னா எல்லாத்தையுமே குறிக்குது. எனிவே, நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போனால் போய்கிட்டே இருக்கலாம். பட் திங் இஸ் தட் பரலோகம், நரகம், பாதாளம் ரெண்டு இடமும் இருக்குது, அவங்க அதை நம்புறதில்லை.
1: தீஸ் ரெஃபரன்சஸ் வந்து அவங்கக்கிட்ட பேசினோன்னா அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ அப்புறம் அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட் ஓட பர்சனாலிட்டியை வந்து டினை பண்ணுறாங்க.
0: முடிச்சிடலாம் டைம். ஸோ ஜெஸ்ஸி, ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க. ஸோ நமக்கு இதோட நேரம் முடியுது. நிச்சயமாக நம்முடைய நேயர்களும் வந்து இதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இப்போ நிச்சயமாக நம்ம வந்து நெக்ஸ்ட் இதில் தொடர போகிறோம். இன்னும் அதாவது இந்த ஜெகோவா விட்னஸ் வந்து என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முடிக்கும் முன்பதாக நீங்கள் ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்தால் நான் பிரயோஜனமாக இருக்கும்னு யோசிக்கிறேன்.
1: ஜெபம், ஸ்தோத்ரம் இயேசுப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் பிதாவாகிய தேவனே. உம்மை துதிக்கிறோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே.

0: நீங்கள் தாமே நடப்பித்தரலும் ஏசப்பா, அவர்கள் இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் தாமே உதவி செய்தரலும். எங்களை ஒரு கருவிகளாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தாமே கிருபை செய்தரலும். கேட்டுக்கொண்டிருக்கிற லிஸ்னர்ஸ் எல்லாம் கருத்தில் கொடுக்குறோம். அவங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்கள் தாமே அவர்களை அவைகளை எல்லாம் சந்தித்தரலும் அப்பா. துதிகான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென். வண்டர்ஃபுல் லிஸ்னர்ஸ், நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பெற்று வருகிற ஆசீர்வாதங்களை தயவுசெய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com inbamfm@gmail.com. தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். இது அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஜெஸி, தேங்க்யூ வெரி மச். ஸோ அன்பு நேயர்களே, மீண்டும் அவேர்னஸ் ஆஃப் கல்ஸில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ் மற்றும்
0: ஜெஸ்ஸி.
1: காட் பிளெஸ் யூ.

0: 예수 불러대. 할렐루야.
1: இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார், நம் முகங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். நம் கண்ணீரை துடைக்கிற தேவன் நமக்கு உண்டு, நம் கூக்குரலை கேட்கிற தேவன் நமக்கு உண்டு. தொடர்ந்து பேசும் முன்பதாக, Here is a lovely song for all of us.

நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிறதுமில்லை அப்படின்னா நம்முடைய நினைவாக இருக்கிறார். நம்மை பாதுகாப்பதிலும் நம்மை வழிநடத்துவதிலும் கருத்தாய் தேவன் இருக்கிறார் என்று இந்த வசனம் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறது. தொடர்ந்து பேச போகிறோம், பட் அதற்கு முன்பதாக ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் மிக விசேஷமான ஒரு நாள். நான் எப்பொழுதும் சொல்வது போல தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு விசேஷமான நாளை அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், நமக்கு பதில் தருகிறவர். வேதம் தெளிவாய் மத்தேயு 7:7 இப்படி சொல்லுகிறது. உங்களுக்கு நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நிறைய நேரம் நம்ம கேட்கிறது இல்லை, நம்ம கேட்டால் கொடுக்கப்படும்னு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிறைய நேரம் நம்ம கேட்கறது இல்லை. சில நேரம் கேட்கணும்னு யோசித்தாலும் தேவன் இதற்கு பதில் தருவாரா, ஒருவேளை இதை நம்ம தேவனிடத்தில் கேட்கணுமா, நமக்கு முடிந்தவரை நம்ம முயற்சி செய்யலாம், இப்படியெல்லாம் பல எண்ணங்கள். பட் ஆனால் ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை நம்முடைய முயற்சியில் இன்றைக்கு தோல்வியை கண்டிருக்கலாம், எவ்வளவோ முயன்றும் நம்மளால் முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து பேச போகிறோம். அருமையான உதாரணங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். பட் பிஃபோர் தட்

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 2015 அமெரிக்காவில் உள்ள மிசூரி என்ற ஒரு இடம், இந்த மிசூரி பாருங்க, ரொம்ப குளிர் பிரதேசம். அவங்களுடைய வின்டர்லாம் ரொம்ப குளிராக இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற நதி ஏரிகள் எல்லாமே ஐஸ் பனியாக உறைந்து விடும். இப்படி ஒரு உறைந்த பனி நிறைந்த ஒரு காலம், குளிர் காலத்தில் பாருங்கள், இந்த டீனேஜர்ஸை நீங்கள் என்னனாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. வெயிலானாலும் சரி, மழையானாலும் சரி, பனியானாலும் சரி, அவங்க வெளியில் வந்து விளையாட போயிடுவாங்க. அவங்கள நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. இப்படி தான் அந்த மிசூரியில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு டீனேஜ் பாய், 14 நிரம்பின ஒரு இளம் வாலிபன். அவனுடைய பேர் வந்து ஜான் ஸ்மித். நல்லா கவனிங்க, இது எல்லா டீட்டெயில்ஸோடையுமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அமெரிக்காவில் உள்ள மிசூரி என்ற ஒரு இடம், 2015 நடந்த ஒரு உண்மை சம்பவம். அப்போ இந்த ஜான் ஸ்மித், இந்த இளம் வாலிபன், அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வெளியில் போய் விளையாடுறான். பொதுவாக இந்த மாதிரி ஐஸ் இருக்கும்பொழுது ஐஸ் ஸ்கேட்டிங் போவாங்க இதெல்லாம். ஸோ இவன் போய் அந்த ஒரு உறைந்த ஒரு ஏரியின் மேலே விளையாடும் பொழுது அந்த மேலே இருந்த பனி உடைந்து அவன் உள்ளே போயிட்டான். பாருங்கள், எத்தனை பேர் குளிர்ந்த நீரில் குளிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது நமக்கு குளிர்ந்த காலத்தில் பச்சை தண்ணியில் அல்லது குளிர்ந்த தண்ணியில் யாருமே குளிக்க தயங்குவாங்க, அஞ்சுவாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிடுகிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிடும். ஆனால் பாருங்கள், இந்த ஜான் ஸ்மித் வந்து அந்த உறைந்த பனிக்கு அடியில் இருந்த குளிர்ந்த தண்ணிக்குள்ளே போயிட்டான் இந்த தம்பி. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவனை காப்பாற்ற முடியாது. ஸோ ரெஸ்கியூ டீம் வந்து அவனை காப்பாற்றி வெளியில் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை வந்து காப்பாற்றுகிறார்கள். இதுக்குன்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, எப்படி ஒரு இடத்துல தீ பற்றிடுச்சு அப்படின்னா, அங்கே வந்து அதை அணைக்க, அதில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்ற எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதுபோல் இந்த உறைந்த பனியிலிருந்து அல்லது குளிர்ந்த தண்ணீர்லேருந்து காப்பாற்றுவதற்கு அங்கே சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அவங்க உடனே வந்து இவனை காப்பாற்றி வெளியிலே எடுத்தார்கள். ஆனால் வெளியில் எடுத்த பிறகு அவனை பரிசோதிக்கும் பொழுது தான் தெரியுது, பல்ஸே இல்லை. பல்ஸ் வந்து உயிர் நாடி, தமிழில் வந்து நாடி துடிப்பு, உயிர் நாடி இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. உயிர் நாடியும் சரியான ஒரு பொருளான்னு தெரில, பட் நாடி துடிப்பு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்போ பாருங்க, இந்த நாடி துடிப்பு, அந்த பல்ஸே இல்லை. 45 பல்ஸே இல்லை. அவன் அவ்வளோ நேரம் உள்ளே இருந்திருக்கிறான் அந்த தண்ணிக்கடியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து பரிசோதிக்கிறாங்க, பல்ஸே இல்லை. உறைந்த பனி அடியில் இருக்க தண்ணியில் போனால் இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு. ஸோ அவனை வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் பரிசோதிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க, பல்ஸ் இல்லைன்னொன்னே டாக்டர்ஸ் எல்லாமே அவனை டெட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இவன் வந்து மறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க டாக்டர்ஸ். ஆனால் இந்த ஜான் ஸ்மித்க்கு ஜாய் ஸ்மித் அப்படின்ற ஒரு தாய், அவனுடைய அம்மா பேர் ஜாய்ஸ் ஸ்மித். அப்போ இந்த ஜாய்ஸ் ஸ்மித் என்ன பண்ணுறாங்கன்னா, டாக்டர்ஸ் சொல்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை. அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேயே கதறி அழுது தேவனிடத்தில் முறையிடுறாங்க, இந்த மகனை நீங்கள் திருப்பி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன், அவனை நீங்கள் எனக்கு மீண்டும் கொடுக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உறுதியாக அவங்க தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்கள். பாருங்கள், இதுதான் அவங்களுக்கு வந்து சந்தேகமே கிடையாது. அவங்க வந்து, என் பையன் எனக்கு வேணும், உங்களால் அவனை உயிர்ப்பிக்க முடியும், டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் சரி, அவனை எனக்கு உயிரோடு கொடுக்க உங்களால் முடியும்னு சொல்லி அந்த அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் அறையிலேயே குரலை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க, தேவனிடத்தில் முறையிடுறாங்க. சில நேரம் நம்ம நெருக்கப்படும் பொழுது, உள்ளேருந்து ஒரு கதறல் குமுறல் வரும்பொழுது, நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம யார் சுற்றி இருக்கிறார்கள், இது வந்து மற்றவங்க என்ன நம்மளை என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் நம்ம பொருட்படுத்துகிறதே கிடையாது. உள்ளேருந்து ஒரு கதறல் வரும்பொழுது
எங்கனாலும் நம்ம கதறி ஜெபிக்கிறோம். அப்படி தான் இந்த ஜாய்ஸ் ஸ்மித் தன்னுடைய மகன் ஜான் ஸ்மித்காக கதறி அழுகிறார்கள். மரித்து போன அவனுடைய சடலத்திற்கு முன்பாக அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் அறையில் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். என்ன ஆச்சரியம், திடீர்னு அவனுடைய சரீரத்தில் ஒரு துடிப்பு வந்தது, அவனுடைய பல்ஸ் ரிட்டர்ன் ஆனது. ஆஃப்டர் 45 minutes, அகேன்ஸ்ட் ஆல் மெடிக்கல் லாஜிக், மருத்துவ துறை அறிந்திருந்த அவர்களுடைய அறிவுக்கு முரணாக 45 நிமிடங்கள் மறித்த ஒரு இளம் வாலிபன் உயிரடைந்தான். இதில் என்னன்னா, அவனை சோதித்து பார்க்குறாங்க, அவனுக்கு எந்த ஒரு பிரெயின் டேமேஜுமே இல்லை. ஒரு முறை ஒரு டாக்டர்கிட்ட நான் பேசும்பொழுது அவர் சொன்னார், ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் அதாவது ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரெயின்க்கு ஆக்சிஜன் சப்ளை இல்லை, அதாவது பிளட் ஃப்ளோ இல்லை. மறிச்சாச்சுன்னா பிளட் ஃப்ளோ கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டா ரத்த ஓட்டம் நின்றோம், இதை நம்ம புரிந்துக்கணும். ரத்தம் தான் ஆக்சிஜனை சுமந்து செல்லுகிறது. சரீரத்தின் எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் தான் ஆக்சிஜன். அந்த நம்ம சுவாசிக்கிறோம், அதில் ஆக்சிஜனை எல்லா இடத்துக்கும் சுமந்து செல்கிறது நம்முடைய ரத்தம். அப்போ இந்த மூளைக்கு ரத்தம் செல்லலைன்னா ஆக்சிஜன் போகாது. அப்போ மூளைக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் 5 நிமிடம் ஆக்சிஜன் இல்லைன்னா அந்த மூளை வந்து செயல் இழந்து விடும். அது அங்கே சரீரத்தில் அங்கங்கே வெளிப்படும், பேரலைஸ் ஆகலாம், அங்கே வீணும், இப்படியெல்லாம் டிஃபார்மிட்டி இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். ஸோ இப்போ பாருங்கள், 45 வினாடிகளில் 45 நிமிடங்கள், நாட் 45 seconds பட் 45 minutes, க்ளோஸ் டு அன் ஹவர். இந்த 45 நிமிடங்கள் ரத்த ஓட்டம் இல்லை, ஆக்சிஜன் இல்லை. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் நிச்சயமாக ஓகே ஏதோ பை ஃப்ளூக் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஏதோ அதிர்ஷ்டவசமாக இவன் வந்துட்டான் போல், ஒருவேளை இந்த உறைந்த பணியிலிருந்து வந்ததுனால பல்ஸ் தெரியலையோ, இப்படி ஏதோ ஒன்று யோசித்து மூளையை செக் பண்ணுறாங்க. அவனுக்கு மூளையெல்லாம் ரொம்ப அப்சல்யூட்லி பர்ஃபெக்டாக, நார்மலாக, எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவனுடைய காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். 2015 நடந்த ஒரு சம்பவம், அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 2019 ஒரு மூவியே வெளியே வந்தது, பிரேக் த்ரூ அப்படின்ற பேரில். இவனுடைய இந்த நடந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு திரைப்படத்தை, முழு நீள திரைப்படத்தை எடுத்து வெளியிட்டார்கள். அப்போ பாருங்கள், இந்த அற்புதத்தின் அடித்தளம், இதற்கு காரணம் என்னென்னா, ஒரு தாய் தேவனை கேட்டது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு அனலைஸ் பண்ணல, ஐயோ இவன் செத்துட்டான்னு சொல்கிறாங்களே, 45 நிமிஷம் பல்ஸ் இல்லையே, இதை எப்படி நான் தேவனிடத்தில் கேட்பது, இதை நான் கேட்டால் நடக்குமா, இப்படியெல்லாம் அவங்களுக்கு கேள்வி வந்து வர்றதுக்கு இடமே இல்லைன்னு நினைக்கிறேன்னா, எனக்கு என் பையன் வேணும் அப்படின்ற ஒரு பெரிய கதறல், ஒரு குமுறல், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை. இன்றைக்கு இது தான் நமக்கு வேணும். பாருங்கள், நம்ம தேவனிடத்தில் கேட்கும் பொழுது நம்ம மூளையை போட்டு கசக்காமல், பல கேள்விகளை கேட்காமல், ரொம்ப சிம்பிள் ஃபெய்த்தோடு, நான் கேட்டால் ஆண்டவர் தருவார், அவ்வளோதான், நான் எங்கள் அப்பாவை கேட்குறேன், எங்கள் அப்பா எனக்கு செய்ய போகிறார். வெரி சிம்பிள், கேட்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதை தான் மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கும் கேட்கிறது எவ்வளோ கடினம்னு நினைக்கிறீங்க? நான் மீண்டும் சொல்கிறேன், கேட்கிறது எவ்வளோ கடினம் உங்களுக்கு? ரொம்ப எளிதான ஒரு காரியம் இல்லை. அதனால் தைரியமாக தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் நமக்கு பதில் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறார், நிச்சயமாய் பதில் தருவார். இதோ ஒரு இனிமையான பாடல்.

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 7:7. ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியா அப்படின்ற ஒரு இடம். ஆப்பிரிக்கா பாருங்க, இன்றைக்கும் மற்ற உலகத்தின் பாகங்களைப் போல இல்லாமல் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற ஒரு இடம்தான். இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியாவில் ஒரு பேங்க்ல கொள்ளை சம்பவம் நடந்தது. கொள்ளைனா ஆர்ம்டு ராபரி, அதாவது ஆயுதங்கள், துப்பாக்கிகள் இதெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டி எல்லாரையும் வெளியே போக வச்சு அங்கேருந்து பணத்தை திருடி இருக்கிறாங்க. பொதுவாக பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வால்ட் இருக்கும் பேங்க்கில், அல்லது ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்க்கில் ஜனங்கள் பணத்தை போடுகிறார்கள், நகைகளை வைக்கிறார்கள், லாக்கர்ஸ் இதெல்லாமே ஒரு ஸ்ட்ராங் ரூம் அல்லது ஒரு வால்ட்குள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஹைலி செக்யூர், அது அதனுடைய டோரு கூட ஒரு சிங்கிள் பர்சன் போய் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வால்ட் அல்லனா ஒரு ஸ்ட்ராங் ரூம். இப்போ இந்த கொள்ளை அடிக்க வந்தவர்கள் ஆயுதங்களை ஏந்தி வந்து அங்கே இருந்த எல்லாரையும் மிரட்டி, பேங்க் ஆஃபீஸர்ஸை மிரட்டி இந்த வால்ட்டை திறக்க வச்சு அதில் இருந்த பணத்தை எல்லாம் அள்ளி கொண்டு சென்றார்கள். போகும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேங்க் ஆஃபீஸரை அந்த வால்ட்டுக்குள்ளே வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க. பாருங்கள், அது நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டு கதவை திறக்கிற மாதிரி விஷயமே கிடையாது. ஹைலி செக்யூர், அண்ட் அவருக்கு உள்ள மாட்டிக்கிட்டு வெளியில் வர வாய்ப்பே கிடையாது. இந்த பேங்க், இந்த ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் வால்ஸ், நம்ம சாதாரண செங்கலோ மற்ற கற்களை வைத்து கட்டுற ஒரு ரூம் கிடையாது. கான்க்ரீட், கான்க்ரீட் வால்ஸ், குறைந்தது 9 inches வால் இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஒருத்தர் வந்து உடைச்சி உள்ளே போகவே முடியாது. இட்ஸ் நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வால்ட்டுக்குள்ளே அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இவர் தேவனை நம்புகிற ஒரு மனிதர், எஸ்கேப் ஆகிறதுக்கு வழியே கிடையாது, இம்பாசிபிள், முடியவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த வால்ட் நடுவுலேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா, முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி கதறுகிறார். ஆண்டவரே, உம்மால் என்னை வெளியே கொண்டு வர முடியும், எனக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும், என்னை வெளியே கொண்டு வாரும் என்று சொல்லி அவர் அந்த வால்ட் நடுவில் இருந்து ஜெபம் பண்ணுறார். என்ன ஒரு ஆச்சரியம், திடீரென்று ஒரு எர்த்குவேக் மாதிரி ஒரு அனுபவம். அந்த இடமே அசைந்தது. அந்த இடம் அசைந்து அவர் சுதாரித்து எழும்புகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வால்ட்டுடைய கதவு திறந்தது. யாருமே அங்கே இல்லை, எந்த ஒரு மனிதனும் திறக்கலை. பூமி அதிர்ந்தது. இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கார், பூமி அதிர்ந்தது. பார்த்தா அந்த வால்ட் கதவு திறந்தது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். எழுந்து வெளியில் வராரு. கொஞ்சம் தூரத்தில் செக்யூரிட்டி பீப்புளெலாம் ஓடி வராங்க. எல்லாருக்குமே ஆச்சரியம், இது யார் திறந்தது, யாருமே திறக்கலையே, அப்படி யாரும் திறக்கக்கூடிய ஒரு கதவு இல்லையே, இது இரும்பு ஸ்டீல் டோர்ஸ், இது வந்து இம்பாசிபிள், அப்சல்யூட்லி இம்பாசிபிள், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஆனால் அவரை நோக்கி பார்த்த பொழுது, அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் பதில் தந்தார். எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்கள். ஆண்டவரேப்பா, இது ரொம்ப இம்பாசிபிள்ப்பா, கொஞ்சம் இரு, ஒரு 2 நாள் இரு, ஒரு வாரம் இரு, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. வேதத்தில் இதை வாசிக்கிறோம், இப்படிப்பட்ட அற்புதங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான். அடுத்த நாள் வந்து அவருக்கு எக்ஸிக்யூஷன், அவர் தலையை துண்டாக்கி தனியாக வைக்க போகிறாங்க. இதுதான் சூழ்நிலை. பேதுரு அந்த சிறைச்சாலையில் சங்கிலிகளினால் கட்டப்பட்டவனாய் அங்கே இருக்கிறான். அவர் டயர்டில், டிப்ரெஷனில் தூங்கிட்டார். ஆனால் பாருங்கள், பேதுரு ஜெபிக்க முடியல, பேதுருவுக்காக சபை ஜெபித்து கொண்டிருந்தது. ஒரு தேவ தூதன் அந்த சிறைச்சாலைக்குள்ளே தோன்றுகிறான். பேதுருடைய சங்கிலிகளை எல்லாம் அறுந்து விழுகிறது. அவனை தட்டி எழுப்புறான், வெளியில் வாழ்றான். பேதுரு வந்து ஏதோ சொப்பனம் போல அப்படின்ட்டு அவர் அப்படியே அந்த ஏஞ்சலை ஃபாலோ பண்ணி வராரு. வரும்பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அங்கே இருந்த இரும்பு கதவுகள் தானாய் திறந்தன. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லை. இட்ஸ் அ மிரக்கிள், இது ஒரு அற்புதம்.
இரும்பு கதவுகள் தானாய் திறந்தன. அந்த ஏஞ்சல் வெளில வராரு, பேதுரும் அப்படியே பின்னால் வராரு. அங்கே வெளியில் வந்த உடனே அந்த ஏஞ்சல் டிசப்பியர், மறைந்து விடுகிறார். அப்போ தான் இவனுக்கு தெரியுது, ஓ இது சொப்பனம் இல்லை, நிஜமாகவே நடக்குது அப்படின்னு. சபை கூடி ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த வீட்டில் போய் கதவை தட்டுறார். இவங்க பேதுருவுக்காக தான் ஜெபிக்கிறாங்க. அந்த வேலை செய்கிற ஒரு பெண் அங்கே வந்து கதவை திறந்து பார்த்துட்டு, அவ எக்ஸைட்மெண்ட்டில் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி பேதுரு சத்தத்தை கேட்டுட்டு, ஒருவேளை அவ கேட்டிருக்கலாம் யார் அப்படின்னு. பேதுரு குரலை கேட்ட உடனே உள்ள ஓடி போய் எக்ஸைட்மெண்ட்டில் கதவை திறக்க மறந்து போய் சொல்கிறா பேதுரு வந்துட்டார்னு. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை அவர் ஆவி வந்திருக்கும், ஏன்னா இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, பேதுருவை போட்டாங்க, ஏற்கனவே போட்டு தள்ளிட்டாங்க அவரை, அதனால் அவர் இப்போ ஆவியாக வந்து கதவை தட்டுறாரு அப்படின்னொடனே அந்த பெண் வலியுறுத்துகிறாள், வேலை செய்கிற பெண், இல்லை இல்லை பேதுரு சத்தம், அவர் தான் வந்திருக்கிறாரு எனக்கு தெரியும் அப்படின்னொடனே வந்து கதவை திறக்கிறாங்க. பேதுரு நிற்கிறார். இன்றைக்கும் பூட்டப்பட்ட கதவுகளை தேவன் திறப்பார், மனிதரால் திறக்க முடியாத கதவுகளை தேவன் திறப்பார், உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்வார், வெண்கல கதவுகளை தேவன் உடைப்பார், இருப்பு தாழ்பால்களை உடைப்பார், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தேவன் நமக்கு அருளும்படி நமக்கு முன் சென்று வாசல்களை திறப்பார். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று அவரை கேட்கணும், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்.

கொடுக்கப்படும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. எரேமியா 33:3 தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அருளி நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை காண்பிப்பேன். தேவன் நமக்கு பதில் தருகிறவர். 2001 நைஜீரியாவில் உள்ள ஒரு பாஸ்டர் டேனியல் எக்கு எக்கே சுக்கு, அந்த ஆப்பிரிக்கன் நேம் நமக்கு சரியாக தெரியல. பாருங்கள், பொதுவாக நம்முடைய தமிழ் பெயர்களை வெளிநாட்டவர் சொல்லும்பொழுது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு அதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. அதுபோல தான் இந்த ஆப்பிரிக்கன் நேம்ஸ் வந்து நமக்கு என்னதான் முயன்றாலும் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ஹவ் ஹர்ட் தட். ஸோ பாஸ்டர் டேனியல் அந்த நேம் நமக்கு ரொம்ப பரிச்சயமானது, அதை வச்சுக்குவோம். 2001 நைஜீரியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த பாஸ்டர் டேனியல், அவர் ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டி போகிறார் ஊழியத்துக்காக. காரில் பை ரோடு போகிறாரு. நான் சொன்னது போல் ஆப்ரிக்கா மற்ற இன்டர்நேஷ்னல் கண்ட்ரிஸோடு ஒப்பிடும்பொழுது கொஞ்சம் பின்தங்கின ஒரு நிலையை தான் நம்ம பார்க்க முடியும். சரியான ரோட்ஸ் கிடையாது, மண் ரோடு, பாட் ஹோல்ஸ், இப்படியெல்லாம் ரொம்ப கடினமான ஒரு ட்ராவல் தான். ஆனால் இவர் ஊழியத்தை நிமித்தமாக பிரயாணப்பட்டு போகிறார். போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட், இவர் மேலே இன்னொரு வாகனம் மோத இவர் மரித்து போகிறார். ஹீ இஸ் டிக்ளேர்ட் டெட் பை த டாக்டர்ஸ் அண்ட் 3 மாச்சரியில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இவர் இருந்த இடத்துலேருந்து இன்னொரு சிட்டி போகிறாரு, இடையில் ஆக்சிடெண்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்த ஹாஸ்பிட்டலில் இவரை வச்சுருக்கிறாங்க. இவர் பாடியை வந்து கிளைம் பண்ணணும் அவருடைய குடும்பத்தினர். அப்போ அவங்க மனைவிக்கு இது தெரியப்படுத்துகிறார்கள். அவங்க மனைவி வராங்க. அவங்க வந்து அவருடைய பாடியை பெற்றுக்கிட்டு அடக்கத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பதில் நேராக சர்ச்சுக்கு கொண்டு போகிறாங்க. சபையில் கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாமே ரொம்ப விசித்திரமாக நமக்கு தோன்றலாம். ஆனால் இந்த அம்மா ஷீ ரெஃப்யூஸ்ட் டு கிவ் அப். அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, இல்லை என் தேவன் என் கணவரை திரும்ப எழுப்ப முடியும்னு சொல்லி முதல்ல பாடியை வாங்கிட்டு சபைக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. போய் உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். என்ன ஆச்சரியம், 3 மார்ச்சரியில் வைக்கப்பட்டிருந்தவர் மரித்து விட்டார் என்று டாக்டர்ஸ் சர்டிஃபை பண்ணவர் உயிரோடு எழும்பினார். இது உண்மையாக நடந்த சம்பவம். நான் சொல்கிறது எல்லாமே இயர் டேட் நேம் எல்லாத்தோடையும் தான் நான் சொல்கிறேன். இதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, கற்பனை கதை அல்ல. 2001 நைஜீரியாவில் உள்ள பாஸ்டர் டேனியல். ஸோ இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். தேவன் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், செங்கடலை இரண்டாக பிளந்தவர், மரித்து 4 லாசருவை உயிரோடு எழுப்பினவர். இன்றைக்கும் ஏன் அவரால் செய்ய முடியாதா? முடியும். அதனுடைய திறவுகோல் கேட்பது. த கீ தட் அன்லாக்ஸ் த பவர் ஆஃப் காட் இஸ் யுவர் ஆஸ்கிங். தேவனுடைய வல்லமையை திறந்து இந்த பூமிக்குள் கொண்டு வருகிற அந்த சாவி நம்முடைய கேட்கிற ஜபம், நம்முடைய ஜபம். நாம் கேட்க வேண்டும், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ அழகான ஒரு வசனம். நான் மீண்டும் இந்த கேள்வியை உங்களுக்கு முன்பு வைக்கிறேன். கேட்பது எவ்வளவு கடினம், கேட்பது எவ்வளவு கடினம்? இல்லவே இல்லை, கடினமே கிடையாது. வாயை திறந்து கேட்டால் போதும், நான் செஞ்சிருவேன். இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க இந்த ஆட்கள் பாருங்கள். அந்த நைஜீரியன் பேங்கர் அந்த வால்ட்டில் இருந்து அவர் என்ன பண்ணார், தலையில் நின்னாரா, ஊர்னு பேர்னு ஜோம் பண்ணாரா, உபவாசம்? அவருக்கு உபவாசம் யாரும் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கே உள்ளே இருந்துருந்தால் உபவாசம், பட்டினியாக இருந்திருப்பார் எத்தனையோ நாட்கள். இதெல்லாம் கிடையாது பாருங்கள். ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதம் 65:2, ஜபங்களுக்கு ஜபத்திற்கு பதில் தருகிறவரே, ஓ யூ ஹூ ஆன்சர்ஸ் ப்ரேயர்ஸ். சங்கீதம் 65:2. சங்கீதம் 50:15, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நம்முடைய தேவன் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர். இதை நம்ம மறந்து விடவே கூடாது. தொடர்ந்து பேச போகிறோம். பட் பிஃபோர் தட்

மாற்றங்கள் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:7. நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். சங்கீதம் 65:2, ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கேட்க வேண்டும். கேளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நம்ம மூளையை போட்டு கசக்காம நம்முடைய இருதயம் விரும்புகிறதை, நாம் எதிர்பார்க்கிறதை தேவனிடத்துல கேட்க வேண்டும். தேவன் நமக்கு பதில் அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அமெரிக்காவில் ஹாபி லாபி அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் இருக்கு. ஆர்ட்ஸ், கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங், இப்படிப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிற ஒரு ஸ்டோர் US முழுவதும் இவர்கள் பறந்து விரிந்திருக்கிறார்கள். ஹாபி லாபி. இந்த ஹாபி லாபி இதனுடைய ஃபவுண்டருடைய பெயர் டேவிட் கிரீன். இவர் அங்கே இருந்த ஒரு பாஸ்டருடைய மகன். ஸோ சாதாரண எளிமையான ஒரு பின்னணி. இவருக்கு பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை, விருப்பத்தை, வாஞ்சையை தேவன் அவருடைய இருதயத்தில் விதைத்தார். பாருங்கள், ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் ஏதோ ஒரு கைடன்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். பட் இவர் ஒரு பாஸ்டர் ஃபேமிலியிலேருந்து வருகிறார், ஒரு பாஸ்டருடைய மகன் டேவிட் கிரீன். ஆனால் தேவனுடைய அழைப்பு இவருக்கு வித்தியாசமாக இருந்தது. பிஸ்னஸ் வேர்ல்டில் தேவன் இவரை கொண்டு செல்ல விரும்பி அவருடைய இருதயத்தில் அப்படி ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் விதைத்தார். அப்போ இவர் இந்த ஸ்டோரை தொடங்குறாரு, ஹாபி லாபி அப்படின்னு தொடங்கிட்டு இவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய இந்த சிறிய வியாபாரத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். டேவிட் கிரீனுடைய சரிதையை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறது, அவருடைய மனைவி சொல்லுகிறது ரொம்ப தெளிவாக. அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒன்று ஜெபித்தோம், அடுத்தது தேவனுக்கு கொடுத்தோம். எங்களுடைய வருமானத்தில் 1/10 தேவனுக்கு கொடுத்தோம். We gave tithes. பாருங்கள், இவங்க ஜெபித்தார்கள், அடுத்தது தேவனுக்கு கொடுத்தார்கள். ஒரு சாதாரண எளிய ஒரு ஸ்டோர். ஆரம்பம் ரொம்ப அற்பமாய் தான் இருந்தது. ஆனால் இவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தேவனிடத்தில் ஜெபித்தார்கள், கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கொடுத்தார்கள். நடந்தது என்ன? இன்றைக்கு இந்த ஹாபி லாபி US முழுவதும் பறந்து விரிந்து, நான் கடைசியாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய நெட்வொர்த் $8 billion. 1 பில்லியன் அப்படின்னா குறைந்தது ஒரு 7,500 to 8,000 crore இந்திய பணத்தில், 8,000 crore. ஸோ இன்டு 8 யோசித்து பாருங்கள். இந்த வளர்ச்சி எதினால? அவர்கள் தேவனிடத்தில் கேட்டதுனால. இன்றைக்கு இந்த டேவிட் கிரீன் என்ன பண்ணுறாருனா, உலகம் முழுவதும் இந்த டிஜிட்டல் பைபிள்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறதுல அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஆப்ஸ் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆப் யூவர்ஷன், இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வெர்ஷன்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் பைபிள் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ மெனி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டவுன்லோட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட். நிறைய பேர் இந்த ஆப்ஸை பயன்படுத்தி பைபிளை வாசிக்கிறார்கள். ஸோ இந்த பப்ளிஷிங் ஹவுசஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கல. ஒவ்வொரு டவுன்லோடுக்கும் சம்படி இஸ் பேயிங். அதில் டேவிட் கிரீன் ஒரு முக்கியமான ஆள். ஸோ இந்த பைபிள் டிஸ்ட்ரிபியூஷனில் கர்த்தர் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை அவர் பயன்படுத்துகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருவேளை நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தால் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், இதில் சந்தேகமே இல்லை. ஒன்று கேட்க வேண்டும், அடுத்தது தேவன் கொடுக்கும் பொழுது அதை தரிசனத்தோடு கொடுக்கிறார். உங்கள் கைகளிலே தேவன் கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தை சும்மா தேவன் கொடுக்கறதில் ஒரு தரிசனத்தோடு கொடுக்கிறார். நீ இந்த இடத்துல விதைக்க வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துவார். நம்ம விதைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். இந்த உலகத்தில் டெட் சி, அதாவது தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, டெட் சீனா மரித்த சமுத்திரம், செத்த சமுத்திரம் எப்படி சொல்கிறதா, டெட் சி. ஏன்னா அங்கே வந்து எந்த உயிரினமுமே கிடையாது அந்த சீயில். பொதுவாக கடல்னால் நமக்கு தெரியும்,
இன்பம் எஃப்எம் சென்னை பட்டணத்திலிருந்து இயங்கி வருகிறது. ஸோ சென்னை இஸ் எ கோஸ்டல் சிட்டி. இங்கே வந்து ரொம்ப அழகான பீச் எங்களுக்கு இருக்குது, மெரினா பீச், மற்ற நிறைய பீச்சஸ் இருக்குது. இது வந்து கடலோர ஒரு பட்டணம் சென்னை. எங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே மீனுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது, போனால் கடல் மீன் எதுனாலும் வாங்கலாம். கடல் என்று சொன்னாலே மீன்கள், உயிரினங்கள் நிறைந்த ஒரு இடம் தான் கடல். பட் ஆனால் இந்த உலகத்தில் செத்த அல்லது டெட் சி அப்படின்னு ஒன்று இருக்குது. உயிரினமே வாழ முடியாத ஒரு சமுத்திரம், அப்சல்யூட்லி இம்பாசிபிள் ஃபார் லைஃப் டு எக்ஸிஸ்ட், அப்படி ஒரு இடம் இருக்குது. இதை சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி இருக்குன்னா, இந்த இடம், அந்த இடத்துல இருந்து தண்ணி வெளியில் போல உள்ளே மட்டும்தான் போய்கிட்டே இருக்கான் தண்ணி. இன்லெட் இருக்குது பட் அவுட்லெட் இல்லை. ஸோ இந்த தண்ணீர் தேங்கி அதனாலே அந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. மற்ற சீயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்லெட்டும் இருக்கும் அவுட்லெட்டும் இருக்கும், தண்ணி உள்ளே வரும், தண்ணி வேறு வழியாக வெளியிலும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், வெறும் இன்லெட் மட்டும் இருந்தால் பிரச்சனையாக தான் முடியுது போல தெரியுது, ஏன்னா அப்படி தான் இருக்குது இங்கே இந்த டெட் சி. ஆனால் நம்ம இன்லெட்டும் இருக்கணும் அவுட்லெட்டும் இருக்கணும். ஒரு முறை ஒரு ஊழியர் இப்படி ரொம்ப அழகாக சொன்னார், நம்ம கையில் எண்ணெய் பூசின மாதிரி இருக்கணுமா, எண்ணெய் பூசின மாதிரி இருந்ததுன்னா மேலேருந்து ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் என்றைக்கு அந்த எண்ணெயை மாற்றி நம்ம கம்மை பூசுகிறோமோ கையில் அப்படியே எல்லாமே ஒட்டினது மட்டும் இல்லை நின்றோம் ஃப்ளோ. அதனால் இன்றைக்கு நம்ம தியானிக்கிறது தேவன் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர். பட் இந்த ஹாபி லாபி அவங்கள பற்றி பேசினதுனால அவங்க மிகவும் வலியுறுத்துகிற ஒரு காரியம் தேவனுக்கு கொடுப்பது, மிக குறிப்பாக பத்தில் ஒரு பாகத்தை தேவனுக்கு கொடுப்பது. அவர்களுடைய வளர்ச்சியின் அடித்தளம் கேட்பது, ஆஸ்கிங் காட், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய தேவன் மாறவில்லை, இன்றைக்கும் அவர் தன்னுடைய வாக்கில் பின்வாங்கவில்லை. அவரை நோக்கி நாம் கேட்க கூடுமானால் அவர் பதில் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் என்னென்ன நம்ம கேட்பதில்லை, தேவனிடத்தில் நாம் கேட்க தயங்குகிறோம், என்ன கேட்பதுன்னு தெரியல, கேட்டால் தேவன் கோச்சுக்குவாரா, இதை வந்து ஏதாவது நம்மளை சொல்லுவாரா, இதெல்லாம் தேவனிடத்தில் கேட்பதா, இப்படி பல காரியங்களை நம்முடைய மூளையை கசக்கிறோம். தேவனோடு உள்ள உறவில் இந்த மூளையை கொண்டு வரவே கூடாது. பாருங்கள், கர்த்தர் நமக்கு பதில் தருகிறவர், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தொடர்ந்து பேசும் முன்பதாக, ஹியர் இஸ் அனதர் பியூட்டிஃபுல் சாங்.

கேளுங்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் அளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். ஜெபித்து பதிலை பெற்றுக்கொண்ட அநேக சம்பவங்களை உங்களுக்கு டீட்டெயில்ஸோடு நான் கொடுத்தேன். இன்றைக்கும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார், உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுப்பார். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்ததாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸை பொறுத்ததாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்ததாக இருக்கலாம், உங்கள் ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, தேவன் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும், அது சிறிதானாலும் பெரிதானாலும், அதில் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்மோடு கை கோர்த்து அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். கை கோர்க்கணும்னு ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அவரோட கை கோர்க்கணும். அவர் எப்பொழுதுமே கையை நீட்டி அவர் ஆவலாக இருக்கிறார். His hands are always stretched out. நம்ம அவருடைய கைகளோடு கோர்க்க, நம் கரங்களை நீட்ட வேண்டும். ஜபத்திலே அவரை அழைக்க வேண்டும், அவரை கேட்க வேண்டும். அவர் நமக்கு பதில் தருவார். இந்த நிகழ்ச்சியை ஜபமில்லாமல் முடித்தால் நன்றாயிருக்காது. அதனால் நாம் ஜபிப்போம். உங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆணிகள் பாய்ந்த கரங்கள் ஒவ்வொருவரின் மீதும் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு அதிசயத்தை செய்யும். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகளை அகற்றும். துன்பங்களையும் துக்கங்களையும் மாற்றும். உள்ளம் நொந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய மார்போடு அணைத்து ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், முகங்களை பிரகாசிக்க பண்ணும், தலைகளை உயர்த்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசேஷமாய் சுவாமி, என்னுடைய பிஸ்னஸில் ஒரு லாஸ், எவ்வளவோ பணத்தை நான் இழந்திருக்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள ஒரு அதிசயம் செய்யும். வெட்டுக்கிளிகள் அரித்து போட்ட வருடங்களின் விளைவை திரும்ப தருவேன் என்று சொன்ன தேவனப்பா, உம்முடைய பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் நீர் இவர்களுக்கு ஈடு செய்யும்படி ஜெபிக்கிறேன். சங்கீதம் 90:15 வாசிக்கிறோம், தேவரீரங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும், சரியாய் மகிழ்ச்சியாக்கும். உள்ளங்கள் மகிழட்டும், முகங்கள் பிரகாசிக்கட்டும், தலைகள் உயரட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஒவ்வொருவருக்கும் இந்த அற்புதத்தை நீர் செய்தே ஆக வேண்டும். மார்போடு அனைத்து வழி நடத்தும். ஆண்டவரே, வியாதியோடு இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சரீரங்களில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய அக்கினி இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் சுகம் வெளிப்படட்டும், விடுதலை வெளிப்படட்டும், பொருளாதாரத்தில் செழிப்பு உண்டாகட்டும், குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, விசேஷமாய் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற பெற்றோரைக்காக நான் அவர்களோடு இணைந்து ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் ரட்சிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். உமக்காய் எழும்பி ஜொலிக்கட்டும், ஆசீர்வதியும் உம்முடைய முகமியர்கள் மேல் ஜொலிக்கட்டும். தொடர்ந்து இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்த ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இட் வாஸ் கிரேட் ஜாயினிங் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு மாற்றங்கள் என்ன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் முறை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். காட் பிளஸ் யூ.

நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே சங்கீதம்.

0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கு மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாளாய் அமைகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. இன்றைக்கும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பது உறுதி. நம்மத்திலே தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற அவருடைய தாசன் ஒருவர் வந்திருக்கிறார். அநேகமாக பலருக்கு அவரை அறிந்திருக்க கூடும். ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளர், ஒரு சுவிசேஷகர், ஒரு தெய்வ மனிதன். அவர் வாழ்வில் தேவன் செய்த காரியங்கள் மிக அற்புதமானவை. நான் அவரை தொலைக்காட்சியில் தான் முதல் முதலாக பார்க்க நேரிட்டது. அவரை அந்த பாணியிலே நான் கற்பனை செய்து வைத்திருந்தேன். ஆனால் தனிப்பட்ட விதத்தில் பழகும் பொழுது மிகவும் அருமையான ஒரு மனிதர், ஒரு தெய்வ மனிதன் என்பதை கர்த்தர் ஊர்ஜிதப்படுத்தினார். தொடர்ந்து நம்ம அவரோடு பேச போகிறோம். நான் பேசிக் கொண்டிருக்கிற நபர் சுவிசேஷகர் ஸ்ரீஜித் ஏப்ரஹாமை குறித்து. பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா.
0: ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய குரலை கேட்பதை குறித்து.
1: உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இன்றைக்கு அருமையான ஐயா அவர்களே நேரடியாக பார்க்குது என்கிறது ரொம்ப நன்றி. கொடுத்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஐயா.
0: நீங்கள் பிறந்து வளர்ந்தது எங்கே?
1: நான் பிறந்தது கேரளா என்ற ஊரில், ஆலப்பி என்ற ஒரு மாவட்டத்தில் நான் பிறந்தது. அப்பா அம்மா பெரிய குடும்பம், நாங்கள் மொத்தம் 8 பேர். நான் தான் குடும்பத்தில் கடைசி மகன். எனக்கு 6 அண்ணா ஒரு அக்கா இருக்கு.
0: கடைசி மகன் சொன்னா ரொம்ப செல்ல பிள்ளையா நீங்க வளர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஆனால் அது 8வது புத்திரன். 8வது புத்திரன்னா நம்ம தமிழ்நாட்டில் 8வது நம்பர் யாருக்கும் பிடிக்காது.
0: ஆமா,
1: ஒரு ஒரு காரு 8வது நம்பர் கார் வாங்கினது விற்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த 8வது நம்பர் புத்திரனே என் தேவன் தெரிந்தோம். அதே போல ஒரு 8வது நம்பர் புத்திரன் பரிசுத்த வேதவசத்தில் உண்டு. அவர் தாவீத். அவரையும் கருத்து தெரிந்து கொண்டார், என்னையும் தெரிந்தார். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு சினிமா மேல ரொம்ப கம்பமா இருந்தது. எப்படியாவது ஒரு சினிமா பின்னணி பாடகன் ஆகணும் அப்படி ஒரு ஆசை எனக்கு பயங்கரமா இருந்தது.
0: இங்க எப்படி அந்த மோகம் உங்களுக்கு வந்தது? ஏன்னா உங்க குடும்பத்துல யாராவது பாடுகிறவர்கள் இருந்தாங்க?
1: எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கு, அவர் பகல் இருக்காரு. அவர் ஒரு நல்ல ஒரு பாடகர். ஆனா அவர் அது அப்படி பயன்படாம விட்டுட்டாங்க. ஆனால் இன்னொரு பிரதர் இருக்கார், அவர் பேர் சாம்பசிவன் சொல்லி. அவர் நல்ல ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர், நல்ல ஒரு டான்ஸர், ஒரு லிரிக் ரைட்டர். அவர் சகலகாலா வல்லமன் வச்சல சாம்பசிவன். அவர் அந்த காலத்தில் சின்ன வயசில், நான் சின்ன வயசுல இருக்க, அவர் நிறைய நாடகம்லாம் பண்ணுவாங்க, டிவி சீரியலுக்கெல்லாம் போவாங்க. எனக்கு அது ஒரு உற்சாகமாக இருந்தது இவர் கூட. இவர் ஆனால் என்ன அந்த அளவுக்கெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அப்போ சின்ன பையன் நான் போடா போடான்னு சொல்லி அப்படியே அனுப்புவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பயன்பட முடியல. ஆனால் காலேஜில் படிக்கும்போது எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது பாடுவதற்கு. நம்ம காலேஜில் பெஸ்ட் சிங்கர் அவார்டு, அப்போ யூனிவர்சிட்டி, அப்புறம் நிறைய கச்சேரி, நிறைய கச்சேரியில் நாங்கள்லாம் பாடியிருக்கேன். அப்போ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது. அப்படி தான் நான் சென்னையில் டிப்ளமா இது படிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான சென்னைக்கு வந்தது. அந்த நேரத்தில் நான் வெங்கடேஸ்வரன் ஹாஸ்டலில் தங்கினேன், ஐஸ் ஹவுஸ், திருவள்ளிக்கேணியில் ஐஸ் ஹவுஸ் வெங்கடேஸ்வரன் ஹாஸ்டல். அப்போ நம்ம நார்மலாக இந்த பாத்ரூம்லாம் போய் பாடுவோம், பாத்ரூம் குளிக்கும்போது தான் பாடுவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்கும். அப்போ அங்கே இருந்த ஒரு தம்பி சொன்ன, நல்லா ரொம்ப நல்லா பாடுறியே, ஏன் நீ இங்கே தமிழ்நாட்டில் கச்சேரிகளும் பாடக்கூடாது? அந்த தம்பி சொன்ன வார்த்தை நான் கேட்டு, சரி எனக்கு வாய்ப்புகள் இல்லையே, எனக்கு தமிழ் பாடல் பாட தெரியும், சரியா பேச தெரியாது.
0: நீங்க அலப்பியில இருந்து சென்னை வந்தேன்னு சொல்றீங்க, தொடர்ந்து நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க சென்னை வந்த உடனே முதல்ல என்ன யோசிச்சீங்க? ஏன்னா அலப்பிக்கும் சென்னைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்திருக்கும்.
1: அலப்பி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், ரொம்ப அழகா இருக்கும், கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். சென்னையில் ரொம்ப சூடு. இங்க வந்த பிறகு நிறைய கஷ்டங்கள் பட்டு, மஞ்ச காமாலை வந்தது, டைஃபாய்ட் வந்தது, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்தித்தது. ஆனாலும் எனக்கு ஒன்று தெரிகிறது, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, தாழ்ந்துள்ளவர்களை நல்லா உயர்த்துவாங்க. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, எந்த ஊரில் அப்படி இல்லை. நீங்கள் இந்தியா எந்த தேசத்தில் எடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு மட்டும் அப்படி ஒரு சிறந்த இருக்கு. நிறைய சினிமாவில் நான் இருக்கும்போது எனக்கு நிறைய பேர் தெரியும். எஸ்பி பாலசுப்ரமணியம், அவர் ஆந்திரா, ஏசுதாஸ் கேரளா, இங்கே இருக்க சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க, அவர் ஏதோ ஒரு ஊர். அப்படி இப்படி எல்லாரும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்துட்டு இங்கே டாப்பாக, ஈவன் எம்ஜிஆர் பழைய சீஃப் மினிஸ்டர் வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஊர்லேருந்து இங்கே வந்து அவர்களெல்லாம் நல்ல நல்ல நிலைமை. என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் இருக்கிற ஒரு சிறந்த பிளஸ் பாயிண்ட் தாளந்து உள்ளவர்களை உயர்த்துகின்ற ஒரு பகுதி தான் இந்த சென்னை என்று இந்த நண்பர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். நான் அவர்கள் எனக்கு நிறைய தமிழ் பாடல்கள் கற்றுத்தந்து இளைநிலா என்ற ஒரு கச்சேரி ட்ரூப்பில் முதல் முதலாக என்ன பாடவை அங்கேயும் தான் என் பாடல் பைத்தியத்தை இந்த பகுதியில் நிறைவேற்றினான் அப்போ அந்த காலத்தில்.
0: அதாவது பாருங்க, தாளந்து உள்ளவர்கள் அது ஒரு விசேஷ குழு, அது ஒரு கும்பல்னு சொல்லலாம்.
1: ஆமா,
0: தாளந்தை அங்கீகரித்து அதை பாராட்டணும்னா அதுக்கும் ஒரு தனி தாளந்து வேணும் தான் நான் யோசிக்கிறேன். சோ நிச்சயமா ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க தமிழ் மக்களுக்கு.
1: அதை எப்பொழுதுமே நான் சொல்வதுண்டு, நான் கேரளா பகுதியில் ஊழியத்துக்கு போனாலும் தமிழ் மக்கள் மாதிரி ஊழியத்தில் வாஞ்சி உள்ளதும் அது மட்டுமல்ல ஊழியக்காரர்களை தாங்குகிறவர்கள் அது இந்த எந்த ஊர்லும் பார்க்க முடியாது. அது நான் ஆல்வேஸ் அப்ரிஷியேட் தமிழ்நாடு. எங்கே போனாலும் நான் ஆசைப்படுகிறது தமிழ் பேசதான் ஆசைப்படுவாங்க. நான் 232 கன்வென்ஷன் முடிச்சாச்சு, அதில் மிஞ்சி போன ஒரு 5 கன்வென்ஷன் தான் மலையாளத்தில் பேசியிருப்பாங்க, பேலன்ஸ் ஃபுல்லாக தமிழ் தான் பேசியிருப்பேன். தமிழ் மக்கள் அவங்க தாளந்துள்ளவர்களே அவங்க இருப்பாங்க. அது மட்டுமல்ல அவங்க வசனத்தை நேசிக்கிற மக்கள். எந்த இடத்தில் சரியான வசனம் நம்ம பிரசங்கம் பண்ணுறவங்களை விளம்பரப்படுது அந்த இடத்தில் நிச்சயமாகவே செயல்படும் அவர்கள் அன்பு நான் இன்னும் ருசித்து கொண்டிருக்கிறேன். அநேகர் என்னை தாங்குகிறார்கள். நான் ஒரு குப்பையில் இருந்த ஒரு மனிதன், இன்றைக்கு இந்த அளவுக்கு இன்பம் எஃப்எம் ரேடியோவில் வந்து ஒரு மெரினா பீச்சில் குப்பையில் இருந்த ஒரு மனுஷன், ஹோட்டல் பிளைட்டு கடிய ஒரு மனுஷன், இன்றைக்கு 213 தேசங்களில் என் குரலை கேட்க என் கர்த்த எனக்கு தந்த கிருபைக்காக அது மட்டுமல்ல அன்பு சுவிசேஷக ஜான் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா
0: ரொம்ப நன்றி. ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பாட வாய்ப்பு கிடைத்தது, நீங்க சென்னை வந்தீங்க.
1: ஆமா ஆமா.
0: அதன் பிறகு இப்ப பேசும்பொழுது சொன்னீங்க மெரினா பீச்ல நான் இருந்தேன், பிளேட் கழுவுனேன், இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ மிஸ்ஸிங் போல தோன்றது. அதை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: அதுதான் இந்த நம்ம இன்னைக்கு நம்ம பேசுகின்ற இந்த விஷயத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு கட்டம். ஆக்சுவலாக எங்கள் அப்பா சொன்னாங்க நீ டாக்டர் படிக்கணும். ஆனால் எங்கள் குடும்பத்தில் எங்கள் பெரியப்பா மகன் ஒருத்தர் இன்ஜினியர் இருக்காங்க, எங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் டாக்டர்ஸ் கிடையாது. அம்மா சொன்னாங்க அப்பா பெரிய கோடீஸ்வரன், அவர் பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, 140 பேர் அப்பா இதில் வேலை செய்கிறாங்க. அம்மா சொன்னாங்க இந்த ஃபேக்ட்ரிக்கு நீ தான் சொந்தக்காரன். இப்போ நான் அம்மாக்கிட்ட சொன்னேன் எனக்கு பாடகனாக ஆகணும், சினிமா பின்னணி பாடகனாக. அப்பாவுக்கு ஒரு ஆசை டாக்டர், அம்மாவுக்கு ஒரு ஆசை பிஸ்னஸ், மகனுக்கு ராச
0: பாடகன்,
1: மூன்று பேருக்கும் மூன்று. ஆனால் எரேமி 1:5 வசனத்தினுடைய தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பாருங்களேன், நம்ம பிறப்பதற்கு முன்பதாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க நீ பாடகன் அல்ல, நீ டாக்டர் அல்ல, பிசினஸ் பண்ணி சுவிசேஷகன் என்று அவர் தெரிந்து கொண்டிருக்க.
0: அதாவது பாருங்க, 4 பிளான் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஒருவேளை வாலிபர்கள் நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரஷர் இருக்கலாம். அம்மா வந்து அவங்களுடைய கனவு, அப்பா அவங்களுடைய கனவு, ஒருவேளை பாட்டி தாத்தா ஒரு எக்ஸ்ட்ரா கனவுகளை கொடுத்துருக்கலாம், அவங்களுக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும். நீங்க சொல்லுது போல ஒரு பைத்தியமாக தக்கதான ஒரு கனவு, ஒரு பேஷன் அவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கும். ஆனா தேவனும் ஒரு திட்டத்தை அவர்களுக்காக வைத்து காத்து கொண்டிருக்கிறார்.
1: நான் ஆக்சுவலா 13 சபரிமலைக்கு சென்றேன். நான் ஒரு ஐயப்ப பக்தன், எங்கூட 35 பேர் சபரிமலைக்கு வருவாங்க, நான் தான் அவங்கள கொண்டு போவாங்க. ஏன்னா எனக்கு தான் அந்த பகுதி தெரியும். ஏன்னா அடிக்கடி இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போவாங்க சினிமாக்காரங்க. வெயில் ஐயப்ப சீசனுக்கு அப்படி என்ன, நான் நவம்பர் 16 மாலை போட்டு அப்புறம் ஜனவரி வரைக்கும் பெரிய தாடி பட்டையெல்லாம் வச்சு ஒரு குருசாமி மாதிரி நடப்பாங்க. 385 ஐயப்ப உளிநாடாக்கள் சொந்தமாக தயாரித்து வழங்கி ஒரு தயாரிப்பாளராக இருந்தேன். நான் அம்மன் பாடல்கள், முருகன் பாடல்கள், காதல் பாடல்கள், யேசுதாஸுக்கு, மனுவுக்கு இவங்களுக்கு சினிமா ட்ராக் பாடிட்டு இருந்தேன். சிவரஞ்சினி என்ற இசைக்குழு 23 பேர் என்னோடு இணைந்து இசையை நம்பி 23 மாதம் ஒரு 10-20 கச்சேரி கொடுப்பாங்க. அவங்கள என்னை நம்பி இருந்தாங்க. அப்படி ஒரு குழுவுக்கு நான் தலைவராக இருந்தேன். பல பெரிய பெரிய மேடைகளில் இந்த மாதிரி சினிமா கச்சேரி பாடிக்கொண்டிருந்தேன்.
0: இப்போ நீங்கள் இந்த சினிமா கச்சேரிகள் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, உங்கள் சிறு வயது முதற்கொண்டே இருந்த ஒரு பெரிய பேஷன்
1: சினிமா
0: உங்களுக்குள்ள இருந்தாமா? சினிமா, சினிமா பாடகனாக மாறணும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்
0: இல்லையா?
1: ஆமாம்.
0: இப்போ இந்த தாகம், இந்த கனவும் நிறைவேறிச்சு, கை நிறைய பணம் நிச்சயமா இருந்திருக்கும்,
1: பணம் நிறைய.
0: நீங்க சொல்லது போல இத்தனை பேருக்கு பின்னணி பாடகரும், 300 மேல சிடிஸ் தயாரிச்சிருக்கிறீங்க, அனுதினமும் கச்சேரி, இப்படி இருக்க சூழ்நிலையில நிச்சயமா உங்க கை நிரம்பி வழியும் பணம்
1: நிரம்பி. அதே மாதிரி நிறைய நண்பர்களும்
0: நண்பர்களும். இப்படி இருந்த சூழ்நிலையில உங்க வாழ்க்கையில எப்படி இருந்தது? சமாதானம் இருந்துச்சா?

0: பதவி, நீங்க சொன்னது போல ஓரளவுக்கு பதவி, ஒரு அந்தஸ்து, ஒரு செல்வாக்கு, இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கையில அந்த ஒரு திருப்தியோ மனதில சமாதானமோ இல்லைன்னு சொல்ல வரீங்க?
1: ஒண்ணும் இல்லை. என்னன்னா காலையில போனோம், சாயங்காலம் ஷூட்டிங் அல்ல ரெக்கார்டிங் அல்ல சினிமா கச்சேரி, கச்சேரி போய் டான்ஸ் ஆடுறது, நைட்டு முடிச்சோடனே டி நகர் போய் 2 மணி வரைக்கும் ஹோட்டல் இருக்கும், அங்கே பட்டாளம் பக்கம் போனால் 24 hours சாராய கடை இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து நான் நினச்சேன் வாழ்நாள் முழுவதும் இப்படி தான். ஆனால் உண்மையில் குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப கடினமாக இருந்தது இந்த வாழ்க்கை. பணம் மட்டும்தான் ஒரு பக்கம் இருந்தது. இன்றைக்கு அநேகர் பணத்துக்கு பின்பு தான் ஓடுறாங்க. ஆனால் பணம் நமக்கு நிம்மதியை தர மாட்டாங்க. நான் நல்லா கற்றுக்கொண்டேன் சினிமா உலகத்தில். அதனால தான் இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பகுதியில் அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
0: நீங்க சொன்னது ரொம்ப அருமையா ஒன்னு சொன்னீங்க, பணம், படிப்பு,
1: பதவி,
0: பதவி, இது மூன்றுமே தேவை,
1: தேவை,
0: ஆனா அதை வைத்து வாழ முடியாது.
1: கண்டிப்பா
0: ரொம்ப அழகா சொன்னீங்க பிரதர். நம்ம தொடர்ந்து பேச போறோம், ஆனா அதற்கு முன்பதாக ஒரு சிறு இடைவேளை மீண்டும் நாம் இணைவோம்.

0: அன்பு நேயர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் சகோதரன் ஸ்ரீஜித் ஏப்ரஹாம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறந்த பாடகன், சுவிசேஷகன். பிரதர், பல காரியங்களை நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். சென்னைக்கு வந்தீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது, அதன் பிறகு என்ன நடந்துச்சு?
1: ஒரு நாள் ஒரு 3 மணிக்கு ஒரு சாயங்காலம் எனக்கு டி நகர் ஒரு கச்சேரி. அப்போ என்னோட இணைந்து கிட்டாரிஸ்ட் இருந்தாங்க. அவர் சொன்னாரு, நமக்கு இங்க ஒரு ஐயா பாக்கலாம், என்ன வர சொன்னாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே நம்ம டி நகர் கச்சேரிக்கு போகலாம். அங்க போகும்போது நான் ஆக்சுவலா அப்போ சபரிமலை டைம், நான் மாலை போட்டு தாடியெல்லாம் வச்சு பட்டையெல்லாம் அடிச்ச டைம் தான் அங்க போறேன். அங்க போகும்போது அவர் ஆச்சரியப்பட்டார், இவர் யாரு, எதுக்கு நீ இவரை கூப்பிட்டு வந்த? ஆக்சுவலா எதுக்கு இந்த பிரதரை கூப்பிட்டேன்னா, ஒரு டி நகரில் ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு டீம் வேணும், ஒரு மியூசிக் டீம். அந்த டீமுக்காக தான் இவனை கூப்பிட்டாங்க. இவன் சொன்னாங்க, ஐயா இவன் தான் ட்ரூப்புக்கு ஓனர், இவர்கிட்ட கேளுங்க, இவர் மியூசிக் டீம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இவங்ககிட்ட கேட்டாங்க, தம்பி உனக்கு கிறிஸ்டியன் பாட்டெலாம் பாட தெரியுமா? நான் சொன்னேன், ஐயா நான் இந்த மாதிரி ஜோன் ஜோஸ் பாய்கிட்ட எல்லாம் பாடியிருக்கு, கிறிஸ்டியன் பாட்டெல்லாம் பாடியிருக்கு, இந்த மாதிரி கன்வென்ஷன் இருக்குது, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரா வேணும், ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணி தரேன் ஐயா, கீபோர்டு பேடு தபலா அரேஞ்ச் பண்ணி தரேன். பாடுவதற்கு யார் இருக்குன்னு கேட்டேன். நான் சொன்னேன், இப்போ நான் சபரிமலைக்கு போகிற சீசன் ஐயா, எனக்கு வர்றது கஷ்டம். சரி, அந்த கூட்டம் நடத்துகிற ஆளுங்களை கூப்பிடுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் உள்ளேந்து வந்தாங்க. அதில் ஒருத்தர் தான் இன்னைக்கு உலகமங்கம் பயன்படுத்துகின்ற கோட்டயத்தில் ஹெவன்லி ஃபீஸ்ட்னு சொல்லி ஒரு பெரிய குளோபல் சர்ச்சின்ற பாஸ்டர் பிரதர் மேத்யூ குருவிலை, அவர் தங்கு தங்குன்னு கூப்பிடுவாங்க. அவர் தான் உள்ளேந்து வந்தார். அவர் கன்வென்ஷனுக்கு தான் இந்த ட்ரூப் வேணும். இந்த கன்வென்ஷனுக்கு அவர் கேட்டார் என்கிட்ட, தம்பி நீ பாட்டு பாடுவல, அப்போ நீ ஏன் வரக்கூடாது? நான் ஐயா நான் இப்போ மலைக்கு போகிற நேரம், மாலையெல்லாம் போட்டிருக்கு, அது பரவாயில்ல, கொஞ்சம் தாடியெல்லாம் கட் பண்ணி இந்த பட்டையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக வந்து எங்கள் கன்வென்ஷன் பாட முடியுமா? அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனுக்கு எந்த நேரத்தில் அழைப்பு வரும் சொல்ல முடியாது. பாருங்கள், ஒரு வைராகியமான குருசாமியாக இருந்து, ஐயப்ப பக்தனாக இருந்து 41 நாள் உபவாசம் எடுத்து காலையிலும் சாயங்காலம் குளித்து ஐயப்ப சாமி முன்னாடி போய் கும்பிடுற மனுஷன், மகாபலிபுர ஐயப்பன் கோவில், இங்கே பாடாத ஐயப்பன் கோவில் இல்லை, சபரிமலை 13 வருஷம் கச்சேரி நடத்தினவன், ஏசுதாஸுக்கு அப்புறம் என் கச்சேரி தான் அங்கே இருக்கும், அப்படி நடத்துகிற மனுஷன் இந்த ஊழியக்காரன் சொல்லும்போது மனசுக்குள்ள, ஏன் நான் பாடக்கூடாது, உங்களுக்கு நல்ல சிடி பாடல் இருந்தால் எனக்கு கொடுக்க முடியுமா? பர்சனை கண்டிப்பாக தரேன். அவர் ஒரு சிடி கொடுத்தாங்க. நான் பார்க்கும்போது நம்ம குரு தானே பாடியிருக்கார், ஏசுதாஸ், அவர் பேர் தான் ஏசுதாஸ், ஆனால் அவருக்குள்ள இயேசு இல்லை. அவர் பாடின பாடல் நான் ஒரு பேப்பரில் எழுதி அந்த பாடல் அந்த கன்வென்ஷனுக்கு நான் வந்து முதல் முதலாக பாடு, ரொம்ப நாட்களுக்கு பிறகு அதில் 2 லைன் நான் இப்போ
0: கண்டிப்பாக.
1: தேவ அன்பு வன்னிக்கத்தான் வார்த்தைகள் போதாது, நன்றி சொல்லி தீர்க்க இந்த வாழ்க்கையும் போதாது, துன்பம் வரும் நேரங்களில் இரட்சகரின் அன்பை நினைத்தால் வந்த துன்பம் மூடியே மனம் மகிழும். தேவ அன்பு வன்னிக்கத்தான் வார்த்தைகள் போதாது.
0: பல வேளைகளில் மனுஷர்கள் சொல்வதை நம்ம கேட்டிருக்கலாம், என்னுடைய துக்கத்தை நான் சொல்ற வார்த்தைகள் போதாது. ஆனால் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் பொருந்தும், அவருடைய அன்பை வர்ணிக்க வார்த்தைகள் போதாது. இனிமையான ஒரு பாடல். நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு வந்துடும் உங்கள் சிடியிலிருந்து.

0: Wow, very beautiful song. உள்ள முறுக்குகிற வார்த்தைகள்
1: அதில் அந்த சரணத்தில் இப்போ நீங்கள் கேட்டு எல்லாரும் கேட்டிருக்கீங்க, சொந்தம் என்றும் ஒன்றும் இல்லை, யாவும் அவர் தந்தது தான், சுகமாய் உறக்கம் கொள்ள பணம் புகழ் மயக்கம் வேண்டாம், உலகம் அனைத்தும் உனதேயானாலும் ஆத்மா நஷ்டமடைந்தால் பலன் என்ன. நான் பாடலை பாடி கீழே வந்த அந்த ஊழியக்காரனை பார்த்தையா பயங்கரமாக இருக்க அந்த பாடல் என் உடம்பு செலுத்திருச்சு. அவர் என்ன பாட சொன்னாங்க, தம்பி உன்னை அழைத்த தேவன்மை உள்ளவர் அப்படி செய்வார்.
0: என்ன என்ன உணர்வு ஏற்பட்டது பிறகு? ஏன்னா பொதுவாக இப்போ நீங்கள் பல பாடல்கள் நீங்கள் பாடியிருப்பீங்க, சினிமாவில் காதல் பாடல்கள் இதெல்லாம் பாடும்பொழுது உணர்வுகள் தூண்டப்பட்டிருக்குமே நிச்சயமா, அதில் எதுவுமே இல்லாமல் வித்தியாசமாக உணர்ந்தேன்னு சொல்கிறீங்க.
1: நான் சினிமாவில் பாடும்போது எனக்கு ரொம்ப அது இப்போ மக்கள் முன்னாடியெல்லாம் சொல்லணும் இல்லை, உண்மை சொல்லணும் இல்லை.
0: ஆமாம் நிச்சயமா.
1: அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லை அந்த பாடல், அம்மா என்ன எனக்கு ரொம்ப உயிர் அந்த பாடல். நான் 2000-3000 ஸ்டேஜில் பாடியாச்சு அந்த பாடல். அம்மாவை பற்றி அது பாடும்போது அந்த பாடல் நான் ரொம்ப உணர்ந்து பாடினாங்க. ஆனால் இந்த பாடல் இந்த பாடலுக்குள்ள ஏதோ ஒரு மகிமை இருந்தது.
0: வண்டர்ஃபுல்லாக தான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகள் மட்டும் இல்லை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை ஒன்று கிரியே செய்யுது.
1: அதுதான் அந்த இடத்துல நான் அந்த சினிமா பாட்டு பாடும்போது அதுக்குள்ளே ஏதோ இருந்தது. ஆனால் இது அப்படி இல்லை, சம்திங் சம்திங் கிரேட் இந்த பாடலுக்குள்ள. அதாவது இயற்றியவர் யாரு, இசை யாரு, பாடினவர் எனக்கு தெரியும். ஆனால் அதை பாடினா அந்த மனிதனுடைய சிறந்த பாடகன் அவர் அது உணர்ந்து கொள்ளாமல் பாடியிருக்கலாம். ஆனால் நான் அதை உணர்ந்து கொண்டேன். என்னோட உடம்பு ரொம்ப செலுத்திருச்சு. ஊழியக்காரத்து ஐயா நான் நிறைய பாட்டு பாடியாச்சு, இந்த பாடலுக்குள்ள ஏதோ மகிமை இருக்கு, சம்திங் கிரேட். அவர் சொன்னார், உன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படியே செய்வார், நானாக உன் அழைக்கவில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி தான் உன்னை நான் இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன், வரும் நாட்களில் நீ கர்த்தருக்காக பயன்படுவேன். நான் சிரித்துட்டேன். ஒரு சினிமா பின்னணி பாடகன் ஆசைப்பட்ட நான் எப்படி கர்த்தருக்காக பயன்படுவேன்? இது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. நான் அப்போ அடையாறில் ஒரு அம்மா, இந்த அம்மா வயதான அம்மா, அங்கே ஒரு பெயிங் கெஸ்ட் மாதிரி தான் இருந்தேன். அம்மா கிட்ட போய் சொன்னேன், அம்மா இந்த மாதிரி ஊழியக்காரன் சொன்னாங்க, ஏதோ அழைத்தவரா? அப்போ அம்மா சொல்கிறாங்க, அது பைபிள் வசனம் அப்பா, அது வசனத்துக்குள்ள இருக்கிற, அது பரிசுத்த வேதவசத்தில் இருக்கிற வசனம். பாருங்க ஒரு நாளாக போங்கம்மா, அப்படியெல்லாம் யாராக போகிறாங்க? நம்ம பிளானெல்லாம் பெரிய பிளான். ஏற்கனவே கச்சேரி ட்ரூப் இருக்குது, எனக்கு என்ன கஷ்டம், பணம் இருக்குது, வசதி இருக்குது. அம்மா சொன்ன, இல்லைப்பா அதில் ஏதோ சம்திங் ரோங், அந்த ஊழியக்காரன் சம்திங் ஏதோ கிரேட், அது ஊழியக்காரன் சொன்ன ரைட்டாக இருக்கும். நான் இரவு வேளையில் படுத்துட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ள எத்தனையோ ஐயப்ப சீடிகள் செய்திருக்காங்க, எத்தனையோ முருகன் அம்மன் பாடல், திருப்பதி, பழனி, இப்படி பில்கிரிம் சென்டரு போய் போய் போய் தீர்த்தாடன இடங்களில் போய் வாழ்ந்த ஒரு மனுஷன். ஏன் தேவனுக்காக இந்த கர்த்தருக்காக ஒரு ஒளிநாட பண்ணக்கூடாது என்ற மனசுக்குள்ள ஒரு ஆசை. அதே மாதிரி ஆமேன் என்று சொல்ல நெட்வொர்க் இருக்கு,
0: இந்தியாவில் கிறிஸ்துவ இசை கலைஞர்கள் செய்த ஒரு இயக்கம் தான்
1: சுஜரிதா ஆண்டி.
0: ஆமா, ஆல் இந்தியா மியூசிக்கல் இவாஞ்சலிஸ்ட் நெட்வொர்க்.
1: இப்போ நான் அதில் மெம்பரா இருக்கு. அந்த நெட்வொர்க்கில் எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. அந்த அழைப்புக்கு நான் அந்த செல்லும் போது அங்கே சுவிசேஷகர், இப்போ அவர் பிஷப்பா இருக்காரு, எஸ்எம் ஜெயகுமார், இந்த சினிமாவில் இசை வாசிக்கிற ஹரி ஜெயராஜ் அப்பா, அவர் 18 வருஷம் சினிமாவில் இருந்து ரசிக்கப்பட்டு அவர் ஊழியம் செய்கிறாங்க. அவர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அப்போ நான் என் மனசுக்குள்ள ஒரு ஆசையை சொன்னேன், ஐயா அந்த மாதிரி ஒரு சீடி பண்ணணும் கர்த்தருக்காக. அவர் கேட்டார், நீ ரசிக்கப்பட்டியா? நான் சொன்னேன், எனக்கு ரட்சிப்பும் தெரியாது, சால்வேஷன் தெரியாது, நான் படித்தது கிறிஸ்டியன் ஸ்கூல் தான், கொஞ்சம் இயேசுவே தெரியும், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவர் சொன்னேன், தம்பி என்ன வீட்டுக்கு வா. நான் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ எல்லா பாட்டும் பாடியிருக்கு, இந்த பாடல் மட்டும் தேவனை தெரிந்து கொண்டு பாடினான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன, அதே என்ன ஐயா ரட்சிப்பு? நான் அவர் ஒன்றுன்னா என்கிட்ட மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவன் ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிக்கப்படுவா. ஞானஸ்தானம் என்பது என்ன? ஞானம் உள்ளவன் ஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் இப்படி எல்லாம் இருக்கு, ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், நீ புது மனிதனாக மாறும். 1 Corinthians 5:17 இப்போதான் எனக்கெல்லாம் தெரியும், அதுக்கும் தெரியாது. அப்போ அந்த அட்வான்ஸ் கொடுத்து மியூசிக் கம்போஸ் பண்ணும்போது அவர் ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல சத்தியங்களை சொல்லிக்கொண்டு என் மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. இப்படிப்பட்ட தேவனை நாம் தெரியாமல் போயிட்டாங்களே. அவருடைய காரியங்கள்லாம் கேட்டபோது, பைபிளை பற்றி கேட்டபோது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்படி நான் சார் ஒரு நாள் சொன்னேன், ஐயா இந்த சீடி பாடுவதுக்கு முன்பு தான் எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும். என் வீட்டோருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லாம் ஒரு கோவில் குடும்பத்தில் பிறந்த கோவிலே இருக்குது. இன்னும் என் சகோதரர்கள் அங்கே செக்ரட்டரி பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் குடும்பத்தில் 8வது புத்தகம் யாருக்கும் தெரியாமல் இத்தனை வட்டி குருசாமியாக இருந்து 35 வருகிற ஒரு மனுஷன் ஒரு பாடலை கேட்டு தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்பது எடுத்த தீர்மானம் என் தீர்மானம் அல்ல. இது கர்த்தர் தாயின் வயிற்றில் உருவாக்கும் என்று தெரிந்து கொண்டு இவன் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று அவர் எழுதி வச்சு கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பேரும் அப்படிதான். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, கர்த்தருடைய அவருடைய பிளான் எல்லாம் பெரிய பிளான்.
0: நிச்சயமா ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க, நீங்க பிறந்த குடும்பத்தின் பின்னணி வேற, அப்பாவுடைய ஆசை வேற, அம்மாவுடைய கனவு வேற, உங்களுடைய கனவு வேற, ஆனா உங்களை உண்டாக்கின தேவன் ஒருவர் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வச்சிருந்தார்.
1: அந்த திட்டம்
0: அதை ரொம்ப அழகா அவரை பின்தொடர்ந்து உங்களுடைய தாகம் அந்த பாடல் மூலமாகவே கிரியை செஞ்சிருக்காரு பாருங்க, இதுதான் ஆச்சரியமான காரியம்.
1: நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, அந்த என்ன பாட்டுன்னு இப்ப புரியல, இப்ப எடுத்த கிறிஸ்தவ பாடல்கள் வசனம் தான் நம்ம விடுதலையா. 107:20 அவர் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அழிந்து போன ஆத்மாக்கள். அதனால லாசர் எழுந்து வந்தாங்க, அதனால அங்க வசனம் தான் கிரியை செய்யும். இன்றைக்கு பாடலுக்குள்ள இருக்கிற அர்த்தம் இல்லாத பாடல்கள் அநேகம் உருவாகி கொண்டிருக்கும். அர்த்தமுள்ள பாடல்கள் எவ்வளவு சூப்பராக, ஒரு பாடல் யாரோ இயற்றியாங்க, யாரோ பாடினாங்க, ஒரு குருசாமி கேட்டது, விசுவாசம் கேள்வியாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தாலும் வருகிறது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே கேட்டாதான் விசுவாசம் வரும்னு அர்த்தம். என்ன கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். சத்தியம் யார், அவர் தான் இயேசு. அந்த சத்தியத்தை நான் சுவிசேஷ ரசம் ஜெகம் மூலமா கேட்டது.
0: நம்ம இதை குறித்து தொடர்ந்து பேச போறான், அதுக்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை.

0: உங்க துக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
1: வெல்கம் பேக் அன்பு நேயர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் சகோதரன் ஸ்ரீஜித் ஏப்ரஹாம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு வேளையை தேவன் நமக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். இசையில மாற்றம் தேவைன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு பாடல்கள்னு சொன்னாலே மியூசிக் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கருதப்படுகிற நாட்கள் வந்து விட்டன.
2: அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா, மியூசிக் கீழே இருக்கும், வாய்ஸ் கொஞ்சம் நல்ல மேலே இருக்கும், நமக்கு அந்த வார்த்தைகள் நல்லா புரியும்.
1: இப்ப கேக்குறவங்க ஒரு வேலை சொல்ல, இவர் பாடகர்னால இப்படி சொல்றாருப்பா, வாய்ஸ் மேல இருக்கணும்னு.
2: இப்ப என்னாச்சுன்னா, இந்த வார்த்தைகள் எல்லாம் உள்ள போய் மியூசிக் மேல வந்ததுனால என்ன வார்த்தை என்னன்னு புரியல. நான் எப்பவுமே பாடும்போது நல்ல பெஸ்ட்டு, நான் எப்பவுமே பாடலை கேட்கும்போது அதில் இந்த வார்த்தைகள் நல்லா இருக்கா, அது ரொம்ப சரியான வார்த்தையாக இருக்கா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான் பாடுவேன். அதனால் எல்லா பாடல்களும் நான் ரொம்ப பாடுவதில்லை, செலக்ட் பண்ணி தான் என் பப்ளிக் ஷோக்கில் நான் பாடுவதுண்டு. இந்த பெஸ்ட்டு அது, அந்த பாடல் கேட்கும்போது சொல்லுவேன், ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்கே அந்த பாடல், ரொம்ப வார்த்தைகள் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை தான், ஒரு பாடல் தான் என்னை மாற்றினது. ஒரு பிரசங்கம் அல்ல, ஒரு பெரிய சாட்சி அல்ல. பரிசுத்த வேத புஸ்தகத்தின் எத்தனை புஸ்தகம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, எனக்கு ஒன்றும் தெரியாது, எத்தனை புஸ்தகமும் தெரியும். அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பாடல் மாற்றி, அதனால தான் இன்றைக்கும் நான் அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம், நான் பிரசங்கம் பண்ணும் போதும் மிக முக்கியமாக வார்த்தைகள் தான். அதில் நான் சொந்தமாக தயாரித்த கிடையாது, பரிசுத்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற சத்தியங்கள், அவர் உணர்த்துகின்ற சத்தியங்கள், நான் என் ஆவிக்கிற கண்களால், மேலான கண்களால் ஒன்றும் பார்க்க முடியாது. ஆவிக்கிற கண்களால் தேவன் தந்த சில சத்தியம் நான் படித்து வந்தவன் அல்ல, ஒன்றும் படித்தேன். தமிழ் போலும் தேவனோட கிருபை தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறது. அதேமாதிரி பைபிளும் அப்படி தான், தேவனோட கிருபை. இது வேற 132 கன்வென்ஷன் ப்ரீச் பண்ணியாச்சு, சுத்த கிருபை தான். இது ஒன்றும் என் கையில் இல்லை, தேவன் தந்த ஒரு பெரிய அருள். ஆனால் எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது பாருங்க, ஒரு பாடல் என்னை மாற்றி இந்த ஊழிய காரணத்தில் கொண்டு சென்றது. அவர் சொன்னாங்க, நீ ஞானஸ்தானம் எடு. ஞானஸ்தானம் என்பது எனக்கு தெரியல, அவர் சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் 2000 February 3rd இந்த தமிழ்நாட்டில் இந்தியா தேசத்தில் சிறந்த ஊழியர், மறைந்து போன அன்பு பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள், 2000 June, May, February 3rd காலையில் 8:30 மகிழ்ச்சி சபையில் எனக்கு ஞானஸ்தானத்தை தந்தது. அவர் தான் எனக்கு அப்ரஹாம் என்று பெயர் வைத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. தண்ணியில்னு மேலே வரும்போது, தம்பி ஸ்ரீஜித் அப்ரஹாம், உன்னை கர்த்தர் உலகமெங்கும் பயன்படுத்துவார், நீ ஒரு சிறந்த ஊழியக்காரனாக உன்னை பயன்படுத்த போகிற, உன்னை அப்ரஹாமை போல ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு வார்த்தையோட சொன்னாங்க. இனிமேல் சினிமா பாட்டு ஒன்றும் பாடக்கூடாது. நான் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தேன். தீர்மானம் எடுக்கும்போது நேர்களே, ஒரு 5 காரியம் தேவை. 1, ஜபம். 2, ஆலோசனை. 3, நிதானம். 5, தைரியம். 4, தைரியம். 5, அது உறுதிப்படுத்தணும். இப்போ ப்ரே, அனலைஸ், கன்சல்ட், போல்னஸ், ஆக்ட். நான் தீர்மானம் எடுத்தேன், கர்த்தருக்காக இந்த குரல் நான் பயன்படுத்த போகிறேன். பாருங்க, இத்தனை பாட்டு பாடி, இத்தனை இது பாடி, என் நண்பர்கள் எல்லாம் என்ன திட்ட ஆரம்பித்தது, இவனை பைத்தியமாகி போச்சு, அல்ல இவங்க பணம் கொடுத்து, அப்படி தானே சொல்லுவாங்க, பணம் கொடுத்து மதம் மாற்றிட்டாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், என் தேவன் மதம் மாற்றுகிற தேவன் அல்ல, மனுஷனை மாற்றுகிறதே. நான் அதுதான் பரிசுத்த வேத புஸ்தகம் படிக்கும்போது ஒன்று கற்றுக்கொண்டது. அவர் செய்த முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோகராஜன் சமயமாயிருக்கும். அது எனக்கு கர்த்தர் மனம் திரும்ப, ஒரு குடிகாரன் மனம் திரும்ப குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதுதான் நானும் அன்பு ஜோனையாவும் சுவிசேஷம் மூலமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மனம் திரும்ப, மதம் யானுக்கு தான், மதம் மனுஷனுக்கு தான். கர்த்தர் ஒரு நாளும் மதம் மாற சொல்ல, மனம் மாறு. இப்ப நான் மனம் மாறிட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனால் ஆரம்பித்தது பிரச்சனைகள். என் வீட்டாருக்கு தெரியாது, கர்த்தர் தெரிய வச்சிட்டாங்க. ஆனா எத்தனை நாள் ரகசியமா நடப்பாங்க, மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் அப்படி ரகசியமா நடந்தது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, மே மாதம் 27 ஒரு கன்வென்ஷனுக்காக நான் கேரளா பக்கம் போவோம். அதாவது இந்த பிரதர் மேத்யு குருவில என்னை முதல் முதலா கன்வென்ஷனுக்கு பாட, அந்த பாடல் மூலமாக என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அவர் சொன்ன வார்த்தை, மகனே உன்னொரு ஊழியக்காரனாக்கு உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் என் தேவன் சொல்லி, உன்னை அழைத்தவர் உண்மையில் சொன்ன வார்த்தை நிறைவாக மாறினது. அப்ப அவர் கன்வென்ஷனுக்கு சாட்சியின் பகுதிக்கும் பாடல் பகுதிக்குமே என்னை அழைத்தது. அப்போ நான் டிக்கெட் புக் பண்ணேன் மே 28ஆம் தேதி. அப்போ நான் அடையாரில் இருக்கிற வயதான தாய் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நானும் கூட வர, இத்தனை நாளும் சினிமா பாடுதான் கேட்டிருக்கு, ஆண்டவர் பாட்டு பாடுறதுன்னு கேங்க. அம்மா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, மே மாதம் ட்ரெயின் கிடைக்காது, டிக்கெட் புக்கர். அவன் சொன்னேன் காரில் போகலாம். என் மகள் 1ஆம் தேதி வருவாங்க, ஜூன் 1ஆம் தேதி, மகளும் 2 பிள்ளைகளும், அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும் பாட்டு கேட்கணும்னு. திரும்பி வரும்போது கடைசி எனக்கு ஒரு ஆசையப்பா, ஊட்டியில் என்னை கூப்பிட்டு போனோம், நான் ஊட்டியில் இதுவரை பார்த்ததில்லை. சரி அவங்க ஆசை நிறைவேற்றம் சொல்லி ஜூன் 3ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு நானும் அம்மாவும் இந்த 3 பிள்ளைகளும் சென்னையிலேருந்து பயணம் செய்து போகும்போது, ஆமாம் ஆமாம், முன்னாடியே வாங்கிட்டாங்க அடையார் ஆனந்த் ஆனந்த பவன் ஜாங்கிரி வாங்கி வச்சுருந்தாங்க அம்மா.
1: சரி,
2: விழுப்புரம் பக்கம் விக்கிரவண்டி அந்த ஊர், இன்னொரு ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும் அந்த ஊருக்கு வந்துடும். அம்மா என்ன பண்ண, ரொம்ப நேரம் வந்து வண்டி ஓட்டுறேன் சொல்லி என்கிட்ட ஜாங்கிரி கொடுப்பாங்க. ஜாங்கிரி கடிக்கிற நேரத்தில் விக்கிரவண்டி வந்துட்டு ரோடு 2ஆக பிரிந்தது, பிரியிற இடம் அந்த விக்கிரவாந்தி. எப்பொழுதும் பார்த்தா அப்போ நான் எப்பொழுதும் அந்த இடத்துல போயிட்டு நான் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு போவேன் அந்த இடத்துல. அப்போ நினைப்பாங்க வேணா பைத்தியக்காரனா நினைப்பாங்க. என்ன காரணம்னா, திரும்பும்போது ஒரு பஸ் வந்து என் காரில் வந்து மோதினா,
1: தவறான ராங் சைடில் வந்து
2: நான் கரெக்டாக வந்தேன். இந்த லாரி வந்து முன்னாடி வந்து ஓவர்டேக் பண்ணி என் ஸ்பீடு 120 கிலோமீட்டர், நான் திடீர்னு
1: எதிரில் வந்த வண்டி ஓவர்டேக்
2: பண்ணி உள்ளே வந்தேன். நான் அப்படி என் கரெக்ட் லைன் வந்துட்டு இருந்தேன், போய் அப்படியே போய் அடித்து அம்மா இறந்து போச்சு ஸ்போர்ட்டில். அம்மா அது எனக்கு ரொம்ப கஷ்டம், வர வேண்டாம் சொன்ன அம்மா கிட்ட, அம்மா கேட்கல. 9 மணிக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஆனால் உதவிக்கு யாருமே வரலை. எங்கள் தபலிஸ்ட்டு அவர் ஆக்சுவலாக ட்ரிச்சிக்கு இந்த மாதிரி கன்வென்ஷன் போகும்போது பார்த்துருக்காங்க, யாரும் ஆக்சிடெண்ட் ஆச்சு சொல்லி அவரும் அப்படியே போயிட்டார். ஆனால் 2 மணி வரைக்கும் அப்படி உதவி கிடைக்கல, அம்மா இறந்து போயிட்டாங்க, நான் உள்ளே மாட்டி போச்சு. அங்கே எப்படி என்ன, விழுப்புரம் அந்த விக்கிரவாண்டி பகுதி ஆக்சுவலாக ஆக்சிடென்ட்ஸ் ஆனது, அந்த பேரே ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், டெய்லி 6-7 ஆக்சிடென்ட் நடக்கும், கம்பல்சரியாக நடக்கும். அப்போ அங்கே தலையில் கெட்டெல்லாம் கட்டி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அவங்க வேலை திருற வேலை தான். அதில் தான் சில ஐட்டம்ஸ் எல்லாம், கீபோர்டு.
1: இது எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம், அங்கே நீங்கள் விபத்துக்குள்ளாகி குற்றுயிராக இருக்கிற நேரத்தில் உங்களுடைய பொருட்களை எல்லாம், கீபோர்டு, உங்களுடைய ஷூ காணாமல் போச்சுன்னு
2: சொன்னீங்க,
1: பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்.
2: ஆமாம், எல்லாம் திருட்டாங்க
1: சொல்லுங்கள்.
2: அப்புறம் 2:30 மணிக்கு போலீஸ் ஷீப்பு வந்து, இதெல்லாம் அப்புறம் நடந்த சொல்ல எனக்கு ஞாபக சக்தி இல்லை. போலீஸ் ஷீப்பு வந்துட்டு இந்த மாதிரி என் சத்தம், எனக்கு அப்போ அதில் உயிர் கொடுத்தாங்க, சத்தம் நான் உள்ளே மாட்டி போச்சு. அவங்க என்ன பண்ணிருக்கேன்னா, வண்டியோட ஜாக்கி எடுத்து அடித்து சென்ட்ரல் லோக்கிங் சாண்ட்ரு, இவங்க அடிச்சு அடிச்சு என் கை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டேன்.
1: உங்களை வெளியில் எடுக்க,
2: அப்போ என் கால் முழங்கால் மட்டும்தான் உடஞ்சது, இவங்க எடுத்து என் தைபோன் உடைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த முகம் போய் கண்ணாடியில் குத்துனால அது கண்ணாடி குத்தி இருந்தது, இவங்க திடீர்னு வலிச்சனால இந்த பகுதி கைண்டி போச்சு. அப்புறம் இது ஒரு டப்பாயில் எடுத்துட்டு வந்து,
1: அதாவது உங்களுடைய முகத்தில் ஒரு பகுதியை ஒரு பாக்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க.
2: சென்னைக்கு வரும்போது 6:30 ஆச்சு, சாயங்காலம் 6:30 ஆச்சு. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண பண்ண சொன்னாங்க, ஆனால் இவர் இறந்து போயிட்டாரு. அப்புறம் பணம் இல்லை, சைன் போடுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ என் பர்ஸில் இருந்த நம்பரை பார்த்து நண்பர்களுக்கு தகவல் கொடுத்து நைட்டு 6:10 மணிக்கு வந்து
1: பர்ஸில் உங்கள் விசிட்டிங் கார்டு,
2: விசிட்டிங் கார்டு எடுத்து 10 மணிக்கு வந்து 10,000 ரூபி கொடுத்து எனக்கு 7 ஆப்ரேஷன் பண்ணாங்க ஒரே டைம். 3:30 மணிக்கு தான் முடிச்சு எல்லாம், அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் கோமா ஸ்டேயில் இருந்தது.
1: கோமா
2: புழைக்க
1: நினைவே இல்லாமல்
2: என்னோடய எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. யாரும் அவங்க ஃபோன் பண்ண சொல்லி அம்மாவுக்கு சின்ன ஒரு அட்டாக், நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லி.
1: அதாவது இந்த கார் ஆக்சிடென்ட்ல இறந்தது உங்க வளர்ப்பு தாய்,
2: வளர்ப்பு தாய்
1: வீட்டில் ஸ்பிரிச்சுவல் மதர்,
2: அவங்க தான் சென்னையில் எனக்கு
1: ஆவிக்குரிய தாய்,
2: எனக்கு சாப்பாடு கொடுத்து இன்னொரு மகனை போல என்ன வளர்த்தன அம்மா. அம்மா அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளைங்க பின்னாடி இருந்தாங்க. அதில் அந்த பெரிய பிள்ளைக்கு 7 பல்லு போச்சு, 2 பிள்ளைகளுக்கு 2 கை எல்லாம் உடஞ்சி போச்சு. ஆனால் அவங்க எல்லாம் அன்னைக்கு அடுத்த நாளே அவங்க எல்லாம் மாறிட்டாங்க. நேற்று வரைக்கும் என் தோளில் கை போட்டாங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு எனக்கு அவங்க சத்ருவாக மாறினாங்க, திடீர்னு அவங்க மாறிட்டாங்க. என் வீட்டில் இருந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து தூக்கி ஸ்டெப்பு மேலே தூக்கி போட்டு என் பேங்க் அக்கௌண்ட், என் சிடிஸ் எல்லாம் லாக் பண்ணி மேல அவங்க கேஸ் ஃபைல் பண்றதுக்காக வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி என்ன அவங்க அம்மாவோட சொத்தை நான் திருடி இருக்குன்னு
1: சொல்லி. அவங்க உங்களுக்கு எந்த விதத்துலயும் உதவி செய்யல இந்த சூழ்நிலையில?
2: ஒண்ணுமே பண்ணல. ஒரு 5 பைசாலும் தரல, ஒரு 10,000 போலும் அவங்க கட்டல. அன்னைக்கு நாங்க போற நைட்டு நான் வண்டி சர்வீஸ் எடுத்து வீட்டுக்கு வரும், 12 மணி ஆச்சு, மிட் நைட் ப்ரோக்ராம் முடிச்சு. அப்போ பிளைட் எல்லாம் இப்படி வச்சிருக்காங்க, நான் பார்த்தா நீ வராமல் சாப்பிட மாட்டேன். நான் நினச்சி எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க, எனக்காக நான் சினையே சாப்பிடக்கூடாது. 3 பேரும் சாப்பிடுவேன். நான் வந்த பிறகு சூடாக சப்பாத்தி சாப்பிட நைட்டு படுத்து அடுத்த நிமிஷம் வித்தின் 24 ஹவர்ஸில் என் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு என்ன ஒரு குப்பைன்னு எண்ணி இதான் மனுஷன். அப்போ நான் புரிந்து கொண்டேன்
1: மனிதனுடைய அன்பு மாறுகிற அன்பு.
2: இப்போ இவங்க என்ன பண்ணுங்க, அம்மா இருந்தா எனக்கு தெரியாது. ஜூன் மாதம் 3ஆம் தேதி அம்மா இறந்துட்டாங்க, 8ஆம் தேதி அம்மா பர்த்டே. எனக்கு ஞாபக சக்தி இல்லை, கோமாஸ் நான் ஏதோ உளறிட்டு இருக்கு. கோமாயில் ஏதோ உளறாங்க, நான் அம்மாவை பார்க்கணும் அவங்க சொல்றாங்க. ஆனால் அவங்க 3 மாசம் இந்த தகவல் எனக்கு தரல. 8ஆம் தேதி அம்மோட ஃபியூனரல் கில்பாக் சிமெண்ட்ல முடிஞ்சிச்சு. ஆனால் நான் 3 மாசம் அம்மா தேடிட்டு இருக்கு. அம்மா எங்க? அவங்க சொல்றாங்க கால் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு, உன்னை பார்க்க வருவாங்க. ஆனால் எப்படி இது நான் கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்தது எங்கள் வீட்டுக்கு. என்னை தூக்கி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு எங்கள் சகோதரங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. என் பின்னோடுக்கிறதுக்கு வந்தேன். இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் போனோம் வந்த பிறகு பந்தல் போடு வீட்டு முன்னாடி, அம்மா இப்படியா இருக்கு, அவன்கிட்ட பின்னோடுத்துட்டு வரேன். ஆனால் இங்கே வரும்போது தான் எனக்கு உயிர் இருக்குன்னு தகவல் வந்தது. உடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, அவனுக்கு உயிர் இருக்கு. நம்ம இங்கேருந்து அப்படி பார்த்தா ஸ்ரீஜித் அப்ரஹாம் வந்து போட்டு ரிசப்ஷனில், என் பேர் தைப்புறம்பில் விஸ்வம்பரன் ஸ்ரீஜித், இவன் இப்படி அப்ரஹாம் ஆயிட்டாங்க. என் சிடியில் எல்லாமே ஸ்ரீஜித் அப்ரஹாம். பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னை இங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி ஆம்புலன்ஸில் சென்ட்ரலில் கொண்டு போய் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் என்னை கேரளா கொண்டு போயிட்டேன். அதன் பிறதாயா பெரிய பாடு. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் பெரிய கொடுமை. கண் பார்வை போச்சு, முடி போச்சு. அப்போ தான் எனக்கு தெரியுது ஒன்றும் தான் போச்சு, முழங்கால் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அசிங்கமான ஒரு ஒரு ஒரு டெட் பாடி மாதிரி நான் படுத்துட்டு பெட்ரூமில் தான் பாத்ரூம் போகிறது குளிக்கிறது எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டு.
1: அதாவது உங்களுடைய வலது முழங்கால் வந்து இல்லை,
2: ரொம்ப டேமேஜ். இப்போ பெட்டில் எல்லாம் உடஞ்சி போச்சு, ஸ்க்ரூ போட்டிருக்கு.
1: ஸோ நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு சொன்னீங்க.
2: ஆமா.
1: என்ன விதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்தது அந்த நாட்களில்?
2: நான் நினைச்சேன் நான் சினிமா ஃபீல்ட்ல இருக்கவும் நல்லா இருந்தேன். மெய்யான தேவன் சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு உன்னை உலகமெங்கும் பயன்படுத்துவேன் போதகர் ஜீவானந்தய சொல்லி அப்ரஹாமை போல. அப்ரஹாமுக்கு இப்படிலாம் வரலையே, அவர் கையும் காலில் உடையிலே, கண்ணு போகலையே, தாய் போகலையே, தகப்பம் போகலையே, என்ன வகையில் என்ன சொல்றாங்க, ரொம்ப சோர்ந்து. அதான் எனக்கு சோர்வு.
1: எல்லாமே ஒரு பொய் போல.
2: இந்த பக்கம் கேஸ் எனக்கு நோட்டீஸ் தான், வக்கீல் நோட்டீஸ். அப்பதான் தெரியுது அம்மா இறந்து போச்சு. 3 மாசம் எங்க அம்மாவுக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, இங்கிலீஷ் படிக்க தெரியாது. அம்மா படுக்கையில் இருக்கு, என் 2 சகோதரங்களும் ஃபேக்டரிக்கு போயிட்டு, அப்பாவும் போயிட்டாங்க, அண்ணிங்க கிச்சன்ல இருக்காங்க, போஸ்ட்மேன் கரெக்டாக என்னிடத்துல எடுத்துட்டு வராங்க. நான் அண்ணன் சொல்லியிருக்காங்க அவனுக்கு ஃபோன் கனெக்ஷன் போல் கொடுக்கக்கூடாது, அம்மா இறந்து இவனுக்கு தெரியக்கூடாது. ஆனால் அவனுக்கு அட்டாக் வந்துடும், அவன் செஸ்ட் ரொம்ப வீக்காக இருக்கு, ஸ்டியரிங் அடிச்சு. ஆனால் நோட்டீஸ் அந்த இது பார்க்கும்போது அது வக்கீல் நோட்டீஸ், அம்மாவுக்கு வந்துட்டீங்க, சொத்தெல்லாம் திருட்டீங்க. நான் எங்கள் சொத்து திருந்தாங்க, அவங்க வீட்டில் தான் இருக்கு. அப்போ எங்கிட்ட ஒரு வார்த்தை அவங்க சொல்லல, தம்பி சொத்தை காணும், எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி கபோர்டில் இருக்கு, நீங்கள் திறந்தெடுக்க வேண்டியதானே. அப்போதான் எனக்கு தெரியுது, சே சே சே சே, நேற்று வரைக்கும் சப்பாத்தி சாப்பிட்டவங்க இன்னைக்கு நம்மளை கைவிட்டாங்க பார்த்தீங்களா. அப்போதான் அம்மா இருந்தது தெரியுது. அதான் ரொம்ப தாங்க முடியும். 3 மாசம் வரும் வரும் எதிர்பார்த்துன்னா காணோம், இறந்து போயிட்டாங்க. அது என்ன ரொம்ப ரொம்ப நான் தளர்ந்து போயிட்டேன் ஐயா. அப்புறம் ஃபோன் பண்ணி உங்கள் சொத்தை நான் எடுக்கல, இன்னிடத்தில் இருக்குது, நீங்கள் திறந்து பாருங்கள். இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இன்றைக்கி இத்தனை தேசத்து மக்கள் கேட்குறாங்க. இப்போ இந்த நான் சொல்கிறது அவங்க பிள்ளைகளும் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். 384,000 ரூபா ஒரு ஐயா கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க அம்மா. அந்த பணத்தின் ஃபுல் டீட்டெயில்ஸும், அந்த வீடு, அவங்க 2 பிள்ளைகள் பீனா மீனா, அது எழுதி அம்மா வச்சுருக்காங்க. எங்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க, நான் படுக்கையில் ஆகி போச்சு. எப்போது அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு எங்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்படியே கொடுத்துட்டேயா, அப்போ தான் அவங்களை என்ன பற்றி தெரியுது. எனக்கு அதுலையா சொத்தில்ல, நான் ஒரு பெரிய ஓடிஷன் கூட முதல் பிறந்தேன். அப்படி திருடி இருந்தால் எனக்கு இந்த ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா
1: இப்படி ஒரு பின்னணியில் நீங்கள் பிறந்து வளர்ந்து யோசிப்பை போல தான் தவறாக பழி சுமத்தப்பட்டு பல விதமான பாடுகளின் வழியாக கடந்து போய் இன்றைக்கு நீங்கள் ஊழியத்தில் நிலைப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தருடைய கரம் இல்லாமல் இது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த பிசாசினுடைய பிடியிலிருந்து வெளியில் வந்த உடனே அந்த எரிச்சலினால் பிசாசு இப்படி எல்லா விதத்துலேயும் உங்களை நெருக்கி உங்களை சோர்வுரை பண்ணி தேவனிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று
2: முயற்சித்திருக்கேன். நான் இருந்து அங்கத்தானே இருந்தது, இதனாலும் பிசாசு கூட தான் இருந்தது. அப்புறம் மெய்யான தேவனை தேடி வரும்போது அவனுக்கு சகிக்கல,
1: உண்மை.
2: என்ன சோதனை பண்ணி என்ன சாகடிச்சுட்டு இவன் தேவனை வேண்டாம் சொல்லணும்னு நினைச்சாங்க. இந்த சூழ்நிலை நான் அப்படி சொல்லையா, ஆறு அண்ணா ஒரு அக்கா இப்ப அக்கா எல்லாம் பேச மாட்டாங்க, அங்க பிள்ளைகள திருமணத்துக்கு எல்லாம் அழைக்கல, கடன் தொலை தாங்க முடியல, 5.5 லட்சம் கடன் ஆச்சு.
1: இந்த ஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் செலவு
2: இல்லை அதெல்லாம் அப்போ நான் 47,000 ரூபா மட்டும் எங்க அவ்வளோதான் ஐயா என்கிட்ட இருந்தது, எல்லாம் நண்பர்களுக்காக செலவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரே ஒரு சினிமா நண்பன் மட்டும்தான் என்னை பார்க்க வந்தாங்க ஐயா, வேற யாரும் வரல,
1: மற்ற யாரும் வரல,
2: யாரும் வரல.
1: நீங்கள் இங்கே கச்சேரியில் இருக்கும்பொழுது உங்களை நம்பி இருந்தாங்கன்னு சொன்னீங்க,
2: 23 பேர் இருந்தாங்க,
1: அதாவது உங்களை நம்பி இருந்தாங்கன்னா நீங்கள் தான் எல்லாம் அவங்களுக்கு
2: நான் கச்சேரி கொடுத்தா ஐயா, அவங்க
1: யாருமே வரல,
2: ஒருத்தர் மட்டும்தான் வந்து ஒரு 15,000 ரூபா தந்தாங்க ஐயா. அந்த தம்பி கூட இன்னும் நட்பு வச்சிருக்கு. 47,000 ரூபா தான் ஐயா நான் இத்தனை நாளும் சினிமா நிறைய பணம் டெய்லி இருந்தேன், எனக்கு அப்போ தெரியலையா, இப்போ நான் ரொம்ப புத்திமான ஆகிட்டேன், நான் புத்தி இல்லாதனா இருந்தேன், இப்போதான் ஐயா தெரியுது. இப்போ அந்த பணம் எல்லாம் சேர்த்து வச்சு நான் இந்த வாட வீட்டில் இருக்கணும் தேவையில்லையா, நான் நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் 47,000 ரூபா தான் இருந்த வாலன்ஸ் அப்பா தான் கொடுத்தாங்க.
1: நிச்சயமா இப்போ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம், ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய பாடலை நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம். அன்பு நேயர்களே, சகோதரன் ஸ்ரீஜித் இப்ராஹிம் அவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உள்ளம் முறுக்கும் சாட்சியை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து அவரோடு நாம் பேசும் முன்பதாக இதோ ஒரு இனிமையான பாடல்.

0: சுற்றுப்புள்ளி.
1: அன்பு நேயர்களே, மீண்டும் காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் உள்ள முறுக்குகிற விதத்தில் சகோதரன் ஸ்ரீஜித் இப்ராஹிம் தன்னுடைய சாட்சியை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து சகோதரனோடு பேசப்போகிறோம். பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: ரொம்ப உள்ள முறுக்குகிற ஒரு சாட்சியாக உங்களுடைய சாட்சி இருக்கிறது. நீங்க சொன்னீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே இப்படி ஒரு விபத்து,
2: நாலாவது மாசம்
1: ஒரு விபத்து, உங்களை வளர்த்த குடும்பம் அவர்கள் உங்களுக்கு விரோதமா திரும்பி, வக்கீல் நோட்டீஸ், நீங்க பிறந்த குடும்பமும் உங்களுக்கு விரோதமா திரும்பிட்டாங்க. இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில எப்படி வந்து ஆண்டவர் உங்களை மீண்டுமாய் உயிர்ப்பித்தார், எப்படி உங்க விசுவாசம் உயிர்ப்பிக்கப்பட்டது? ஏன்னா சாத்தியமே கிடையாது, இயற்கையா சாத்தியமே கிடையாது. என்னடா இந்த கடவுள், இல்ல நம்ம ஏன் உயிரோட இருக்கணும்ன்ற கேள்வியே வந்திருக்கும்.
2: அப்படி படுக்கையில் இருந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே ஒரு நாள் இவருக்கு நடக்க முடியாது, முழங்கால் டேமேஜ் ஆச்சு. 9 ஆப்ரேஷன் பண்ணிட்டாயா, 10th ஆப்ரேஷன் நீல் இருக்கிற ஸ்க்ரூ எடுக்கிற ஆப்ரேஷன், அதில் சக்சஸ் ஆனது நடக்க முடியும்னு சொன்னாங்க. 1.5 மணி நேரம் சொன்னாங்க ஐயா, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆப்ரேஷன் முடியல, ஒரு ஸ்க்ரூ எடுக்க முடியல, இந்த ஸ்க்ரூ ஸ்டக் ஆகி போயிருக்குள்ள போய் அவங்க அதை அடித்து உடக்கும் போது திருப்பியும் முழங்கால் உடஞ்சி போச்சு. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இனி வாழ்நாள் முழுதும் கிரச்சஸ் தான் அப்படின்னு நினச்சேன். அப்படியே டாக்டர் சொல்ல, அண்ணங்கிட்ட சொல்கிறது, நான் எனக்கு அனஸ்தீஷியா ஸ்பைனல் கோட்ல தான் இருக்குது, ஆனால் என் புத்தியெல்லாம் நல்லா தான் இருக்குது. என் காதல் கேட்டது உடஞ்சி போச்சு, பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. நான் நினச்சேன் நீ வாழ்ந்தால் முன்னே நடக்க முடியாது. ஆனால் நான் எப்பொழுதுமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கையான மனுஷன், முடியும், நம்மளால் முடியும். நான் கிரச்சஸ்லேருந்து நடக்க ஆரம்பித்தேன், அப்புறம் ஒன்று தூக்கி போட்டேன், திருப்பி நடக்க ஆரம்பித்தேன், அடுத்தம் தூக்கி போட்டேன். 3 வருஷம் ஆச்சு இந்த ப்ராசஸ். நான் சொல்லும் போது ஒரு செகண்ட் தான் சொன்னேன், அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும்.
1: ஆமா, அந்த வேதனை, அந்த உணர்வுகள், அந்த 3.5 வருஷம் நீங்க எங்க கேரளால இருந்தீங்களா, சென்னையில இருந்தீங்களா?
2: ஆமா, கேரளால இருந்தேன், வீட்டில் தான் இருந்தேன். பயங்கரமான பணம், 5 பைசா இல்லை, கையில் நிறைய பணம் பார்த்த ஒரு மனுஷன், கடன் தொல்லை எக்கச்சக்கம், 5.5 லட்சம் கடன். ஒரு நாள் நான் வீட்டு விட்டு வந்துட்டேயா, யாருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாது, கடன் தொல்லை தாங்க முடியாமல் சென்னையில் வந்து.
1: அப்போ உங்கள் மனைவி பிள்ளைகள் எங்கே இருந்தாங்க?
2: அவங்க அவங்க ஊரில் இருந்தாங்க, வைஃப் வீட்டில், மகனும். அப்போ எனக்கு இன்னொரு குழந்தை இப்போ பிறந்திருக்கு, அவ்வளோ அப்போ இல்லை. ஏன்னா அவங்க அம்மா எல்லாம் சோர்ந்து போய் இனிமேல் இவங்க கூட வாழ முடியாது, கிறிஸ்தவன் ஆகிட்டாங்க சொல்லி அவங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வைஃப் ரொம்ப நல்ல வைஃப், மகனும் நல்ல வைஃப், எங்கிட்ட ஃபோன்லாம் பேசுவாங்க. நடந்து சரியாகும் போது, நடக்கும்போது நான் உன் இடத்துல வரேன், ஆனால் யாருக்கும் தெரியாமல் நான் சென்னைக்கு வந்துட்டேன். இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கை, என் வந்த நோக்கம் எல்லாம் வேற நோக்கம், ஆனால் எனக்கு சதி பண்ணவங்களை விடக்கூடாது.
1: அதாவது அந்த கிரச்சஸோட நீங்க சென்னைக்கு வரீங்க,
2: சென்னைக்கு வந்தாதான்
1: வந்து உங்களுக்கு சதி பண்ணவங்கன்னு சொன்னா யார சொல்றீங்க?
2: அந்த ஆடிட்டர்.
1: ஓகே,
2: அவருக்கு தெரியும், 30 லட்சத்தி 40. எனக்கு சந்தேகமா இருக்கு, அவரு கொடுத்த அந்த சந்தேகமா இருக்கு. நான் எஃப்எம் ரேடியோ மாதிரி எல்லாருக்கிட்ட
1: சொல்றேன்,
2: அவருக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும்.
1: அதாவது நீங்க சினிமால பின்னணி பாடகராக இருந்தீங்க, இப்போ சினிமாவையே இப்ப நீங்க வாழ்க்கையா மாற்ற பல கதைகள்ல வர்றது போல இப்ப நீங்க அந்த கிரச்சஸோட பழிவாங்க வந்துட்டீங்க.
2: இவரை விடக்கூடாது, என்னை இப்படி அவமானப்படுத்தினீங்க, எல்லாம் தெரிஞ்சு என்ன சதி பண்ணிட்டீங்க, இவரை விடக்கூடாது சொல்லி 2-3 பாட்டி 2-3 தடவை அவரை
1: சந்திக்க முயற்சி,
2: சந்திக்க அப்படின்னா இருட்டில்,
1: ஓ இருட்டில் சந்திக்க,
2: இருட்டில் அடி, இருட்டடி. ஆனால் 2-3 தடவை அவரை முன்னாடி வரலையா, நான் நினச்ச டைமுக்கு அவர் வரல. கர்த்தர் அங்கே என்ன காப்பாத்துறாங்க, எல்லாம் எனக்கு ஜெயில இருந்திருப்பேன்.
1: ஆமாம், ஏன்னா அந்த கோபத்தில் என்ன நடந்திருக்கும்,
2: ஆனால் எனக்கு யாரும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, குடும்பம் இல்லை, யாருமே இல்லை. அப்போ நான் எதுக்குன்னு வாழணும், என் கண் இல்லை, முழங்கால் இல்லை, முடி இல்லை, சரீரம் இல்லை, கடந்தொல்ல, ஊருக்கு வர முடியாது.
1: சரி, என்ன நடந்ததுன்றது அந்த காரியமும் நிறைவேறல.
2: அந்த காரியம்,
1: நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்போ? சென்னையில் உங்களை ஆதரித்து இருந்த அந்த தாயும் இறந்துட்டாங்க.
2: மெரினா பீச், 3 நாள் படுத்தையா.
1: மெரினா பீச்சில் இரவு நேரங்கள் அங்கே படுத்திருந்தீங்க, அப்போது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க?
2: சாப்பாடெல்லாம் சரியா இல்லையா, ஒன்றும் இல்லை, கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபேன் இருந்தது, ஃபேன் அது வித்தாட்டு தான் நான் ட்ரெயினில்
1: இருந்தேன்.
2: நான் படுக்கும்போது அம்மா எனக்கு ஒரு ஃபேன் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூடு அப்போ. அப்போ அந்த ஃபேன் வித்துட்டு தான் நான் ட்ரெயின் ஏறி வந்தேன். பசி நம்ம எங்களை தாங்க முடியல, பயங்கரமான பசி.
1: அதுவரை நீங்கள் பசி அனுபவித்தது கிடையாது?
2: நான் லைஃப்பில் பசி எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருக்கும் சினிமா ஃபீல்டில் இருக்கும்போது நான் வாரி வாரி கொடுக்குறேன், அதுதான் பசி தெரியுது. போலீஸாரும் சொன்னாங்க இங்கே வந்து படுக்காதுப்பா, எங்களை வேலைக்கு நல்ல நல்ல குடும்பத்தில் பிள்ளை மாதிரி இருக்கேன், இங்கே வந்து படிக்கிறீங்க, எல்லாம் குஷ்டரும் எங்களை பிச்சைக்காரன் படுக்கிற இடம், தியேட்டர் எல்லாம் படுப்பாங்க, நீங்கள் இருந்துப்போம். அப்படி தான் இந்த மசாஃபி கெஸ்ட் ஹவுஸ், அதாவது ஏவிஎம் தியேட்டர், அந்த தியேட்டர் ஜஸ்ட் ஆப்போசிட் கேம்பஸ் ஹோட்டல் சந்தில் மசாஃபி கெஸ்ட் ஹவுஸில் 2500 ரூபா கணக்கு

0: பெத்த தாய் இறந்து போயிட்டாங்க. மூணு நாளா எனக்கு தெரியாது அம்மா இருந்தது.
1: சரி,
0: நான் எங்கேயும் தெரியல, நான் வீடு விட்டு வந்தேன்ல. எப்படி இறந்து போனேன்னா, அம்மா டெய்லி என்னை தேடி ரோடில் வந்துப்பாங்க. அப்போ என் நண்பர்கள் அம்மாவை பார்த்து வேறு வழிக்கு போயிடுவாங்க. பணம் வாங்கிட்டு நிற்கிறேன், மகனை கூட்டுவா, மகனை கூட்டுவா. இறந்து போகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் 3.5 வருஷம் படுக்கும்போது என் கட்டில் கீழே ஃபுல்லாக தண்ணி போட்டில் ஃபில்லப் பண்ணி வச்சுருவேன். குடிச்சிட்டு அப்படியே தூக்கி போடும், அம்மா ஃபில்லப் பண்ணி வச்சுருவாங்க. முன்னாடி ஒரு வாரம் போட்டில் வந்து காணும் வீட்டுல சகோதரங்க, அம்மா போட்டில் எங்க இல்ல, நான் தூக்கி போட்டேன் சொன்னாங்க. இது யாருக்கும் தெரியாத விஷயம். அம்மா இறந்து போற காலையில 6 மணிக்கு எழுந்து அண்ணன் கிட்ட சொன்ன, டிவி போடுங்க, என் மகன் டிவியில் வரும். அம்மா சொன்னம்மா, 6 மணி அம்மா விடியாத்தால, நீங்கள் டிவி போடுங்க, என் மகன் வருது, அவன் கனவில் பார்த்தேன், பேக் விட்டு வராங்க. சேர்ல உட்காந்துருந்தாங்க, டிவி ஓடிட்டு இருந்து அம்மா அங்கே இறந்து போச்சு. டிவி பார்த்து இறந்து போயிட்டு 3 மணி நேரம் ஆச்சு. அண்ணன் காலையில் எல்லாம் எழுந்து வரும்போது அம்மா அப்படியே படுத்துருக்கு. அம்மா கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாங்க. 3 மணி நேரம் ஆச்சு அம்மா இறந்துட்டு. அம்மாவோட கட்டில் எடுக்கும்போது எல்லா போட்லையும் தண்ணி ஃபில்அப் பண்ணி வச்சு.
1: ஒரு தாயினுடைய அன்பு, தாயினுடைய உள்ளம். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் வந்து இந்த அன்பு குறித்து சொல்லும் பொழுது வேற எந்த ஒரு அன்பையும் அவரால் காமிக்க முடியல. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை.
0: எனக்கு அது ரொம்ப இன்னும் அது மனசுலேருந்து விட்டு போகலையா.
1: உங்களுடைய குடும்பத்துல மற்ற எல்லாருமே உங்களை வந்து வேண்டான்னு ஒதுக்கினாலும், ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கையோட நீங்க போகல, உங்க மனம் மாறிடுச்சு, ஆனாலும் அந்த தாய் வந்து உங்களை மறக்கல.
0: ஆமா, அது இன்னும் எனக்கு என் மனசு போகல. அம்மாவுக்கு வந்து செய்ய முடியலையா, என் தோல்வியை பார்த்து அம்மா இருந்து போயிட்டாங்க. அம்மாக்கு தாங்க முடியல, நான் தோல்வி அடைந்தது. ஆனா எல்லா சகோதரங்களும் நல்ல நிலைமை வச்சு, நான் மட்டும்தான் கண்பாரவையும் காலம் இடந்து பிச்சைக்காரனை போல சென்னையில் வந்து சொல்ல அம்மா கேள்விப்பட்டு திருப்பி அம்மாவுக்கு அட்டாக் வந்து இறந்து போச்சு.
1: ஸோ என்ன நடந்தது பிரதர், நீங்கள் எப்படி லாஞ்சில் வேலை செய்துக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி மீண்டுமாய் கட்டப்பட்டது?
0: அதன் பிறகு அம்மாவோட இதுக்கு நான் வந்தேன். எனக்காக அந்த டெட் போட் வச்சுருந்தாங்க. கடைசி மகனுக்காக தகவல் வந்தது, நான் போய் பார்த்தாங்க. யாரும் கிட்ட சரியாக பேசலை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச ஆரம்பித்தால் இவனால் தான் அம்மா இறந்து போச்சு. அன்னைக்கு நான் கிளம்பு வந்தேன் ஐயா, கிளம்பு சென்னைக்கு வந்துட்டேன். நான் வந்து ஹோட்டலில் 7 மாதம் வேலை பண்ணேன். மனைவியோட செயினெல்லாம் மனைவியும் கூட்டு வந்துட்டேன். அந்த ட்ரிப்பு அம்மாவோட இதுக்கு போகும்போது மனைவியும் மகனையும் கூட்டு வந்துட்டேன். நான் சொன்னேன், என் கூட வந்தால் நல்லா இருக்கலாம், சத்தா ஒருமித்து சாகலாம். அந்த நம்பிக்கையோடு மனைவி மகனையும் கூட்டு வந்து, மகனுக்கு இப்போ படிக்கிறது பணம் இல்லை, அவன் இப்போ 7th க்குள்ளாக ஏறி சர்டிஃபிகேட் எல்லாம் ஊரில் இருக்குது. போரூரில் 2500 ரூபா வாடகைக்கு வீடு கெடுத்து, வீடு வாடகைக்கு எடுத்து 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்து, ஒரு சின்ன பாத்திரம், 2 பாய், ஒரு கெரோசின் ஸ்டவ் எல்லாம் வாங்கி நாங்கள் வாழ்க்கை ஆரம்பித்தேன். எனக்கு 2500 சம்பளம், டிப்ஸ் கிடச்சா தான் அன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு, இல்லைன்னா 2500 ரூபா வீட்டு வாடகை கொடுக்கணும். மகன் மனைவி நைட்டு காத்திருப்பாங்க நான் வர வரைக்கும். மனைவி அப்போ பிரெக்னென்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னப்போ இந்த குழந்தை வேண்டாம், பணம் இல்லைல்ல. மனைவி சொன்னால், கர்த்தர் தந்த பிள்ளை தானே, இன்றைக்கி தானே கர்த்தருக்காக ஓடுறீங்க, அது அப்படி இருக்கட்டும். நான் சொன்ன, என்ன பண்ணுவேன், டெலிவரிக்கு இதுக்கெல்லாம் பணம் வேணுமே, நம்ம அழிச்சிடலாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்போ ரொம்ப மீட்டிங் பண்ண ஆரம்பித்தனால நான் ஹோட்டலில் வேலை ரிசீவ் பண்ணிட்டேன். தலை சுற்றி கீழே பிபி ஜாஸ்தியாக இருக்கு. மகன் 7 மாதமாக ஸ்கூலுக்கு போகல, அழுதுகிட்டே இருக்கிறேன், படிக்கணும் படிக்கணும். அப்போ மனைவியோட கெட்டுதாலி அதான் கடைசியாக இருந்தது. அதை விற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கிட்ட, எல்லாம் வித்துட்டீங்க, இதை விற்காதுங்க. சேட்டுக்கிட்ட அடமானம் வச்சு, சர்டிஃபிகேட் ஒன்றுமே கிடையாது ஐயா, ஒன்றும் கிடையாது. அந்த ஹவுலி ஏஞ்சல்ஸில் போய் விஷயம் சொல்லி இவனுக்காக ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி, இவனுக்காக எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஐயா அவர் இறந்து போயிட்டார். 13,000 ரூபா ஃபீஸ் தர சொன்னார். இதெல்லாம் ரெடி பண்ணுறது 14,000 ரூபா கிடைச்சது ஐயா, அந்த செயின் வச்சு 13,000 ரூபா அவனுக்கு கட்டி அவனை ஸ்கூலில் சேர்த்துட்டேன். மனைவி மட்டும் தனியாச்சு. இப்போ நான் ரிசைன் பண்ணிவிட்டேன், வாந்தி எடுக்கிறேன். ரொம்ப கடினம் ஐயா, வாழ முடியல. நான் 13 தூக்கம் மாத்திரை சாப்பிட்டேன்.
1: அந்த நிலையில்
0: முடியல எனக்கு, அந்த தூக்கம் இல்லை. 2 டெய்லி சாப்பிட்ருந்தேன் இந்த வலியால், மொத்தமாக ஃபுல்லாக வலி தானே, உள்ள எலும்பு உடஞ்சிருக்கு, கண்ணு கீழே மூக்கு உள்ள உடஞ்சிருக்கு, அது இன்னும் ரெடி பண்ணல. கால் மட்டும் தான் ரெடி பண்ணிடுறேன். காலில் இப்போ நான் பிளாஸ்டர் போட்டிருக்கு, உள்ள ஸ்க்ரூ இருக்கு, கையில்

0: 24 தையல் இருக்குது, தலையில் 9 இருக்குது, இந்த பகுதி 110, கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்துட்டு பார்த்து 150 மேலே தையல் இருக்குது. தலையில் இப்போ மூணு கம்பி, ஒரு கம்பியில் 5 பின் இருக்குது, அப்படிப்பட்ட 15 பின் என் தலையில் இருக்குது. அதை வச்சு தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். பயணம் பண்ணும்போது எல்லோரும் தூங்குவாங்க, எனக்கு மட்டும் தூங்க முடியாது, பின்னு இடிக்கக்கூடாது எங்கும். அப்படியெல்லாம் ஒரு 10 வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன் ஐயா, கருத்தம் நடத்துகிறாங்க. ஆனால் இந்த டெலிவரி டைமில் பணம் இல்லை, என்ன செய்ய தெரியாது. அப்புறம் முஸ்லீம் நண்பன் சொன்னாங்க, உன்னை குவைட்டு கூட்டு போகிறேன், உங்கள் பாஸ்போர்ட் இருக்கா? நான் சொன்னேன் கண்டிப்பாக என் பாஸ்போர்ட் இருக்குது. ப்ராட்வேக்கு வர சொன்னாங்க. ப்ராட்வேக்கு போனோன்னா ஒரு 10 ரூபா டிக்கெட்டு வேணும், அதுபோல் என்கிட்ட பணம் இல்லை, நான் வேலை ரிசீவ் பண்ணிட்டேன். இப்போ டிப்ஸு கிடையாது, ஒன்றும் இல்லாத சூழ்நிலை. 54 பஸ்ஸுக்காக நான் போரூரில் காத்துட்டே இருக்கு. அப்புறம் பெரியவர் ஒருத்தர் வந்தார், ஒரு வயதானவர், கையில் பைபிள் எல்லாம் வச்சு, வைட்டம் வைட்டம் ஜுப்பை எல்லாம் போட்டு, தம்பி ப்ராட்வேக்கு என்ன நம்பர் இருந்தேன், நான் சொன்னாயி 54, நான் அதுக்காக காத்துட்டே இருக்கேன். அவர் பக்கத்தில் இருந்தார். ப்ராட்வே யாரை பார்க்க போகிறீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஒரு தம்பியை பார்க்க போகிறேன். எதுக்கு போகிறீங்க? அதெல்லாம் எதுக்கையா உங்களுக்கு? முன்னே எங்கேயும் நான் பார்த்துருக்கேன். நான் சொன்னேன், ஹோட்டலில் பார்த்துருப்பேன். இல்லை இல்லை இல்லை, உன் பேர் சொல்லு. நான் சொன்னேன், ஸ்ரீஜித் அப்புறம். ஸ்ரீஜித் அப்புறம், ஆமாம், உனக்கு தானே ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லை மனைவி மகனை கூப்பிட்டு வந்துட்டேன், வேலையில இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் குவைட்டு போக போகிறேன். எதுக்கு போக போகிறீங்க? ஒரு வேலை. தம்பி, அந்த வேலைக்கு போனால் நீ திரும்பி வர மாட்டேன், அது உனக்கு ஏற்ற வேலையா? இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல, கண்ணு போச்சு, கால் போச்சு, எல்லாம் போச்சு, ஆனால் குரல் போகலையே, கர்த்தருக்காக பயன்படு, திருப்பி நீ பாடிப்பார், தெய்வன்ட்டு எல்லாம் வாக்குத்த வசம் நிறைவேற்றுவேன். பஸ் வந்தது, ஃபுல்லாக வந்தது, பெரியவர் ஏறி போயிட்டாங்க. இப்போ நான் 232 கன்வென்ஷன் முடிச்சாச்சு, இன்னும் அந்த பெரியவர் வரல, அவரை பார்க்கல, இன்னும் நான் தேடிட்டு தான் இருக்கு. அவர் இறந்து போனாங்களா? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் மனிதனாய் பிறந்தவர், அவர் மனிதனாய் வந்து தான் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. என் கஷ்டங்கள் எல்லாம் அன்னைக்கு முடிந்து விட்டது. கீழ்ப்படிதல், 59 இடங்கள் வருகிறது பரிசுத்த வேத புஸ்தகத்தில். அந்த ஒரு சிறந்த மனிதனுடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்த வீட்டுக்கு சென்று என் புக்கு, பாடல் புக்கு எல்லாமே ஊரில் இருக்க எல்லாம் விட்டுட்டு வந்திருந்தானே. என் அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், நான் ஒன்றுமே கேட்கல, எனக்கு கடைசி ஒரு உதவி செய்ய முடியுமா? நான் நிறைய பாடல் ஏற்றி வச்சிருக்கு, நிறைய பாடல் புக்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, இந்த புக்கு மட்டும் கொரியர் அனுப்ப ரொம்ப நல்லா இருக்கும். அவர் அது கேட்டு எனக்கு எல்லா புக்கும் கொரியருக்கு அனுப்பணும். எனக்கு நிறைய பேர் பணம் தரணும் சிடி விஷயத்தில், நான் கடைக்காரன் ஆகி போச்சு. அப்படி சிடி காரியங்களுக்காக நான் ஒரு தம்பியை பார்க்க போவோங்கிற நோட்டீஸ் பார்த்தேன். அதில் ஒரு இசை நிகழ்ச்சி சென்னையில் சபை கட்டுவதற்காக, ரெவரன் மோகன்தாஸ் அவர்கள் தான் அந்த கூட்டம் நடத்துறாங்க. அதில் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் பேரும், கடைசியா ஸ்ரீஜித்தபுரம்.
1: உங்களுக்கே தெரியாது?
0: எனக்கு தெரியும். நான் தம்பி கிட்ட கேட்டேன்னா, தம்பி ஒன்றுமே எனக்கு புரியலையே. ஆமாம், எனக்கும் புரியல, நீங்கள் 3 வருஷம் ஆச்சு இங்கே வந்து, நீங்கள் எங்கே இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ நீங்கள் பணம் கேட்க வந்திருக்கீங்க, ஐயாவுக்கு நீங்களே அடிங்க, நான் அந்த ஐயா கடிச்சேன். ஐயா 3 வருஷமாக எங்கே இருக்குன்னு தெரியல, நான் இப்போ எல்லாம் விட்டுட்டேன், பைத்தியக்காரமாக அலைஞ்சிட்டு இருக்கு, நீங்கள் என் பேர் போட்டிருக்கீங்க. ஆமாம் தம்பி, கர்த்தருங்கிட்ட சொன்னாங்க, நான் போனாங்க, நீ வந்து பாட போகிறேன் சொல்கிறேன். 2003 ஏப்ரல் 13 ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தான் 3 வருஷத்துக்கு பிறகு எந்த ஜெப வேலுமே தேடி வந்தேன் பாடு, நான் பாடினேன். 2வது வருகைன்னு சொல்லுவீங்கல்ல, சீத்தவராக 3 வருஷம், அது வரைக்கும் ஹோட்டலிலும் ரோடிலும் எல்லாம் படுத்து ஒருத்தனை கொல்லலாம் சாவடிக்கலாம் சொல்லி பிளான் போட்டு குடும்பம் விட்டு கடந்தொல்ல வாழ்வில்லை. 13 தூக்கம் மாத்திர கர்த்தர் என்னை விடலை, சாவுக்கு ஒப்பு கொடுக்கலை. கர்த்தர் என்னை பகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அன்னைக்கு ஆரம்பிச்சது ஐயா. அங்கே ஒரு அங்கிள் வந்தாங்க, தம்பி மனோஜ் சாமியில் தெரியுமா? தெரியுமே, நீ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவங்க வீட்டில் வந்து பாடிருக்க, அவங்க பாடியிருக்கல, அவங்க சிஸ்டருக்கு திருமணம் மெரிடியன் ஹோட்டலில், நீ வரணும். நான் சொன்னேன், அது பெரிய ஹோட்டல், நான் எப்படி வருது? இல்லை இல்லை, மனோஜ் உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நான் நம்பர் கொடுக்குறேன் சொல்லி. எனக்கு அப்புறம் சின்ன ஃபோன் இருந்தது, பழைய ஃபோன், 500 ரூபாய்க்கு வாங்கினப்போ அந்த ஃபோனில் ஒரு மனோஜ் வந்தாங்களா, ஐயோ நீங்கள் வந்திருக்கீங்களா, என் சிஸ்டர் மேரேஜுக்கு வாங்க. அங்கே போய் கானாவூரின் கல்யாணத்தில் தான் இந்த பாடல். மனோஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் மனைவி இன்ட்ரடியூஸ், மகன் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். எல்லா சண்டே எனக்கு மீட்டிங் இருக்குது, நீ வந்து பாடணும் பாருங்க, எப்படி வழி திறக்கணும் பார்த்தீங்களா. அப்படியே நான் ஒவ்வொரு சண்டையும் போகும்போது சீடியில் எடுத்துகிட்டு வா, நான் சொன்னேன் எல்லாம் குப்பையில் இருக்குது, எல்லாம் தொடச்சி ரெடி பண்ணு, நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு சண்டே 2,000-3,000 எனக்கு இன்கம் வர ஆரம்பித்தது. அப்போ எங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பித்து. மனோ சொன்னாங்க, நம்ம எல்லாம் சரி ஜபிக்கும் போது ஸ்ரீஜித் பதன் ஜபிக்கிட்டோம். சொன்னாங்க ஜபிக்க வராது, நீ ஜபிங்க. நான் ஜபிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிப்பாங்க, அந்தளவுக்கு மோசமாக இருக்கும் ஜபம். யூத் மீட்டிங் வந்தபோது 2 வார்த்தை நீ பேசு மைக் எடுத்து, நான் சொன்னேன் சுத்தமாக எனக்கு வராது. ஆனால் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன டெவலப் பண்ண ஆரம்பிச்சு. ஆன்வர் சொன்னாங்க இனிமேல் நீ பிரசங்கம் பண்ண, நான் சொன்னேன் அது நடக்காத காரியம். அப்படி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லா சண்டேயும் வேறு மீட்டிங் கொடுப்பாங்க, என் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் மாறு வந்தது. ஆனால் மனைவி கர்ப்பவதி, அவங்க சொன்ன டேட்டு இப்போ என் பிள்ளை பிறந்தது 2003 செப்டம்பர் 13. டாக்டர் கொடுத்த டேட்டு செப்டம்பர் 27 தான். ஆனால் எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 25 ரூபா தேவைப்படும் பிரதனா, பிபி ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் ஆப்ரேஷன் தான் பண்ணணும். எனக்கு 25 ரூபாயில் என் கையில் சுத்தமாக இல்லை. நான் என்ன பண்ணணும் தவிச்சிட்டு இருந்தேன். ஒரு மத்தியானம் சாப்பிட்டு நான் வீட்டில் உட்காரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. தம்பி என்ன தெரியுமா, நான் சொன்னேன் யாருங்க ஐயா, சும்மா திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி டி நகர் அல்ஃபா ஸ்கூலில் தேவ அன்பு வர்ணிக்க தன் வார்த்தைகள் போதாது என் கன்வர்ஷன் வாணி. நான் சொன்ன ஐயா உங்களுக்கு எப்படி நம்பர் கிடைத்தது, தம்பி உன்னை தேடிட்டே இருக்கு, நீ எங்கேயும் இருக்குன்னு தெரியும், பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ ஒன்றும் காலப்படாத, மனைவி கர்ப்பவதியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், கன்வென்ஷன் வருது எங்கள் ஊருக்கு நீ வரணும் வந்து பாடணும். நான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷாச்சு. ஆனால் ட்ரெயினுக்கு போகிறது பணம் இல்லை, நான் 329 ரூபா ட்ரெயின் சென்னை டு கோட்டை வந்த வழியே போய் நான் ஹாஸ்பிட்டல் படுக்கும்போது என் சினிமா நண்பன் முருகானந்தம் அவங்ககிட்ட போய் 400 ரூபா கடன் வாங்கி நான் வரும்போது உனக்கு 500 ரூபா தர சொல்லி நான் கோட்டையம் போகிறேங்கண்ணே. இறங்கி அந்த கன்வென்ஷனுக்கு போனேன், எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, எத்தனை வருஷத்துக்கு பிறகு பிரதர் சுகித்த பிரகாம் வந்து எல்லோரும் பயங்கர சந்தோஷம். அப்போ அன்னைக்கு தான் அவங்க பாஸ்டர்ன்ட அடுத்து இன்னொரு சீனியர் பாஸ்டர் இருக்கு, அவர் அமெரிக்கா அன்னைக்கு தான் வந்தார். இது சண்டே காலையில் நடந்த ஒரு விஷயம். அவர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணார், சுகித்த பிரகாம் வாடகை வீட்டில் இருக்கு, தாய் தகப்பனில் சகோதரங்கள் இல்லை, மனைவி கர்ப்பவதியாக இருக்கு. அப்போ அதுக்கு சண்டே நடந்திருக்கு, சாட்டர்டே நடந்த ஒரு சின்ன ஒரு சத்தியம். சாட்டர்டே நான் பாடலை பாடி கீழே வரும்போது ஒருத்தர் வைட்டாமைட்லாம் போட்டு இருக்கிறாரு, தம்பி உன் பாட்டு நல்லா இருக்கு, என் சீரியல் 2 பாட்டு பாட முடியுமான்னு கேட்டேன். அசன் ஐயா பெரியவங்க பாடுற இடத்துல என்ன பாடுங்க, இல்லை உன் குரல் நல்லா இருக்கும் வந்து பாடுங்க கண்டிப்பாக பாருங்க. என்ன ஸ்டுடியோ கூப்பிட்டு போனாங்க, 2 பாட்டு பாடினாங்க. 2 பாட்டு பாடி வெளியே வரும்போது அவர் எனக்கு 5,000 போய் காணி கொடுத்தாங்க. 400 ரூபா கடன் வாங்கி வந்தேன். அப்ப நான் வெளியே வந்தபோது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, கர்த்தருக்கு என்ன கொடுக்க போறேன், நான் சொன்னேன் ஐயோ 5 விசா கொடுக்க முடியாது கர்த்தருக்கு, எனக்கு 25 ரூபா தேவைப்படுது, நான் கடன் வாங்கி தான் வந்திருக்கேன், இந்த பணம் எனக்கு கர்த்தர் கொடுத்து, இல்லை இல்லை நீ கர்த்தரை கொடுத்து பாரு கர்த்தர் நான் ஆசீர்வதிப்பேன். இந்த 500 ரூபா எடுத்து இந்த மேத்யூ குருவில் தங்கு அந்த பிரதர்கிட்ட நான் கொடுத்தேன், இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணி வாங்க, முதன் முதலாக 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கர்த்தர் தந்த காணிக்க பெரிய காணிக்க அவர் ஜெபிச்சு வாங்கினாங்க, கர்த்தரும் லட்டிப்பாக ஆஸ்வதிப்பார். அடுத்த நாள் சீனியர் பாஸ் அமெரிக்கா வந்தான், அவன் அன்னைக்கு தான் வந்தார், அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸ்ரீயத்துக்காக நம்ம ஒரு காணிக்க எடுக்க போகிறேன், 15,000 பேர் இருக்கிற சபையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அன்னைக்கு தான் காலையில் தான் சர்ச்சு காணிக்க எடுத்தது. அடுத்த காணிக்க ரொம்ப கடினம், கிடைக்காது பணம், ஆனால் 33,400 ரூபா அந்த மக்கள் காணிக்க எடுத்து கொடுத்தாங்க. நான் 400 ரூபா கடன் வாங்கி வந்தேன், என் மனைவியோட ஆப்ரேஷனுக்கு 20,000 ரூபா தேவை, கர்த்தர் 33,400 ஒரு 5,000 38,500 மக்கள் வீட்டுக்கு வரும்போது 48,000 ரூபா என் கையில் கர்த்தர் கொடுத்து ஒரு 500 ரூபா சிறப்பாக ஆரோக்கியமாக. நான் நினச்சேன் இந்த கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறதுனால ஆப்ரேஷன் எல்லாம் இல்லாமல் நடக்கும், அது ஒரு விசுவாசம் எனக்கு. ஆனால் அந்த விசுவாசம் தோல்வி அடைந்தது திடீர்னு. 27ஆம் தேதி நடக்க வேண்டிய காரியம் 13ஆம் தேதி மனைவிக்கு ஐபிபிஐ டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணோம், குழந்தைக்கு ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்குது, நாங்கள் ஸ்கேனிங் எடுக்கும்போது அதாவது ஜூலை 31, 2013 ஸ்கேனிங் எடுக்கும்போது வெறும் 1 கிலோ 100 கிராம் தான் இருந்தது, நான் கணக்கு போட 58 நாள், ஆனால் 43 நாளில் ஆப் ரேஷன் நடந்துச்சு. 2003 செப்டம்பர் 13, 4:59 எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை கொடுத்தாங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது டாக்டரே சிரிச்சுட்டு வராங்க, இட்ஸ் அ மிரக்கிள்னு சொன்னாங்க. என்னது கேட்டேன், உங்கள் குழந்தைக்கு 4 கிலோ இருக்கு. ஒரு 43 நாளில் 2200 கிராம் பெரியச்சு. அது மட்டும் இல்லை, 24,000 ரூபாய் பில்லு வந்துச்சு என் கையில், 42,000 ரூபாய் இருக்கு. இப்போ ரெண்டு அற்புதம் கர்த்தரின் வாழ்க்கையில். என் பிள்ளை, அவள் பேர் ஏஞ்சல் அண்ட் க்ளோரி, இப்போ நல்லொரு பாடகி, 10 வயசாச்சு என் கூட பாடுறாங்க. அது ஒரு பெரிய அற்புதம் என் வாழ்க்கை நடந்தது. அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகும்போது தான் தமிழின் டிவியிலேருந்து ஒரு அழைப்பு வந்தது. நான் செய்ய வேண்டிய நிகழ்ச்சி அல்லது அது செய்து செய்ய வேண்டிய யாரும் நான் சொன்னேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பாட ஆரம்பித்தேன், சரியாக தமிழ் வராது, முகம் அந்தளவு கழகில்லை, ஆக்சிடென்டாக எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நான் தான் செய்யணும் என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்தால் மனிதனால் மாற்ற முடியாது. அந்த நிகழ்ச்சி 456 வாரம் செய்த என் கிருபையை தந்தான்.
1: ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அதாவது யோசிப்புக்கு இருந்த ஒரு வரம், சொப்பனங்களும் அதை வியாக்கியானம் செய்வதும் அதுதான் அவனை உயர்த்தினது. ஸோ உங்களுக்குள்ள புதைந்து கிடைந்த அந்த வரம் பாடல், ஸோ கர்த்தர் அதை வச்சு எவ்வளவு அழகா உங்களை உங்க வாழ்க்கையவே திரும்பி கட்டியிருக்காரு இல்லையா?
0: அதை ஒருத்தர் சொன்னாரு, அந்த ஒரு கிளாஸ் வந்து குரல் பட்டிருந்தா என்ன ஆயிட்டு இருக்கும், உன் கண்ணும் முடியும் காலு எல்லாம் போச்சு, நீ இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறல்ல, ஆனால் அந்த குரல் மட்டும் கர்த்தர் எவ்வளோ பாதுகாத்தார். அது மட்டும் சாத்தானத்தோட அதிகாரம் கூட இல்லை, அந்த குரலை வச்சு திருப்பி பாருங்க, உனக்கு தமிழ் தெரியாது, கண் இல்லை, கா அன்னைக்கு எல்லாம் இருந்தது, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்து ஒன்று இந்த அளவுக்கு உயர்த்தின கர்த்தர், அந்த அவருக்கு நீ இதெல்லாம் செய்யணும்.
1: பியூட்டிஃபுல். நிச்சயமா, நீங்க சொல்றத யோசித்து பார்க்கும் பொழுது இது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே செய்ய முடியும், ஒன்றுமில்லாத நிலையா. அதாவது தொலைக்காட்சிக்கு நீங்க தேர்வு செய்யப்பட்டேன்னு
0: சொல்றீங்க,
1: ஆனா அது நீங்க உங்களுடைய விபத்தை வர்ணிக்கும் பொழுது நீங்க சொன்னீங்க, உங்க முகத்துல ஒரு பகுதி, அதாவது உங்களுடைய
0: வலது கண்ணிலிருந்து
1: முகம் கீழே வரைக்கும் அந்த டிராப்டிங்க்கு முன்பாக அந்த விபத்துல அது கீழே விழுந்துருச்சு. அதை பாக்ஸ்ல கொண்டு போய்
0: தான் பாலாஜி ஹாஸ்பிட்டல்.
1: அப்படி இருந்த சூழ்நிலையில எப்படி உங்களை தொலைக்காட்சிக்கு தேர்வு பண்ணாங்க? ஒரு ஆச்சரியமான காரியம்.
0: அவர் எங்க டைரக்டர் சொன்னாரு, தாடி எல்லாம் ஷேவ் பண்ணுவேன், ஷேவ் பண்ணிட்டு வாப்பா, முகம் எல்லாம் கருப்பா இருக்கு, நாங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மேக்கப் பண்ணி பண்ணிடுறேன். நான் சொன்னேன், எனக்கு தமிழ் வராது சுத்தமா. அவர் சொன்னேன், ஐயோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, பாட்டு நல்லா பாடுறேன், சரி நீவா நம்ம முயற்சி பண்ணலாம், ஒரு 4 எபிசோடுக்கு பார்ப்போம். அதன் பிறகு ஆனா 456 வாரம் நான் செய்துட்டேயா. அது இந்த விசுவாசம்,
1: நீங்க சொல்ற வரைக்கும் யாருமே யோசித்து கூட பார்க்க முடியாது உங்க முகத்துல இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கு. தோலை தொடையிலிருந்து எடுத்து கிராப் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபேஸை ரீகன்ஸ்ட்ரக்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வலது பக்கம்
0: இப்போ சரியா பார்த்தா ஒரு கண்ணு சின்னதா இருக்கும் எனக்கு, அந்த கண்ணு தான் பார்வை இழந்து போச்சு. நான் அந்த அளவுக்கு ரொம்ப டேமேஜ் ஆயிப்பு. இப்போ நான் லேட்டஸ்டா செக் பண்ணும்போது ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லிட்டேன், யாரோ தானம் பண்ணா தான் அந்த கண்ணு இது பண்ண முடியும். முழங்காலும் அப்படிதான், முழங்கால் அவங்க சொன்ன ஒன்றும் பண்ண வேண்டாம், பெட்டலான்னு சொல்லி ஒரு பகுதி உடஞ்சி தொங்கி இருக்கு, நாங்கள் ஸ்க்ரூ போட்டிருக்கு, போகிற வரைக்கும் போட்டோம், வலி இருக்கும், நீங்கள் தானே எல்லாம் தாங்குறீங்க, அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாம் கை கால் தலை, தலையில் இப்போ எப்படின்னா முடி ஒரு 15 கம்பி போட்டு அப்படியே போண்டிங் மாதிரி பண்ணி வச்சு. இதெல்லாம் நான் ஆக்சுவலாக எதுக்குன்னு, நான் கன்வென்ஷன்லாம் போகும்போது சின்ன பசங்களும் பயப்படக்கூடாது, நம்மளை பார்த்து கொஞ்சம் கெட்டப்பாக இருக்கணும் சொல்லி நானே என்ன மாற்றிட்டேன். கண்ணா மக்கள் பார்க்கும்போது என்ன இவர் இப்படிலாம் நடக்கிறாரு, அதில் நம்ம பிரச்சனைகள் அநேகம் உண்டு.
1: அது நிச்சயமா. இன்னைக்கு வரும்பொழுதும் நீங்கள் அவ்வளோ வேகமாக நடந்து வந்தீங்க, உங்கள் வலது முழங்கால் இல்லைன்னு சொல்லும்பொழுது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கர்த்தர் நிச்சயமாக அந்த குறைகள் எதுவும் வெளியே தெரியாத அளவுக்கு மூடி மறைச்சிருக்கிறார். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லது போல அந்த ஒன்றுமில்லாத நிலை, நிறைய பேர் இந்த பணம் இல்லாத நிலையிலேருந்து வர்றதை பார்த்துருக்கோம். பட் ஆனால் அந்த பொருளாதாரத்திலும்
0: இருந்து அப்புறம் ஒன்றுமில்லாமாய்
1: சரீரத்திலும் சீர்குலைவாய்
0: அப்படி நான் வந்தேன். எனக்கு ஒரு முயற்சி ஏதோ சாதிக்கணும், இத்தனை நாள் எல்லாரும் என்ன தள்ளாங்க, எப்படி சாதிக்கலாம் திடீர்னு?
1: இன்றைக்கு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் நிச்சயமா நம்ம ஒரு காரியத்தை சொல்லணும் பிரதர்.
0: சொல்லுங்க ஐயா.
1: இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை எல்லாருக்கும் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, என்ன
0: நடக்குமோன்னு
1: நிச்சயமா ஆண்டவர் சகோதரன் ஸ்ரீஜித்துக்கு செய்ததை உங்களுக்கும் செய்வார். சொல்லுங்க பிரதர், நம்ம தொடர்ந்து பேச போறான். அதற்கு முன்பதாக ஒரு அருமையான பாடல் உங்க சீடியில இருந்து நம்ம கேட்டு வந்துடும்.
0: ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ.

0: உங்கள் தூக்கத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி.
1: அன்பு நேயர்களே, மீண்டும் காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியிலே உங்களை நான் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். இன்றைக்கும் சகோதரன் ஸ்ரீஜித் இப்ராஹிம் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளம் உருக்குகிற அவருடைய சாட்சியிடமுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து சகோதரன் அவர்களோடு நாம் பேசுவோம்.
2: ரொம்ப சந்தோஷம் ஐயா. கடைசி என்ன கர்த்தரப்பிடி ஒரு ஒரு வசனம் ஐயா, 113 சங்கீதம் 7-8 வசனம், அது 742 பக்கம் இருக்கிறது பரிசுத்த வேத புஸ்தகத்தில். அவர் சிறியவனை பொழுதிலும் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பை நுறுத்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதியில் உட்கார் பண்ணுகிறார். இதுதான் இந்த வேலையில் நான் சொல்லுகின்ற ஒரு சிறந்த வசனம். இந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில் நடந்தது. மரீனா பீச்சில் பிச்சை எடுத்திருந்த நான், டிநகர் பாண்டி பசாரில் போனால் அப்படியே நடப்பேன், நான் சுற்றி சுற்றி நடப்பேன், ஒரு வேலை கிடைக்குமா அப்படி நடந்து பாண்டிச்சேரிக்கு போனேன். பல ஆபத்துகள்ந்து நான் தப்பிச்சது. டிநகரில் ஒரு நண்பன் இருக்க, நண்பன் வீட்டில் நான் தங்கணும். இப்போ தங்கும்போது அவங்க சிஸ்டர் பிள்ளைங்க எல்லாம் அந்த ரூமில் இருப்பாங்க, எனக்கு ஒரு தனி ரூம் கொண்டு நான் அப்படியே வணக்கம் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. தங்கிட்டு நான் என்ன போனால் காலையில் இருந்து போவோம், வேலைக்காக தேடி எங்கெங்கிலும் தேடும். சில நேரங்களில் நான் அங்கேயே படுத்துணும், எனக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால சில வேலை அங்கேயே படுத்துடுவாங்க. அப்போ நான் வேலை தேடி வேலை தேடி ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு போனேன். பாண்டிச்சேரிக்கு போய் நான் காலையில் பேப்பரு பார்க்கும்போது இந்த சிஸ்டரையும் அந்த மூணு பிள்ளைகளையும் ப்ரோஸ்டியூஷனுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் இருக்க வேண்டிய, நான் இருந்த என்ன பிடிச்சிட்டு இருப்பேன் எனக்கு தெரியாது. அவங்க அதை அங்கே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அங்கே ஒரு இந்த ஃப்ரெண்டை என்ன தங்க வச்சாங்க, நீங்கள் தங்க. ஆனால் ஃப்ரெண்டுக்கு தெரியும் இவங்க பண்ணுறது இதுதான். பாருங்க, அந்த இடத்துலேருந்தும் கருத்தர் என்னை காப்பாற்றி இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் நான் பல வேளைகளில் ட்ரெயினில் எனக்கு இடம் கிடைக்காம, என்கிட்ட பணம் இல்லை, இந்த லோக்கல் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பாத்ரூம் பக்கத்தில் கால் போட்டு உட்காந்துருந்தேன், தூங்கிட்டேன். திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன் வந்தது, ஸ்பீடில் ட்ரெயின் வருது, ஒருத்தம் பிடிச்ச என்ன ஆறு பிடிச்சி வலிச்சாங்க என்ன, அதில் என்ன ரெண்டு காலம் போயிட்டுருக்கோம். அப்படியெல்லாம் நிறைய ஆபத்துகள் என்ன காப்பது, கத்தோட பெரிய திட்டம் வச்சுருந்தாங்க. அப்படி இந்த மனோசாமல் கூட போய் பாடி பாடி தேவராகத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து திருப்பியும் நம்ம ஒரு சிகிடி பண்ணணும்னு சொல்லி அந்த ஆசை வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஃபைனான்ஸில் தேவன் உதவி செய்தாங்க. முதல் முதலாக குவைட், இங்கே ஒமான், அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான பாக்கியம். அது அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒமான், ஸ்ரீலங்கில் 5 தடவை போனோம், ஒமானில் 3 தடவை போனோம், யுஏயில் இப்போ 3 தடவை போனோம், மலேசியில் 6 தடவை, சிங்கப்பூரில் 6 தடவை. இப்படியெல்லாம் கருத்துட என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி அந்த ப்ரீச்சிங் லைன் வந்தபோது எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி இந்த ப்ரீச்சிங்கே தெரியும், பைபிளை பற்றி தெரியாது. திடீர்னு மைக்கேல் ராஜா இசிஐ சபையில் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா, நான் சொன்னேன் பிரசங்கம்லாம் தெரியாது ஐயா, சரியா தமிழ் நீ தேவராத்து தான், தேவராத்தில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஐயா, கொஞ்சம் கட்டிங் எல்லாம் பண்ணி பண்ணணும், ஆனால் லைவாக பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக, இல்லை உன்னால் முடியும், உன்னால் முடியும். அவரை அந்த நம்பிக்கை கொடுத்தாங்க, தம்பி சாமுன்னு சொல்லி அவன் தான் சொன்னாங்க, அண்ணங்கிட்ட சொல்லுங்கன்னு கேளுங்கன்னு சொல்லி. ஆனால் அங்கே போகும்போது தேவ செய்தி என் பேர் தான் போட்டிருக்கு. அவர் ஜெபிச்சுன்னு அனுப்புனாங்க, மறுநாட்கள் ஒரு சிறந்த ஊழியக்காரனாமா. ஆனால் அன்னைக்கு ஆரம்பித்தது, இன்றைக்கி நான் 400, இப்போ கிட்டத்தட்ட 232 கன்வென்ஷன் முடிச்சாச்சு. அவரை ஆசீர்வதித்து இசிஎஸ் சபை, அந்த யுவாஞ்சலி சர்ச் ஆஃப் இந்தியா, பிஷப் சரவணன் அவங்க சபைகள், நிறைய சபைகள் என்னை பயன்படுத்தி இன்றைக்கு ஹார்ட் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி இதே மேசுவ கூடி. என்னென்னா அந்த பாடல் தான் மனோஜ் சாமுவல் என்ன ஒவ்வொரு சண்டையும் பாட வைப்பான், என் இதயம் யாருக்கு தெரியும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யாருன்னே தேற்றுவார்.

0: இதயம் யாருக்கு தெரியும் சொல்லி மனோசாமலோட ஒவ்வொரு சண்டையும் பாடி பாடி பாடி இதயம் இயேசுவ ஊழியங்கள் சொல்லி என் ஊழியம் மாறிவிட்டது. வாய்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ், என் மகள் பேர் ஏஞ்சல், 10 வயது, எங்கூட அநேக ஷோகள் பாடுறாங்க. ஒரு மிரக்கிள் சைல்டு அவள். அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து எனக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன் பெருத்த பெரிய ஆசீர்வாதங்கள் என்னை தேடி வந்தது. இன்னும் பாடவிட்டு தான் இருக்கிறேன். ஒரு சைக்கிள் போலும் எனக்கு இல்லை. ஆனால் HDFC பேங்க் கருணை காமிச்சு, ஒரு சைன் கிடையாது, ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, தைரியம் எனக்கு லோன் தந்து ஒரு கார் கருத்து. இந்த சென்னையில் மெரினா பீச்சில் படுத்த ஒரு மனுஷன், 2500 சம்பள ஹோட்டல் இது, ஒரு மனுஷன் இந்த கார் ஓட்டு போகும்போது நான் பல வேளைகளும் கண்ணீரோடு தான் அந்த கார், தேவனே உமக்கு நன்றி. அப்போ கர்த்த ஒரு பகுதியில் எனக்கு சோதனை கொடுத்த யோபை போல, அந்த யோபு பாரு ஒரு நொடிப்படும் தேவனை குறை சொல்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், தேவனுக்கு சோதனை. ஆனால் அவனுக்கு எப்படி ரெட்டிப்பான தன் மூலம் கொடுத்து அதே போல எனக்கு இழந்ததை எல்லாம் கருத்து நன்றாக கொடுத்து கொடுத்து இன்னைக்கு உலகமெங்கும் பயன்படுத்துகின்ற ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கராக அநேக சீடிகளை சொந்தமாக தயாரித்து வழங்க, ஐயப்பு சீடிகள் தயாரிப்பாங்க, அநேக தெலுங்கிலும் கன்னடையிலும் ஹிந்தியிலும் மலையாளத்திலும் தமிழிலும் அநேக சீடிகள் பாட ஒரு தொகுப்பாளராக செய்தியாளராக கடந்த நாட்களில் ஜெருசலேம் யூனிவர்சிட்டி ஹானரி டாக்டர் ஆஃப் சேக்ரட் மியூசிக் என்ற டாக்டரேட் பட்டம் எனக்கு தந்து.
1: எனக்கு
0: ஆச்சரியமா இருக்கு ஐயா, எனக்கு October 13 சர்டிபிகேட் தராங்க, பெரிய ஒரு மியூசிக் ஷோ வச்சு அட்லாண்டிக் ஹோட்டலில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி எல்லாரும் கன்ஃபார்ம். எனக்கு அதான் நான் குப்பையில் இருந்த ஒரு மனுஷன், ஹோட்டலில் பிளைட்டு கட்டின ஒரு மனுஷன், 2500 சம்பளத்துக்கு வேலை செய்தவன், இன்றைக்கு இவாஞ்சலிஸ்ட் டாக்டர் ஸ்ரீஜித் அப்ரஹாம் கர்த்தர் மாற்றியிருக்கிறார், கர்த்தர் மாற்றியிருக்கிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க எத்தனை பேர் தோல்வியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு 2 கண் இருக்குது, அழகான முடி இருக்குது, அழகான கால் இருக்குது, தாய் தகப்பன் இருக்குது, சிறு சிறு போராட்டங்கள் தான் இருப்பாங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், என் தோல்வி எனக்கு வெற்றியை தந்தது. காரணம் அவர் கல்யாணத்தில் குறை வந்தது, குறை தான் அங்கே அற்புதம் நடந்தது. என் வாழ்க்கையில் குறைகள் தான் எனக்கு வெற்றியை தந்தது. குறை வந்த போதும் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நான் கூப்பிட்டேன். தடை வந்தது, மிகவும் அதிகமாக கூப்பிட்டான், கர்த்தர் நின்றார், நான் உனக்கு என்ன செய்வேன். அந்த வரே கண்ணத்தா முழங்காலத்தை நான் கேட்கல, உமது ஊழியத்தை நான் செய்வேன். அதுக்குள்ள ஞானத்தை தான், கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் நாலேஜ், கிஃப்ட் ஆஃப் வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஏனென்றால் என்னை நம்பி 2 பேர் இருக்காங்க, பைபிள் காலேஜில் படிக்கிறது பணம் இல்லை கர்த்தாவே, நீ முழங்காலவே நான் உன்னோடு பேசுவேன், அதனால் நீ இப்போ நீ பேச வேண்டியதே உன் வாயோடு நான் போதிப்பேன் என்றார். இன்னும் 232 கன்வென்ஷனும் அவர் தான் பேசுகிற நான் அல்ல, கத்திரனை உயர்த்தி இருக்கிற குப்பையில். கடன் எல்லாம் மாறி போச்சு, மனைவியோட கெட்டுதாலி கயிட்டி என் மகனை படிக்க வச்சது. அவன் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கு, இஸ் எ சவுண்ட் இன்ஜினியர், ஒரு பெரிய சர்ச்சில் சவுண்ட், சிம்ரன் அசம்பிளி சிங்கப்பூர்ல, சாம் கிஃப்ட் பாஸ்டர் எல்லாருக்கும் தெரியும், அந்த சர்ச்சில் யூத் லீடர், சவுண்ட் இன்ஜினியர், எடிச்சர், கேமராமேன். இப்போ அவனுக்கு அவங்களே வேலை கொடுக்க போகிறாங்க, அவன் அப்படி கருத்து உயர்த்தினான். என் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு அவள் ராணி மாதிரி இருக்கு. என் மகள் துக்கம் அறியாமல் வளர்ந்த பிள்ளை, அவள் பிறந்த நாட்களுக்கு 10 வருஷம் ஆச்சு அவளுக்கு வயசு, பிறந்த நாளிலிருந்து நான் நல்லா இருக்கிறேன், என்னை கர்த்தர் நிறைவாக வைத்திருக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்கிற மெய் சாட்சி சொல்கிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனக்காரனோ பொய்களை ஓதுகிறார். நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தர் என்னை உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? தோல்வி வந்த போதும் ஒரு நொடி பொழுதும் இந்த கர்த்தர் வேண்டாம் என்று சொல்ல, எங்க அப்பா சொன்னாங்க, சின்னாய வெளியே போடா, நீ சாப்பாடு இல்லாமல் திரும்பி வருவேன். எங்க அப்பா என்னை அப்படிதான் இறக்கி விட்டாங்க, அம்மா இறந்த பிறகு உன்னாலத்தை எல்லாம் நடந்தது. ஆனா இன்றைக்கு அநேகருக்கு கொடுக்க இந்த கருத்தை கர்த்தர் ஆசிர்வதித்தார். இது பிளைட்டு கடிகின கையாக இருக்கலாம், அல்ல உலகத்தரவன தகப்பன் என்ன சபித்து இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அழைத்தவர் யார்? அவர் உண்மையுள்ளவர். அவர் அழைப்புக்கு நான் பாத்திரனாய், அவர் சொன்ன வழிகள் நடந்து, அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, எந்த போராட்டம் முதலும் கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று அவரை பின்பற்றபடியார். இன்றைக்கு என்னை கர்த்தர் பிரபுக்கள் மதித்திலும் ராஜாக்கள் மதம் கர வைத்து அருமையான காஃபி இன்பம் FM மூலமாக உங்களோடு ஐயாவோடு பகிர்ந்து கொள்ள பேச தேவனுக்கு கிருபை தந்தான், தேவனுக்கு நன்றி. திறமையான இன்பம் FM ரேடியோக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள.
1: மிகுந்த நன்றி ஐயா. நிச்சயமாகவே ஒரு பெரிய உற்சாகம் எல்லாருக்கும் இன்னைக்கு பிறந்திருக்கும் நான் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் கோபுரத்தின் மேல் நிறுத்த முடியும் என்பதற்கு இன்றைக்கு நீங்க ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற சாட்சி. பல தேவ மனிதர்களை குறித்து புத்தகத்துல வாசிக்கிறோம், ஆனா இப்படி அவர்கள் சொல்ல கேட்கும் பொழுது அது இன்னும் பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும் என்பதுல சந்தேகமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம்யா, உங்களுடைய நேரத்தை எடுத்து நீங்க வந்து எங்க எல்லாரோடையும் உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த இந்த காரியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா நம்ம முடிப்பதற்கு முன்பதாக நம்முடைய நேயர்கள் அதிகமாக எதிர்பார்த்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு சிறு பிரார்த்தனையை நீங்க அவர்களுக்காக இருந்தா நலமா இருக்கும்.
0: ரொம்ப நன்றி. இந்த அருமையான காஃபி இன்பம் எஃப்எம் ரேடியோ மூலம் உங்களை சந்திப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை கர்த்தர் தான் எனக்கு தந்திருக்கிறார். அதுக்கு அருமையான சுவிசேஷகர் ஜான் மோகன பிரகாஷ் அவர்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ தேசங்களுக்கு இந்த சாட்சிகள் ஆசீர்வாதமாக இருக்கிறார். அப்படியே நான் ஒன்று சொல்லுகிறேன், எந்த தோல்வி வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வாழ்நாள் முழுவதும் நமக்கு தோல்வி இல்லை, அந்த தோல்விக்கு பின்புற ஒரு பெரிய வெற்றி உண்டு. அதுதான் நான் குப்பையிலிருந்த என்னை ஒரு மக்கு யாருக்கும் வேண்டாத்த பிச்சைக்காரன் பல பகுதிகளிலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு கண்ணோக்கி பார்த்து, மகன் இதுதான் உலகம், இந்த உலகத்தை நம்ப, உலகம் தருகின்ற ஆசீர்வாதம் அநித்தியம் என்றும் என் தேவன் தருகின்ற ஆசீர்வாதம் நித்தியம் என்று நம்பி நான் அவர் பின்பதாக போனபடியால் தான் எனக்கு நன்றாக இருக்கிறேன். அப்போ தோல்வியாக யாராவது அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா, சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் உண்டு, அவரே நம்பு, அவருக்காக வாழு. தேவன் தந்த இரண்டு முழங்கால் கர்த்தர்க்கவை கர்த்தர் நன்மைகளை செய்வார். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் நேசிக்கிற அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நல்ல நாழியக்க நன்றி கர்த்தாவே. இயேசுவின் அருமையான காஃபி இன்பம் எஃப்எம் ரேடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி ஆண்டவரே. அநேக வருடங்களாக தேவனே அருமையான இந்த ரேடியோ மூலமாக அநேகர் உள்ளங்களை தொட்டீரே சுவாமி. தேவன் இன்றைக்கு இந்த சாட்சியை கேட்டவர்கள் ஒரு நொடிப்பொழுதும் அப்பா தன் வாழ்க்கையில் தோல்வி எனக்கு நல்ல காலம் உண்டு என்று ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்பு அருமையான பிள்ளைகள் கர்த்தாவை நீர் தாரும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக எப்படியாவது சுவிசேஷம் சேர வேண்டும் என்று சொல்லி எடுத்த தரிசன தீர்மானத்துக்கு நன்றி ஆண்டவரே. அருமையான ஐயா அவர்கள் அம்மா அவர்கள் ஆசீர்வதியும் அப்பா. தேவன் தானமாய் தந்த ஒவ்வொருவரையும் கடன் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த சிறந்த அநேக தேசங்களில் சென்ற ஆண்டவரே, அநேக அழிந்து போன ஆத்துமாக்கள் உங்க சமூகத்தில் கொண்டு வர ஆண்டவரே இதை பயன்படுத்தும் கர்த்தாவே. உமது கரம் தங்கட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் அப்ப வியாதியில் ஆண்டவரே போராட்டங்கள் பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் தோல்விகள் ஆண்டவரே எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் மத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க தேவனே, நிச்சயமாகவே இந்த அனுபவ சாட்சி அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே உற்சாகத்தை தாரும் கர்த்தாவே. எல்லா தடைகளை மாற்றும் அப்பா. இந்த அருமையான காஃபி இன்பம் எஃப்எம் ரேடியோ ஆசீர்வதியும் அதன் தயாரிப்பாளர் ஆண்டவர் அந்த டைரக்டர் அருமையான இவாஞ்சலிஸ்ட் ஜான் மோகன பிரகாஷ் ஐயா அவர்கள் தன் மனைவி தன் குடும்பத்தில் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே உமது கரம் கொடுக்கிறோம் கர்த்தாவே. எல்லா தடைகளையும் மாற்றும் அற்புதங்களை செய்யும் தேவகரம் இன்னும் தங்கட்டுமோ. இப்படிப்பட்ட சாட்சிகள் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உமது கரம் கொடுக்கும் தேவனே. புதிகன மகுமைக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் பலமே நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
1: உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளமும் உற்சாகப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இன்று மதியம் 2 மணி அளவிலும் அதைத் தொடர்ந்து 9 மணி அளவிலும் அதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணி அளவிலும் இருக்கும். தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். மீண்டும் இன்னொரு காஃபி வித் இன்பம் எஃப்எம்எல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் ஜான் மோகன பிரகாஷ். God bless you.
2: 12 அதிகாரம் Proverbs chapter 12. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகளை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள். நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள். துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும். துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான். ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும், கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான். வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன். துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான். நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான். அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனவன் கைக்கரியையின் பலனுக்கு தக்கதாக அவன் அவனுக்கு கிடைக்கும். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். இலச்சையை மூடுகிறவனோ விவேகி. சத்திய வாசகன் நீதியை வெளிப்படுத்துவான். பொய் சாட்சிக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். சத்திய உதடு என்றும் நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். சோம்பேறியோ பகுதி கட்டுவான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதையுள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. அந்த பாதையில் மரணம் இல்லை.

0: Hello everybody, இது அவேர்னஸ் ஆஃப் கல்ட்ஸ். கள்ள போதனைகளை குறித்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் நடத்தினபடினாலே இந்த புதிய ப்ரோக்ராமை செய்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்பம் எஃப்எம், துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. இதுக்கு முன்பதாக உள்ள எபிசோடில் கல்ட்ஸ்னா என்ன, கல்ட் அப்படின்ற வேர்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமான மீனிங்கோட கல்ட்ன்ற வேர்டு பயன்படுத்தப்பட்டாலும் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ கல்ட் அப்படின்றத போன முறை நம்ம பார்த்தோம். இன்றைக்கும் நம்மோட சிஸ்டர் ஜெஸ்ஸி சுஜானா இணைந்திருக்கிறார்கள். ஸோ ஜெஸ்ஸி, வெல்கம் பேக் அகெயின்.
1: ஹாப்பி டு பி இன் திஸ் ஷோ.
0: எஸ், ரியலி நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் டு ஹாவ் யூ ஒன்ஸ் அகெயின். போன முறை ரொம்ப அழகாக கல்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். நான் சொன்னது போல் இன்றைக்கு கல்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான மீனிங்ஸோட பயன்படுத்தப்படுது. நம்ம ஷோ தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, எப்படி ஒரு ஃபுட்வேர் ஷாப்பில்,
1: ஒரு ஃபுட்வேர் ஷாப்பில் நம்ம கல்ட்டுன்னு சொல்கிற வேர்டே ரொம்ப ரொம்ப அவ்வளோவா யூஸ் பண்ணுறதும் இல்லை, அவ்வளோ கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ இப்போ வந்து அது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்படுறதும் நிறைய இடத்துல வந்து பார்க்குறதுமா இருக்குது. ஸோ ஒரு ஃபுட்வேர் ஷாப்பில் ஒரு ஷூவோட லோகோ வந்து பி த கல்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே கல்ட்டுன்னு சொல்கிற வேர்டு வந்து காட் மை அட்டென்ஷன்.
0: ஆமாம், அதுவும் நீங்கள் இப்போது ரொம்ப ஸ்பெஷலாக அவர்ஸ் டுகெதராக ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இருக்க நேரத்தில் கல்ட்டுன்றது முன்னாடி வந்த உடனே நீங்கள் என்ன யோசிச்சிங்க, இந்த ஷாப் ஓனருக்கு இமீடியட்டாக போய் ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சிங்களா? பட் எனிவே, இதுலேருந்து ஒரு காரியம் என்ன புரியுதுன்னா, இந்த கடைசி நாட்களில் பிசாஸ் வந்து எந்த அளவுக்கு அவனை மறைத்து கொண்டு அவன் மூவ் பண்றான்னு தெரியுது. ஏன்னா சைட்டன் இஸ் ஆல்வேஸ் நோன் டு பி அ டிசீவர், அதாவது ஓப்பனா வந்து வர்றது கிடையாது. டிசீவர்னு சொல்லும் பொழுது ஒரு போர்வை ஒன்ன போத்திக்கிட்டு
1: ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஹி கம்ஸ் த்ரூ சம் ஃபார்ம்.
0: எக்ஸாக்ட்டா. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி.

0: ஒரு யூனிக்னஸ் மாதிரி வரான். பட் இன்சைட் ஐ எம் ஷுவர் யூ நோ இஸ் ப்ரிப்பேரிங் எவ்ரி திங் ஃபார் ஹிஸ் ட்ரிக்ஸ் ஃபார் ஹிஸ் கிங்டம். பட் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது, வேத வசனத்தில் நம்ம நிலைப்பட்டிருக்கும் பொழுது நம்ம ஈஸியாக அவனை ஐடென்டிஃபை பண்ணிடலான்னு யோசிக்கிறேன். போன முறை நான் சொன்னது போல கல்ட்னா என்ன அப்படின்ற ஒரு டெஃபினேஷனையும் என்னெல்லாம் கல்ட்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் சேசி, என்ன ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறார்?
1: ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ட்ஸ் பார்த்தோம் போன வாரத்தில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் கல்ட் வந்து சூடோ கிறிஸ்டியன் கல்ட்டுன்னு பார்த்தோம். ஸோ அவங்க நேம், அவங்க பிலீஃப் எல்லாமே நிறைய நம்ம பண்ணுற மாதிரியே இருக்கும். த வேர்ட்ஸ் தே யூஸ் இது எல்லாமே வந்து காட், ஜீசஸ், சால்வேஷன், பேப்டிசம் இது எல்லாமே நம்ம காமனாக நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறது தான் இருக்கும். ஆனால் தே ட்ரை டு டிவியேட் from the meaning, real meaning of Christianity. So, இது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் லாஸ்ட் வீக்கே கொடுத்துருந்தேன், ஜெஹோவா விட்னஸ், மார்மனிசம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது மார்மனிசம் பற்றி பார்க்கலாம்.
0: மார்மனிசம் அப்படின்றது ஒரு கல்ட் மூவ்மெண்ட்.
1: ஆமாம், கல்ட் மூவ்மெண்ட். ஸோ அவங்க வந்து அவங்களோட பேர் ஆக்சுவலாக சர்ச் ஆஃப் Jesus Christ of Latter Day Saints.
0: என்ன அழகா இருக்கு, கொஞ்சம் நம்ம நிதானமா இல்லனா
1: ஏமாந்து போறோம்.
0: ஆமா, Church of Jesus Christ
1: of Latter Day Saints அப்படின இருக்கு.
0: அதாவது கடைசி கால பரிசுத்தவான்களுடைய இயேசு கிறிஸ்துவின் சபை. ஓகே, சோ சொல்லுங்க ஜெசி.
1: நம்ம கண்ட்ரில இந்தியால வந்து இட் இஸ் ஸ்டில் இன் தி இன்ஃபன்சி ஸ்டேஜ் தான். ஸோ இங்கே வந்து அவ்வளோ பீப்புளுக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஆனாலும் இந்தியாவில் வந்து 2006ல உள்ள ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 6000 பேர் இருந்திருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ இப்போ 2006னா இப்போ அஞ்சு வருஷம் ஆயிருக்கு. ஸோ அந்த இயர்ஸ்குள்ள மேபி இன்னும் நிறைய மார்மன்ஸ் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. சென்னையிலயும் ஆஃபீஸஸ் வச்சிருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல. ஸோ ஒன் இன் அண்ணா நகர், ஒன் இன் நந்தனம். ஸோ இது மாதிரி வந்து அவங்க இந்தியால வந்து ஒரு சின்ன பேஸ் ஆரம்பிச்சிருக்காங்க.
0: இப்போ நீங்க சொன்னது போல இப்போ இந்தியாவில் வந்து சைதாப்பேட்டில் தி ஆர் பில்டிங் சர்ச் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்ததா நீங்க சொன்னீங்க.
1: இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் தெரியல, அண்ட் ஐ ஹவ் நாட் ஆல்சோ சீன் தட். ஸோ ஒரு எஸ்எம்எஸ் வந்ததுல இது மாதிரி ஒரு சர்ச் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் அது ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூன்னு தெரியல. மேபி அது வந்த பிறகு தான் அதோட இது ரியலா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும்.
0: இல்லை, நானும் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அவங்க they are in the process of building a church eventually. So இன்னைக்கு வந்து நம்ம இந்த மார்மனிசம் பத்தின்றது பார்க்க போறோம். அதாவது ஒரு சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யோசிக்கலாம், எதுக்காக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்லையா. பட் ஆனால் பாருங்க, எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று கேட்டேன், அது ஞாபகம் வந்தது. ஒரு ஓனா என்ன பண்ணுச்சா, மூணு ஆட்டுக்குட்டிங்க இருந்ததுதான், அந்த ஆட்டுக்குட்டிங்களை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப
1: ஆசைப்பட்டுச்சான்.
0: ஆனால் இது எப்படி ஓனாயா போனாலும் அதுங்க கண்டுபிடிச்சிருது. ஸோ என்ன பண்ணுச்சான், ஒரு ஓல்டு லேடி மாதிரி போட்டுக்கிட்டு வந்துதான் வேஷம். ஆனா அந்த அதுல ஒரு குட்டி ஆடு வந்து அது பல்ல பார்த்து கேட்டுச்சான், கிராண்ட்மா எதுக்காக உங்க பல்லு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியணும் எது ஓனாய் எது ஆடு. அண்ட் அதனாலதான் இதை வந்து நம்ம மார்மனிசம்னா என்ன, மற்ற கல்ட்ஸ்னா என்ன, இதை வந்து நம்ம விரிவா எக்ஸ்போஸ் பண்றோம். நம்ம தெரிந்து கொள்வது நல்லது இல்லையா ஜெசி, நீங்க என்ன சொல்றீங்க?
1: நம்ம தெரிஞ்சு கொள்றது நல்லது, மத்தவங்க அதில் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து அதுலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வரணும், அவங்கக்கிட்ட எப்படி இதை பற்றி சொல்லணும், நம்மளோட பிலீஃப் பற்றி எப்படி சொல்கிறது, அதுவும் நம்ம சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ நம்மளும் அதில் பயன்படுறோம், மற்றவங்களையும் அதில் அதுலேருந்து வெளியில் எப்படியாச்சும் பை த பவர் ஆஃப் ஜீசஸ் அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. எஸ், அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லை, நம்ம அப்படிப்பட்டவங்க நம்ம என்கவுண்டர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் தெளிவான பதிலை நம்ம கொடுக்கலாம், அவங்களும் வெளியில் வர்றதுக்கு அது உதவியாக இருக்கும். வண்டர்ஃபுல், சொல்லுங்க ஜெசி.
1: ஸோ இந்த மார்மனிசம் வந்து ஒரு இட் வாஸ் ஸ்டார்டட் பை அ பர்சன் நேம்ட் ஜோசப் ஸ்மித். ஸோ இவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து நிறைய மேஜிக்கல் ஆர்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டார். ஸோ அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்பிரிட்டிஸ்ட், ஸோ ஹீ டாக்ஸ் டு த ஸ்பிரிட், டெட் பீப்புள், அந்த மாதிரியெல்லாம். ஸோ அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த ஆர்ட் எல்லாம் ஹீ லேர்ன்ட்.
0: அதாவது பைபிளில் இது பேசிக்கலாகவே இது நாட் ஸ்கிரிப்சரல்,
1: ஸ்கிரிப்சரல்
0: இறந்தவர்களோட பேசுறது, அந்த ஆவிகளை கூப்பிட்டு பேசுறது, இது வந்து பைபிளுடைய ஆரம்பத்திலிருந்தே தேவன் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கார். அது அருவறுக்கிறார் ஆண்டவர். ஸோ அந்த பேசிக் ஃபவுண்டேஷன்லேயே அடிப்படுதுன்னு யோசிக்கிறது சொல்லுங்க. ஸோ இவர் அவங்க அப்பா கிட்ட இருந்து இதெல்லாம்
1: கற்றுக்கிட்டு 14 இயர்ஸில், ஸோ இந்த இயர் 1820 அவர் வந்து ஒரு காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணார். ஸோ என்ன தியானம் பண்ணார்னா, எந்த கிறிஸ்டியன் சர்ச் கரெக்ட், நான் எந்த சர்ச்சில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ நிறைய கிறிஸ்டியன் சர்ச்சஸ் இருக்குது, ஸோ எது கரெக்டு, நான் எதில் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் மெடிடேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இப்படி அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்ஸ்ட்ரியெல்லாம் வந்து அவங்களோட ஒரு சேக்ரெட் புக்கில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹவு ஹீ காட் அ ரெவலேஷன் டு ஃபார்ம் திஸ் மார்மனிசம், திஸ் ரிலிஜன், திஸ் கல்ட் குரூப். ஸோ அவர் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் அ ஹோலி புக் ஆஃப் தேர்
0: Holy Book of the Mormons.
1: Mormons.
0: அதுல வந்து இந்த ஹிஸ்டரி
1: இருக்கு. ஸோ இப்படி அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு டார்க்னஸ் வந்து அவரை பற்றி கொண்டுச்சு, பற்றி கொண்டு அவருக்கு பேச முடியாமல் ஆயிட்டு கொஞ்ச நேரம். ஸோ அந்த டார்க்னஸ்ல சடனாக அவர் மேலே பார்க்கும்போது ஹி சா அன் ஏஞ்சல் ஆஃப் லைட்.
0: அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எந்த சர்ச் கரெக்டான சர்ச்
1: இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மேல பாக்கும் போது ஒரு லைட் அப்படி அவர் மேல வந்து விழுந்த மாதிரி இருந்துச்சு. சோ அப்படி பார்க்கும் போது அதுல ஹி சா ஒரு ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ரைட்ஸ். சோ அந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் என்ன சொன்னாருன்னா, நீ இங்க இருக்கிற எந்த கிறிஸ்டியன் சர்ச்சும் கரெக்ட் கிடையாது, அவங்களோட டீச்சிங்ஸும் கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணார்னா, எந்த சர்ச்லயுமே ஜாயின் பண்ணாம அவரே ஓனா ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிதான் வந்து இந்த மார்மனிசம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நவ் தே கிளைம் டு பி த ட்ரூ சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவங்க தான் ரியலா கிறிஸ்டியன்ஸ், அவங்க சொல்றதுதான் வந்து கரெக்ட் டீச்சிங்,
0: ட்ரூ ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் அப்படினு அவங்க சொல்றாங்க.
1: அவங்க தான் ப்ராஃபெட்ஸ் ஆஃப் God on earth அப்படினு சொல்லிட்டு they claim themselves.
0: பட் இப்போ இந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் னு சொல்லும்போது ஒளியின் தூதன்.
1: ஆமா
0: இல்லையா? அப்ப ஒளியின் தூதனை பத்தி பைபிள் வந்து டெஃபினட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஆமா. ஸோ அப்போ இந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் வந்து யாருன்னு சொல்லி நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்க, ஏன்னா இப்போ இந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் தான் வந்து இவங்களுக்கு அந்த என்ன சொல்றது,
1: டிவைன் விசிட்டேஷன்.
0: எக்ஸாக்டா கரெக்டா யூஸ் பண்ணீங்க, டிவைன் விசிட்டேஷன். அண்ட் அதை தொடர்ந்து தான் இதெல்லாமே வந்து பிறந்து இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் யாரு, பைபிள் எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்து எல்லாம் யோசிக்கிறேன்.
1: ஆமா
0: என்ன சொல்றீங்க?
1: ஆமா, ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணுது.
0: எஸ்

0: வாவ், சூப்பர் சாங். அன்பு நேயர்களே, அவேர்னஸ் ஆஃப் கல்ஸ், கள்ள போதனைகள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மோடு இன்றைக்கி மிஸ்ஸஸ் ஜெஸ்ஸி சுஜானா பிரதீப் இணைந்திருக்கிறார்கள். ஸோ ரொம்ப அருமையாக வந்து இந்த மோமனிசம் அப்படின்னா என்ன அப்படின்றத அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நமக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜெஸ்ஸி, நம்ம பிரேக் போகிறதுக்கு முன்னாடி இந்த மோமனிசம் எப்படி பிறந்தது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க. அந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் வந்து இந்த ஜோசப் ஸ்மித்தை விசிட் பண்ணி அவர் செஞ்ச, ஐ மீன் பேசுச்சு. ஸோ இந்த ஏஞ்சல் ஆஃப் லைட் வந்து பைபிளில்,
1: ஸோ ஏஞ்சல் ஆஃப் லைட் பைபிள் வந்து 2 Corinthians 11:14 இருக்கு. ஸோ அந்த வேர்ஸ் நம்ம பார்க்கும்போது, சேட்டன் ஹிம்செல்ஃப் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அன் ஏஞ்சல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி பைபிளில் வசனம் இருக்குது. ஸோ ஏஞ்சல் ஆஃப் லைட் யாருன்னு நம்மளுக்கு நம்ம பார்த்தா இட் இஸ் சேட்டன் தான். ஸோ
0: ஆமாம், ஏன்னா வேதம் ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுது, அங்கே வந்து ஒன்றும்
1: டவுட்டே இல்லை.
0: ஆமாம், டவுட்டே இல்லை, ஒன்றும் வேக இது எதுவுமே கிடையாது. ரொம்ப அழகாக வந்து இருக்குது. அன்பு நேர்களே, 2 Corinthians 11:14 அந்த வசனத்தை வாசிச்சிருவோமா? தமிழில் வந்து நான் வாசிக்கிறேன். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே.
1: ஆமா. சோ இதுல இன்னொரு சர்ப்ரைசிங் பார்ட் என்னன்னா, அவங்க இந்த ஏஞ்சல் ஆஃப் லைட்னு சொல்றது அவங்களோட புக்ல இருக்குது, அவங்களோட ஹோலி புக்ல வந்து இருந்துச்சு. ஆனா 140 years அப்புறம் அந்த ஏஞ்சல் ஆஃப் லைட்னு சொல்றது அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ இது வந்து இன்னொரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ அவங்க என்ன பிலீவ் பண்ணாங்க, ஜோசப் ஸ்மித்துக்கு ஏஞ்சல் ஆஃப் லைட் வந்து விசிட்டேஷன் கொடுத்ததுனால தான் எந்த சர்ச்சும் கரெக்ட் கிடையாதுன்னு ஹி ஸ்டார்டட் எ நியூ சர்ச். அது வரைக்கும் 140 years வரைக்கும் அந்த டீச்சிங் இருந்துட்டு இருந்துச்சு, சடனாக வந்து அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்றது வந்து இட் இஸ் அ குவெஸ்டன் மார்க். மேபி அவங்க வந்து தே வுட் ஹவ் நோன் தட் இன் தி பைபிள் இட் இஸ் கிவன் லைக் திஸ். ஆர்
0: ஆமா, அது அவங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணும்பொழுது அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. கேட்கும்பொழுது டெஃபினட்டா அவங்களுக்கு பதில் இருக்காது, ஒவ்வொருத்தரும் ஒரு பதில் சொல்லலாம், கன்சிஸ்டன்ட் ஒரு இது இருக்காது, ஆன்சர் இருக்காது. ஸோ நீங்கள் சொல்கிறது போல ஃபவுண்டேஷனே இந்த ஜோசப் ஸ்மித், முதலாவது அவங்க அப்பா ஒரு ஸ்பிரிட்டிஸ்ட், ஆவிகளை கூப்பிட்டு பேசுகிற ஒரு மறித்தவங்க, இப்படியெல்லாம் ஒரு மந்திரவாதி போல, நம்ம தமிழில் சொல்லணும்னா ஒரு சூனியக்காரன் மந்திரவாதி இப்படி இருந்திருக்கார். ஸோ அவருக்கிட்டேருந்து பல காரியங்களை கற்றுக்கிட்டு வந்து அடுத்தது அந்த ஏஞ்சல் ஆஃப் லைட், பிசாசு ஒளியின் தூதனாக தோன்றி பேசுகிறான். பாருங்கள், அந்த டோர் ஏற்கனவே அந்த லைஃப்பில் ஓப்பனாக இருந்திருக்கு. அந்த தகப்பன் வந்து அந்த காரியங்களை ஈடுபட்டு இருந்ததுனால ஓபனா இருந்திருக்கு. பிசாஸ் அந்த ஜோசப் ஸ்மித்துடைய வாழ்க்கையில தோன்றி பேசி, தட்ஸ் வாட் தே பிலீவ்.
1: அவங்க லைஃப்ல வந்து ஒரு இடம் கொடுத்துட்டாங்க சேட்டனுக்கு, வந்து ஒரு சின்ன கேப் கொடுத்தனால அவன் நல்லா உள்ள வந்து ஒரு புது ஒரு கல்ட் ஆர்கனைசேஷனே அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இது ஒரு சான்ஸா வந்து வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அவங்களுக்கு 4 sacred books இருக்கு. ஸோ அவங்க மெம்பர்ஷிப் வந்து 11 million வேர்ல்டு வைட், அவங்களோட மெம்பர்ஷிப் வந்து 11 million. ஆனால் நிறைய பேர் வந்து அதுலேருந்து விட்டு விலகிட்டு இருக்கிறாங்க. ஸோ தே நோ த ரியல் ட்ரூத். ஸோ இப்போ வந்து ஹாஃப் தான் இருக்காங்க வேர்ல்டு வைட் அந்த மெம்பர்ஷிப். இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ஹாஃப் தான், ஹாஃப் குறைஞ்சிட்டு. ஏன்னா அவங்க வந்து ரியலாக அவங்க வர்ஷிப் பண்ணுறது, அவங்க பிலீவ் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி அதுலேருந்து வெளியில் வந்த மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. தே ஹவ் கம் இன் டு ரியல் கிறிஸ்டியானிட்டி,
0: ரியலைஸ் பண்ணி வந்திருக்காங்க.
1: ஆமா. சோ இவங்க 4 sacred books வச்சிருக்காங்க. சோ ஒன்னு வந்து புக் ஆஃப் மார்மன், அது வந்து எழுதுனது வந்து ஜோசப் ஸ்மித். சோ தட் இஸ் கால்ட் அனதர் டெஸ்டமென்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். சோ இதுலயும் வந்து என்ன சொல்றது, வேர்ட்ஸ் வந்து அவங்க அப்படியே தான் வச்சிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் ஓ அனதர் டெஸ்டமெண்ட்னா நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணல. ஸோ பீப்புளை பார்த்தோன்னா அவங்க டிசீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் வந்து டாக்டரின் அண்ட் கவனன்ஸ்ன்னு சொல்லி ஒரு புக் வச்சுருக்காங்க.
0: அதாவது ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீங்க, வேர்ட்ஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்னா தே வில் கம் இன் ஷீப் ஸ்கின்
1: க்ளோதிங்,
0: ஷீப்ஸ் க்ளோதிங், ஷீப் ஸ்கின். அப்போ கொஞ்சம் நம்ம வந்து கண்மூடித்தனமா கொஞ்சம் அலர்ட்டாக
1: இல்லைன்னா
0: அந்த ஷீப் க்ளோதிங், ஷீப் ஸ்கின், ஷீப்ஸ் க்ளோதிங்ன்றது இதுதான். அந்த வார்த்தைகள் இதெல்லாம் வச்சு அவங்க தங்களை மறைச்சிக்கிறாங்க. பட் உள்ள வந்து த ஹார்ட் இஸ் டிஃப்ரெண்ட், த ஹார்ட் ஆஃப் தட் ஃபெய்த் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க, அந்த விசுவாசத்தின் மையமாகிய இருதயம், இருதயம் சொல்லும்போது அதுதான் நான் குறிப்பிடுறேன், அந்த விசுவாசத்தின் மையம், அது வந்து வித்தியாசமாக இருக்கு. சொல்லுங்க,
1: ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனி ஐட்டம் வி பை ஃப்ரம் த ஷாப், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹனியோ ஏதோ வாங்குறோம், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை நம்ம வந்து ஒரு கம் வச்சு ஃபில் பண்ணி அந்த இடத்துல நம்ம கிச்சனில் வச்சுட்டோம்னா, ஸோ ஃப்ரம் அவுட் சைட் இட் லுக்ஸ் அந்த பேனர் வந்து ஹனின்னு போட்டிருக்கு, அந்த கம்பெனி நேம், அந்த வாட் வி ஆர் கோயிங் டு யூஸ் எல்லாமே இட் இஸ் த சேம், ஆனால் உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்.
0: அதாவது நான் ஒரு ப்ராக்டிக்கலாக என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன். நான் ஐ வாஸ் அ பேச்சுலர் தென், ஏன்னா நான் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். நான் அதிகமாக கிச்சன்லாம் போனது கிடையாது. ஸோ ஒரு நாள் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தேன், நான் ப்ரேயருக்காக அப்போ ஊழியத்தில் தான் இருந்தேன். அப்போது அந்த வீட்டில் இருக்கும்பொழுது எனக்கு நல்ல அறிமுகமானவங்க அந்த ஃபேமிலி, ஏதோ பேசிக்கிட்டு அப்படியே மூவிங் இந்த ஹவுஸ், எனக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்தது அந்த டைமில். அப்போ அந்த கிச்சன் மேடையில் நல்ல அழகான ஒரு இந்த பிஸ்லரி பாட்டில் நல்ல கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. நான் அதை எடுத்து திறந்து ஆல்மோஸ்ட் குடிக்கிற நேரம் அப்போ தான் அவங்க ஓடி வந்தாங்க, தம்பி தம்பி அதை குடிக்காதீங்க என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே ஆயில் இருந்திருக்காங்க, ஆயில் ஊற்றி வச்சுருந்துருக்காங்க. எனக்கு அது பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரியே இருந்தது. ஸோ யூனோ வெளியில் வந்து நீங்கள் சொல்கிறது போல் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் இல்லஸ்ட்ரேஷன்.
1: ஸோ வெளியில் பார்க்கும்போது சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ உள்ளே இருக்க கண்டென்ட்ஸ்குள்ளே நம்ம போனோம்னா இட் இஸ் கோயிங் டு சோக் அஸ் ஃபார் ரிட்டர்னிட்டி. ஸோ ஒரு ஒரு சின்ன கம்பேரிசன், ஸோ அகெயின் வி கம் இன் டு அவங்களோட சீக்ரெட் புக்ஸ். ஸோ ஃபைனலாக அவங்க வந்து தேர்ட் புக் வந்து பேர்ல் ஆஃப் கிரேட் ப்ரைஸ்ன்னு வச்சுருக்காங்க, ஃபோர்த் வந்து பைபிள், அவங்க தே ஹாவ் த பைபிள், பட் ஆனால் அந்த பைபிள் சொல்கிறது ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, அஸ் ஃபார் அஸ் இட் இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் கரெக்ட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, சில இது வந்து பைபிளில் இருக்கிற ட்ரான்ஸ்லேஷன் தப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனா எது தப்புன்னு சொல்லி they have not revealed.
0: அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அத
1: கரெக்ட்னு எடுத்துக்கிட்டாங்க, மத்தத தவறுன்னு சொல்லி சொல்றாங்க, ஆனா எது தவறுன்னு சொல்லி அவங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறது இல்ல. அவங்க அவங்களோட சீக்ரெட் புக்ல பைபிள்னு இருக்கும், ஆனா பிராக்கெட்ல as far as it is translated correctly அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க. இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு புக் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்ம பைபிள் மாதிரி அவங்களும் ஒரு ஜிப் கவர் போட்டு பைபிளா கேரி பண்ணிக்கிடுறாங்க அவங்களும். I saw some pictures of that in the net also. இந்த நாலையும் டுகெதரா வச்சு ஒரு நம்ம பைபிள்ல உள்ள பிளாக் ஜிப் கவர் மாதிரி அவங்க போட்டு they carry it to their church.
0: Okay.
1: ஸோ இந்த மார்மன்ஸ், மார்மன் மிஷனரிஸ் இவங்க கிட்டலாம் நம்ம இந்த எங்கே வந்து பைபிள் தப்பாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியாது. அவங்களுக்கும் வந்து ஹீப்ரூ, க்ரீக், அரமிக் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க பைபிள் வந்து சில பிளேசஸில் தப்பாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க.
0: ஸோ ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு யோசிக்கிறேன்.
1: ஆமாம், இப்படி தான் சொல்லணும்.
0: ஏன் நீங்கள் சொன்னது போல் கிளியர் கட் இது எங்கேயுமே அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி யாரும் வந்து இன்னும் இஃப் தே பிகின் டு டெல் யூ த பைபிள் இஸ் நாட் ரைட்னு சொன்னால் நம்ம தெளிவாக அவங்கள கேட்கலாம் எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கு மிஸ்டேக்னு சொல்லும் பொழுது டெஃபினெட்லி அவங்களால காமிக்க முடியாது. சொல்லுங்க.
1: ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் புக் வந்து புக் ஆஃப் மார்மன், இது எழுதுனது வந்து ஜோசப் ஸ்மித். ஸோ ஜோசப் ஸ்மித் வந்து அகெயின் த சேம் ஏஞ்சல் ஆஃப் லைட் ஜோசப் ஸ்மித் கிட்ட சொன்னாரு, உங்க வீட்டு பக்கத்துல வந்து போய் ஒரு கிரவுண்ட்ல வந்து நீ தோண்டு, அங்க வந்து நிறைய கோல்டு பிளேட்ஸ் கிடைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவன் என்ன, இந்த ஜோசப் ஸ்மித் வந்து போய் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கிரவுண்ட்ல போய் தோண்டி எடுக்கும்போது ஹி ஃபவுண்ட் நிறைய கோல்டு பிளேட்ஸ். ஸோ திஸ் இது வந்து ரெக்கார்டட் அவங்க புக்ல. ஸோ அந்த கோல்டு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஹி புட் சம், அது வந்து வேற அந்த கோல்டு பிளேட்ஸ்ல நிறைய இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு. So adula vandu he put some magical stones, he had got some specs to read that adu enna kind of encryption nu sollite he was able to read. So and the magical stones pot odana automatically adu vandu reveal aachu enna adula potirukken. So he recorded that in his in a book which they consider it as their sacred book.
0: Interesting.
1: So இப்படி தான் அவங்களோட சீக்ரெட் புக் வந்து வாஸ் ஃபார்ம்ட். பட் லேட்டர் when people started to research on that, they found it that it had more of King James version or the words.
0: Mm-hmm.
1: So it was a plagiarized version of King James version. அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க after research. ஸோ இப்படி ஒரு கோல்ட் பிளேட்டும் எடுத்த மாதிரி இல்லை, அதுலேருந்து இப்படி மேஜிக்கல் ஸ்டோன்ஸ் போட்டு ஒரு தனி கைண்ட் ஆஃப் ஸ்பெக்ஸ் போட்டு ஹி வாஸ் ஏபிள் டு ரீடுன்னு சொல்கிறதும் தட் வாஸ் ஆல்சோ ஃபால்ஸ்.
0: ஃபால்ஸ், அதை அவங்க ஆராய்ச்சி செய்து
1: கண்டுபிடிச்சிருக்காங்க.
0: பட் நம்ம கையில் இருக்கிற இந்த வேதாகமத்தை குறித்து சொல்லும் பொழுது 2 Timothy 3:16 அழகாக சொல்கிறது, யூனோ த பைபிள் வாஸ் ரிட்டன் by the inspiration of the Holy Spirit.
1: All scripture is God breathed.
0: Yes, exactly. So veda vaakyangal ellam parishuthaavinaale arulapattirukkirathu appdinu tamil la varudhu. Idhula enna visheshamna indha vedam vandu இப்படி ஒரு மனிதனால ஏதோ ஒரு specific dayல எழுதப்படல.
1: ஆமா,
0: ஏறக்குறைய 44 பேர் ஒரு period of 1500 years வந்து
1: எழுதியிருக்காங்க,
0: இந்த பைபிள எழுதியிருக்காங்க. So it's really amazing, you know, இந்த ஆண்டவருடைய வார்த்தை வந்து இந்த மாதிரி மற்றவங்க சொல்ற மாதிரி யாரோ தனியா அந்த ஒரு மரத்துக்கடியிலயோ உட்கார்ந்து எழுதல, இது வந்து காவியம் கிடையாது. This is the word of God given by God.

0: ஸோ அனதர் திங் நம்ம இதில் பார்த்தோம்னா இந்த புக் ஆஃப் மார்மன்க்கு வந்து மேப்பே கிடையாதானு. ஸோ யூ ஆஸ்க் எனி மார்மன் மிஷினரி ஆர் யூ கேன் கோ டு த பிஷப் ஆர் பிரசிடென்ட் ஹூ எவர் அண்ட் ஆஸ்க் தெம் ஃபார் அ மேப் ஃபார் த
1: பிஷப் ஆர் பிரசிடென்ட் இன் த மார்மன்
0: மார்மன் எஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் அ மேப் ஃபார் தேர் ஹோலி புக் ஸோ தே வில் நாட் பி ஏபிள் டு ப்ரெசன்ட் இட் டு யூ. ஸோ நம்ம பைபிள் எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் ஆர்கியாலஜிக்கலி ஜியோகிராஃபிக்கலி ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் வெரிஃபையபிள். ஸோ வி ஹாவ் மேப்ஸ், வி ஹாவ் தோஸ் பிளேசஸ் தேர். ஸோ கேலிலி, ரிவர் ஜார்டன் எல்லாமே, டெட் சி எல்லாமே இஸ் தேர்.
1: வண்டர்ஃபுல். அதாவது நிறைய பேருக்கு பாருங்க, ஏன்டா இப்படி இவ்வளோ மேப் இருக்குது, நம்ம தான் ஸ்கூலில் ஏற்கனவே கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த பாடுகள் தொடருதோ அப்படின்னு. பட் நீங்கள் இப்போ சொல்லும் பொழுது தான் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஸோ பைபிள் வந்து நீங்கள் சொன்னது போல் ஆர்கியோலாஜிக்கலி, ஹிஸ்டாரிக்கலி, ஜியோகிராஃபிக்கலி எல்லா விதத்துலையுமே இட் கேன் பி வெரிஃபைட், இட் கேன் பி ப்ரூவ்ட்.
0: Yes, that those places were there. So Jesus came into history and he split into AD and BC. So idellame it is verifiable.
1: Yeah, and the miracles and all the things bible solapattirukkuradhu ellame
0: verifiable. Garden of Gethsemane, Jesus prayed there, Golgotha ellame vandu it is there. So ana vandu book of mormons la you ask for a map they will not be able to provide it.
1: Adhanal avangalude and book la vandu maps um kedaiyadhu.
0: Kedaiyadhu.
1: Okay, wonderful. So ஜெசி, நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் எஸ்
0: கோ ஃபார் அ பிரேக் நவ்.
1: டெஃபினெட்லி வில் கம் பேக் அகெயின். அந்த நேரங்களே நம்ம அவேர்னஸ் ஆஃப் கல்ட்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம திரும்பியும் பேசுவோம்.

0: Wow. That was a beautiful song. So, Jesse, நம்ம வந்து இந்த மார்மனிசம் அப்படின்றத குறித்து யூனோ நீங்கள் ஸ்டடி பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக வந்து நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்பு நேர்களை நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி கூட யூ கேன் கோ ஆன் டைப்பிங். நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் ஓப்பன் த இக்குவலன்ட் பேஜஸோ இல்லை விண்டோஸ் லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட வாட் எவர் இட் இஸ் ஏன்னோ, இல்லை நீங்கள் ஒரு பேப்பர் பென்னில் கூட ஜாட் டவுன் பண்ணிக்கலாம். இது நமக்கு உங்களுடைய ஃபர்தர் ஸ்டடிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, தயவுசெய்து பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க, இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. சோ சொல்லுங்க ஜெசி.
1: சோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். சோ இதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பார்க்க போறோனா வாட் மார்மன்ஸ் டீச் அண்ட் பிலீவ். சோ இதுவரைக்கும் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன், அவங்களோட சீக்ரெட் books அது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது வந்து வாட் தே டீச் அண்ட் பிலீவ். சோ அதுல வந்து அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா தே பிலீவ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் காட்ஸ். சோ தே take it as polytheism.
0: நம்ம ஈஸ்டர்ன் கல்ச்சரோட நம்ம இந்தியாவோட ரொம்ப ஒத்து போகுது நினைக்கிறாரு.
1: சோ அவங்க என்ன பிலீவ் பண்றாங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஹவ் ஹி வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்றத வந்து காட் வாண்டட் டு சேவ் திஸ் அர்த் ஆர் த பீப்புள் ஆன் த அர்த். ஸோ அதனால ஹி கேம் டவுன் ஆன் அர்த் அ பர்சன் வித் ஃப்ளெஷ் அண்ட் போன்ஸ். அவர் வந்து ஹி ஹேட் அ ரிலேஷன்ஷிப் வித் மேரி. அப்படி தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் பார்ன் அப்படின்னு சொல்லி தே பிலீவ், தே டீச் அண்ட் தே பிலீவ் திஸ்.
0: இதை வந்து அவங்க டீச்சும் பண்ணுறாங்க.
1: ஆமாம்.
0: ஓ ஓகே. அது வந்து வேதத்துக்கு கம்ப்ளீட்டாக முரண்பாடு ஆனது இல்லையா? இட்ஸ் கான்ட்ரடிக்டரி டு த பைபிள்.
1: பைபிள், எஸ் அண்ணே. ஸோ பைபிளில் நம்ம வந்து வர்ஜின் பர்த் பற்றி நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் வாஸ் born of virgin mary.
0: அதாவது ஜெசி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜீசஸ் வாஸ் born of a virgin அப்படின்றது நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் ஆனா இது வந்து தீர்க்க தரிசனமா பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமா உரைக்கப்பட்டுச்சு. ஏசாயா தீர்க்க தரிசி வந்து 7:17 ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்த virgin birth அப்படின்றது இட்ஸ் யூனோ இட் வாஸ் ப்ராஃபிசைட் பை ஐசாயா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பிலீவ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஏசாயா 7:14 அதை வாசிக்கலாம். யோசிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இம்மானுவேல்னா காட் வித் அஸ், தேவன் நம்மோடு. ஸோ ரொம்ப கிளியராக வந்து பைபிளில் இருக்கு
1: ப்ராஃபஸி.
0: ப்ராஃபஸி, அந்த ப்ராஃபஸி வந்து நிறைவேறினது.
1: ஆமாம்.
0: கன்னிகையாகிய மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார்கள். ஸோ அவங்களுடைய டீச்சிங் டெஃபினட்டாக இட் இஸ் கான்ட்ரடிக்டரி. ஆமாம். மேத்யூ 1:25, மேத்யூ 1:18 இப்படி பல வசனங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மேத்யூ 1:25 வந்து இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா பட் ஹி ஹேட் நோ யூனியன் வித் ஹர் அன்டில் ஷி கேவ் பர்த் டு ஹர் சன் அண்ட் ஹி கேவ் ஹிம் த நேம் ஜீசஸ். ஜோசஃபை குறித்து பேசுகிறது. அதாவது மரியாளை திருமணம் செய்யவிருந்த அந்த ஆண். ஸோ அவங்க வந்து கன்னிகையாக இருக்கும் பொழுதே அவங்க வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே கருவுற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். ஸோ மத்தேயு 1:25 அந்த வசனத்தை வாசிக்கலாமா?
1: நான் வாசிங்கானு.
0: அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான்.
1: அப்போ நல்ல கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணி
0: வர்ஜின் பர்த் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி வர்ஜின் பர்த் வந்து ஏன் நமக்கு முக்கியம் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவுகிறது. 1 யோவான் 1:7 வேதம் தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்கிலீஷ்ல வந்து the blood of Jesus Christ cleanses us from all sins. ஸோ எத்தனையோ பேருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது, யாருடைய ரத்தமும் நம்ம கழுவக்கூடிய வல்லமை இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான் நம்மை கழுவக்கூடிய வல்லமை இருக்கு. ஏன்னா பரிசுத்தம் உள்ள ரத்தம். ஸோ ஹி வாஸ் நாட் பார்ன் தி யூஷுவல் வே. சங்கீதக்காரன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். ஸோ ஒவ்வொரு பிள்ளையும் வந்து பிறக்கும் பொழுது அந்த பாவ சுபாவத்தோட பிறக்குது. ஹி வாஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி ஆக்ட், யூ நோ, பாவ சுபாவம், பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை உருவாகி பிறக்கும் பொழுது அதுக்குள்ளே இந்த சின், தி எபிலிட்டி டு சின் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட், அந்த பிள்ளையோட கலந்து தான் வருது அந்த ரத்தத்தில் அந்த பாவ சுபாவம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கலை. கன்னியாகிய மரியாள் வந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்து அந்த மகளுடைய கர்ப்பத்தில் வைக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் பரிசுத்தம் உள்ள ரத்தம். ஆகவே தான் அவர் பலியாக சிலுவையில் மரிக்கும் பொழுது அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவக்கூடிய வல்லமை உடையது. எஸ் எக்ஸாக்ட்லி, சரியாக சொன்னீங்க. அவரும் மற்ற எல்லாரையும் போலும் பிறந்திருப்பார்னா அந்த ரத்தத்திலேயே பாவ சுபாவம், பாவ குணம் இருந்திருக்கும். அந்த ரத்தம் நம்ம கழுவக்கூடிய வல்லமை இருந்திருக்கவே முடியாது. அண்ட் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பர்த். எபிரேயர் 4:15 சொல்கிறது, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருந்தார். பை பர்த் ஹி வாஸ் ஹோலி அண்ட் ஹி வாஸ் ப்ரிசர்வ், ஹி ப்ரிசர்வ்ட் ஹிம்செல்ஃப் ஹோலி. ஸோ அவர் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்க, அவர் பிறப்பும் பரிசுத்தம், தன்னையும் கரைப்படுத்தி கொள்ளாமல் மாசுபடுத்தி கொள்ளாமல் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஸோ அதனால தான் அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. ஸோ ஜெஸி, இது வந்து ரொம்ப முக்கியமான காரியம், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த வர்ஜின் பர்த் வந்து நம்ம, அதாவது நம்ம விசுவாசத்தில் மிக முக்கியம். இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது, இல்லைன்னா நம்ம சால்வேஷனே இல்லை. ஸோ அந்த வர்ஜின் பர்த், அதாவது கன்னியா கன்னிகையாகிய மரியாளுக்கு தான் இயேசு பிறந்தாருன்ற அந்த சத்தியம், அந்த உண்மை வந்து நம்ம விசுவாசத்தினுடைய அடித்தளம். ஸோ யார் இதை வந்து மறுத்தாலோ, இதுக்கு அகெயின்ஸ்டாக எது யார் டீச் பண்ணாலும், தட் இஸ் அகெயின்ஸ்ட் த பைபிள், தட் இஸ் நாட் ஸ்கிரிப்சுரல்.
1: ஸோ சொல்லுங்க, நியூ பிலீவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த தாட் வந்து, நியூ பிலீவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தே ஜஸ்ட் ஒரு அற்புதம், ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்து அவங்க கன்வெர்ட் ஆகிறவங்க இன்னும் வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு நீங்கள் சொன்ன இந்த ட்ரூத் வந்து அவங்க லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி வந்து அவங்க அறிஞ்சுக்கொள்வாங்க.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒரு அற்புதம் நிகழறதுனால ஆண்டவரை தேடி வராங்க, ஒரு விடுதலை தேவைன்றதுனால தேடி வராங்க. தப்பு கிடையாது, டெஃபினெட்லி ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், Matthew 11:28 ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எல்லாருக்கும் பதில் கொடுப்பாரு, ஆண்டவர் தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுவார் நிச்சயமா. பட் ஆனா நம்ம இதை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய விசுவாசம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வர்ஜின் பர்த் இல்லைன்னா எல்லாமே வந்து இட் பிகம்ஸ் எம்டி. ஸோ நிச்சயமாக அந்த மாமன்ஸ் வந்து வர்ஜின் பர்த் இல்லைன்னு சொல்லி பேசுவாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக தட் இஸ் அன்ஸ்கிரிப்சுரல் அண்ட் தட் இஸ் வாட் தே பீன் டீச்சிங். சொல்லுங்க, வேற என்ன,
1: வேற என்ன அவங்க டீச் பண்ணுறாங்கன்னா, அவங்களோட மேல் மார்மன்ஸ் எல்லாருமே தே ஸ்ட்ரைவ் டு பிகம் அ காட் அப்படின்னு சொல்லி,
0: அதாவது அதில் இருக்க ஆண்கள்,
1: ஆண்கள் மட்டும் அவங்க வந்து நாளடைவில் வந்து தே கேன் பிகம் அ காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீச் பண்ணுறாங்க.
0: கடவுளாக
1: மாறிடலாம் அப்படின்னு சொல்லி டீச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லை ரெக்கார்டட் இன் த பைபிள் நம்ம பார்க்குறோம். ஹவ் சேட்டன் டிசீவ்ஸ் ஈவ் தட் தே கேன் பிகம் லைக் காட். ஸோ
0: ஏவாள் கிட்ட வந்து சொல்கிறான், நீயும் கடவுளை போல ஆகலாம்
1: அப்படின்னு. ஸோ Isaiah 43:10 வந்து ஒரு வசனம் சுவாசிக்கிறாங்க, பிஃபோர் மீ நோ காட் வாஸ் ஃபார்ம்ட் நார் வில் தேர் பி ஒன் ஆஃப்டர் மீ அப்படின்னு கடவுள் சொல்கிறார்.
0: ரொம்ப அருமையான வசனம் Isaiah 43:10. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனம் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓகே, முக்கியமான இது இதுக்கப்புறம் தான் வருது. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. வா, அதுக்கு அடுத்த வசனமும் பியூட்டிஃபுல்லாக இருக்கு, நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. ஓகே, த பாயிண்ட் இஸ் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை.
1: பியூட்டிஃபுல். ஸோ அப்படி வந்து நோ மேன் கேன் பிகம் காட். ஸோ அந்த டீச்சிங்கும் வந்து தப்புன்னு சொல்லி நம்ம ரியலைஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி வென் யூ நோ த வேர்ட் ஆஃப் காட் வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசுறதுக்கும் அவங்க நம்ம கிட்ட பேசும்போது நம்ம பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்து அவங்க கிட்ட பேசுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பைபிள் ரீட் பண்ணுறது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறேன் நான். இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து சர்ச்சஸ் பில்ட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. ஸோ சம் கால் இட் லைக் சர்ச்சஸ், சம் கால் தம் அஸ் டெம்பிள்ஸ். ஸோ அங்கே வந்து ஒரு இட் இஸ் நாட் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். அங்கே வந்து கடவுளை வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து சில சீக்ரெட் ரிச்சுவல்ஸ் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து வேறு கல்ட் ஆர்கனைசேஷன். அது நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோயிங் வீக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து அவங்க பாரோ பண்ணிட்டாங்க. அங்கே நடக்கிறதுலேருந்து கொஞ்சம் சீக்ரெட் ரிச்சுவல்ஸை வந்து இவங்க பாரோ பண்ணி இங்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அதாவது இந்த மார்மன்ஸ் வந்து அவங்க பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப், அவங்க ஆராதிக்கிற அந்த ஸ்தலங்களில் சீக்ரெட்டாக செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த சடங்காச்சாரங்கள் ரிச்சுவல்ஸ் சடங்காச்சாரங்கள்.
1: ஸோ சீக்ரெட் ரிச்சுவல்ஸ்னால் அவங்களுக்கு சில சீக்ரெட் பாஸ்வேர்ட், சீக்ரெட் ஹேண்ட் ஷேக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம இன்னொரு கல்ட் பற்றி நம்ம பார்ப்போம். அதில் வந்து இன் டீட்டெயில் நம்ம என்ன கைண்ட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம்.
0: அதாவது இவங்க அங்கேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க,
1: பாரோ பண்ணியிருக்காங்க.
0: ஸோ ஓகே, அந்த ரூட்டே நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஓகே, வண்டர்ஃபுல்.
1: ஸோ அப்புறம் இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, தே கிவ் பேப்டிசம் ஃபார் த டெட். ஸோ இறந்தவங்களுக்கு அவங்க ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஸோ இறந்தவங்களோடே நம்ம வந்து எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது, அவங்கள கிட்ட பேசக்கூடாது, ஸ்பிரிட்ஸாக வரக்கூடாது அப்படின்லாம் நம்ம பைபிளில் பார்க்குறோம். ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இறந்தவங்களுக்கு வந்து பேப்டிசம் கொடுக்குறாங்க. மேபி அவங்க ரட்சிக்கப்படாமல் இறந்து போயிருப்பாங்க, அதனால அவங்களுக்கு பேப்டிசம் கொடுத்து எப்படியாவது வந்து தே கேன் கோயிங் டு ஹெவன் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்டில் பேப்டிசம் கொடுக்குறாங்க.
0: யா, நிச்சயமாக. அதாவது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம், கர்த்தர் அருவருக்கிறது வந்து இந்த மரித்தவர்களை கூப்பிட்டு பேசுறது, இந்த மாதிரி காரியங்கள். God hates that. And அதாவது இன்னொன்று, நம்ம ரட்சிப்பு வந்து நம்ம இந்த சரீரத்தில் இருக்க வரைக்கும் தான். நம்ம மரித்த பிறகு வந்து ஏனோ there is no option. அதுக்கப்புறம் வந்து ஏனோ there is no salvation.
1: Nobody can save us after that.
0: Yes, exactly. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. அதாவது அன்பு நேயர்களே, பாருங்கள், ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம யாராவது ஒருவர் சொந்த ரட்சகராக அறியாமல் இருந்தால், இல்லை ஒருவேளை கேட்டுக்கிட்டு நம்ம பின்வாங்கி போயிருக்கலாம், சும்மா ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்களேன்னு சொல்லி நீங்கள் லாகின் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். நாம் முடிவு செய்ய வேண்டியது இப்பொழுது. அப்புறம் மரணத்திற்கு பின்பு இல்லை, நம்ம நரகம் போகிறோமா இல்லை பரலோகம் போகிறோமான்னு முடிவு செய்ய வேண்டியது இங்கே. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து நமக்கு யாரும் ஜெபம் பண்ணவும் முடியாது, நம்மளும் வந்து போய் கெஞ்சி கூத்தாடி சைட் டோர் வழியாக உள்ள போக முடியாது. நான் ஒரு உண்மை சம்பவம் கேள்விப்பட்டேன், என்னை ரொம்ப அதிர பண்ணின ஒரு சம்பவம். கோயம்புத்தூர் பக்கத்தில் இது ரொம்ப பல ரொம்ப நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம். ஒரு தம்பி ரமேஷ் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு நன்றாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ரொம்ப அழகாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்துக்கிட்டு இருந்தாராம், பார்ட் டைம் ஆஃப்கோர்ஸ். ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை, இவன் வந்து வாழ்க்கையில் முன்னேறணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, அவங்க அப்பா வந்து சொன்னாராம், நீ ஏண்டா உயிரோடு இருக்கிற, நீ போய் செத்துற வேண்டியதானே, நீ வந்து தண்டை சோறு அப்படி இப்படின்னு திட்டிருக்கார். ஸோ இது வந்து இவனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி உள்ளம் உடைஞ்சு அவன் ரொம்ப லிட்ரலாக வந்து அப்பா சாக சொல்லிட்டார், நான் செத்துற போகிறேன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு கிணத்துல குதித்து இறந்துட்டான். ஆனால் ஏறக்குறைய ஒரு 2 மாதம் கழித்து அந்த ஏரியாவில் ஒரு ப்ரேயர் மீட்டிங், ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு பொசஸ் லேடியை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அந்த அம்மா ப்ரேயர் மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்கு, பாஸ்டர் ஆராதனை நடத்துகிறாரு, பாடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இந்த அம்மாவுடைய நடவடிக்கை மட்டும் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பாஸ்டர் வந்து வர்ஷிப் பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த அம்மாவுடைய செய்கைகள் எல்லாம் ரொம்ப ஹிண்ட்ரன்ஸாகவும் இரிட்டேட்டிங்காகவும்
1: இருந்ததான்.
0: ஸோ பாஸ்டர் வந்து அந்த அம்மா முன்னாடி கூப்பிட்டு வர சொல்லி, பாஸ்டருக்கு ஆக்சுவலாக தெரியல, அவர் சாதாரணமாக வந்து ஆராதனை நடத்த ஆரம்பித்தோடனே இந்த அம்மா வந்து பண்ணுற காரியங்கள் சேட்டைகள்லாம் ரொம்ப இதுவாக இருக்கவே முன்னாடி கூப்பிட்டு ஜோம் பண்ணியிருக்காரு. கை வச்சு ஜோம் பண்ணியிருந்தானா அது ரொம்பவே மூர்க்கத்தனமாக இதாக்கி அது பேச அந்த அம்மா வந்து ஆண் குரலில் பேச தொடங்கிச்சான். பாஸ்டர் என்ன உங்களுக்கு தெரியலையா? இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது உள்ளே இருந்து ஆம்பளை குரலில் என்ன உங்களுக்கு தெரியலையான்னு ஒரு சத்தம் வருதேன்னு. அப்போது அந்த குரல் சொல்லிச்சான், நான் தான் ரமேஷ் அப்படின்னு சொல்லி, பாஸ்டர் எனக்கு நீங்கள் தயவு செய்து அனுமதி கொடுங்க, இந்த பெண்ணுடைய சரீரத்தில் நான் இருக்கிறேன், இந்த அம்மாவுடைய ஆவியோடு நான் ஒன்றா இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நான் பாஸ்டர் வந்து இல்லை நீ வெளியே போகணும்னு சொல்லி கட்டளிட்டு அதை வெளியே அனுப்பினார். ஸோ நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், அது இப்போ தான். நமக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் தான் நம்ம தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கணும், இயேசுவை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும், நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும். நம்ம மரித்த பிறகு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. அன்பு நேயர்களே, தயவுசெய்து இதை நம்ம வந்து நன்றாய் உணர வேண்டும். நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் நம்ம இதை உணர்த்த வேண்டும். தி ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இப்போ தான், நம்ம மூச்சு இருக்க வரைக்கும் தான் தேவன் வந்து தருணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சதுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். அன்னைக்கு கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை, கதறி பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபரை சந்தித்தேன், அவர் சொன்னார் அவர் தேவனை விட்டு விலகி ஓடிக்கிட்டே பெண் வாங்கி போய்கிட்டு இருந்தார். ஸோ ஒரு நாள் படுத்திருக்கும் பொழுது இ டசன்ட் நோ வெதர் இட் வாஸ் அ விஷன், அது தரிசனமாக சொப்பனமாக இல்லை உண்மையாகவே அவர் மறித்து போனாரான்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பாதாளத்துக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருந்துக்கிட்டே இருந்துதான். ஏன்னா அவர் ட்ரக்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸில் படுத்தேன். ஸோ கம்ப்ளீட்லி ஒருவேளை அவர் ஆவி பிரிந்து கூட போயிருக்கலாம், ஓவர் டோஸ் அந்த மாதிரி. ஸோ பிச் தான் இருக்குது, நிறைய பேர் விழுந்துக்கிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் எல்லாரும் கதறாங்களாம். என்ன கதறாங்கன்னா, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு இன்னொரு சான்ஸ், எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவரும் சொன்னேன்னா, என்னுடைய வயிற்று ஆழத்துலேருந்து கதறுனேன், ஒரு கை வந்து என்ன தூக்குச்சு, இன்னைக்கு அவர் ஊழியராக இருக்கிறார். பெரியமானவர்களை எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்குமோ என்னமோ தெரியல, பட் இன்றைக்கு நமக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனை நினைவு கூற வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும். ஸோ சொல்லுங்க ஜெஸ்ஸி, என்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா?
1: ஒரு பிரேக், ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துருவோம்.
0: நிச்சயமா அன்பு நேர்களே, இஸ் அ பியூட்டிஃபுல் சாங்.

0: ஓகே, ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை கேட்டோம். ஸோ ஜெஸ்ஸி சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இந்த மார்மனிசம் பற்றி நீங்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எஸ்,
1: ஸோ அவங்க வேறு என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா, வாட் எல்ஸ் தே டீச்னா, தே டிடெஸ்ட் பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதனால அவங்க கம்யூனியனில் வந்து வாட்டர் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ பிளட் ரெப்ரசன்டேஷன் கிரேப் ஜூஸ் கூட வந்து அவங்க சர்வ் பண்ணுறதில்ல, அது பிளெயின் வாட்டராக அவங்க சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, சால்வேஷன் எப்படி அவங்களுக்குன்னா, தே ஏர்ன் இட் ஓன்லி பை தர் குட் டீட்ஸ். ஸோ நல்லது செஞ்சால் வந்து நம்மளுக்கு சால்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. So they don't think salvation, they don't follow the Bible, that it is a free gift from God. அப்படின் சொல்லி அவங்க நினைக்கிறது கிடையாது. அவங்க வந்து நம்ம நல்லதை செஞ்சால் நம்ம வந்து ஹெவனுக்கு போயிடலாம், பரலோகம் போயிடலாம், வி கெயின் அ சால்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தே டீச் அண்ட் தே பிலீவ் ஆல்சோ.
0: அது டோட்டலி கான்ட்ரடிக்டரி டு தி பைபிள். நம்ம சொன்னது போல ஜீசஸ் கிரைஸ்ட் பிகேம் அவர் சப்ஸ்டிடியூட் ஆன் தி கிராஸ். So salvation is a free gift. It's a absolutely a free gift. So nichema,
1: so Jesus paid in full for us.
0: Exactly. So adu oru periya muranbaadu dhaan.
1: Aman. So where enna avanga believe pandranga na, you will never see a cross in a Mormon church. ஸோ எந்த கல்ட் ஆர்கனைசேஷனுமே கிராஸை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிராஸே இருக்காது. மோஸ்ட்லி தே ஹாவ் தி ஏஞ்சல் ஆஃப் லைட். ஸோ அவங்க சர்ச்சஸ்க்கு மேலே அந்த ஸ்டீப்பிள் மேலே வந்து ஒரு ஏஞ்சல் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தே பில்ட் தி சர்ச். ஆர் ஒன்றுமே இருக்காது, ஸ்டீப்பிள் மாதிரி இருக்கும், சர்ச் மாதிரி இருக்கும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு, ஆனால் வந்து கிராஸே இருக்காது, எந்த சர்ச்லேயுமே கிராஸ் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன், ஒரு மேன் ஆஃப் காட் ஃபிலிப்பைன்ஸில் வந்து இந்த மார்மன் சர்ச் கட்டினாங்க. ஸோ கட்டி அதோட ஓப்பனிங் செரமனிக்கு ஹீ வெண்ட் தேர். ஸோ அங்கே போயிட்டு இது எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவர் போயிருந்தார். போயிட்டு அவர் வந்து கிறிஸ்டியானிட்டி பற்றி, நம்மளோட பிலீஃப் பற்றி அவர் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது அங்கே உள்ள பீப்புள் எல்லாம், மார்மன் மிஷினரிஸ்லாம் ஓடி வந்து இவரை அந்த இடத்துலேருந்து போக சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கீங்க, எங்கள் சர்ச்சுக்கு வர மக்கள் எல்லாம் நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லி பார்த்தாங்க. இவர் வந்து போகிற மாதிரி இல்லை. உடனே கொஞ்சம் கூட இன்னொரு ஸ்டெப் வந்து இவரை காரில் இடிக்கிற மாதிரியெல்லாம் கூட, ஒரு பெரிய வெஹிக்கிளில் வந்து இடிக்கிற மாதிரியெல்லாம் கூட வந்திருக்காங்க.

0: ஸோ ரொம்ப த்ரெட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுற மாதிரி இல்லை. உடனே அந்த சர்ச்லேருந்து, அந்த மார்மன் சர்ச்லேருந்து பிஷப் ஓடி வந்திருக்காரு. ஓடி வந்து சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கக்கூடாது, உடனே காலி பண்ணுங்க இந்த இடத்துல இருந்துன்னு. அப்போ வந்து அவர் இவர் கேட்டிருக்காரு, இந்த மேன் ஆஃப் காட் கேட்டிருக்காரு, உங்கள் சர்ச்சில் வந்து கிராஸே இல்லையே அப்படின்னு. ஸோ அவரால் என்ன என்ன பேசுறனே தெரில, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறனே தெரியல. உடனே அவர் சொல்லியிருக்காரு, கிராஸ் இஸ் ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். திரும்பி பார்க்காமலே, அடுத்து என்ன இவர் பேசுவாருன்னே கேட்காமலே உள்ளே போயிட்டார். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹீ காட் ரிமைண்டட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 1:18, மெசேஜ் ஆஃப் த கிராஸ் இஸ் ஃபூலிஷ்னஸ் டு தோஸ் ஹூ ஆர் பெரிஷிங். ஸோ அவங்க அவங்க பெரிஷ் பண்ணுறவங்களுக்கு, பெரிஷ் பண்ணுறவங்களுக்கு
1: அதாவது அழிந்து போகிறவர்களுக்கு சிலுவை குறித்த போதனை பைத்தியமாய் தோன்றுகிறது. ஸோ ஃபூலிஷ்னஸ்ன்றது ஒரு டீசென்ட் டேர்மாக இருக்கு இங்கிலீஷ். இது பைத்தியோனே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
0: ஒரு கைண்ட் ஆஃப் கல்ட் குரூப் குரூப் இது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த ஜோசப் ஸ்மித் வந்து நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க. ஹீ ஹேட் மெனி வைஃப்ஸ். நிறைய க்ரைம் பண்ணனால போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஸோ ஜெயிலில் வந்து ஏதோ ஒரு ஒரு ரயட் ஒரு ப்ராப்ளம் வந்து அவரை வந்து ஜெயிலே ஷூட் பண்ணி அவர் இறந்து போயிருக்காரு. ஆனால் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு பேரை ஷூட் பண்ணி தான் அவர் இறந்துருக்காரு.
1: அதாவது இந்த ஜோசப் ஸ்மித் இன்னொரு ரெண்டு பேரை
0: ஷூட் பண்ணிட்டு தான்
1: அவரும் சுடப்பட்டு
0: இறந்துருக்காரு. அவர் இறந்த இடத்துல இன்னும் பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் வச்சு அந்த பிளேஸை வந்து ஒரு பெரிய என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க இன்னும். அப்போ வந்து அதில் சொல்கிறாங்களா, அந்த பிளட் ஆஃப் ஜோசப் ஸ்மித் தான் சேவ்ஸ் த பீப்புள் ஃப்ரம் த சின்ஸ், ஹீ டைட் அஸ் அ மார்ட்டியர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அது ஒரு சீக்ரெட் பிளேஸாக வச்சுருக்காங்க வித் த பிளட் ஸ்டெயின்ஸ்.
1: அதாவது வேதம், வேதத்தில் இருக்கிற இரத்த சாட்சிகளும் சரி, இயேசுக்காக மறித்த இரத்த சாட்சிகளும் சரி, அவங்க யாரையும் சுட்டு கொண்டுட்டோ இல்லை அவங்க தலையை வெட்டிட்டோ
0: வெட்டினதான் இல்லை.
1: ஸோ இதுக்கு சரியான வசனம் 1 John 1:7 தான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும்தான் நம்ம கழுவக்கூடிய. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னது போல், அவருடைய பர்த்தும் ஹோலி, He also preserved himself holy.
0: ஸோ இப்படி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவரோட டெத்துக்கு அப்புறம் இது இந்த ஆர்கனைசேஷன் வந்து ரெண்டாக ஸ்பிளிட் ஆகிட்டு, ஒன்று வந்து வென் டு ஒன் பார்ட் ஆஃப் அமெரிக்கா, ஸோ இன்னொரு பார்ட் வந்து செகண்ட் மார்மன். ஸோ இவர் தான் ஃபஸ்ட் மார்மனு கன்சிடர் பண்ணி ஹீ ரோட் த சீக்ரெட் புக் அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. செகண்ட் மார்மன் வந்து பிரிகாம் யங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை தான் செகண்ட் மார்மனாக வச்சாங்க. அவர் இன்னொரு பார்ட் ஆஃப் அமெரிக்காவில் போய் ரெண்டாக அவங்க ஸ்பிளிட் பண்ணி அந்த மார்மனிசம் வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு அப்படியே அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்தியாவுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுதான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் மார்மனிசம் வித் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்.
1: வண்டர்ஃபுல். நிச்சயமாக இது வந்து எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நேர்களை தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை குறித்து தெரியப்படுத்துங்க. இது நிச்சயமாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய காரியங்கள். ஸோ தொடர்ந்து இந்த அவேர்னஸ் ஆஃப் கல்ஸில் பல முக்கியமான காரியங்களை நம்ம வந்து கலந்து பேச போகிறோம், பல காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். நம்ம தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா ஓனாயின்றது நம்ம உயிரை எடுக்க வருகிற ஒரு மிருகம். அதனால் நம்ம இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஏன்னோ நீங்கள் வந்து எங்களுக்கு இமெயில் மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னும் வந்து உங்களுக்கு இருக்க குவெஸ்டியன்ஸை தயவுசெய்து எங்களுக்கு எழுதுங்க. ஏன்னோ வி வட் லவ் டு ஹாவ் யுவர் குவெஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தெம். ஏன்னா ஆல்சோ உங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட், ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுத மறவாதீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஸோ நீங்கள் எழுத வேண்டிய இமெயில் முகவரி inbamfm@gmail.com, inbamfm@gmail.com. ஸோ ஜெஸ்ஸி, நம்ம முடிக்கிற ஒரு வேலை வந்துடுச்சு. சமம். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன ஜெபத்தை எடுத்தால் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஜெபம். துதிகள் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்களுடைய பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இன்பம் லிசனர்ஸே உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம். அவங்களுக்கு இந்த கல்ட் ஆர்கனைசேஷன் பற்றி அவங்க அறிந்து கொள்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய அன்பை விட்டு விலகி போகாதபடிக்கு நீங்கள் தாமே அவர்களை காத்து கொண்டரலும் மேசப்பா. இன்னும் தெரியாமலோ தெரிஞ்சோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் தவறான போதனைகளை உள்ள ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் தாமே அவர்களை உம்முடைய மெய் வெளிச்சத்தை அவர்கள் அறிந்து கொள்வதுக்கு நீங்கள் தாமே உதவி செய்தரலும் உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. இன்னும் இதே போல் இன்னும் மற்ற ப்ரோக்ராம்ஸையும் உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். அதையும் நீங்கள் தாமே ஆசீர்வாதமாக ஆக்கி கொடுத்தரலும். நாங்கள் செய்கிற இந்த ப்ரோக்ராம்ஸை கண்டக்ட் பண்ணுற எங்களையும் உம்முடைய கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்மை பற்றி அதிகமாக மக்களுக்கு கூறுறதுக்கும் உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ்கிறதுக்கும் நீங்கள் தாமே உதவி செய்தரலும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. Amen.
1: Amen. Amen. Wonderful. Jesse, thank you so much. தொடர்ந்து வருகிற எபிசோட்ஸ்ல வந்து நம்ம இன்னும் மற்ற காரியங்களை பார்க்க போறோம். So, okay. Yeah.
0: Welcome. Welcome.
1: Thank you. Friends, awareness of cults. So, தொடர்ந்து வந்து ரொம்ப முக்கியமான காரியங்களை பார்க்க போறோம் நான் சொன்னது போல. So, please keep your friends and family informed. அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்துல இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் ஜான் மோகன பிரகாஷ் அண்ட்
0: ஜெஸ்ஸி.
1: காட் பிளஸ் யூ. பை பை.

பிரைஸ் கார்ட், நான் செந்தாமரை. எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. நான் வந்து ஒரு வாரமா ரொம்ப ஸ்டொமக் பெயின்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னால் ரொம்ப ஆஃபீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் லீவ் போட்டேன் லாஸ்ட் வீக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ் ஒர்க் பண்ணேன் நான். புதன்கிழமிலிருந்து போயிட்டு இருந்தேன் நான். என்னால் ரொம்ப முடியவே இல்லை. அப்படி இருந்தாலும் நான் ஒர்க்குக்கு போனேன் நான். சார், இது வியாழக்கிழமை வந்து எனக்கு கொஞ்சம் நான் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டேன். ஏதாவது ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸு ஹெல்த்தை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு சில நெகட்டிவான காரியத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நான் இதை பிரதர்கிட்ட சொல்லணும், என்னுடைய அண்ணங்கிட்ட சொல்லணும், இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா அந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது இல்லாமல் நான் நினச்சேன், சரி இந்த மாதிரி நம்ம நம்ம அண்ணாட்டு போய் நம்ம சொன்னோம்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பான், நம்ம மேலே நம்ம வந்து காட் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை பற்றி அவன் என்ன நினைப்பான், ஸோ இது நம்ம சொல்லக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டு அமைதியாக அன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் அதுதான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வீட்டில் வந்து அதை தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அந்த பைபிள் ஸ்டடிக்கு நான் வந்தேன். நான் மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் என்னோட என்ன வந்து அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. எங்கள் வீட்லேயும் சரி யாருமே என்னை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் என்னை காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமே எப்போவுமே. ஏன்னா நான் அப்படி தான் இருப்பேனே. அன்னைக்கு வந்து பைபிள் ஸ்டடியில் அண்ணா வந்து ஒரு வேர்ட் ஆஃப் காட் கொடுத்துட்டு இருந்தாரு, பைபிள் ஸ்டடி எடுத்துட்டு இருந்தாரு. நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த வார்த்தை சொன்னாரு, தேவன் நமக்கு வந்து பயமில்லாவே கூடாமல் பலம் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி இல்லாவே கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு அண்ணா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நானும் அதை மெடிடேட் பண்ணிட்டே இருந்தேன். நான் அறிக்கையிட்டே இருந்தேன். எனக்குள்ள இருந்த அந்த டிப்ரெஷன்ஸ் வந்து எங்க போனுச்சுன்னே தெரியல. என்னுடைய ஹார்ட் மைண்ட் எல்லாமே அப்படியே ஒரு புதுசான மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் அதுக்கப்புறம் பாடிட்டு இருந்தேன். அந்த தாட்டே எங்க போயிடுச்சுன்னு தெரியல எனக்கு, அந்த நெகட்டிவ் தாட்ஸ். ஏன்னா நான் அது நினைச்சதுக்கான காரணம் வந்து என்னுடைய ஸ்டொமக் பெயின் தான் அது. அதனாலதான் அப்படி நான் திங்க் பண்ணேன். மற்றபடி நான் அந்த மாதிரி திங்க் பண்ணவே மாட்டேன். அந்த வேர்ட் ஆஃப் காடை கேட்டதும் அந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து எனக்கு எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தருக்கு தெரியும் நான் வந்து அவர் வார்த்தையை கேட்டாதான் நான் ஆறுதல் அடைவேன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவருடைய ஊழியக்காரை அனுப்பி எனக்கு என்னை வந்து என்னை ஆறுதல் படுத்தியிருக்காரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் நேத்து நான் ரொம்ப படுக்கையா தான் இருந்தேன். எழும்பவே முடியல, சாப்பிடவும் முடியல. தண்ணி தாகமும் எடுக்க மாட்டேங்குது, பசியும் எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் நான் எப்படி சாப்பிட்றதுன்ட்டு நான் கட்டாயப்படுத்தி தான் நான் சாப்பிடுவேன். சரின்ட்டு நான் ஈவினிங் தான் அண்ணாக்கும் அக்காக்கும் கால் பண்ணேன். பேசக்கூட முடியல என்னால். சரி, அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. பேசவே முடியாம இருந்தேன் நானு. அவங்க ப்ரேயர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் என்னால பேச முடிஞ்சது, கொஞ்சம் லவுடாக பேச முடிஞ்சது, என்னால் நடக்க முடிஞ்சது. கால் வலினா கால் வலி என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா எனக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்துதான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது, கால் ரொம்ப பலவீனப்படும். ஸோ கால் வலினா கால் வலி. அதுக்கப்புறம் அவருங்க ப்ரேயர் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் என்னால் நடக்கவே முடிஞ்சது. நான் போய் கொஞ்சம் வாக் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு வாக்கிங் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் போய் நான் வாக் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளுடைய கஷ்டத்துல பண உதவி நமக்கு யார் செஞ்சாலும் செய்யாட்டியும் அதை விட பெரிய ஹெல்ப் என்னன்னா நமக்கு நமக்காக ப்ரேயர் பண்றவங்க நம்ம கூட இருக்கிறது தான். அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். கர்த்தருக்கே மகிமை உண்டா.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்னும் உள்ளது. பிரியமானவர்களே, காஃபி வித் இன்பம் எஃப்எம் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு மிக விசேஷமான ஒரு நாள். தேவனை நாம் நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நாளையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து விசேஷமான நாளாய் மாற்றி தருகிறார். இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போவது உறுதி. நம்மத்திலே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற அவருடைய அன்பு தாசனும் அவருடைய குடும்பத்தினரும் வந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து அவர்களை சந்தித்து பேசும் முன்னதாக தேவனை துதித்து ஆராதிக்கப் போகிறோம். பிரியமானவர்களே, எந்த இடத்திலே நாம் தேவனை துதிக்கிறோமோ அந்த இடத்துல தேவன் கடந்து வந்து விடுகிறார். இன்றைக்கும் தேவன் நிச்சயமாய் நம்மை சந்திக்க போவது உறுதி. நாம் சகோதரி மாலினியுடன் இணைந்து கண்களை மூடி இருதயங்களை ஒருமுகப்படுத்தி அவரை ஆராதிப்போமா? சிசமாலினி

நடந்தது ஒன்றுமில்லை தகப்பனே. ஆமாப்பா நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும் ஐயா. ஆமாப்பா இந்த உலகத்தையும் அதன் எல்லா சிருஷ்டிகளையும் படைத்த எங்கள் தேவனே, வி லவ் யூ ஜீசஸ். ஆமாப்பா உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, உண்மை புகழ்கிறோம் ஐயா. அப்பா உண்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் ஐயா. ஆமாப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே பா. யூ ஆர் மை எவ்ரி திங் லார்ட். ஆமாப்பா தகப்பனே, ஐ லவ் யூ.